இடைவெளிக்கு பிறகு வணக்கம் என நிகழ்ச்சியில நம்ம பேசிட்டு இருக்கோம். மீண்டும் எங்களின் வணக்கம் அங்கே வந்து சேரட்டும். ஒரு கதை இருக்கு, சரவாக்கில் நடந்திருக்கு, ஊரே ஒரு அலசி தேடி இருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அப்படி என்ன தாங்க நடந்துச்சுன்னு சொல்லி நிறைய பேர் அழைத்து கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. சில நேரங்கள்ல வாழ்க்கையில் அப்படி மர்மமான சம்பவங்கள் ஏதாவது ஒண்ணு நடக்கும், ஆனா பார்த்து அது சாதாரண காரணங்கள்னால அப்படி முடிஞ்சிருது. கடைசியில் நம்மளே சொல்லுவோம், இது எதிர்பார்க்கவே இல்லையே இப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி. சரவ மாநிலத்துல ஒரு பகுதியில பார்த்தோம்னா திருமணம் நடந்திருக்கு. அந்த திருமணத்துல கலந்து கொண்ட ஒரு நபர் திடீர்னு காணாமல் போயிட்டாரு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் பதறி, ஒரு கிராமம்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும் அப்படின்னு. ரொம்ப சின்ன ஊரு, ஒரு குண்டூசி உழுந்தாலே எல்லோருக்கும் தெரிஞ்சிடும். அந்த மாதிரி எல்லோரும் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. தீயணைப்பு படையினர் வந்திருக்காங்க, காவல்துறை வந்திருக்காங்க, கிராம மக்கள் எல்லோருமே தேடி தேடி தேடி கடைசியில் அவர் எங்க இருந்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க. ஆனா இது தேடும் போது எப்படி ஒரு காணாம போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விசாரிக்கப்பட்டிருக்கு. திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நல்லா சாப்பிட்டு இருக்காரு. சாப்பிட்டதுக்கு அப்புறமா நான் கழிவறைக்கு போறேன் அப்படின்னு சொல்லி போனவர் தான் அப்படி காணாம போயிட்டாரு. அப்புறம் அதிகாலையில அவர் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்காரு. அவர் உடம்புல எந்த ஒரு காயமும் இல்ல, மனிதர் நல்லாதான் இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவு கதையை சொல்ற நீங்க கடைசியில என்ன நடந்துச்சுன்னே சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு தெரியுது. சொன்ன தானே, அவர் திருமணத்துல சாப்பிட்டாரு, கழிவறைக்கு போனாரு, அதுக்கப்புறமா அவர் வீட்டுக்கு போகும்போது அவர் வீடு எங்க இருக்குன்னு தெரியாம மறந்து பக்கத்து வீடு அண்டை அயலாடு இருக்காங்களே அவங்க வீட்டுக்குள்ள நுழைந்து துணி துவைக்கும் இயந்திரம் இருக்கும் பாருங்க, அதுக்கு பக்கத்துல அமர்ந்து தூங்கிட்டாரு. ஒரு ஊரே தேடி அதிகாலையில தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அவர் அங்க படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. பாருங்க, நம்ம இருக்கிற வீடு எங்கன்னு கூட தெரியாம பக்கத்து வீட்டுக்கு உள்ளுக்கு புகுந்து அதுவும் அந்த துணி துவைக்கும் இயந்திரம் பக்கத்துல அமர்ந்து தூங்கியிருக்காரு. இவர் வந்து பாதுகாப்பா மீட்கப்பட்டிருக்காரு. இந்த சம்பவம் வந்து நகைச்சுவையா முடிந்திருந்தாலும் கூட என்ன ஒரு பாடம்னா, நம்ம வந்து வெளியில போகும்போது மீண்டும் நம்ம வீட்டுக்கு பாதுகாப்பா திரும்பி போறோமா அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியமானது. சில சமயம் நம்ம உடம்பு ரொம்ப அசதியா இருக்கும், தூக்கமா இருக்கும், அந்த சமயத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்றது நமக்கே தெரியாம இருக்கும். அதனால இதெல்லாம் நீங்க கொஞ்சம் பாத்துக்குங்க. இருந்தாலும் சொந்த வீட்டை மறந்தது ஏத்துக்க முடியலதான், உண்மையா இல்லையா நீங்க சொல்லுங்க. சரி வாங்க அடுத்த பாடல கேட்கலாம்.

சரிங்க, நம்ம பள்ளி விடுமுறையில் இருக்கோம், பிள்ளைகள்லாம் வீட்டில் இருக்கக்கூடிய காலகட்டம் இது. கல்வி அமைச்சர் வந்து நேற்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மலேசியர்கள் அதிகமாக புத்தகங்களை வாசிக்க ஆரம்பிங்க அப்படின்ற ஒரு நினைவூட்டலை கொடுத்திருக்காங்க. அவங்க பார்த்தோம்னா 2026 கோலாலம்பூர் பன்னாட்டு புத்தக விழாவில் கலந்துருக்காங்க. கலந்து கொண்ட பிறகு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மலேசியர்கள் வந்து வாசிப்பு பழக்கத்தை நிறைய வளர்த்துக்கணும், புத்தகங்கள் இருக்கு இல்லையா அதுல முதலீடு செய்யுங்க, நிறைய புத்தகங்கள் வாங்குங்க, படிங்க அப்படின்றாங்க. அடிப்படையில வாசிப்பு கலாச்சாரம் அப்படின்றது அறிவார்ந்த சமுதாயத்தை உருவாக்கும். குறைந்த பட்சம் தினமும் 20-30 நிமிடம் உங்க பிடித்த புத்தகத்தை வாங்கி படிங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்க நம்ம பிள்ளைகளுக்கு வீட்டுல குட்டீஸ் எல்லாம் இருப்பாங்க தானே. இது வந்து 29 இந்த புத்தக விழா வந்து தொடங்கி இருக்காங்க. 7 வரைக்கும் காலை 10 முதல் 10 வரைக்கும் WTC கோலாலம்பூர் உலக வாணிப மையத்துல நடைபெற்றுகிட்டு இருக்குங்க. நுழைவு இலவசம், உள்நாட்டு புத்தகங்கள் தவிர்த்து அனைத்துலக ரீதியில பிரபலமா இருக்கக்கூடிய புத்தகங்கள்லாம் கொண்டுட்டு வந்திருக்காங்க. வாய்ப்பு இருந்தா நீங்க கலந்துக்குங்க.

0: பிள்ளைங்க ரொம்ப குறும்போ ஐயோன்னு இருக்கா, சீக்கிரம் வளர்ந்துருவாங்க. இப்பவே ரசிச்சுக்கோங்க நம்மை இணைப்பது மின்னல் எஃப்எம்.
1: என்ன வெயில், என்ன வெயில்! கொஞ்ச நேரம் கடைக்கு போயிட்டு வரலான்னு பார்த்தா முடியல, விறுவிறுன்னு போயிட்டு வந்துடணும்.
2: என்னங்க
3: மயக்கமா வருது, தலை சுத்துது.
1: இதுக்குதான் வெளிநடவடிக்கை எல்லாம் குறைச்சுக்க சொல்லி அரசாங்கமே சொன்னாங்கல்ல.
3: தப்புதான், பேச்ச கேட்காதது என் தப்புதான்.
2: மறுபடியுமா?
4: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.
5: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்.
6: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு. கதை எழுதுறது ஒரு பெரிய கலங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற, நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய 6 பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com. பேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதைப்பா? அதுக்குதான் பேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க.
7: ரொம்ப கோவமா, மௌனமா மட்டும் இருந்துருங்களேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

0: தலைக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்மு நிறுத்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலா ஃபேம் கேக்குறீங்க.
1: எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை, நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தான்டா அர்ச்சனை.

நம்ம இன்றைக்கு ஒரு முக்கியமான நாளை அனுசரிக்கிறோம். உலக புகையிலை இல்லா தினம், ஆங்கிலத்துல வேர்ல்ட் நோ டொபேக்கோ டே அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு ஆண்டும் மே 31 பார்த்தோம்னா இந்த நாள் அனுசரிக்கப்படுது. பெரும்பாலானோருக்கு பார்த்தோம்னா ஒரு சின்ன பழக்கமா தான் இந்த புகைப்பிடிக்கும் பழக்கம் வந்து ஆரம்பமாகுது. கால போக்குல நம்ம உடல்ல இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்புகளை பாதிக்க தொடங்குது. நுரையீரல், நம்மளுடைய மனநலம், உடல் ஆரோக்கியம், கடைசியா நம்ம உடலை சிதைக்கும் அளவுக்கு இந்த பழக்கம் வருது. சுகாதார அமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா, புகையிலை பயன்பாடு அப்படின்றது ஆண்டுதோறும் நிறைய பேருக்கு வந்து மரணங்களை கொண்டுட்டு வருது அப்படின்றாங்க. இளைஞர்கள் மத்தியில புகைப்பிடிக்கும் பழக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு, கூடவே வேப் வந்திருக்கிறதுனால அதன் பயன்பாடும் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றாங்க. இதுல ஒரு நல்ல செய்தி என்னன்னா, நம்ம நாட்டுல மலேசியால நிறைய பேரு புகைப்பிடிக்கும் பழக்கத்தை குறைக்கிறதுக்கும் நிறுத்துறதுக்கும் நிறைய முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப சுகாதார கிளினிக்கெல்லாம் பார்த்தோம்னா புகைப்பிடிக்கும் பழக்கத்தை நிறுத்துவதற்காக சில முயற்சிகள் முன்னெடுப்புகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க சென்று மருத்துவர்கள் நிபுணர்களை சந்திக்கும் போது எப்படி நீங்க கட்டம் கட்டமா கொஞ்சம் கொஞ்சமா புகைப்பிடிக்கும் பழக்கத்தை குறைத்து கடைசியில நிறுத்தலாம் அப்படின்ற வழிமுறையை அணுகுமுறையை அவங்க சொல்லிக் கொடுக்கறாங்க. இன்றைக்கு உலக புகையிலை இல்லா நாள். இன்றைய நாள்ல முக்கியமான நம்ம சொல்றதா இருந்தா, நாமும் சரி நம்மை சுற்றி இருப்பவர்களும் சரி எப்போதுமே ஆரோக்கியமா இருக்கணும்னு நம்ம நினைப்போம். அதனால உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது இந்த புகைப்பிடிக்கும் பழக்கம் இருந்தா கொஞ்சமா எடுத்து சொல்லுங்க, அதை குறைக்க சொல்லுங்க. அது குறைக்க குறைக்க நாளடைவுல அவங்களே நிறுத்திடுவாங்க. நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் ஆரோக்கியமா இருந்தா அதை விட ஒரு பெரிய செல்வம் என்னது, உண்மையா இல்லையா? வாங்க அடுத்த பாடலை கேட்கலாம்.

0: நான் கொஞ்சம் பேசணும், என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின் நல்ல ஃபேம்.
1: அஸ்வினி, இந்த வருஷம் 1ஆம் தேதி ஜூன் எல்லாம் ஐசி அடையாள அட்டைலாம் மாத்திரணும்னு சொல்லிருக்காங்க. மாத்திரி தெரியுமா?
2: அதுக்கேம்பா குரல் மாத்தி பேசுறீங்க?
1: அப்பதாமா கேக்குறவங்க நம்புவாங்க. நீ விஷயத்துக்கு வா.
2: 1ஆம் தேதி எல்லாம் மாத்தணுமா? யாரு உங்ககிட்ட இதெல்லாம் சொல்றது?
1: அதான் வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் டு many நிறைய பேருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க, உனக்கு வரலையா?
2: ஐயோ அப்பா, அது 1ஆம் தேதி ஜூன்ல இருந்து அமல்படுத்துறாங்களே தவிர அடையாள அட்டையை உடனே மாத்தணும்ன்ற அவசரம் எல்லாம் கிடையாது. அடையாள அட்டை காணாமல் போனவங்க இல்ல அந்த சிப் இருக்கு இல்லையா அது வேலை செய்யாதவங்க மட்டும் இப்போதைக்கு
3: மின்னல ஃபேமின் விசாக தின வாழ்த்து.
0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல ஃபேம் கேட்கணுமா? புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒன்னு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல ஃபேம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல ஃபேம்.
4: மஞ்சுளா, பாபாஸ் மஞ்சள் தூள், மீன் மசாலா, இறைச்சி மசாலா, மிளகா தூள், இப்படி எல்லாத்துலயும் ஒவ்வொரு கிலோ வாங்கி வந்துடு.
5: பாபாஸ் இப்ப ஹாட் அண்ட் ஸ்பைசி மீன் மசாலா, இறைச்சி மசாலா இதுமிடையே விக்கிறாங்க.
4: தெரியல, நல்லா தெரியும். வித்தியாசமான சுவை வேணும்னு நினைச்சா ஹாட் அண்ட் ஸ்பைசி தூள் போட்டா நல்லா இருக்கும்.
5: பாபாஸ் பிரியாணி மசாலையும் இருக்கு, வேகமா சுலபமா பிரியாணிய தயாரிச்சிடலாம்.
6: பாபாஸ் பொருட்கள் மக்களால் மிகவும் விரும்பி பயன்படுத்தப்படுகின்றன. எக்ஸ்பைரி டேட் என்று வரை பாதுகாப்பாக பயன்படுத்தலாம் என்பதை பார்த்து வாங்குங்கள்.
7: பாபாஸ் அண்ட் யூ,
8: உங்களுக்கு எது பிடிக்கும் அது எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம் மின்னல ஃபேம்.

என்னதான் சொல்லுங்க, ஞாயிற்றுக்கிழமை நம்ம வாழ்க்கை பரபரப்பாகவே இருக்காது. இந்த பரபரப்பு காலையில கொஞ்சம் இருக்கும், வெளியில சந்தைக்கு போனோம், பொருள்லாம் வாங்கணும், பசியாறணும், வீட்டுக்கு சமைக்கணும் அப்படின்னு. அதை தாண்டி ஓய்வா இருக்கும் போது இந்த மாதிரியான பாடல்கள் எல்லாம் கேட்டா மனசுக்கு அவ்வளவு இதமா இருக்கும். இந்த மாதிரியான பாடல்கள் அடுத்தடுத்து நிறைய நம்ம நிகழ்ச்சியில காத்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து கேளுங்க 9 மணிக்கான செய்திகளுக்கு அப்புறமா. உங்களுக்கு தெரியும் தானே, ஞாயிற்றுக்கிழமைகள்ல 8 புத்தமுதிய பாடல்களை கேட்கிறோம். இன்றைக்கும் 8 பாடல்கள் காத்துக்கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சி கேளுங்க.

0: மலேசியா அடுத்த 20 ஆண்டுக்குள் வாசிப்பு நகரமாக உருவெடுக்கும். தண்டவாளத்தில் கம்பிவடம் திருடப்படுவதை கட்டுப்படுத்த அரசாங்கம் வழிமுறைகளை ஆராயும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். உலகளாவிய விநியோக நெருக்கடிக்கு நடுவே மக்களுக்கான வேலைவாய்ப்புகளை உறுதி செய்யும் பொருட்டு பொருளாதார நடவடிக்கைகள் சீராக இருப்பதில் அரசாங்கம் கவனம் செலுத்துவதாக அமைச்சர் அக்மல் நசருல்லா முகமது நசீர் தெரிவித்துள்ளார். பொருளாதார நடவடிக்கைகளுக்கு துணை புரியும் வகையில் குறிப்பாக நாட்டின் எண்ணெய் விநியோகம் போதுமான அளவில் இருப்பதே தற்போதைய முன்னுரிமையாகும் என்று அவர் கூறினார். மேலும் வேலைவாய்ப்புகளை தக்கவைக்க பொருளாதாரம் தொடர்ந்து இயங்குவதை உறுதி செய்வதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் என்றார் அவர். நாட்டின் எண்ணெய் விநியோகம் ஜூலை இறுதி வரை போதுமானதாக இருக்கும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. எரிபொருள் விநியோகம் எப்போதும் நிலையாக இருப்பதை உறுதி செய்ய அரசாங்கம் சில நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது. தொழில்நுட்பத்தை பகிர்ந்து கொள்ளவும் பரிமாற்றம் செய்யவும் தயார் நிலையில் உள்ள எந்த ஒரு நாட்டுடனும் ஆயுத கொள்முதல் குறித்து பரிசீலிக்கப்படும் என தற்காப்பு அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது காலித் நூருடீன் தெரிவித்துள்ளார். நடுநிலை நாடு என்ற முறையில் நிர்ணயிக்கப்பட்ட விதிகளுக்கு இணங்கி பல்வேறு நாடுகளிடமிருந்து ராணுவ உபகரணங்கள் பெறப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். மலேசிய கொள்கைகளை ஆதரிக்க தயாராக இருக்கும் நாடுகளுடன் ஒத்துழைப்பை வலுப்படுத்த தமது தரப்பு தயார் நிலையில் உள்ளதாக அவர் கூறினார். மலேசியா அடுத்த 20 ஆண்டுகளுக்குள் வாசிப்பு நகரமாக உருவெடுக்கும் திறனை பெற்றிருக்கும் என்று கல்வி அமைச்சர் ஃபலின் ஹசீடை தெரிவித்துள்ளார். பல்வேறு வியூக முனைப்புகள் மூலம் அறிவு பண்பாட்டை பேணி பாதுகாக்கும் செயல் திட்டம் தொடர்ந்து வலுப்படுத்தப்பட்டால் இந்த இலக்கை எட்ட முடியும் என அவர் கூறினார். வாசிப்பு திறன் கொண்ட சமூகத்தை உருவாக்கும் முயற்சிகள் சிறாருக்கு தரமான வாசிப்பு புத்தகங்கள் கிடைப்பதை உறுதி செய்வதிலிருந்து தொடங்கப்பட வேண்டும் என்றார் அவர். மேலும் அன்றாட வாழ்வில் வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கும் சூழியல் அமைப்பை உருவாக்க வேண்டும் என ஃபர்லினா குறிப்பிட்டுள்ளார். தண்டவாள கம்பிவடம் திருடப்படுவதை கட்டுப்படுத்த கண்காணிப்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது உள்ளிட்ட ஆக்ககரமான வழிமுறைகளை அரசாங்கம் ஆராய்வதாக போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனிலோ கூறினார். குறிப்பாக வடக்கு பகுதிகளில் இந்த சிக்கல்கள் அதிகரித்து வரும் நிலையில் அதனை கண்டறிந்து மீண்டும் நிகழாமல் தடுக்க இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது குறித்து அமைச்சர் பரிசீலித்து வருவதாக அவர் தெரிவித்தார். கம்பிவடம் திருடப்படுவதற்கு எதிரான சட்டங்களை கடுமையாக்குவதற்கான நடவடிக்கை குறித்து அமைச்சு உள்துறை அமைச்சுடன் கலந்துரையாடியதாக லோ குறிப்பிட்டார். காசா பகுதியின் 70 விழுக்காட்டை கைப்பற்றி அதன் மீதான தனது கட்டுப்பாட்டை விரிவுபடுத்தியுள்ள இஸ்ரேலின் திட்டத்தை மலேசியா வன்மையாக கண்டித்துள்ளது. இந்த நடவடிக்கைகள் மனுக்குலத்திற்கு எதிரான குற்றம் என்றும் பன்னாட்டு சமூகத்தின் கருத்துகள் அல்லது முடிவுகளை பற்றி இஸ்ரேல் கவலைப்படுவதில்லை எனவும் வெளியுறவு அமைச்சு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மேலும் பாலஸ்தீனத்தில் அடக்குமுறை, வன்முறை, முற்றுகை, கொலைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்று மலேசியா வலியுறுத்தியுள்ளது. அத்துடன் சுதந்திரமான இறையாண்மையுடைய நாடாக பாலஸ்தீனம் உருவாவதோடு கிழக்கு ஜெருசலம் அதன் தலைநகரமாக அமைவதற்கு உரிமை வழங்கப்பட வேண்டும் என அமைச்சர் கூறியது. விசாக தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு பினாங்கில் நடத்தப்படும் ஊர்வலத்தில் கலந்து கொள்பவர்கள் பட்டாசுகள் மற்றும் வான வேடிக்கைகள் வெடிப்பதற்கு மாநில காவல்துறை தடை விதித்துள்ளது. இதற்கு எதிராக செயல்படுவோர் மீது 1957 வெடிபொருள் சட்டத்தின் 8ஆம் பிரிவின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில காவல்துறை தலைவர் டத்தோ அசிசி இஸ்மாயில் தெரிவித்தார். இவ்வேளை இக்கொண்டாட்டத்தின் போது போக்குவரத்து நெரிசலில் சிக்குவதை தவிர்க்க பொதுமக்கள் தங்கள் பயணங்களை முன்கூட்டி திட்டமிட்டு மாற்று வழிகளை பயன்படுத்துமாறும் வலியுறுத்தப்படுகின்றனர். இணையத்தில் சிறாரின் பாதுகாப்பையும் நல்வாழ்வையும் உறுதி செய்யும் வகையில் அவர்களை பராமரிக்கும் பொறுப்புள்ள பெரியவர்கள் அனைவரும் தங்களின் கூட்டு பொறுப்பை ஏற்க வேண்டும் என இயங்கலை பாதுகாப்பு செயற்குழு தலைவர் தன்ஸ்ரீ அஸ்னா முகமது அசீம் தெரிவித்தார். சிறாரை பாதுகாப்பதில் பெற்றோர் மட்டுமல்லாமல் ஆசிரியர்கள், பராமரிப்பாளர்கள், குடும்ப உறுப்பினர்கள், உறவினர்கள் உட்பட சமூகத்தினரும் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று அவர் கூறினார். மேலும் இணையத்தில் வன்முறை, குற்றம், சூதாட்டம் மற்றும் தீங்கு விளைவிக்கும் உள்ளடக்கங்களிலிருந்து சிறாரை பாதுகாப்பதில் பொது விழிப்புணர்வையும் ஒத்துழைப்பையும் ஆதரிக்க வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: கடவுச்சொல்லை பல நாள்களாக மாற்றாமல் இருப்பவர்களில் நீங்களும் ஒருவரா? உங்களுக்கு அறிமுகமான எண்களையும் பெயரையும் கடவுச்சொல்லாக பயன்படுத்துகிறீர்களா? ஒரே கடவுச்சொல்லை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துகிறீர்களா? அப்படியானால் நீங்கள் ஆபத்து வலையில் இருக்கிறீர்கள். இணைய மோசடிகளை தவிர்க்க 6 மாதங்களுக்கு ஒருமுறை கடவுச்சொல்லை மாற்ற முயல்வோம்.
0: லெபனான் பிரதமர் நவாஸ் ஷலாம் நாட்டின் தென்பகுதியில் இஸ்ரேல் எரித்து சாம்பலாக்கும் கொள்கையை பின்பற்றுவதாக குற்றம் சாட்டினார். அந்த யுதப்படை புதிய வான் தாக்குதல்களை மேற்கொண்ட வேளை 12க்கும் மேற்பட்ட பகுதிகளில் குடியிருப்பாளர்களை வெளியேற்றுமாறு எச்சரிக்கை விடுத்துள்ளதாக அவர் கூறினார். இவ்வேளை மோதலை நிறுத்தக்கோரி அவர் அழைப்பு விடுத்துள்ளார். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு தனது ராணுவ படைகளை லெபனானுக்குள் ஆதிக்கத்தை வலுப்படுத்தியதாக கூறி ஒரு நாள் கழித்து பெய்ரூட் ஆபத்தான பதற்றமிக்க சூழலை எதிர்கொண்டுள்ளதாக சலாம் கவலை தெரிவித்துள்ளார். நைஜீரியாவின் எதிர்க்கட்சித் தலைவர் பீட்டர் ஓபி அதிபர் தேர்தலில் போட்டியிட உள்ளதாக அறிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து அங்கு மும்முனை போட்டி நிலவும் என AFP குறிப்பிட்டுள்ளது. அந்நாட்டின் தென்கிழக்கு மாநிலமான அனாம்பரா ஆளுநராக இருமுறை ஆட்சி நடத்திய பீட்டர் ஓபி அந்நாட்டின் ஜனநாயக காங்கிரஸ் கட்சியின் அதிபர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். அந்நாடு தற்காப்பு சவால்களை எதிர்கொண்டுள்ள நிலையில் மக்களின் நலனை முன்னிறுத்தி சேவையாற்ற உள்ளதாக அவர் தேர்தல் வாக்குறுதியில் குறிப்பிட்டுள்ளார். விளையாட்டு யுவேஃபா வெற்றியாளர் லீக் கார்பந்து புடாபெஸ்ட் புஷ்காஸ் அரங்கில் நடைபெற்ற அப்போட்டியின் இறுதியாட்டத்தில் பாரிஸ் சென் ஜெர்மாயின் PSG பட்டத்தை வாகை சூடியது. பிரான்சை தளமாக கொண்ட அவ்வணி இங்கிலாந்தின் ஆர்சனலை 4-3 என வென்று பட்டத்தை 2 முறையாக மீண்டும் கைப்பற்றியது. ஆட்டத்தின் தொடக்கத்தில் இரு அணிகளும் 1-1 என சமநிலையில் இருந்த வேளை பின்னர் வழங்கப்பட்ட பெனால்டி வாய்ப்பை பயன்படுத்தி PSG ஆட்டத்தை தன்வசப்படுத்திக் கொண்டது. கடந்த ஆண்டு நடைபெற்ற போட்டியின் இறுதியாட்டத்திலும் PSG வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. இவ்வேளை யுவேஃபா வெற்றியாளர் லீக்கின் இறுதிப் போட்டியில் பாரிஸ் சென் ஜெர்மாயின் PSG வாகை சூடியதைத் தொடர்ந்து பாரிஸில் அந்த வெற்றியை கொண்டாட 1000க்கணக்கானோர் வீதிகளில் திரண்ட வேளை மோதல் ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து 416க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர்கள் கூறினர். கடந்த ஆண்டு நடைபெற்ற இப்போட்டியிலும் PSG வென்று அதன் வெற்றி கொண்டாட்டத்தில் கலவரங்கள் ஏற்பட்டதை அவர்கள் எடுத்துரைத்தனர். இதனைத் தொடர்ந்து இவ்வாண்டு 22,000க்கும் மேற்பட்ட காவல்துறை பணியாளர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டனர். கலவரங்களை குறைக்கும் நோக்கில் பல சாலைகள் மூடப்பட்டதோடு மெட்ரோ ரயில் சேவைகளும் நிறுத்தப்பட்டன. ரோலன் கேரஸில் நடைபெறும் பிரெஞ்ச் பொது டென்னிஸ் 7வது நாளில் ஆடவர் 3ம் சுற்றில் அர்ஜென்டினாவின் யுவான் மேனுவல் கிரோண்டோலோ ஸ்பெயினின் மார்டின் லவுண்டோன்சியை 6-4, 6-7, 7-6, 6-7, 7-6 எனும் செட்களில் வென்றார். இத்தாலியின் மெட்டி பரென்டி அர்ஜென்டினாவின் பிரான்சிஸ்கோ கெம்சானாவை 7-6, 5-7, 6-7, 6-4, 7-6 எனும் செட்களில் தோற்கடித்தார். இத்தாலியின் மேத்யூ அர்னால் பெலாரூசின் ரஃபல் காலிங்கனை 6-4, 6-7, 5-7, 6-4, 7-6 எனும் செட்களில் வாகை சூடினார். மலேசியா அடுத்த 20 ஆண்டுகளுக்குள் வாசிப்பு நகரமாக உருவெடுக்கும். தண்டவாள கம்பிவடம் திருடப்படுவதை கட்டுப்படுத்த அரசாங்கம் வழிமுறைகளை ஆராயும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

0: நேரம் காலை மணி 9:10.
1: பாபாஸ் படிக்கும் மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ.
0: மீண்டும் பாபாஸ் வழங்கும் மின்னலில் பாபாஸ் அண்ட் யூ நிகழ்ச்சியில நம்ம சந்திக்கிறோம். 8 பாடல்கள் வழக்கம் போல இந்த வார நிகழ்ச்சியில உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த பாடல் கடந்த வார நிகழ்ச்சியில சிறந்த பாடலா வந்துச்சுங்க. கருப்பு அப்படின்ற படத்துக்காக வந்த பாடல் இந்த வார நிகழ்ச்சியில முதல் நிலைக்கு வருதா வராதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு நம்ம விசாக தினத்தை கொண்டாடிட்டு இருக்கோம். பாபாஸ் நிறுவனம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பாபாஸ் நிறுவனத்துல பணிபுரியும் பணியாளர்கள், பாபாஸ் பொருட்களை எடுத்து விநியோகம் செய்யும் விநியோகிப்பாளர்கள், பாபாஸ் பொருட்களை தலைமுறையை தாண்டி பயன்படுத்தி கொண்டிருக்கும் நீங்கள் வாடிக்கையாளரான உங்கள் அனைவருக்கும் பாபாஸ் நிறுவனம் விசாக தின வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கின்றது. இந்த நன்னாளில் நமது பிரார்த்தனைகள் அனைத்தும் ஈடேறட்டும். நிகழ்ச்சிக்குள்ள போலாமா? 8 பாடல்கள் இந்த வார நிகழ்ச்சியில தொடக்கி வைக்க 8 நிலையில் இருக்கும் பாடல் வருது, கேளுங்க.
2: 8 நிலையில்

நாங்க நாலு பேரு கருப்பு அப்படின்ற படத்துக்காக சாய் அபயன்கர் இசையமைப்புல அசல் கோளார் வரிகள்ல இடம்பெற்ற பாடல நம்ம கேட்டிருந்தோம். இந்த நாலு பேர் அப்படின்றது பிரிக்க முடியாம இருக்குல்ல, எங்க போனாலும் அந்த நாலு பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு நாலு பேர் இருக்காங்க. இந்த நான்கு பிரிக்க முடியாத ஒரு எண்ண ஆயிடுச்சு. பாபாஸ் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. நாம் சுவைக்கும் முன்னது சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாஸ் இன்பொருட்கள். வழக்கமா ஞாயிற்றுக்கிழமைகள்ல வீட்டுல தடபுடலாம் சமையல் நடக்கும் போது பிரியாணி இல்லாத வீடு இருந்திருக்கா நீங்க சொல்லுங்க. வார இறுதி நாட்கள் ஏதாவது ஒரு கொண்டாட்டம், வீட்டுக்கு உறவினர்கள் வரும்போது நிச்சயமா நம்ம வீட்டுல பிரியாணி இல்லாம இருக்காது. பிரியாணின்னு சொல்லும் போது பாபாஸ் பார்த்தோம்னா பிரியாணி மிக்ஸ் இதற்கு முன்பு தயாரித்து கொடுத்திருக்காங்க. அங்க பாபாஸ் நிறுவனம் என்ன பண்றாங்க, பிரியாணி செய்வதற்கான அந்த மூல பொருட்களை தெரிவித்து அதிநவீன தொழில்நுட்ப வசதியோடு தயாரித்து பாபாஸின் பிரியாணி மிக்ஸ் வடிவில் கொடுத்திருக்காங்க. இந்த பாபாஸின் பிரியாணி மிக்ஸ் கொண்டு நீங்க சைவமானி பிரியாணி செய்தா அவ்வளவு நல்லா இருக்கும். கூடுதலா கொஞ்சம் அசைவமா கோழி சேர்த்துக்கிட்டா இன்னும் ஒரு கூடுதல் சுவை உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பிள்ளைகள் எல்லாம் வீட்டுல இருக்கும் போது பிரியாணி எல்லாம் செய்து கொடுத்தா அவ்வளவு நல்லா இருக்கும், அவங்க ருசிச்சு சாப்பிடுவாங்க. அதனால இந்த மாதிரி வார இறுதி நாட்கள், விடுமுறை, அப்புறம் வீட்டுல ஏதாவது ஒரு கொண்டாட்டம் நிகழ்ச்சிகளுக்கு இருக்கவே இருக்கின்றது பாபாஸின் பிரியாணி மிக்ஸ். நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய உறவுகளுக்கு இன்னும் ஒரு கூடுதல் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதற்காக இருக்கின்றது. அடிப்படையில பாபாஸின் பொருட்கள் நம்ம உறவுகளுக்கு இடையிலான மகிழ்ச்சியை அதிகரிக்கின்றது. அதனால நமக்கு பிடிச்சமான உணவுகள் பிடிச்சவங்கமான கையில சாப்பிடும் போது அது ஒரு கூடுதல் மகிழ்ச்சி தானே. வாங்க அடுத்த நிலையில் இருக்கும் பாடலை கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியை பாபாஸ் உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. நாம் சுவைக்கும் முன்னது சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாஸின் பொருட்கள்.

ஏ ஆர் ரஹ்மான், யுகேந்திரன் அந்த பாடலை பாடியிருந்தாங்க. ரை ரை ராரா இந்த வாரம் நிகழ்ச்சியில ஏழாம் நிலைக்கு வந்திருக்கு. பாபாஸ் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. பாபாசுடைய பொருட்கள் தொழிற்சாலையிலிருந்து தயாரிக்கப்பட்டதும் உடனுக்குடன் வந்து கடைகளுக்கு அனுப்பப்படுகின்றன, அதாவது கிளைகளுக்கு அனுப்பப்படுகின்றன. கிளைகளில் இருந்து கடைகளுக்கு மிக சீக்கிரமாக அனுப்பப்படுகின்றன. விற்பனை இடங்கள், அதாவது மளிகை கடைகள், மினி மார்க்கெட்டுகள், பேரங்காடிகள், சூப்பர் மார்க்கெட்டுகளுக்கு அனுப்பப்படுகின்றன. அதனால கடைகளுக்கு எப்போதும் சென்று பொருட்கள் வாங்கும் போது பாபாசின் அண்மையில் தயாரிக்கப்பட்ட பொருள் புத்தம் புதிய பொருட்களாகவே இருக்கும். மலேசியா முழுவதும் பிறகு சிங்கப்பூரிலும் பார்த்தோம்னா பாபாஸ்க்கு அதிகமான கிளைகள் இருக்கின்றன. அதனால பாபாஸின் பொருட்கள் விரைவாக கடைகளுக்கு சென்று சேருகின்றன. வாடிக்கையாளர்கள் மன நிறைவா வாங்கி பயன்படுத்தும் அளவில் பாபாஸின் பொருட்கள் கிடைக்கின்றன. நம்ம நிகழ்ச்சியில இதுவரைக்கும் இரண்டு பாடல்களை கேட்டிருந்தோம்ல, எட்டு மற்றும் ஏழாம் நிலைகள்ல இருந்த பாடல்கள்.

0: பாடல்கள்லாம் நம்ம நிகழ்ச்சியில வழக்கம் போல இந்த வாரமும் காத்துக்கிட்டு இருக்கு, எந்த நிலையில இருக்கு அப்படின்றத கேட்க 10 மணி வரைக்கும் பாபாஸ் வழங்கும் இந்த நிகழ்ச்சியை கேளுங்க. 6ம் நிலையில இருக்கும் பாடல் வருது, வாங்க இப்ப கேட்கலாம்.
1: 6ம் நிலையம் மறந்து

0: இந்த பாடல் இன்னமும் நம்ம பட்டியல இருக்கு பாருங்க. வித் லவ் படத்துக்காக ஆதித்யா அந்த பாடலை பாடியிருந்தாரு, மறந்து போச்சு. மதன் வரிகள்ல இடம்பெற்ற பாடலுங்க அந்த பாடல், ஆறாம் நிலைக்கு வந்திருக்கு. பாபாஸ் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. வீட்டில் சில சமையல்லாம் செய்யும் போது, உதாரணத்திற்கு கோழி, அப்புறம் மீன், இறால், நண்டு இதெல்லாம் பயன்படுத்தி ஏதாவது நம்ம சமையல் செய்யும் போது பாபாஸின் மசாலைத்தூள் பொருட்களையும் நம்ம சேர்த்துக்கிட்டா அதில் கொஞ்சம் கூடுதல் சுவை கிடைக்கும். இப்போ பாபாஸின் இறைச்சி மசாலைத்தூள் சந்தைகளில் விற்கப்படுகின்றது, பாபாஸின் மீன் மசாலைத்தூள் இருக்கின்றது. கொஞ்சம் கூடுதல் காரம் வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு பாபாஸின் ஹாட் அண்ட் ஸ்பைசி இறைச்சி மசாலைத்தூள் இருக்கு, அப்புறம் பாபாஸின் ஹாட் அண்ட் ஸ்பைசி மீன் மசாலைத்தூள் இருக்கு. நமக்கு பிடிச்ச மாதிரி சமையல் செய்வதற்கு ஒரு கூடுதல் சுவையை கொடுக்கின்றது இந்த பாபாஸின் மசாலை பொருட்கள். சில பொருட்கள் வீட்டுல தவிர்க்கவே முடியாது நம்மளோட சமையல்ல, அதுல இந்த மசாலை தூள்கள்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா சில வீடுகள்ல முடிய முடிய அப்படி வாங்கி கணக்க வைத்துக்குவாங்க. ஆனா பாபாஸுடைய மசாலை தூள் எடுத்துக்கிட்டா அது கொஞ்சம் தனித்துவம் தான். காரணம், சில முக்கியமான மூலப்பொருட்களை கொண்டுதான் இந்த பாபாஸின் மசாலை தூள்கள் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. சில வீடுகள் என்ன பண்ணுவாங்க, இந்த மூலப்பொருட்கள்லாம் வந்துட்டு தேடி அப்புறம் வறுத்து அதுக்கப்புறமா சில தொழிற்சாலைகளுக்குலாம் கொண்டுட்டு போய் அரைப்பாங்க. அதே முறையை தான் பாபாஸ் நிறுவனம் கையாளுறாங்க. ஆனா பாபாஸ் பயன்படுத்தக்கூடிய மூலப்பொருட்கள் பார்த்தோம்னா மிகவும் தரம் வாய்ந்த மூலப்பொருட்களாக இருக்கிறதுனால அதுல ஒரு கூடுதல் சுவை நமக்கு இருக்கின்றது. அதனால அதெல்லாம் வறுத்தெடுத்து அரைக்க வேண்டிய ஒரு அவசியம் நமக்கு இருக்காது. எல்லாமே பாபாஸ் பொருட்களை வாங்கி பயன்படுத்தும் போது நம்மளோட சமையல் எளிதாக்குகின்றது. அது மட்டும் இல்லாம நமக்கு ஒரு கூடுதல் சுவை கிடைக்கின்றது, நமக்கு ஒரு மன திருப்தியும் கிடைக்கின்றது. ஒரு தரமான பொருளை வாங்கி பயன்படுத்தி அதுல நம்ம சமைத்திருக்கோம் அப்படின்றதுதான். அப்படி இல்லாமல் தலைமுறையை தாண்டி இன்றளவும் நம்ம வீடுகள்ல பாபாஸ் பொருட்கள் அதிகமாக இருக்கின்றது. காரணம், பாபாஸ் பொருட்களின் தரம் நிரந்தரம். அடுத்த நிலையில் என்ன பாடல் இருக்குன்னு வாங்க கேட்கலாம்.
1: ஐந்தாம் நிலை.

0: பாரம்பரிய இந்த வார நிகழ்ச்சியில ஐந்தாம் நிலைக்கு வந்திருக்கு. சாய் அபியன்கர், ஸ்ருதிஹாசன் இந்த பாடலை பாடியிருந்தாங்க. கடந்த வார நிகழ்ச்சியில இந்த பாடல் நான்காம் நிலையில இருந்தது. இந்த வாரம் ஒரு நிலை பின்னுக்கு தள்ளப்பட்டு ஐந்தாம் நிலைக்கு வந்திருக்கு. நிகழ்ச்சி பாபாஸ் உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. நாம் சுவைக்கும் உன்னத சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாஸின் பொருட்கள். நம்ம வீட்டில் செய்யக்கூடிய சமையல்கள்ல சில பொருட்களை தவிர்க்கவே முடியாது. அதில் ஒன்று இந்த மிளகாய்த்தூள். அதனாலதான் பாபாஸின் மிளகாய்த்தூள் பார்த்தோம்னா ஆறு அளவுகள்ல உங்களுக்காக கொடுத்திருக்காங்க. நம்மவர்கள் மட்டுமல்ல, ஆசியாலேயே பார்த்தோம்னா இந்த மிளகாய்த்தூளின் பயன்பாடு அவ்வளவு அதிகமா இருக்கு. கொஞ்சம் காரம் அதிகமா நம்ம விரும்பி சாப்பிடுறோம், அதுதான் அடிப்படையில. அதனால வீட்டுல என்ன ஒரு சமையல் சமைத்தாலும் கொஞ்சம் அதிகமா காரம் வேண்டும்னா கொஞ்சமா மிளகாய்த்தூள் நம்ம சேர்த்துக்கணும். அதுல கொஞ்சம் காரம் இருக்கும் இல்லையா. இந்த மிளகாய்த்தூள்னு சொல்லும் போது பாபாஸின் மிளகாய்த்தூள் மிக உயர்தரமான மிளகாயை கொண்டு தயாரிக்கப்படுகின்றது. வழக்கமாவே நம்ம கடைகள் சந்தைகளுக்கு போனாலே வந்துட்டு நிறைய விதமான மிளகாய்கள்லாம் இருக்கும். ஒவ்வொரு மிளகாயும் வெவ்வேறு விலைகள்ல விற்பாங்க. கொஞ்சம் தரம் உயர்ந்த மிளகாயா இருந்தா அது விலை கொஞ்சம் அதிகமா இருக்கும். தரம் குறைவான மிளகாய்னு சொல்லும் போது விலை கொஞ்சம் குறைவா இருக்கும். அதனாலதான் மிக தரமான மிளகாய் தேர்ந்தெடுத்து அதை தருவித்து அதை அரைத்து உங்களுக்காக மிளகாய்த்தூள் வடிவில் பாபாஸ் நிறுவனம் கொடுத்திருக்காங்க. எந்த ஒரு கலவையோ வர்ணமோ சேர்க்கப்படவே இல்லை. அதனால நம்மளோட சமையல கொஞ்சம் காரம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது தேவையான அளவு பாபாஸின் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டாலே போதுங்க, அந்த ஒரு இயற்கையான காரம் சமையல்ல இருக்கும். நம்ம நிகழ்ச்சியில இந்த பாடல் இந்த வாரம் ஐந்தாம் நிலைக்கு வந்திருக்குங்க. நான்காம் நிலையில் இருக்கும் பாடல் இதோ.
1: நான்காம் நிலையில் நெஞ்சில்

ஒரு பேர் வரலாறு இந்த வார நிகழ்ச்சியில நான்காம் நிலைக்கு வந்திருக்கு. கடந்த வார நிகழ்ச்சியில இந்த பாடல் ஐந்தாம் நிலையில இருந்தது. இந்த வாரம் ஒரு நிலை முன்னேறி நான்காம் நிலைக்கு வந்திருக்கின்றது. ஒரு பேர் வரலாறு ஜனநாயகன் படத்துக்காக இடம்பெற்ற பாடலை நம்ம கேட்டிருந்தோம். பாபாஸ் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு நம்ம என்ன பசியார் செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, ஏன் நீங்க வீட்டுல உப்புமா செய்யக்கூடாது? ஏன்னா பாபாசுடைய உப்புமா மிக்ஸ் 450 கிராம் அளவில் சந்தைகள்ல விற்கப்படுகின்றது. பாபாசுடைய உப்புமா மிக்ஸ் கொண்டு நம்புங்க, வீட்டுல உப்புமா செய்வது அவ்வளோ எளிது. இதுல ஒரு பேக்கெட் எடுத்துக்கங்க, அப்புறம் அடுப்பில் சட்டியை வைத்து ஒரு தேவையான அளவு நீர் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா கொதிக்கும் நீரில் 450 கிராம் பாபாசின் உப்புமா மிக்ஸ் இருக்குல்ல, அதை அப்படியே மெது மெதுவா கொட்டி ஒரு 7-10 நிமிடத்திற்கு கிளறிக்கிட்டே இருங்க. நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு நெய் விட்டு கிளறி பரிமாறலாம். பாருங்க எவ்வளவு எளிதா பாபாசின் உப்புமா மிக்ஸ் கொண்டு நம்ம வீட்டுல உப்புமா செய்திருக்கோம். கூடவே நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு தேநீர், ஒரு காஃபி இருந்தா ஞாயிற்றுக்கிழமை பொழுது அப்படியே அமர்ந்துகிட்டு தொலைக்காட்சியில நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டு நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க கூட பேசிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு அவ்வளவு நல்லா இருக்குங்க. எப்போதுமே நம்மளோட சமையல்ல மன திருப்தியை கொடுக்கின்றது பாபாசின் பொருட்கள். இந்த மாதிரி பாபாசின் சில பொருட்கள்லாம் கொஞ்சம் அதிகமாவே வாங்கி வைத்துக்கலாம். இப்ப பாபாசின் உப்புமா மிக்ஸ் தேவைப்படும் போது சீக்கிரமா ஏதாவது நம்ம சமைத்து சாப்பிடுறதா இருந்தா நிச்சயமா அந்த பாபாசின் உப்புமா மிக்ஸ்ல நமக்கு தேர்வாக இருக்கும். பாபாசின் ரவா தோசை மிக்ஸ், பாபாசின் இடியப்ப மாவு, கேழ்வரகு மாவு இதெல்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் பேக்கெட்லாம் நம்ம வீட்டுல வாங்கி வைத்துக்கலாம். சரிங்க, இந்த வார நிகழ்ச்சியில 3ஆம் நிலையில இருக்கும் பாடலை கேட்கலாமா? ஒரு உபரி தகவல் சொல்றதா இருந்தா, இந்த வார நிகழ்ச்சியில 4 மற்றும் 3ஆம் நிலைகள்ல இருக்கும் பாடல்கள் ஒரே படத்துக்காக வந்திருக்கின்றன. தெரிஞ்சிருக்கும் தானே உங்களுக்கு. வாங்க 3ஆம் நிலையில் என்ன பாடல் இருக்குன்னு கேட்கலாம். நிகழ்ச்சி பாபாஸ் வழங்குறாங்க. உங்களுக்கு சமையல் பிடிக்குமா? அப்படி என்றால் பாபாஸும் பிடிக்கும். 3ஆம் நிலையம்.

0: அண்ணா
1: நடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா
2: தளபதி கச்சேரி இந்த வாரம் நிகழ்ச்சியில மூன்றாம் நிலைக்கு வந்திருக்கு. முதல்ல சொல்லியிருந்தது போல இந்த வாரம் நான்கு மற்றும் மூன்றாம் நிலைகள்ல இருந்த இந்த இரண்டு பாடல்கள்

0: இரண்டுமே ஒரே படத்துக்காக அடுத்தடுத்து பட்டியலில் இடம்பெற்றிருக்கின்றன. நிகழ்ச்சி பாபாஸ் வழங்கிட்டு இருக்காங்க. நாம் சுவைக்கும் முன்னது சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாஸின் பொருட்கள். நாங்க அந்த காரம் பக்கமே போக மாட்டோங்க, எங்களுக்கும் காரத்திற்கும் ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு சமையல் இருக்கின்றது. அந்த சமையல் செய்தா காரம் பக்கமே நீங்க போக வேண்டாங்க, அது சாப்பிட்டாலே அவ்வளவு சுவையா இருக்கும். இதற்காக பார்த்தோம்னா பாபாஸ் நிறுவனம் குருமா மிக்ஸ் தயாரித்து இதற்கு முன்பு கொடுத்திருந்தாங்க. பல்வேறு அளவுகள்ல இந்த பாபாஸின் குருமா மிக்ஸ் விற்கப்படுகின்றது. 25 கிராம், 125 கிராம், 250 கிராம், 1 கிலோ, 3 கிலோ, பெரிய அளவுகள்ல எல்லாம் இருக்குங்க. அதிகமான காய்கறிகள் மட்டும் சேர்த்து குருமா வைத்தாலே அவ்வளவு சுவையா இருக்கும். இல்லங்க, கொஞ்சோண்டு கோழி சேர்த்துக்கலாம்னா அசைவமா கொஞ்சமா கோழி சேர்த்து சமைத்தாலும் அதுனும் ஒரு கூடுதல் சுவை உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகளுக்கு இது ரொம்ப பிடிக்குங்க. பள்ளி விடுமுறை என்பதனால வீட்டுல பிள்ளைகள்லாம் இருப்பாங்க. சரி, என்ன நம்ம சமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது வீட்டுல குருமா வைங்க, காய்கறிகள் வைத்து ஒரு குருமா செய்து கொடுங்க, அப்படி இல்லைனா அசைவமா கொஞ்சோண்டு கோழி சேர்த்துக்குங்க, அவ்வளவு நல்லா இருக்கும். ஞாயிற்றுக்கிழமைகள்லாம் எல்லோரும் வீட்டுல இருக்கும் போது சுவைத்து சாப்பிடுவாங்க. அப்படி சமையல்ல எங்களுக்கு கொஞ்சம் காரம் இருக்கணும்னு நினைத்தீங்கன்னா குருமாவுக்கு கொஞ்சமா ஏதாவது ஒரு சம்பால் வைத்துக்குங்க, அவ்வளவு நல்லா இருக்கும் சாப்பிடறதுக்கு. அந்த சம்பாலுக்கு நீங்க பாபாஸின் மிளகாய்த்தூளை பயன்படுத்தலாம். வாங்க, இரண்டாம் நிலையில் என்ன பாடல் இருக்குன்னு கேட்கலாம். நிகழ்ச்சி பாபாஸ் வழங்கிட்டு இருக்காங்க.
1: இரண்டாம் நிலையில்

0: பாப் தமிழ் அந்த பாடலை பாடியிருந்தாரு. பாபாஸ் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. நாம் சுவைக்கும் உன்னத சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாஸின் பொருட்கள். சரிங்க, கடந்த வார நிகழ்ச்சியில ஒரு நேயர் மேகலா நமக்கு அழைத்து பேசியிருந்தாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த பாபாஸின் முறுக்கு மிக்ஸ் கொண்டு வீட்டுல பொரியல் செய்யலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது சொன்னதுக்கு அப்புறமா மேகலா அழைத்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றத முதல்ல கேட்டுலாம்.
1: சூப்பர் ரெசிபி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ரவி. நான் வந்துட்டு இன்னைக்கு முருங்கைக்கீரை தண்ணி சாறு செஞ்சுட்டு ஒரு ரெண்டு வெஜிடபிள் செஞ்சுட்டு பொரியல் வந்து எப்படி வித்தியாசமா செய்யலாம், என்ன செய்யலாம், சம்பால் செய்யலாமா பொரியல் செய்யலாமான்னு கன்ஃபியூஸ்ல கிளீன் பண்ணிக்கிட்டே இருந்தேன்.
0: சரி,
1: இப்ப நீங்க ஒரு ரெசிபி கொடுத்தீங்க பாருங்க.
0: ஆமா,
1: அதுல புதுசா என்னன்னா
0: அந்த முறுக்கு மாவு
1: அனுப்பிட்டல ஆளு கடைக்கு செஞ்சது இல்ல இது வரைக்கும். கடலை மாவு கேள்விப்பட்டிருக்கேன், அரிசி மாவு கேள்விப்பட்டிருக்கேன், முறுக்கு மாவு கேள்விப்பட்டது.
0: இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில மேகலாவுக்கு தொடர்பு கொண்டிருந்தோம். கடந்த வாரம் அவங்க செய்த பொரியல் எப்படி இருந்தது அப்படின்றத கேக்கலாம்.
1: வணக்கம் ரவீன்,
0: விசாக தின வாழ்த்து உங்களுக்கு.
1: உங்களுக்கும் வாழ்த்துக்கள்.
0: நான் போன வாரம் நிகழ்ச்சி முடிச்சுட்டு யோசிச்சுட்டு இருந்தேன், இந்த வாரம் வரும்போது நம்ம மேகலாவுக்கு அழைக்கணும், எப்படி முறுக்கு மிக்ஸ் கொண்டு பாபாசுடைய முறுக்கு மிக்ஸ் கொண்டு வீட்டுல பொரியல் நடந்துச்சா நடக்கலையா அப்படின்னு. எப்படி
1: தடபுடலாம் நடந்துச்சு. ரொம்ப நன்றி ரவீன் உங்க ரெசிபிக்கு. உண்மையாகவே நன்றி, ரொம்ப நன்றி. சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா பிகாஸ் நான் இது வரைக்கும் அது ட்ரை பண்ணதில்ல.
0: என்ன பொரியல் செஞ்சீங்க நீங்க?
1: சிக்கன் நார்மலா மேரினேட் பண்ணிட்டு. சோ நான் எப்போதும் மாவு தான் யூஸ் பண்ணுவேன். சோ அதுக்கு பதிலே நீங்க சொன்ன முறுக்கு மாவு யூஸ் பண்ணேன். கடலை மாவு எல்லாம் யூஸ் பண்ணல, வெறும் முறுக்கு மாவு மட்டும் டீப் பண்ணி தென் ஐஸ் வாட்டர்ல டீப் பண்ணி திருப்பியும் முறுக்கு மாவுல டீப் பண்ணி பொரிச்சேன்.
0: ஓ, ரெண்டு தடவை?
1: ஆமா.
0: ஆனா சிலர் பார்த்தோம்னா என்ன பண்ணுவாங்க மேகலா, அதுல கொஞ்சம் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்குவாங்க, சிலர் வந்து முட்டை கலப்பாங்க, சிலர் வந்து இந்த இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குவாங்க. நீங்க எதுவுமே கலக்கல?
1: இல்ல, நான் முட்டை சேர்க்கல. நான் எப்போதும் நார்மலா மேரினேட் பண்ணிட்டு பால் கொஞ்சம் சேர்த்து மேரினேட் பண்ணுவேன். பால்ல கொஞ்சம் ஒரு நாள் ஃபுல்லா வச்சுட்டு. சோ பொரிக்கிறச்ச ஐஸ் வாட்டர் முத மாவுல டிப் பண்ணி ஐஸ் எடுத்துட்டு ஐஸ் வாட்டர்ல டிப் பண்ணி திருப்பியும் மாவுல டிப் பண்ணி பொரிக்கணும். நார்மலி வெறும் மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் இறைச்சி தூள், கொஞ்சம் கட்டி கிச்சா, கொஞ்சம் ஒயிஸ்டர் சாஸ், மிளகு தூள்.
0: புதுசா இருக்குங்க நீங்க கோழி பொரிக்கிறது.
1: ஆமா, அந்த உள்ளுக்குள்ள அப்ப நம்ம சாப்பிடும் போது உள்ளுக்கு வந்து அந்த டேஸ்ட் இருக்கும். பால் எதுக்கு ஊத்துறோம்னா அந்த சிக்கன் வந்து உள்ளுக்கு அப்படியே நாறு நாறு அழகா வரும்.
0: இப்ப கடைசியாலாம் மறுநாள் வந்து நம்ம பொரிக்கும் போது அந்த பாபாசுடைய முறுக்கு மிக்ஸ்ல தொட்டு.
1: ஆமா, என்னோட ரெசிபி எல்லாம் சேம், ஒன்னே ஒண்ணு மட்டும் நீங்க சொன்னது, அதாவது முறுக்கு மாவு.
0: முறுக்கு மாவு ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு சொல்லிருக்கீங்க, மகிழ்ச்சி.
1: ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. நான் இன்னும் மீன் ட்ரை பண்ணல, மீன் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிருந்தோம்.
0: அப்படியே பொரிச்சிங்க கொஞ்சம் அனுப்பி வைங்க.
1: கண்டிப்பாக ரவி, உங்களோட புது ரெசிபிக்காக நான் வெயிட்டிங்.
0: கண்டிப்பா வெளியில இருக்கிற மாதிரி இருக்கு, பார்த்து பத்திரமா போங்க மேகலா.
1: நன்றி ரவி, நன்றி.
0: அதுதாங்க சமையல் உலகம் அப்படின்றது, பெரிய உலகம். அதுக்குள்ள புகுந்தா நமக்கு தெரியாத சமையல் குறிப்புகள் அவ்வளோ இருக்கு. எங்களுக்கு தெரிந்ததை நாங்க உங்களுக்கு பகிர்ந்துக்கிறோம், உங்களுக்கு தெரிந்ததையும் நீங்க எங்க கூட பகிர்ந்துக்குங்க. அதுதான் இந்த வாரத்தின் சிறந்த பாடலை கொண்டுட்டு வரோம். கேளுங்க நம்ம நிகழ்ச்சியில.
2: முதல் நிலையம்

கடந்த வாரத்தின் சிறந்த பாடல் மீண்டும் இந்த வாரத்தின் சிறந்த பாடலா தான் வந்திருக்குங்க. சாய் அபயன்கர் கானா முத்து அந்த பாடலை பாடியிருந்தாங்க. கருப்பு படத்துக்காக அந்த பாடலை கேட்டிருந்தோம். பாபா சிந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. நாம் சுவைக்கும் உன்னத சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாசின் பொருட்கள். காலையில பசியார் எடுக்கும் போது நம்ம நல்ல ஆரோக்கியமான பசியார் எடுக்கிறோமான்னு கேட்டா அது கேள்விக்குறிதான். ஒரு சிலர் மிகவும் ஆரோக்கியமான பசியாரைய காலையில எடுப்பாங்க, இன்னும் ஒரு சிலரும் அதெல்லாம் கண்டுக்கிறது இல்ல, நம்ம நல்ல திருப்தியா சாப்பிட்டா போதும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா பாபாஸ் பொருட்கள் எடுத்துக்கிட்டா காலையில பசியாறு செய்யும் போது மிக ஆரோக்கியமான உணவுகளை தயாரிப்பதற்கான சில பொருட்கள்லாம் தயாரித்து கொடுத்திருக்காங்க. இப்ப பாபாஸின் ரவா தோசை மிக்ஸ், பாபாஸின் இடியப்ப மாவு, பாபாஸின் உப்புமா மிக்ஸ், பாபாஸின் புட்டு மாவு, பாபாஸின் கேழ்வரகு மாவு, இதெல்லாம் கொண்டு காலையில பசியாறு செய்தா ஆரோக்கியமான ஒரு பசியாரை நம்ம செய்யலாம், ஆரோக்கியமான பசியாரை நம்ம சாப்பிடலாம். இந்த பொருட்களை கொண்டு பசியாறு செய்வது மிகவும் எளிது. பேக்கெட்டின் பின்புறம் அச்சிடப்பட்டிருக்கின்றது சமையலுக்கான செய்முறை. அதை பார்த்து சமைத்தாலே குறுகிய நேரத்தில் நாம் எதிர்பார்க்கும் சுவையோடு கூடுதல் சுவையில பாபாஸ் பொருட்களை கொண்டு காலையில பசியாறு செய்யலாம். பாபாஸ் பொருட்கள் பார்த்தோம்னா தீபகற்ப மலேசியா, சபா சரோவா, பிறகு சிங்கப்பூர், புரூனைல இருக்கக்கூடிய கடைகள்ல அதிகமாக கிடைக்கின்றது. இஷாப் லசாடா வழியாக பாபாஸ் பொருட்களை நீங்க ஆன்லைன்ல வாங்கலாம். ஆன்லைன்ல வாங்கும் போது உங்கள் வீடு தேடியே பாபாஸ் பொருட்கள் வரும். இதற்கிடையில இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, கனடால கூட பாபாஸ் பொருட்கள் கிடைக்கின்றன. மேல் விவரங்களுக்கு 1-800-88-15-14 இந்த எண்களுக்கு நீங்கள் பாபாஸ் நிறுவனத்திற்கு தொடர்பு கொண்டு சில விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். அல்லது www.babas.com.my அகப்பக்கத்துக்கு போனீங்கன்னா மேல் விவரங்கள் உங்களுக்கு கிடைக்கும். போனஸ் பாடல் ஒன்றை கேட்கலாமா? நமக்கு நேரம் கூடுதலா இருக்கு, ஒரு போனஸ் பாடலை கேட்போம், அதுக்கப்புறமா நம்ம நிகழ்ச்சியில பேசலாம்.

0: பாபா சிந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. நாம் சுவைக்கும் உன்னத சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாசின் பொருட்கள். இன்றைக்கு விசாக தினத்தை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். பாபாஸ் நிறுவனம் மீண்டும் அனைவருக்கும் விசாக தின வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கின்றது. கூடவே பாபாஸ் பொருட்களை வாங்கி பயன்படுத்தி நல்ல ஒரு ஆதரவை கொடுக்கும் எல்லா வாடிக்கையாளர்களுக்கும் பாபாஸ் நிறுவனம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றது. அப்புறம் மேகலா பேசியிருந்தாங்க, கடந்த வாரம் நம்ம கொடுத்த சமையல் குறிப்பு, அதாவது பாபாஸின் முறுக்கு மிக்ஸை கொண்டு பொரியல் செய்து பாருங்க, அவ்வளவு சுவையா இருக்கும்னு சொல்லியிருந்தோம். அவங்க செய்து இன்றைக்கு தொடர்பு கொண்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஒருவேளை இன்றைக்கு தான் நீங்க நிகழ்ச்சி கேட்டிருந்தா, பாபாஸின் முறுக்கு மிக்ஸை கொண்டு வீட்டுல இன்றைக்கு ஒரு பொரியல் செய்து பாருங்க, அவ்வளவு சுவையா இருக்குங்க. இந்த பாடல் இந்த வாரத்தின் சிறந்த பாடலா நம்ம நிகழ்ச்சியில வந்திருக்குல்ல. பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் எதிர்பார்க்கிறோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை, ஆஹா, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்றதை விட ஜூன் மாதத்திற்கான முதல் ஞாயிற்றுக்கிழமையில பாபாஸ் வழங்கும் இதே நிகழ்ச்சியில நம்ம சந்திக்கலாம், சரிங்களா? நாம் சுவைக்கும் உன்னத சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாஸின் பொருட்கள்.
1: மின்னல் FM-இல் பாபாஸ் படித்த பாபாஸ் & யூ.

வணக்கம். இன்னும் நிறைவு பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம். இன்றைக்கு வந்து நிறைய விவரங்கள் நம்ம கொடுத்துருந்தோம். விசாக தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம், விசாக தின வாழ்த்து நம்ம தெரிவித்துக்கிறோம். அப்புறம் வந்து இன்றைக்கு வந்து உலக புகையிலே அற்ற நாள், புகைப்பிடிக்கும் பழக்கத்திற்கு தானா அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்வோங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அங்க இருக்கட்டும். தொடர்ந்து மின்னலை கேளுங்க. வாராந்திர சிறப்பு நிகழ்ச்சிகள் அனைத்தும் இன்றைக்கு காத்துக்கிட்டு இருக்கு. 10 மணி தொடங்கி இளமை உல்லாசத்தில் உங்களை சந்திக்க அஸ்வினி வந்திருக்காங்க. அவங்களோட நிகழ்ச்சியை கேளுங்க. அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் உங்களை சந்திக்கும் வரை இப்பொழுது விடைபெறுகிறேன். உங்கள் ரவீன்.

வணக்கம். சலாம். மலேசிய மடானி மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். 1963 மலேசிய உடன்படிக்கையின்படி சபா மாநிலத்திற்கான 40 விழுக்காடு வருவாய் கோரிக்கையை நிறைவேற்றுவதில் சவால்களை எதிர்கொண்ட போதிலும் அம்மாநிலத்துக்கான இடைக்கால மானியத்தை 1 பில்லியன் ரிங்கிட்டிலிருந்து 1.5 பில்லியன் ரிங்கிட்டுக்கு உயர்த்தியுள்ள பிரதமரின் அறிவிப்பை வரவேற்பதாக அம்மாநில இளையோர் மன்ற துணைத் தலைவர் மொஹமட் நூர் ஹில்மி மிலோஸ் தெரிவித்துள்ளார். 300 மில்லியன் ரிங்கிட் தொடங்கி 600 மில்லியனுக்கு அதிகரித்து தற்போது 1.5 பில்லியன் ரிங்கிட் வரையிலான மானிய உயர்வு மத்திய அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பையும் அக்கறையையும் புலப்படுத்துவதாக அவர் கூறினார். ஸ்லாங்கூரில் அடையாள அட்டை, பிறப்புச் சான்றிதழ் போன்ற ஆவண சிக்கல்களை எதிர்கொண்டவர்களுக்கு உதவுவதில் மை செல் பிரிவு முக்கிய பங்காற்றுகிறது. மாநில அரசால் நிர்வகிக்கப்படும் அந்த பிரிவு இனம் மதம் பாராமல் மக்களுக்கு உதவுவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக அதன் தலைமை செயல்முறை அதிகாரி சாந்தா வேணுகோபால் தெரிவித்துள்ளார். மலாக்காவுக்கும் இந்தோனேசியாவுக்கும் இடையேயான வான் சேவை மீண்டும் முடுக்கிவிடப்படவிருக்கிறது. இந்தோனேசியாவின் மலிவு விலை விமான நிறுவனமான விங் ஏர் வரும் June 10 மலாக்கா பத்துபிரண்டாம் பன்னாட்டு விமான நிலையத்தில் மீண்டும் அதன் சேவையை தொடர்வதாக அம்மாநில கலை கலாச்சார செயற்குழு உறுப்பினர் டாக்டர் அப்துல் ரசாக் அப்துல் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். பிரிட்டன் வெளியுறவு அமைச்சர் யூஜே கூப்பர் நாளை சீனாவுக்கும் பின்னர் வாரத்தின் பிற்பகுதியில் இந்தியாவுக்கும் பயணம் மேற்கொள்ளவுள்ளார். இந்த பயணத்தின்போது ஹோர்முஸ் நீரிணை, ரஷ்யா உக்ரைன் போர் உட்பட எபோலா தொற்று பரவல் வரையிலான உலகளாவிய விவகாரங்களில் கவனம் செலுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரானிய துறைமுகத்துக்கு செல்ல முயன்ற காம்பியா குடியேற்றப்பட்ட சரக்கு கப்பல் ஒன்றை முடக்கியுள்ளதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. அந்த துறைமுகத்தின் இயந்திர அறைக்குள் ஏவுகணை பாய்ச்சப்பட்டதைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அமெரிக்க மத்திய கட்டளை நிறுவனம் செட்காம் கூறியது. விளையாட்டு யுஎஃபா வெற்றியாளர் லீக்கின் அதிக கோல் புகுத்தியவர் பட்டியலில் ரியால் மேட்ரிட்டின் மும்பாப்பே முதல் நிலையில் உள்ளார். அவர் இதுவரை 15 கோல்களை புகுத்தியுள்ளார். பயர்ன் மியூனிக்கின் கேன் 14 கோல்கள் அடித்து 2 இடத்தில் உள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் குலரட்சகி குணசேகரன். வணக்கம்.

இன்றைய இளமை உல்லாசம் அங்கத்தில் இன்றைக்கு உங்களோட உற்சாகத்தோடு பேச வந்துவிட்டேன். நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். சரி, இன்றைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்காகவே தெலுங்கு பாடல் அங்கம் அதனை தொடர்ந்து அமுதே தமிழே தாளம் அப்படின்னு சொல்லி நிறைய அங்கங்களை கைவசம் வைத்திருக்கோம். நீங்க என்ன பண்ணணும், பெரிய பொறுப்பெல்லாம் கொடுக்க மாட்டோம், எங்களோடு இணைந்திருந்தால் மட்டும் போதும். இப்ப வாங்க நிகழ்ச்சியில தொடர்ந்து தெலுங்கு பாடல்களை கேட்க போறோம். அனுர குல்கர்ணி மற்றும் ரம்யா பேரா கொண்டு வரும் பாடல்.

0: ஸ்லாங்கூர்ல காப்பாறு பகுதியில இருக்கீங்களா? நீங்க உங்க ஊர்ல இருந்து ஒரு பொண்ணு வந்திருக்காங்க.
1: ஓடிக்கிட்டே இருக்கிற இந்த உலகத்தை அப்படியே கொஞ்ச நேரம் இது அப்படி சொல்லிருக்கா கடைசியா
0: இவ்வளவு நேரம்.
1: ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஒரு நாள் அறிவிப்பாளர் திவ்யா பன்னீர்செல்வம்.
0: ஞாயிற்றுக்கிழமை 2:15 ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சியில அவங்க என்ன பேச போறாங்க அப்படிங்கறத கேட்கலாம்.

കൃഷ്ണ തേജസ്വി കൊണ്ടുവന്ന പാടല്ല ഇതാണ്. അവർ ഒഴിച്ചില കേട്ടിരുന്നു. ശരി, പ്രബല മലയാള നടികയാണ് മഞ്ജു വാരിയർ. തമിഴ്ല അസുരൻ തുണിവ് ഉള്ളിട്ട പടങ്ങളിൽ നടിച്ചിരിക്കാங்க. ഇവங்க பார்த்தீங்கன்னா கேரளால ரகசியமாக குதிரை ஏற்ற பயிற்சி வந்து பெற்று வந்திருக்காங்க. ஏன் ரகசியமா அப்படின்னு சொல்றேன்றது சொல்றேன் இருங்க. எர்ணாகுளத்துல இருக்கிற அவங்களுடைய வீட்டிலிருந்து காலையில பார்த்தீங்கன்னா அலுவலகத்துக்கு சென்று அவங்க வந்து இந்த குதிரை பயிற்சியை எடுக்க போயிருக்காங்க. மக்கள் கூடுவதற்கு முன்னதாக அங்க சென்றனோ அப்படின்றதற்காக தான் தினமும் 2 மணி நேரம் இந்த பயிற்சியை மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு திரைப்படத்திற்காக அப்படின்ற ஒரு செய்தி வந்து காற்று வாக்குல இந்த பக்கமா வந்திருக்கு. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல என்ன திரைப்படம் எந்த திரைப்படத்திற்காக இதை வந்து பண்றாங்க அப்படின்றத எல்லாம் அவங்க வந்து சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு சூழல்ல தான் வந்து இந்த ஒரு விஷயத்த இன்னும் ஒரு அகிச்சியமா வைத்திருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன மாதிரியான திரைப்படத்திற்கு இந்த குதிரையோட்ட கதாபாத்திரம் அவங்களுக்கு கிடைக்குதுன்னு.

0: கேக்குதுங்களா சார்?
1: நல்லா கேக்குதுமா, கத்தாதீங்க, மெதுவா பேசுங்க. யாரு யாரு
0: சார்? என் பையன் ஒரு 2 மணி நேரமா காணும் சார், ஒரே பதட்டமா இருக்கு சார்.
1: 2 மணி நேரமா காணுமா, இப்பதான் அழைக்கிறீங்க?
0: இல்ல சார், என் பையனை பத்தி சமூக வலைதளத்துல கொஞ்சம் அதிகமா பதிவு செஞ்சுட்டேன்னு இப்பதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு சார்.
1: அதிகமாவா? அதிகமானா
0: அவனுடைய முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பர் கூட நேத்துதான் பதிவு செஞ்சேன் சார்.
1: நேத்துதான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம் தான்
0: சார். நான் பிள்ளைய காணும் அவசரமா பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன சார் ஒரு இதுல நம்ம பேசிட்டு இருக்கீங்க?
1: பின்ன என்னமா, லைக்ஸ்க்கு ஆசைப்பட்டு பிள்ளையோட தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யும் போது உங்களுக்கு பதறல, இப்ப பதறதா?
0: சார்
1: என்னது,
0: என் பையன் கிடைச்சிட்டான் சார், இங்கதான் இருந்திருக்கான்.
1: நினைவுகளுக்காக பதிவு செய்யுங்க, தப்பு இல்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
0: புரியுதுங்க சார், சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்னு இப்ப புரிஞ்சுகிட்டேன்.
1: இப்படிக்கு
0: மின்னல்
2: ரவி, சாப்பிட போறோம், எங்க கூட வரியா?
3: என்ன நீ, ஒவ்வொரு நாளும் வெளியில சாப்பிட்டா காசுதான் அதிகமா செலவாகுது,
2: அதுக்காக சாப்பிடாம இருக்க போறியா?
3: அதுதான் இல்ல, கையில பாபாஸ் மசாலா பொருளுங்க இருக்கு, அத வச்சு நானே சமைக்க போறேன்.
2: என்னது, நீயே சமைக்க போறியா? உனக்கு சமைக்க வருமா?
3: இங்க பாரு, பாபாஸ் பொருட்கள் இருக்கிற பேக்கெட் பின் பக்கம் சமையல் குறிப்பு இருக்கு, நான் என்ன எல்லாருமே சமைக்கலாம்.

ராதாகிருஷ்ணன் மணிஷா கொண்டு வந்த பாடலை தான் நாம நிகழ்ச்சியில கேட்டு ரசித்திருந்தோம். சரி, இன்றைக்கு பாத்தீங்கன்னா தெலுங்கு பாடல்களை தொடர்ந்து நாம கேட்டுட்டு இருக்கோம். இதனை தொடர்ந்து 11 மணிக்கு மேல அபூதை தமிழ் நிகழ்ச்சி ஒளிபரப்பாக உள்ளது. நீங்க நிறைய பேர் வந்து பயணத்துல இருப்பீங்க, சொந்த ஊருக்கு போயிருப்பீங்க, நண்பர்களை பார்த்திருப்பீங்க. ஐயோ அஸ்வினி, எனக்கு அவ்வளவு குதூகலமா இருக்கும், இன்றைக்கு நிறைய திட்டங்கள் வைத்திருக்கோம் அப்படின்ற குதூகலத்துல இருப்பீங்க. ஏது எப்படி இருப்பினும் நீங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், அது மட்டும் தாங்க எங்களுடைய ஆசை. ஏன்னா அந்த பொறுப்பு எங்க கையில இருக்கு பாருங்களேன். சரி, இப்ப வாங்க நிகழ்ச்சியில் அடுத்ததாக லியோன் ஜேம்ஸ் மற்றும் தீபக் ப்ளூ கொண்டு வரும் பாடல்.

0: அஸ்வினி, இந்த வருஷம் 1st ஜூன் எல்லாம் ஐசி அடையாள அட்டை எல்லாம் மாத்திரணும்னு சொல்லிருக்காங்க. மாத்திரி தெரியுமா?
1: அதுக்கேன்பா குரல் மாத்தி பேசுறீங்க?
0: அப்பதாமா கேக்குறவங்க நம்புவாங்க. நீ விஷயத்துக்கு வா.
1: 1st எல்லாம் மாத்தணுமா? யாரு உங்ககிட்ட இதெல்லாம் சொல்றது?
0: அதான் வாட்ஸ்அப்ல ஃபோர்வர்ட் டு மெனி நிறைய பேருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க, உனக்கு வரலையா?
1: ஐயோ அப்பா, அது 1st ஜூன்ல இருந்து அமல்படுத்துறாங்களே தவிர அடையாள அட்டையை உடனே மாத்தணும்ன்ற அவசரம் எல்லாம் கிடையாது. அடையாள அட்டை காணாமல் போனவங்க இல்ல அந்த சிப் இருக்கு இல்லையா அது வேலை செய்யாதவங்க மட்டும் இப்போதைக்கு மாத்தனா போதும்னு சொல்லிருக்காங்க.
0: என்னமா நீ வாட்ஸ்அப்ல சொல்றதெல்லாம் நம்ப வேணாம்னு சொல்லிட்டு இருக்க?
1: முக்கியமா வாட்ஸ்அப்ல வரத நம்பாதீங்கப்பா. எதுவா இருந்தாலும் அரசாங்கத்துடைய அதிகாரப்பூர்வ ஊடகங்களை பாருங்க. உண்மை தகவல்களுக்கு அதான் நம்ம ஆர்டிஎம்முடைய சமூக வலைதளங்களே இருக்க.
0: அப்பனா இந்த கோவிந்த கிட்ட இனிமேல் இதெல்லாம் அனுப்பி வைக்காதன்னு சொல்லணும். எவ்வளவு பொய் தகவல் அனுப்பியிருக்காங்க பாரு. இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

ஸ்ரீராம் கொண்டு வந்த ஹாய் அப்படின்ற பாடலை நாம நிகழ்ச்சியில கேட்டிருந்தோம். அடுத்ததாக பாத்தீங்கன்னா தெலுங்கு பாடல் தொகுப்பின் நிறைவு பாடல்களை நாம கேட்க போறோம். மது ஆர்மி அப்படின்ற பாடல் லியோன் ஜேம்ஸ் கொண்டு வராங்க. இந்த பாடல்களை கேட்ட பிறகு 11 மணிக்கான செய்திகள் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து அமுதி தமிழி நிகழ்ச்சியை நாம சேவம் எடுக்கலாம். இப்போ வாங்க லியோன் ஜேம்ஸ், சரத் சந்தோஷ் மற்றும் ஸ்ரீனிஷா கொண்டு வரும் பாடல்.

0: ஒரு குட்டி கதை கேட்டா
1: மகிழ்ச்சி,
0: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கு நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா அதுதான் ஹலோ மின்னல். சனிக்கிழமைகளில் காலை மணி 9:15 க்கு.

மனசு எதையோ தேடும் போது ஒரு நல்ல பாடல்ல கரைஞ்சு போறீங்களா? நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். ஜனநாயக கொங்கோ குடியரசிலும் உகாண்டாவிலும் இபோலா பரவலை தொடர்ந்து பயண கட்டுப்பாடுகளை விதித்து தங்கள் எல்லைகளை மூடியுள்ள நாடுகள் அந்த முடிவை மீளாய்வு செய்ய வேண்டும் என்று உலக சுகாதார அமைப்பு WHO தலைமை இயக்குநர் டெட்ரோஸ் அதனோம் கெப்ரியஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். அந்த தொற்று பரவலை தொடர்ந்து அமெரிக்கா, கனடா, தென் சூடான் ஆகியவை பயண கட்டுப்பாடுகளை விதித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் ருவாண்டாவும் அவ்விரு நாடுகளில் இருந்து வரும் பயணிகளுக்கு தடை விதித்துள்ளது. பிரிட்டன் வெளியுறவு அமைச்சர் யூடே கூப்பர் நாளை சீனாவுக்கும் வாரத்தின் பிற்பகுதியில் இந்தியாவுக்கும் பயணம் மேற்கொள்ளவுள்ளார். அந்த பயணத்தின் ஊடே ஹோர்முஸ் நீரிணை, ரஷ்யா உக்ரைன் போர் உள்ளிட்ட இபோலா தொற்று பரவல் என உலகளாவிய விவகாரங்களில் அவர் கவனம் செலுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. June 2 கூப்பர் சீன சகா வாங் ஹீயையும் துணை அதிபர் ஹான் ஜங்கையும் சந்திக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதிகரித்த புவிசார் அரசியல் பதற்றங்கள், ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேல் போரை தொடர்ந்து உயர்ந்து வரும் எண்ணெய் விலைகள் ஆகியவற்றுக்கு நடுவே கூப்பரின் பயணம் அமைந்துள்ளது. ஈரான் துறைமுகத்திற்கு செல்ல முயன்ற காம்பியா நாட்டு குடிகொண்ட சரக்கு கப்பலின் இயந்திர அறைக்குள் ஏவுகணையை செலுத்திய கப்பலை செயலிழக்க செய்த அமெரிக்க ராணுவம் அறிவித்தது. 20-க்கும் மேற்பட்ட எச்சரிக்கைகளும் MV லயன்ஸ்தா கப்பல் எதிர்வினையாற்ற தவறியதை தொடர்ந்து இம்மாதம் 29 அந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக மேற்காசியாவின் அமெரிக்க ராணுவ நடவடிக்கைகளை கண்காணிக்கும் மத்திய கட்டளை பிரிவு செட்கோம் தெரிவித்தது. அந்த தாக்குதல் தொடர்பான மேல் விவரங்கள் வெளியிடப்படவில்லை. கொடிய ஹந்தா தொற்று பரவலை தொடர்ந்து உலகளாவிய சுகாதார எச்சரிக்கையை தூண்டிய சொகுசு கப்பல் தூய்மையாக்கல் பணிகளுக்கு பிறகு நேற்று மீண்டும் பயணிக்க அனுமதிக்கப்பட்டது. பொது சுகாதார கண்ணோட்டத்தில் ஹாண்டியூஸ் நிறுவனம் தனது செயல்பாடுகளை மீண்டும் தொடங்குவதற்கு வேறு எந்த தடைகளும் இல்லை என்று நெதர்லாந்தின் ரோதடம் துறைமுகத்தில் உள்ள பொது சுகாதார நிறுவனம் கூறியது. ஆய்வுகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து MV ஹாண்டியூஸ் கப்பல் ரோதடமிலே புறப்பட்டு June 13 முதல் மீண்டும் தனது பயணத்தை தொடங்கும் என்று அதன் உரிமையாளர் ஓஷன் வைட் எக்ஸ்பெண்டிஷன் முன்னதாக தெரிவித்தது. பூமியை நெருங்கி வந்த ஒரு விண்கல் நேற்று அமெரிக்காவின் வடகிழக்கு வான்வெளியில் வெடித்ததாக அதன் விண்வெளி நிறுவனம் NASA தெரிவித்துள்ளது. அது அப்பகுதி முழுவதும் எதிரொலித்த பெரும் வெடிப்பு சத்தத்தை ஏற்படுத்தியது. அதன் ஆற்றல் 300 TNT வெடிப்பொருளுக்கு நிகரானது என்று மதிப்பிடப்பட்டது. உள்ளூர் நேரப்படி பிற்பகல் 2:06 வடகிழக்கு மேசச்சூட்ஸ், தென்கிழக்கு நியூ ஹாம்பயர் ஆகிய வான்வெளியில் அந்த தீக்கோளம் வெடித்ததாக NASAவின் செய்தி பிரிவு துணை தலைவர் ஜெனிஃபர் டோரன் கூறினார். அந்த வெடிப்பு தற்போது செயலில் உள்ள எந்த விண்கல் மழையுடனும் தொடர்பில் கொண்டிருக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். விளையாட்டு ஐரோப்பிய வெற்றியாளர் லீக் கால்பந்து இறுதியாட்டத்தில் பாரிஸ் சென் ஜெர்மாயினிடம் தோல்வியடைந்த பிறகு முன்னோக்கி செல்ல வேண்டுமாயின் அர்சனல் விரைவாகவும் விவேகமாகவும் துணிச்சலாகவும் செயல்பட வேண்டும் என்று அதன் மேலாளர் மிக்கேல் ஆர்டேட்டா வலியுறுத்தினார். புடாபெஸ்டில் நடைபெற்ற ஆட்டத்தில் கன்னஸ் அணி பெனால்டி மூலம் வெற்றியை இழந்தது. இதனையடுத்து இங்கிலாந்தும் ஐரோப்பாவிலும் முதன்மை ஆற்றலாக உருவெடுத்திருப்பதை உறுதி செய்ய அர்சனல் தற்போது சில முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று ஆர்டேட்டா கூறினார். இவ்வேளை UEFAவில் அதிக கோல் புகுத்தியவர் பட்டியலில் ரியல் மேட்ரிட்டின் மும்பாப்பே முதல் நிலையில் உள்ளார். அவர் இதுவரை 15 கோல்களை புகுத்தியுள்ளார். பயர்ன் மியூனிக்கின் கேன் 14 கோல்களுடன் 2 நிலையை பிடித்துள்ளார். பிரெஞ்ச் பொது டென்னிஸ் போட்டி நடப்பு மகளிர் வெற்றியாளர் கோகோ கோவ் 3 சுற்றில் ஆஸ்திரியாவின் அனதாசியா போட்போவோவிடம் வெற்றியை நழுவவிட்டார். ரோலன் கேரஸில் நடைபெற்ற ஆட்டத்தில் அவர் 4-6, 7-6, 6-4 என்ற செட் கணக்கில் தோற்றார். இதனையடுத்து போட்டாபோவா ரஷ்யாவின் அனா கலின்ஸ்காயாவுடன் களம் காண்பார். மற்றொரு ஆட்டத்தில் உலகின் முதல்நிலை ஆட்டக்காரர் அர்யானா சபலென்கா 4 சுற்றுக்கு முன்னேறினார். அவர் 6-0, 7-5 என டாரியா கசட்வீனாவை வீழ்த்தினார்.
இதனுடன் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

0: என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. வணக்கம். இன்றைய உலகை ஆள்கிறது AI, செயற்கை நுண்ணறிவு. இனி இந்த நவீன தொழிற்புரட்சியின் பல்வேறு வடிவங்கள் உலக மக்களை தங்கள் வசமாக்கிக் கொள்ளும் என்பது திண்ணம். மனித மூளையை மிஞ்சும் நுண்ணறிவோடு இதற்கான மிக புதிய அமைப்புகளை உருவாக்குவதில் கவனம் செலுத்துகிறது மின்னுலகம். உலகின் முதல் மொழி, மொழிகளின் தாய்மொழியான தமிழ் இந்த அறிவு வேகத்தில் இணைந்து ஈடுகொடுக்க எல்லா வழிகளிலும் தம்மை தகவமைத்து வருகிறது. அதற்கான அடுத்த கட்டம் யாது? தமிழும் செயற்கை நுண்ணறிவும் என்ற தலைப்பில் சிந்தனைகளை பகிர்ந்து கொள்கிறார் சிங்கப்பூர் குணசேகர்.
1: தமிழுக்கென்று ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்கிறது. இன்றைய தொழில்நுட்பத்தில் எப்படி அதை எடுத்துக்கொண்டு செல்கிறோம், நமது தொழில்நுட்பத்துக்கு ஏற்றார் போல் தமிழை எப்படி வளைக்க முடியும், அந்த ஒரு எண்ணம் நமக்குள் வர வேண்டும். சிங்கப்பூரில் இருந்துதான் தமிழ் எழுத்துருக்கள் உருவாக்கப்பட்டன. இன்று திரு முத்து நெடுமாறன் செல்லினம் மூலம் தமிழை உலக முழுக்க கொண்டு செல்கிறார். தமிழுக்கென்று பல புதிய திட்டங்கள் உருவாக்கப்படுகின்றன. ஆனால் இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, தமிழ் பொருளியல் மொழியா, பொருளீட்டுவதற்கான மொழியா, நாம் அதனால் சம்பாதிக்க முடியுமா? இது ஒரு பெரிய கேள்வி. எனக்கு பொறுத்த வரைக்கும் தமிழ் எனக்கு சோறு போடுகிறது. இதை ஆணித்தரமாக நான் சொல்வேன். தமிழ் பொருளீட்ட கூடிய மொழியா? இது ஒரு பெரிய கேள்வி. என்கிட்ட எல்லாருமே கேட்பாங்க, தமிழை எடுத்துக்கொண்டு செல்கிறீர்களே, இதில் எந்த அளவுக்கு பொருளீட்ட முடியும் என்று. எதுக்குமே முடியும், முடியாத ஒன்றுமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கடந்த 5 வருஷத்தில் எனது தொழில் முறையில் தமிழ் நிறைய உதவி செஞ்சுருக்கு. எப்படின்னு சொல்கிறேன், இப்போ இந்த மென்பொருட்கள், ஏன்னா ஹார்ட்வேர்னு ஒன்று சொல்லுவாங்க, வன்பொருட்கள் அப்புறம் மென்பொருட்கள், இந்த ரெண்டையும் உருவாக்குறதுக்கான வாய்ப்பு எனக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டது. எனக்கின் போது எனது நிறுவனத்துக்கும் என்னை சார்ந்த கணினி வல்லுநர்களுக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இளையோர்களுக்கு மட்டுமல்லாமல் முதியோருக்கும் ஏற்ற அந்த கணினி மென்பொருட்களையும் இந்த வன்பொருட்கள் விளையாட்டுப் பொருட்களையும் உருவாக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதனால் என்ன நடக்கிறது என்றால், எனக்கு போட்டி கிடையாது. இப்போ தமிழில் செய்யும் போது உங்களுக்கு அதிகமான போட்டி இருக்காது. மற்ற மொழிகளோட பார்க்குற போது தமிழுக்கான எதிரில் உட்காந்து பார்த்தீங்கன்னா சில பேர் தான் இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு என்னென்னா, நீங்கள் தான் முன்னிலையில் இருப்பீங்க. அதை சரியாக எடுத்துக்கொண்டு செல்லும்போது உங்களுக்கான அந்த செயல் திட்டம் கிடைத்துவிடும். அதற்கு அரசாங்கமும் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும், மலேசியா பொறுத்த வரைக்கும் எம்டேக்லேயும் நான் வேலை செய்கிறேன். மலேசியா எம்டேக் நிறுவனத்தின் மூலமாக இரண்டு பக்கமுமே நமக்கு நிறைய ஆதரவு கொடுக்குறாங்க. இப்போ ஜோகோபாரில் வந்து ஃப்ரீ ட்ரேட் ஜோன் உருவாக்க போகிறாங்க, அந்த பகுதியும் நாங்கள் கலந்துக்க போகிறோம். அப்போ நமக்கு வந்து தொழில் முறையில் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்கு இந்த புதிய திட்டங்கள் உதவி செய்யும். செயற்கை நுண்ணறிவின் மூலம் புதிய வேலைகள் உருவாக்கப்படலாம். இன்னொரு கேள்வி என்று கேட்குறாங்க, இருக்கிற வேலையெல்லாம் போயிடுச்சுன்னா அப்புறம் செயற்கை நுண்ணறிவு மட்டும்தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம், மனிதர்கள் என்ன செய்யுது? நம்ம அதுக்கு நம்மளுக்கு வந்து முன்னாடி கொண்டு போகணும், நம்ம அதுக்கு தயார்படுத்திக்கணும். நான் ஒரு 5 வருடத்துக்கு முன்பு இருந்த குணசேகரனாக இப்போது கிடையாது. இன்னும் ஒரு 3 வருடங்களில் நான் எப்படி இருக்கப் போகிறேன் என்பதும் எனக்கு தெரியும். இப்போது இயந்திர மனிதர்களை தமிழ் பேச வைக்க நான் பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறேன். தமிழில் அவை பேசும். என்ன ஆகுன்னா, உலகிலேயே எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா முதியோர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. இந்த முதியோர்களை பார்த்து கொள்வதற்கும் அவர்களுக்கான நடவடிக்கைகளை செய்வதற்கும் நம்மளுக்கெல்லாம் பல பேர் வேலையில் ஓடிக்கிட்டே இருக்கோம். குழந்தைகளாக இருக்கட்டும், பிள்ளைங்களாக இருக்கட்டும், இவங்களுக்கு வந்து உதவி செய்கிறதுக்கான உபகரணங்களை இன்றைக்கி உருவாக்க முடிந்தால் தமிழுக்கும் அது பெரிய உதவியாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த முதியோர்கள்ட்ட நான் பழகினதுக்கப்புறம் ஒரு மகிழ்ச்சி என்ன சொன்னால், அவங்கள்ட்ட நிறைய எண்ணங்கள் இருக்கின்றன, நிறைய பேச விரும்புகிறாங்க. அவங்கள பேச வைக்கிறது ஆள் கிடையாது. அதற்கான மென்பொருட்களை நாங்கள் உருவாக்கி வைத்திருப்பதால் இப்போ நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. கதை சொல்கிறாங்க, புத்தகங்கள் எழுதுகிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை, அதாவது 50 வருடத்துக்கு முன்பு இருந்ததை இப்போதை அவங்களால கண்முன்னாடி கொண்டு வர முடியும். AI, அதாவது செயற்கை நுண்ணறிவின் மூலம் கதையாக உருவாக்கலாம், புத்தகமாக உருவாக்கலாம், திரைப்படங்களாகவும் அவர் உருவாக்கி காட்டுறாங்க முதியோர்கள்.
0: செயற்கை நுண்ணறிவு அடுத்த வாரமும் வளரும்.

0: ஆறாம் படிவ தமிழ் மொழி பருவம் இரண்டு மாணவருக்கு வழிகாட்ட ஆசிரியர் குமரன் கோரன்.
1: அன்பான தமிழஞ்சங்களுக்கு வணக்கம். படிவம் ஆறு தவணை இரண்டு தமிழ் மொழி பாட விளக்கத்தில் இணைந்திருக்கின்றோம். இந்த வாரம் சி பிரிவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இடைக்கால இலக்கியங்களுள் ஒன்றான சிலப்பதிகாரத்தில் அடைக்கலக் காதை தொடர்பான விளக்கங்களை பார்ப்போம். ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்றான சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். கதையில் வரும் திருப்ப நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் சிலம்பே காரணமாக இருப்பதால் சிலப்பதிகாரம் என இளங்கோவடிகள் பெயர் சூட்டினார். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும், உரைசால் பத்தினியை வானோரும் ஏத்துவர், ஊழ்வினை உறுத்த வந்து ஊட்டும் எனும் மூன்று அறச்சிந்தனைகளை தம்முள்ளே கொண்டதுதான் சிலப்பதிகாரம். காவிரி பூம்பட்டணத்தில் பெருங்குடி வணிகர் மரபிலே உதித்த கற்பிச்சிறந்த கண்ணகியும் அவள் கணவனுமாகிய கோவலன் என்பவர்களின் வரலாற்றை உரைப்பதுதான் இந்த சிலப்பதிகாரம். புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சிக் காண்டம் என்ற மூன்று காண்டங்களாக அமைய பெற்ற சிலப்பதிகாரத்தில் மொத்தம் 30 காதைகள் உள்ளன. இவற்றுள் மதுரை காண்டத்தில் அடைக்கல காதையில் இடம்பெற்ற பாடல் வரிகளே இரண்டாம் தவணை பாடத்திட்டத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. வணிகத்தில் பெருங்குடியை சார்ந்த மாசாத்துவானின் மகன் கோவலன் இவன் கண்ணகியை மனமுடிக்கின்றான். பெரும் செல்வந்தனான கோவலன் தம்மிடமிருந்த குன்றணைய செல்வத்தையும் மாதவியின் பால் தொலைத்துவிட்டு மீண்டும் கண்ணகியிடம் வருகின்றான். கண்ணகியிடம் உள்ள காட்சிலம்பை விற்று பிழைத்துக் கொள்ளலாம் என எண்ணி சமண துறவியாகிய கவுந்தி அடிகளின் துணையுடன் மதுரை நகரின் புறத்தை வந்தடைகிறார்கள். கோவலன் மதுரைக்கு செல்வதற்கு முன்னதாக கண்ணகியை ஆயர் குலப்பெண்ணாகிய மாதரியிடம் அடைக்கல பொருளாக ஒப்படைப்பதே அடைக்கல காதையின் உள்ளடக்கம். கோவலன் கண்ணகியை நமக்கு தெரியும். கவுந்தி அடிகள் யார்? கவுந்தி அடிகள் சமண பெண் துறவி. புகார் நகரிலிருந்து மதுரைக்கு கோவலனையும் கண்ணகியையும் வழிநடத்தி செல்லும் முக்கிய கதாபாத்திரம். பயணம் முழுவதுமே அவர்களுக்கு துணையாகவும் பாதுகாப்பாகவும் அறிவுரை கூறும் வழிகாட்டியாகவும் இருக்கின்றார். கண்ணகியை அடைக்கல பொருளாக பெறும் மாதரி யார்? மாதரி ஒரு முதிய ஆயர் குல பெண்மணி. இவர் எந்த வகையான கொடுமையும் குற்றமும் இல்லாத வாழ்க்கையை உடைய இடையர் குடியின் முதுமகள். மதுரை காண்டத்தில் கோவலன் கண்ணகியை தம் இல்லத்தில் தங்க வைத்து ஆதரவளிக்கும் ஒரு முதிய பெண். கண்ணகியை தன் மகள் போல கனிவோடு பாதுகாத்து உணவு அளித்து விருந்தோம்பும் சிறந்த பண்பாளர். ஆகவே இந்த உயர் தன்மை கொண்ட மாதரியிடம் கண்ணகியை அடைக்கல பொருளாக ஒப்படைப்பது குற்றமன்று என்று எண்ணி கவுந்தி அடிகள் கண்ணகியை மாதரியிடம் அடைக்கல பொருளாக கொடுக்கின்றார். இப்படி கண்ணகியை மாதரியிடம் அடைக்கல பொருளாக கொடுப்பதற்கு முன்னதாக கவுந்தி அடிகள் மாதரியிடம் உரைக்கும் செய்திகளே இந்த அடைக்கல பகுதியில் 125 வரியில் தொடங்கி 200 வரியில் முடிகின்றது. மாதரி கேள், கண்ணகியாகிய இப்பெண்ணின் கணவன் கோவலன் இருக்கின்றானே, அவனின் தந்தையின் பெயரை கேட்டால் இந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரும் செல்வந்தர்கள் அனைவரும் வந்து இப்பெண்ணை அழைத்து சென்று தங்கள் வீட்டிலே வைத்து பத்திரமாக பார்த்துக் கொள்வர். இந்த பெரும் செல்வர்கள் வந்து அழைத்து செல்வதற்கு முன் இடையர் குல பெண்ணாகிய உன்னிடம் இவளை அடைக்கலமாக தருகின்றேன் என்று கவுந்தி அடிகள் மாதரியிடம் கோவலன் கண்ணகி குலத்தின் பெருமையை சொல்லுகின்றார். அடுத்து மாதரி கண்ணகியை எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றார். அழகிய கண்ணகியை தூய நீரால் குளிப்பாட்டி சிவந்த கயல் மீன் போலும் நெட்டிய கண்களில் மையெழுதி தேன் பொருந்திய மெல்லிய கூந்தலில் அவள் கூந்தலுக்கு ஏற்ற மலர்களை சூடி தூய புடவையை உடுத்தி ஆராய்ந்து அவளுக்கு ஏற்ற அணிகலன்களை தேர்ந்தெடுத்து அணிவித்து தோழியாகவும் செவிலியாகவும் தாயாகவும் இருந்து பார்த்து கொள்ள சொல்கிறார். ஏன் அப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அடுத்த வரிகளில் சொல்கிறார். என்னோடு போந்த இளங்கொடி நங்கைத்தன் வண்ண சீரடி மண்மகள் அறிந்திலல் கடுங்கதிர் வெம்மையில் காதலன் தனக்கு நடுங்கு துயர் எய்தி நாப்புலர வாடி தன் துயர் காணா தகைசால் பூங்கொடி என்று பாடுகின்றார். என்னோடு இங்கு வந்திருக்கும் இளங்கொடி போன்ற இந்த பெண் இந்நங்கையின் வண்ண சீரடிகளை மண்மகள் அறிந்ததில்லை. தன் கணவனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்பத்தை போக்குவதற்காக இந்த கடும் வெயிலில் நடந்து புண்ணான பாதங்களையே நிலமகள் பார்த்திருக்கிறாள். கடும் வெயிலில் நடந்ததால் கால்கள் புண்ணானதோடு நாக்கு காயும்படி வாடிய பொழுதும் கணவனுக்காக இந்த துன்பத்தை தாங்கி இருக்கக்கூடிய இந்த கற்பு கடம்பூண்ட பெண் தெய்வத்தை போன்று வேறு யாரையும் நான் கண்டதில்லை என கவுந்தி அடிகள் மாதரியிடம் கண்ணகியின் தியாகத்தை பற்றி விவரிக்கின்றார். கற்பு கடம்பூண்ட பெண்களை ஏன் காக்க வேண்டும் தெரியுங்களா? கற்பு கடம் போன்ற பெண்கள் இருக்கும் நாட்டில் தவறாது மழை பொழியும், நிலத்தின் வளமோ குறையவே குறையாது, மண்ணையாளும் மன்னனுடைய வெற்றி மென்மேலும் பெருகும் என்று மேலோர் கூறும் கருத்துக்கள் உனக்கு தெரிந்திருக்க வேண்டுமே என கவுந்தியடிகள் மாதரியிடம் கூறுகின்றார். இப்படி கூறிய பிறகு தவப்பொருளை பாதுகாப்பதனால் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய இன்பத்தை விளக்குகிறார். காவிரி பூம்பட்டணத்தில் நடந்த செய்திகளை ஒவ்வொன்றாக மாதரிக்கு சொல்கிறார். சமணத்திலே இருக்கக்கூடிய இரு பிரிவினர்கள், ஒரு பிரிவு சாவகர், இன்னொரு பிரிவு சாரணர். துறவு மேற்கொள்ளாமல் இல்லறத்தில் இருந்தே விரதம் காக்கும் நெறியில் வாழ்பவர்கள் சாவகர். சாரணர் என்பவர்கள் அருக தேவனின் மாணவர்கள், உலகின் நலனுக்காக உலக நோன்பு இருப்பவர்கள். சாவகர்கள் ஒன்று சேர்ந்து அமைத்த ஒளியினையுடைய சிலாவட்டத்தின் மேல் எழுந்தருளி அறவுரை கூறுகின்றவர்கள் சாரணர்கள். அப்படி ஒரு நாள் சாரணர்கள் சாவகர்களுக்கு அறவுரைகள் கூறும் வேளையில் அவர்கள் முன்னே வானவன் வந்து நிற்கின்றான். வானவன் வானவில் போன்று ஒளி திகழும் மேனியை உடையவனாக இருந்தான். மாலையும் தங்க அணிகலன்களையும் அணிந்திருந்தான். உலகில் உள்ள அனைவரும் தொழும்படியான தோற்றம் உடையவனாக இருந்தான். இருந்தாலும் அவன் கரிய விரலையுடைய குரங்கின் கையை ஒரு பக்கத்தில் கையாக பெற்றிருந்தான். அவனை பார்த்ததும் சாவக நோன்பிகள் அனைவரும் சாரணரிடம், இவன் யார், எதற்காக இங்கு வந்தான் என கேட்க, சாரணர்கள் வானவனின் முற்பிறவி கதையை சொல்கின்றார்கள். வணிகத்திலே எட்டி என்ற பட்டம் பெற்றவன் சாயலன். அவன் பட்டினி நோன்பிகளுக்கு, அதாவது சமண முனிவர்களுக்கு, தன் வீட்டில் உணவு படைத்து வந்தான். ஒரு நாள் சாயலன் மனைவி மாதவ முனிவரை அழைத்து வந்து உணவளித்துக் கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில் சிறிய குரங்கொன்று அந்த வீட்டுக்குள்ளே நுழைந்து மாதவ முனிவர் சாப்பிட்ட மிச்ச உணவையும் நீரையும் தணிக்க முடியாத பசி தாகத்தால் சாப்பிட்டு முடித்தது. சாப்பிட்ட பிறகு அந்த குட்டி குரங்கு மாதவ முனிவரின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தது. மாதவ முனிவர் அந்த குட்டி குரங்கை அடைக்கல பொருளாக பாதுகாக்க வேண்டும் என சாயலன் மனைவியிடம் சொல்லி சொல்கின்றார். சாயலன் மனைவியும் அக்குரங்கிற்கு தினந்தோறும் உணவளித்து வருகின்றாள். அக்குரங்கு இறந்த பின்னரும் அக்குரங்கின் தீய பிறவி ஒழிக என்று கருதி அந்த குரங்கிற்கான உணவை தானம் செய்தே வருகின்றார். அதன் விளைவாக அடுத்த பிறவியிலே மத்திய நாட்டில் உள்ள வாரணவாசி எனும் நகரத்தில் உத்திர கௌதனுக்கு மகனாக பிறக்கின்றான். அரசனின் மகனான இவன் அழகினாலும் செல்வத்தாலும் அறிவாலும் மேம்பட்டு விளங்கி பெரிய வெற்றி சிறப்புடைய தானங்கள் பலவற்றை செய்கின்றான். அந்த பிறவியிலே தமது 32வது ஆண்டில் இவன் இறந்த பின்னர் தேவர் வடிவத்தை பெறுகின்றான். இப்பொழுது இந்த பிறவியிலே ஒரு கை குரங்கு தேவனாக பிறந்திருப்பது முந்தைய பிறவியில் சாயலன் மனைவி செய்த தானத்தால் நிகழ்ந்தது. சாயலன் மனைவி செய்த தான சிறப்பை மக்களுக்கு எடுத்துச் சொல்லவே இவன் இப்படி பிறந்திருக்கின்றான் என சாவக நோன்பிகளுக்கு காட்டவே இந்த தேவகுமாரன் இங்கு வந்திருக்கின்றான் என்று சாரணர் சொன்னார்கள். இப்படியாக நடந்த சம்பவத்தை கவுந்தியடிகள் மாதரிக்கு சொல்லி முடிக்கின்றார். அறம் செய்வதையே தலைமையாக கொண்டவர்கள் அரிய தவம் செய்தவர்கள். சாவக நோன்பிகள், தானம் செய்த எட்டி சாயலன், சாயலன் மனைவி ஆகிய அனைவரும் முட்டுப்பாடில்லாத இன்ப உலகினை அடைந்தனர் என்ற செய்தியை இங்கே கவுந்தியடிகள் நினைவுறுத்துகின்றார். இப்பொழுது நீ கண்ணகியோடு விரைந்து சென்று அடைக்கலமாக பேணுவாயாக என்று கவுந்தியடிகள் மாதரியிடம் கூறி முடிப்பதாக இந்த அடைக்கல காதை பாடல் வரிகள் நிறைவு பெறுகின்றன. இந்த பகுதியை படித்த பிறகு மாணவர்களுக்கு இரண்டு வகையான கேள்விகள் கேட்கப்படும், நீண்ட கேள்வி அல்லது சிறு கேள்வி. மாதிரி நீண்ட கேள்வி ஒன்றினை பார்ப்போம். அடைக்கல பொருளை பாதுகாப்பதால் ஏற்படும் நன்மைகளை அடைக்கல காதை பாடல்கள் துணை கொண்டு ஆராய்க. இது போன்ற கேள்விகளுக்கு மாணவர்கள் முதல் பத்தியில் முன்னுரை எழுத வேண்டும். முன்னுரையில் நூல் சிலப்பதிகாரம், ஆசிரியர் இளங்கோவடிகள். இதனை எழுதிய பிறகு சிலப்பதிகார நூலின் சிறப்புகளை சொல்லி தலைப்பு கிட்டிச் சொல்லும் செய்தியை முன்னுரையில் மாணவர்கள் எழுத வேண்டும். இரண்டாவது பத்தியில் கதை சுருக்கத்தை எழுத வேண்டும். கதை சுருக்கம் 8 முதல் 10 வரிகளுக்குள் இருந்தால் போதுமானது. 4 கருத்துக்களை 4 தனித்தனி பத்திகளில் எழுத வேண்டும். எடுத்துக்காட்டாக இந்த கேள்விக்கு அறத்தின் சிறப்பு உணர்த்தப்படும், புகழ் நிலையாக இருக்கும், பிறருக்கு நம்பிக்கை பிறக்கும், சமூக ஒற்றுமை அதிகரிக்கும், தெய்வ அருள் மற்றும் வாழ்வில் பெரும் நன்மை கிடைக்கும் போன்ற கருத்துக்களை மாணவர்கள் சிந்தித்து எழுதலாம். இறுதியாக ஒரு பத்தியில் முடிவுரை எழுத வேண்டும். ஆக முன்னுரை, கதை சுருக்கம், நான்கு கருத்துகள், முடிவுரை என மொத்தம் ஏழு பத்திகளில் எழுத வேண்டும். அன்பான மாணவர்களே, அடுத்த வாரம் சிறுகதைகளோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆசிரியர் குமரன் கோரன்.

0: அடுத்து இடம்பெறுகிறது தொடர் உரை. வளங்குன்றா வளர்ச்சி 17. வழங்குகிறார் மலாயா பல்கலைக்கழக மொழி மொழியியல் புல மூத்த விரிவுரையாளர் முனைவர் செல்வ ஜோதி ராமலிங்கம்.
1: தரமான கல்வி என்பது நாம் பெறுவதற்கு முன் முதலில் அவன் அடிப்படைய கல்வியை பெற வேண்டும் அல்லவா? அதற்கு இந்த கல்வியை எவ்வளவு முக்கியமானதாக இருக்க வேண்டும், அமைய வேண்டும் என்பதையும் தன்னுடைய அடுத்த குரல் வழி அவர் கூறுகின்றார். அதாவது கல்வி தொடர்பான விழிப்புணர்வை மக்கள் பெற வேண்டும். இந்த விழிப்புணர்வு என்பது கல்வியின் முக்கியத்துவத்தை அவர் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி இந்த முக்கியத்துவத்தை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் கல்வியை பற்றிய ஒரு முழுமையான புரிதல் அவர்கள் இருக்க வேண்டும். இதனை மிகவும் எளிமையாக சில உருவகங்கள் வழியாகவே வள்ளுவர் வந்து வெளிப்படுத்தி இருக்கின்றார். குறிப்பாக கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு, புண்ணுடையர் கல்லாதவர் என்ற குறளை நாம் எடுத்துக்கொண்டால், எவர் ஒருவர் கல்வி கற்காதவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் முகத்தில் இருப்பது கண்ணல்ல, அது புண்ணுக்கு சமம் என்ற செய்தியை அவர் கூறுகின்றார். அத்தோடு நின்று விடாமல் தொடர்ந்து இன்னொரு குறளிலும், என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழு முயற்சி என்ற குறளையும் அவர் பதிவு செய்கின்றார். அதாவது மனிதனுக்கு அடிப்படையாக தேவையான இரண்டு அடிப்படை திறன்கள் கல்வியை பொறுத்த வரைக்கும், ஒன்று அவருக்கு எழுத்தறிவும் இன்னொன்று கணித அறிவும் இருக்க வேண்டும் என்ற செய்தியானது. ஆக தம்முடைய கல்வித்துறையை எடுத்துக்கொண்டாலும் கூட, மலேசிய நிலையிலே கடந்த காலங்களில் லீனுஸ் என்ற ஒரு திட்டம் வந்து அமல்படுத்தப்பட்டு வந்தது. அந்த லீனுஸ் என்று கூறுவது என்னவென்றால், லிட்ரஸி அண்ட் நியூமரஸி என்று கூறுவார்கள். அதாவது ஒரு குழந்தைக்கு, குறிப்பாக முதலாம் ஆண்டோ பாலர்பள்ளி செல்கின்ற மாணவர்களுக்கு, குழந்தைக்கு கண்டிப்பாக இந்த இரண்டு திறன்கள் வந்து அமைய பெற வேண்டும். ஒன்று வாசிப்பு திறன், இன்னொன்று கணித திறன். ஆக இந்த இரண்டும், அந்த வாசிப்பு திறன் என்பது எழுத்து திறன், எழுத்தறிவு என்று கூறுவோம் அல்லவா, அந்த எழுத்தறிவு. ஆக எழுத்தறிவும் சரி கணித அறிவும் சரி அந்த மாணவர்கள் கைவர பெற்றிருக்க வேண்டும் என்பது அடிப்படைய ஒரு அடிப்படை சித்தாந்தமாக அமைந்திருந்தது. இப்ப இதை நம்ம இந்த காலகட்டத்தோடு பார்க்கும் ஒரு சூழ்நிலையில, 2500 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த எழுத்தறிவும் எண் தொடர்பான அறிவும் அல்லது கணித அறிவும் ஒரு குழந்தைக்கு இருக்க வேண்டும் என்ற செய்தி எவ்வளவு ஒரு துல்லியமாக வள்ளுவர் தன்னுடைய குறட்பா வழி வெளிப்படுத்தியிருக்கின்றார். அதுவும் மிகச் சிறப்பாக, மிக எளிமையாக பாமர மக்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வகையிலே ஒரு ஓமையோடு உருவகத்தோடு அதை வெளிப்படுத்தி இருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்குரிய விஷயமாக இங்கே அமைகின்றது. இது இன்றைய மொழியியலாளர்களுடைய பார்வையில் பார்க்கின்ற ஒரு சூழ்நிலையில் கூட இந்த எழுத்தறிவு என்பது மொழியறிவோடும் தொடர்பு படுத்தி நாம் பார்க்கின்ற ஒரு நிலை ஏற்படுகின்றது. அதாவது இன்று ஒரு மனிதன் மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற எல்லா புலன்களையும் பெற்றிருக்கின்றார். இப்படி பெற்றிருக்கின்ற நிலையில்தான் முழுமை பெற்ற ஒரு மாந்தனாக இருக்கின்றான். இதில் ஏதாவது ஒரு குறை இருந்தாலும் கூட அவன் பேரு குறைந்தனாக கருதப்படுகின்றான், அல்லது மாற்றுத்திறனாளியாக கருதப்படுகின்றான். அந்த நிலையிலே கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் என்பவர் என்று கூறுகின்ற நிலையிலே, ஏதாவது ஒரு சிக்கல் கண்ணுக்கு வந்து ஏதோ ஒரு குறை ஏற்பட்டால் ஒரு ஒரு பேரு குறைந்தனாக கருதுவது போல, இந்த மாதிரி மொழி அறிவு இல்லை என்றாலும் கூட அவர்கள் பேரு குறைந்தவர்களாகவே இன்று பார்க்கின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். இது இன்றைய மொழியியலாளர்கள் என்ன கூறுகிறார் என்றால், மொழியியலை வந்து உயிரியல் பின்புலத்தில் இருந்து ஆராய்ச்சி செய்கின்றார்கள். அதாவது எப்படி ஒரு ஒரு மாணவனுக்கு, ஒரு குழந்தைக்கு மொழியை கற்கின்ற ஒரு ஆற்றல் குறைகின்ற நிலையிலே, இப்படி புலன்களுக்குள் ஏற்படுகின்ற ஒரு ஒரு பேரு குறைந்த ஒரு நிலை, அதே நிலை மொழி கற்க இயலாத ஒரு குழந்தைக்கும் ஏற்படுகின்ற ஒரு நிலையை தொடர்புபடுத்தி நாம் பார்க்கின்ற ஒரு சூழல் ஏற்படுகின்றது. ஆக அந்த அடிப்படையிலே தரமான கல்வி என்பது இன்றைய நிலையிலே மிகவும் சிறப்பாக ஒவ்வொரு மாந்தனுக்கும் அடிப்படையான ஒன்றாக பேசப்பட்டு வந்தாலும் கூட, 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவப் பேராசான் இதன் முக்கியத்துவம் என்ன, அது எவ்வாறு அதை நாம் கற்க வேண்டும், அதன் வழி எவ்வாறு நாம் வந்து நன்மை பெற முடியும் என்பதையெல்லாம் மிகவும் தெளிவாக கூறியிருக்கின்றார். இறுதியாக, இந்த கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை எனும் குறப்பாவெளி, இந்த கல்வி எந்த அளவுக்கு செல்வத்திலெல்லாம் சிறந்த செல்வமாக விளங்குகிறது, அது எந்த ஒரு காலகட்டத்திலும் அது நாம் தவிர்க்க இயலாத ஒன்றாக இருக்கின்றது. இதனை கைவரப் பெறுகின்ற ஒரு சமூகம், மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழுகின்ற ஒரு சமூகமாக அமையும் என்பதை மிகவும் உறுதியாகவே அவர் கூறுகின்றார். ஆக இத்தகைய ஒரு ஆழமான, ஒரு அழுத்தமான இந்த ஒரு செய்திகளை வள்ளுவத்தில் நாம் காண்பது இன்றைய வளங்குன்றா வளர்ச்சியோடு தொடர்பு படுத்தி பார்க்கின்ற ஒரு நிலை வந்து பார்க்க முடிகின்றது என்பதையும் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன்.
0: இதன் தொடர்ச்சியை அடுத்த வாரமும் கேட்கலாம்.

0: நா மகேஸ்வரி நினைவஞ்சலி. எழுத்தாளர் நா மகேஸ்வரி மலேசிய நடைமுறை உண்மைகளை உரைக்கும் வண்ணம் எழுதி வந்தவர். மலேசிய படைப்பாளர்களுள் முதன்மை இடத்தை பெற்றவருள் இவரது பெயர் உறுதியாக இருக்கும். நாடு விடுதலை பெற்றது தொடங்கி எழுதி வந்தார். எழுத்து வறட்சியின்றி எண்ணற்ற கதைகளை தந்து கொண்டே இருந்தார். மலேசிய எழுத்துலகில் இப்படியாக தொடர் படைப்புகளை கொடுத்தவர்கள் மிக குறைவே. எழுத்தாளர் நா மகேஸ்வரியின் படைப்புகள் உலகத்தரம் வாய்ந்தவையாக மதிப்பிடப்படுகின்றன. தமிழக இதழ்கள் பலவற்றில் இவரது படைப்புகள் இடம்பெற்றன. பல போட்டிகளில் பரிசுகளையும் வென்றிருக்கின்றன. இவரது படைப்புகளில் கதையாக்கம் மிக உறுதியானது. நிகழ்வு கோர்வையாக எழுத்தை நகர்த்தாமல் கோட்பாடு அடிப்படையில் அலசி ஆராய்ந்து கதை மாந்தர் வழியாக சிக்கல்களை முன்னெடுத்திருக்கிறார். தம்முடைய படைப்புகளை படிக்கும் ஒவ்வொருவரும் தன்னை சுற்றியுள்ள குமுகாயத்தை கூர்ந்து பார்க்க வேண்டும் என்ற மனப்பான்மையில் எழுதியவர் மகேஸ்வரி. 1938 ஜனவரி 15 நாள் மு நடேசன் மு பாஞ்சாலை இணையருக்கு பிறந்த மகேஸ்வரி 1956 முதல் 1990 வரை கிள்ளானின் வாட்சன் சாலை தப்பி சுங்காய் சிம்பாங் லிமா தமிழ் பள்ளிகளில் ஆசிரியராக பணியாற்றினார். வி நடேசனை கரம் பற்றிய இவருக்கு புதல்வர் ஒருவர் இருக்கிறார். ஆசிரிய பணி அனுபவம், சிறந்த இல்லத்தரசி, சமூக அவலங்களை கூர்ந்து நோக்கும் ஆற்றல், மனித நேயத்துடன் செயலாற்றும் திறன் என பல பண்புகளின் உள்ளடக்கமாக திகழ்ந்தவர் நா மகேஸ்வரி என தெரிவித்தார் மலாயா பல்கலைக்கழக இந்திய ஆய்வியல் துறை முன்னாள் விரிவுரையாளர் முனைவர் MS ஸ்ரீலட்சுமி. மலேசியாவில் தொகுக்கப்பட்ட பெரும்பாலான சிறுகதை தொகுப்புகளுள் நா மகேஸ்வரியின் கதை இடம்பெற்றிருப்பதை அறிய முடிகிறது என்கிறார் ஸ்ரீலட்சுமி. இதன் மூலம் இவரது படைப்புகளின் முக்கியத்துவத்தை உணர்ந்திட முடிகிறது. எளிய கதைக்கரு, தெளிந்த நீரோடை போன்ற சரளமான நடை, இன்றைய நிகழ்வுகளின் உள்வாங்கல், பண்பட்ட சிந்தனை, கருத்தியல் சார்ந்த மனம் என பல சிறப்புகளுக்குரிய கதைகளை படைப்பவராக சகோதரி மகேஸ்வரி விளங்குகிறார் என்று முனைவர் ஸ்ரீலட்சுமி குறிப்பிட்டார். நா மகேஸ்வரியுடனான எழுத்துலக பயணத்தை பகிர்ந்து கொள்கிறார் எழுத்தாளர் சிதனா.
1: நா மகேஸ்வரி 1950களிலேயே எழுத ஆரம்பித்து விட்டவர். இன்று நம்மோடு இருக்கும் மூத்த எழுத்தாளர்கள் பலருக்கும் இவர் முன்னோடி என்றால் அதில் வியப்பில்லை. ஒரு தமிழ் ஆசிரியராக பணியினை ஆரம்பித்தவர். அந்நாளில் லோக்கியூ என்றும் அதன் பின்னர் சன்பைன் தமிழ் பள்ளி என்றும் அடையாளப்படுத்தப்பட்ட பள்ளியில் பல்லாண்டுகள் கல்வி போதித்தவர். 1978-79 ஆண்டில் நான் எனது 4ம் 5ம் படிவ கல்வியினை புது இங்கிலீஷ் செகண்டரி ஸ்கூல் தொடர்ந்த போது அங்கிருந்த தமிழ் மாணவர்கள் நா மகேஸ்வரி தங்களை வகுப்பு ஆசிரியர் என்று கொண்டாடியது நினைவில் நிழலாடுகிறது. தமிழ் பள்ளி ஆசிரியர் என்பதால் மாணவர்களின் கட்டொழுங்கு, பள்ளிக்கு மட்டம் போடுவது, வறுமையினால் படிப்பை பாதியில் நிறுத்தி விட்டு வேலைக்கு போவது போன்ற அன்றைய மாணவர்கள் எதிர்நோக்கிய சவால்களை சிறுகதையில் வெளிச்சம் போட்டு காட்டியவர் அவர். எப்பொழுதும் மாணவர்கள் சார்ந்த சிறுகதைகளை அதிகம் எழுதியிருக்கிறார் என்பது அவருடைய கதைகளை 3 சிறுகதை தொகுப்பினை வாசித்த என்னுடைய எண்ணம். 2011 ஆண்டில் சுங்கை பட்டாணி எழுத்தாளர் க. பாக்கியம் அம்மையார் ஒரு ஆய்வு மாநாட்டினை ஏற்பாடு செய்திருந்தார். மலேசிய இலக்கியத்தில் பெண் ஆளுமைகள் எனும் அந்த ஆய்வு மாநாட்டில் வாசிக்கப்பட்ட சிறுகதை, மரபு கவிதை, நாவல்கள் மற்றும் புது கவிதைகள் சார்ந்த ஆய்வு கட்டுரைகளை நூல் வடிவமாக்க அவர் மேற்கொண்ட முயற்சியில் நாவல் குறித்தான ஆய்வு கட்டுரையை வழங்க முன்வந்தவர் நா மகேஸ்வரி. தன் கையில் கிடைத்த நாவல்களை பாரபட்சமின்றி ஆய்வு செய்திருந்தார். அது நூல் வடிவம் பெற்றது. அந்த நிகழ்வுகளில் அவருடனான என் சந்திப்பு உரையாடல்களும் அமைந்திருந்தன. தாய்மைக்கு ஒரு தவம், நா மகேஸ்வரி சிறுகதைகள் உள்ளிட்ட 3 சிறுகதை தொகுப்பினை அவர் வெளியீடு செய்துள்ளார். சிங்கப்பூரை சேர்ந்த திருமதி கமலாதேவி அரவிந்தன் அவர்கள் மலேசிய பெண் எழுத்தாளர்களுக்கு ஒரு அங்கீகாரம் வேண்டும் எனும் ஆவலில் தமிழ்நாடு பாடப்புத்தக திட்டத்தின் வழி சிறுகதை தொகுப்பு ஒன்றினை வெளியிட ஆவண செய்தார்கள். மலேசிய எழுத்தாளர்களிடம் கதைகளையும் அவர்கள் குறித்த தகவல்களையும் பெறும் பொறுப்பு என் வசம் ஒப்படைக்கப்பட்டது. நாட்டின் மூத்த எழுத்தாளர்களை அடையாளப்படுத்தியே நான் சிறுகதைகளை கேட்டிருந்தேன். அந்த வகையில் நான் மகேஸ்வரியை தொடர்பு கொள்ள நினைத்த போது யாரிடமும் அவர் குறித்த தகவல் இல்லை. குடும்பத்தார் பற்றிய தகவல்களும் இல்லை. மூத்த எழுத்தாளர்கள் தங்களின் அந்திம காலத்தில் தொடர்பு எல்லைக்கு அப்பால் சென்று விடுவது மிகவும் வருத்தத்திற்குரியதாக இந்த ஒன்று. அது நான் மகேஸ்வர் விஷயத்திலும் நடந்திருப்பது ஜீரணிக்க முடியவில்லை. இன்றும் பல ஜோடி காப்பகத்தில் இருக்கும் பழைய தமிழ் நாளேடுகளை புரட்டினால் அவர் 1950களில் ஈசுருகதைகள் கட்டுரைகள் எழுதியிருப்பது தெரியும். மாதம் குறைந்தபட்சம் 2 படைப்புகளாவது எழுதியிருக்கிறார். ஒரு பள்ளி ஆசிரியராகவும் இருந்து கொண்டு எழுத்துலகிலும் அவர் செய்தது சாதனையே. சிங்கப்பூர் முஸ்தபா அறக்கட்டளை வழங்கும் கரிகால் சொல்லின் விருது, தேவன் நினைவு பரிசு, பந்திங் தமிழர் சங்கம் வழங்கிய இலக்கிய ஞாயிறு விருது, மலாயா பல்கலைக்கழகம் தமிழ் பேரவை வழங்கிய இலக்கிய வணிக நீங்காயிடம் பிடித்த நா மகேஸ்வரி எனும் விருது, மலேசிய தமிழ் மணிமன்றம் வழங்கிய சுவை எழுத்தாளர் விருது, மலேசிய சிறுவர் இலக்கிய முன்னோடி என பல விருதுகளை நா மகேஸ்வரி பெற்றிருக்கிறார். 1956 தொடங்கிய இலக்கிய பயணம் 2012 முடிவு பெற்றாலும் இன்று அவரின் வாழ்க்கை பயணமும் கடந்த 19 நாளுடன் முடிவுற்று இருந்தாலும் மலேசிய இலக்கிய உலகில் நா மகேஸ்வரி விட்டு சென்றிருக்கும் படைப்புகள் ஒரு நாளும் முடிவுறாது.
0: நா மகேஸ்வரி முதிர்ச்சியான அடையாளத்தின் வெளிப்பாடாக விளங்கியவர். இலக்கிய துறையின் எல்லா நிலையிலும் தடம் பார்த்து கால் பதித்து இலக்கிய வளர்ச்சியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர். மலேசிய இலக்கிய உலகின் சிறுகதை துறையில் பல பரிசுகளை வென்று முத்திரை பதித்துள்ளார். 1963 நேசன் எழுத்தாளர் என்ற சிறப்பு விருதும் தங்கப்பதக்கமும் தமிழ் நேசனால் இவருக்கு அளிக்கப்பட்டது. 1989 அமரர் தான் ஸ்ரீ ஆதிநாகப்பன் விருது வழங்கப்பட்டிருக்கிறது. 1990 மலேசிய தமிழ் இலக்கிய கழகம் நருங்கதை செல்வி விருதை வழங்கியுள்ளது. 1994 பாவேந்தர் பாரதிதாசன் நினைவு பரிசு இவருக்கு வழங்கப்பட்டது. 2003 தமிழகத்தின் அமரர் தேவன் நினைவு பயணக்கட்டுரை போட்டியில் அங்கூர்வாட் முதல் பரிசை பெற்றது. 2004 மகேஸ்வரியின் சிறுகதைகள் நூல் சங்கிலிமுத்து அங்கம்மா புத்தக பரிசை பெற்றது. 2005 மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கம் அமரர் முருகு சுப்பிரமணியன் விருதை இவருக்கு வழங்கி சிறப்பித்தது. அதே ஆண்டு சிவாஜி கணேசன் கலை மன்றத்தின் இலக்கியத்துறை சாதனையாளர் விருதையும் நா மகேஸ்வரி பெற்றார். 2008 மலாயா பல்கலைக்கழகமும் தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கமும் இணைந்து நடத்திய நாவல் போட்டியில் 2 பரிசை தட்டிச் சென்றார். இலையுதிர்காலம் சிறுகதை மலேசிய எழுத்தாளர் சங்கத்தால் ஆண்டின் சிறந்த கதையாக தேர்வு பெற்று 1000 ரிங்கிட் பரிசு பெற்றது. நா மகேஸ்வரியின் படைப்புகளை பார்ப்போம். மனக்கோவில் உனக்காகவே தொடர் தமிழ்நேசன் ஞாயிறு மலர் 1965, நீ வரவில்லை எனில் தொடர் தமிழ்நேசன் ஞாயிறு மலர் 1969, கனவுகள் பல கோடி தொடர் புதிய சமுதாயம் 1977, 1983 புதுமலர் தமிழகத்திலிருந்து வெளிவரும் 8 விழியோரத்து கனவுகள் கதை, மூங்கில் காடு தமிழ்நேசன் மாணவர் நெடுங்கதை 1963, 1968 மாணவர் தொடர் தமிழ் முரசு பட்டால்தான் தெரியும், திருவள்ளுவர் கூறும் மகளிர் தமிழ்நேசன் தொடர் கட்டுரை 1968, எழுத்துலகில் மலேசிய தமிழ் பெண்கள் பொன்னி இதழில் மகளிர் தொடர் கட்டுரை 1969, மலேசிய வானொலியில் மகளிர் நிகழ்ச்சியில் அழகு கலை தொடர் உரையை ஆற்றியிருக்கிறார். சிறுகதை எழுதுவது எப்படி மலேசிய வானொலி கல்வி ஒலிபரப்பில் தொடர் உரை ஆற்றியிருக்கிறார். 2003 குரல் அமுதம் மலேசிய வானொலி நிகழ்ச்சியிலே 10 குரல்களுக்கு விளக்கம் தந்திருக்கிறார். 1980 புதிய வாரிசு என்ற நாவலை இவர் வெளியிட்டிருக்கிறார். 1980 மாணவர் சிறுகதை தொகுப்பு பிறந்த நாள் பரிசு, 1985 சிறுகதை தொகுப்பு தாய்மைக்கு ஒரு தவம், 2003 மகேஸ்வரியின் சிறுகதைகள் சிறுகதை தொகுப்பு, 2010 நினைவுகளை சுமந்தபடி சிறுகதை தொகுப்பு. நா மகேஸ்வரி மிகச்சிறந்த பண்பாளர் என்கிறார் மூத்த எழுத்தாளர் வே ராஜேஸ்வரி.
2: நா மகேஸ்வரி இந்த பெயர் நான் சிறுமியாக இருக்கும் பொழுதே கேட்டு கேட்டு வளர்ந்த பெயர். ஞாயிறு பத்திரிகைகளில் வரும் அவரது சிறுகதைகளை படித்துவிட்டு எங்கள் வீட்டில் சகோதரிகள் மற்றும் தாயார் கலந்து பேசுவார்கள். பின்னர் நானும் எழுத்து துறையில் ஈடுபட்ட பொழுது அண்ணாந்து பார்த்த அவர்களை நேரில் சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது. அன்பாக பாசமாக பேசுவார்கள். அவரது சிறுகதைகளும் அப்படித்தான். அன்பு, பண்பு, தாய்மை, பாசம் போன்ற கருக்களை கொண்டிருக்கும் எனக்கு அவர்களுடன் ஒரு நல்ல நட்பும் பாசமும் ஏற்பட்டது. சில இலக்கிய நிகழ்ச்சிகளின் போது தங்க வேண்டிய சூழ்நிலை இருந்தால் நாங்கள் இருவரும் ஒரே அறையில் கூட தங்கியிருக்கிறோம். அச்சமயங்களில் வயதில் குறைந்த என்னை அவர் அதிகாரமாக நடத்தாமல் சமமாக நடத்துவார்கள். எனக்கு திருமணமான போது என்னையும் கணவரையும் அவர்கள் வீட்டுக்கு அழைத்து விருந்தெல்லாம் வைத்து வாழ்த்தினார்கள். அவர் என் கணவரும் அன்பானவர். அதன் பின்னர் அவ்வப்போது தொலைபேசியில் ஏதாவது பேசிக்கொள்வோம். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக அவரது உடல்நிலை மற்றும் எனது பணிச்சுமை காரணமாக தொடர்பில்லாமல் போய்விட்டது.

நினைவுகளை சுமந்தபடி சிறுகதை தொகுப்பில் மகேஸ்வரி நன்றி மலர்களை தூவியிருந்தார். தாய்மொழியில் கல்வி கற்க தமிழ் பள்ளிக்கு என்னை அனுப்பிய தந்தை மு. நடேசன் அவர்கள், தாய் மு. பாஞ்சாலை அம்மையார், பாட்டி லட்சுமி அம்மையார் ஆகியோருக்கு, நற்றமிழை கற்பித்த நற்றமிழ் நெஞ்சர் ஆசான் என் ஜி. ராசரத்தினம் அவர்களுக்கு, இளம் வயதில் கதை புத்தகங்களை கொடுத்து படிக்கும் ஆர்வத்தை என்னுள் வளர்த்த அண்ணன் செல்லமுத்துவுக்கு, எழுத்துலகுக்கு என்னை நன்கு அறிமுகம் செய்த தமிழ்நேசன் ஆசிரியர் அமரர் தமிழ் திரு முருகு சுப்பிரமணியம் அவர்களுக்கு, என்னுடைய கதைகளை நூலாக்கிட வழிவகுத்த மலேசிய தமிழ் இலக்கிய கழக தலைவர் அமரர் தமிழ் திரு இரணா வீரப்பனாருக்கு, எங்கள் குடும்ப நண்பர் பங்சார் தமிழ் திரு கோவிந்தன் அவர்களுக்கு, தமிழ் நேசன் நாளிதழுக்கு, செம்பருத்தி திங்கள் இதழுக்கு, வீடியோ நியூஸ் இதழுக்கு, கயல்விழி நூலுக்கு, மின்னல் ஒலி அலைக்கு, இந்நூலின் வழி என் நன்றி மலர்களை தூவுகின்றேன். 1956 தொடர்ந்து எழுதி கொண்டிருந்த நா. மகேஸ்வரியின் கரங்கள் 2012 பிறகு ஓய்வெடுத்துக் கொண்டன. இவ்வாண்டு April 19 இயக்கத்தை முற்றாக நிறுத்திக் கொண்டன. அன்னாரது ஆற்றலும் அன்பும் எழுத்துலக முனைப்பும் என்றென்றும் மலேசிய தமிழ் உலகில் நிலைத்திருக்கும்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் அனிபாஸ்தினால் ராயப்பன். அண்மையில் பேரரசியார் ராஜாசாரித் சோபியா துருக்கிக்கு பயணம் மேற்கொண்டது இருதரப்பு உறவுகளின் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கமாக அமைந்துள்ளது. மலேசியா துருக்கி இடையேயான அணுக்கமான உறவு, தற்காப்பு, வர்த்தகம், பன்னாட்டு இஸ்லாமிய அரசதந்திர துறைகளில் சிறந்த ஒத்துழைப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுல்தான் இப்ராஹிம் சுல்தான் இஸ்கண்டர் முகநூலில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. உயர்வு மடானி உதவித் திட்டம் B40 M40 வருமான பிரிவுகளைச் சேர்ந்த இந்திய சமூக தொழில் முனைவோர் தங்கள் தொழில்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லவும் வணிக வாய்ப்புகளை விரிவுபடுத்தவும் துணை புரியும். இதனை மலேசிய இந்திய வர்த்தக தொழிலியல் சம்மேளனம் மைக்கி வரவேற்றுள்ளதாக அதன் தலைவர் டெத்தோஸ்ரீ என் கோபாலகிருஷ்ணன் தெரிவித்தார். அவை 65.5 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீட்டை உட்படுத்தியது. ஜஹூர் உதவிக்கோடை திட்டத்துக்கு மாநில அரசாங்கம் 30 மில்லியன் ரிங்கிட்டுக்கும் மேற்பட்ட நிதியை ஒதுக்கியுள்ளது. இதன் மூலம் 550,000 மேற்பட்ட குடும்பங்கள் நன்மையடைந்துள்ளன. உலகளாவிய கணிக்க இயலாத பொருளாதார சூழலை அடுத்து மக்களின் சுமையையும் வாழ்க்கை செலவினத்தையும் குறைப்பதை இந்த உதவி நோக்கமாக கொண்டுள்ளதாக மந்திரி பசார் டது ஆனாபிஸ்காசி தெரிவித்தார். சீனாவில் 2 மாத கால விரிவாக்கத்திற்கு பிறகு மே மாதத்தில் அதன் தொழிற்சாலை செயல்பாடு தீக்கமடைந்துள்ளதாக அதிகாரப்படி தரவுகள் காட்டுகின்றன. மேற்காசிய போரின் விளைவால் ஏற்பட்ட எரிசக்தி செலவின அதிகரிப்பு, அதன் பலவீனமான சூழல் ஆகியவற்றால் அந்த தேக்க நிலை பதிவானதாக தேசிய புள்ளியியல் தரவு காட்டுகிறது. ஆஸ்திரேலியா செயல்படுத்திய 16 வயதுக்குட்பட்டோருக்கான சமூக வலைதள பயன்பாட்டு தடையை பிரிட்டன் பெற்றோர் பெருமளவில் ஆதரிப்பதாக அந்நாட்டு தொழில்நுட்ப செயலாளர் லீஸ் கெண்டால் கூறியதை மேற்கோள் காட்டி டிபிஏ செய்தி வெளியிட்டுள்ளது. இவ்வேளை அது குறித்த பரிசீலனை மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் கூறினார். இதனிடையே அந்த கட்டுப்பாடு குறித்து 80,000 பெற்றோர் மத்தியில் ஆய்வு நடத்தப்பட்டது. பிரிட்டனில் வெப்ப அலையின் போது நீரில் மூழ்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 14 உயர்ந்துள்ளதாக அந்நாட்டு காவல்துறை தெரிவித்துள்ளது. மேலும் திறந்தவெளி நீர்நிலைகள் மிகவும் ஆபத்தானவை என்றும் அது எச்சரித்துள்ளது. நியூ பெல்டன் உள்ள பெல்டன் ஆற்றில் ஒருவர் இறந்து கிடப்பதாக அவசர அழைப்பு பெறப்பட்டதை தொடர்ந்து அதிகாரிகள் நிகழ்விடத்திற்கு விரைந்தனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

பாடல்கள் தகவல்கள் எல்லாம் கைவசம் வைத்திருந்த 12:15 தாளம் நிகழ்ச்சி ஒளிபரப்பாக உள்ளது. அதனால தாளம் நிகழ்ச்சி கேளுங்க. இப்ப வாங்க முட்டை கலக்கி பாடலை கேட்டு வரலாம்.

0: மடானி உங்களுக்காக எரிபொருள் பயன்பாடு சீராக்க அணுகுமுறை குறித்து விளக்குகின்றார் அல் சுல்தான் அப்துல்லா பஹாங் மலேசிய பல்கலைக்கழக தொழிலியல் தொழில்நுட்ப புல பேராசிரியர் முனைவர் காந்தி பிரகாஷ் மணியம்.
1: கச்சா எண்ணெய் விலை ஏற்றுவது மற்ற பொருட்களின் விலையையும் பாதிக்கும். ஏன்னா கச்சா எண்ணெய் வந்து எரிபொருளுக்கு மட்டுமல்ல, மற்ற பொருட்களை தயாரிக்கவும் இந்த கச்சா எண்ணெய் தேவைப்படுகிறது. எந்த ஒரு பொருளையும் உற்பத்தி செய்ய தொழிற்சாலைகள் தேவைப்படும். தொழிற்சாலைகளில் எரிபொருள் பயன்படுத்தப்படும். அந்த பொருள் தொழிற்சாலையிலிருந்து கடைகளுக்கு வர்றதுக்கு மீண்டும் எரிபொருள் பயன்படுத்தப்படும். ஆக எல்லா பொருட்களையும் இந்த கச்சா எண்ணெய் தாக்கம் இருக்கும். அதனால் மக்கள் வந்து சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டிய ஒரு சூழலில் உள்ளோம். தேவையற்ற செலவுகளை குறைக்க வேண்டும். பொருட்கள் விரயம், மின்சார விரயம், இது எல்லாத்தையும் குறைக்க வேண்டும். மின்சாரமும் கச்சா எண்ணெய் சார்ந்துதான் இருக்கும். தேவைக்கு மேல் பொருட்களை வாங்குவதை குறைத்து சொல்ல வேண்டும். பழைய பொருட்கள் பயன்பாட்டுக்கு சரியாக இருந்தால் தொடர்ந்து பயன்படுத்தலாம், புதுசா வாங்குவதை குறைத்துக் கொள்ளலாம்.

0: தொடர்வது வாராந்திர நிகழ்ச்சி தாளம்.
1: வணக்கம் நேர்களே, ஞாயிற்றுக்கிழமை வந்தாச்சு. வழக்கம் போல தாளம் நிகழ்ச்சியும் தொடங்க போகுதுங்க. ஆனா இன்றைக்கு என்ன அப்படின்னா, ஒரு கூடுதல் சுவாரஸ்யமா, ஒரு நிகழ்ச்சி ஒளிப்பதிவு நடக்குது அப்படின்னா அந்த பின்னணியில நிறைய அலப்பறைகள்லாம் நடந்திருக்கும். அந்த அலப்பறைகளை முதல்ல கேட்டுட்டு அப்புறம் தாளம் நிகழ்ச்சிக்கு போகலாங்க. ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்கார முடியல. நானும் அப்படிதான் ஆக்சுவலி. யாரு காதல ரத்தம் தான் வருதா? இல்ல, எப்படி இருக்கீங்க? கேட்டீங்கல்ல, இப்படிதான் ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி நிறைய நகைச்சுவை சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்கும். இதை கேட்டுட்டீங்க, சரி வாங்க, நம்ம கலைஞர்கள்லாம் காத்துட்டு இருக்காங்க. இன்றைய தாளம் நிகழ்ச்சியில தொடக்க பாடலை பாட வராரு. விழிமூடி ரொம்ப நேரம் யோசிப்பாரு போல நம்முடைய சிவா. வணக்கம் சிவா.
2: வணக்கம். வணக்கம்.
1: சரி, பொதுவாவே பாடகர்கள் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இந்த பயிற்சி எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். இப்போ நீங்க ரொம்ப வருட காலமாக பாடிக்கிட்டு இருக்கீங்க, என்ன செஞ்சா குரல் ரொம்ப நல்லா இருக்கும், எப்படி எல்லாம் குரல்ல நீங்க பாத்துக்கீங்க? சில பேர்லாம் சொல்றாங்களே, தேன்லாம் சாப்பிட்டா குரல்ல தேன் மாதிரி இருக்கும்.
2: தெரியல அப்படிலாம் எனக்கு தெரியல. நான் ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன், ஐஸ் தண்ணி குடிப்பேன், அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல.
1: அது எதை பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. சரி, எப்போ ட்ரைனிங் எப்படி பண்ணுவீங்க? அதுக்கான பயிற்சி எல்லாம் எதுவும்?
2: அந்த பாடல் வந்து நான் ரொம்ப ட்ரெயின் பண்ணுவேன். ஒரு பாடல் நான் ஒரு பாட பாடுறேன்னா அந்த பாட்டை வந்து நல்லா கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் பாடுவேன் அந்த பாடலை.
1: சரி, நம்ம இசையமைப்பாளர் லாரன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அவரோட நிறைய பாடல்கள் ஏற்கனவே நீங்க தாளம் நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தீங்க. அதாவது என்ன, ஏனடி என்னை கொள்கிறாய், எங்கிருந்தாய் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க இல்லையா? பொதுவாவே அந்த ஒளிப்பதிவுன்றது எப்படி இருக்கும்? அவர் சொல்ல சொல்ல நீங்க பாடுவீங்களா?
2: அந்த பாடல முத போட்டு காமிச்சிருவாரு, நம்ம கேட்டுருவோம். அப்ப ரெக்கார்ட் பண்ணும் போது அது பாட் பை பாட்டா தான் அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணி முடிப்போம்.
1: எது ரொம்ப கஷ்டமா இருந்தது நீங்க பாடின பாடல்லே? இவன ரொம்ப கஷ்டப்பட்டப்பா, அந்த மாதிரி எதுவும் இருக்கா?
2: எல்லா பாடலுமே அப்படிதான் இருக்கும்,
1: எல்லாமே கஷ்டப்பட்டுதான் பாடுறோம்ல.
2: ஆமா, கண்டிப்பா. ஏன்னா அவங்க ஒரு மைண்ட் செட்ல இருப்பான், அது அந்த பாடல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சுட்டா தான் நம்ம அந்த இதை நம்ம வெளிப்பாடு நம்ம கொடுக்க முடியும். அது புரியாத வரைக்கும் நம்ம அதை திரும்ப திரும்ப பாடிக்கிட்டே தான் இருக்கணும். அவங்க சொல்லுவாங்க, இல்லை இது எனக்கு இன்னும் ஸோ வேற மாதிரி வேணும், ஸோ இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம முத புரிஞ்சுக்கிட்டா தான் அந்த ஃபீல் நம்ம கொடுக்க முடியும். அது வரைக்கும் லாரன்ஸ் பாட வச்சுக்கிட்டு இருப்பாங்க.
1: இவ்வளோ பேசிட்டோம், ஏனடி என்னை கொள்கிறாய்,
2: ஆமா,
1: அது கொஞ்சம் பாடுறீங்களா எங்களுக்காக?
2: ஏனடி என்னை கொள்கிறாய், உயிரே நீ சொல்லடி,
1: விழிமூடி அப்படின்ற பாடலை நமக்காக அடுத்து பாட வர்றாரு நம்முடைய சிவா. கேக்கலாங்க, இது தாளம், கலைஞர்களின் தாளம்.

0: சிவா நமக்காக பாடியிருந்தாருங்க. தாளம் நிகழ்ச்சியில அடுத்து திஷாலன் மற்றும் கண்மணி ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. அவங்களதான் நம்ம பாட வைக்கலாம் அப்படின்னு காத்துட்டு
1: இருக்கோம். ரொம்ப நேரம் நீங்களே கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. சோ இந்த முறை நாங்க உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கலாம்னு இருக்கோம். நீங்க தயாரா?
0: இது எதுவும் எதிரணி செய்யற சதியா? இந்த மாதிரி எதுவும் இல்ல.
1: அப்படி இல்ல, ஒண்ணு இல்ல. எங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும் உங்களை பத்தி, அதனால நாங்க.
0: சரி வாங்க, என்ன தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்க சொல்லுங்க.
1: ஓகே, நீங்க எத்தனை வருடமா இந்த துறையில இருக்கீங்க? நீங்க
0: இந்த துறையில நான் கிட்டத்தட்ட 10 வருஷமா இருக்கேன் கண்மணி.
1: 10 வருஷமா இருக்கீங்க. உங்களுக்கு முத முத ஸ்டார்ட் பண்ணும் போது இது எப்படி இருந்தது? உங்களுக்கு உங்களோட அனுபவம் எப்படி இருந்துச்சு?
0: ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரும் தூங்குற நேரத்தில் தான் முதல்ல நான் நிகழ்ச்சி படைச்சேன். சில பேர் வேலையும் செய்வாங்க அந்த நேரத்துல. நள்ளிரவு 12 மணிக்கு தாலாட்டு திவானம் அப்படின்ற நிகழ்ச்சி, அப்புறம் விடியகால 3 மணிக்கு வந்து உதய காலம்ன்ற நிகழ்ச்சி தான் என்னுடைய இந்த பயணத்திலே வந்து முதல் நிகழ்ச்சியா செஞ்சேன்.
2: அண்ணா, இப்ப நான் ஒரு கேள்வி வச்சிருக்கேன் உங்களுக்கு.
0: என்னன்னா,
2: உங்களுக்கு பிடிச்சமான ஒரு நிகழ்ச்சி இந்த மின்னல் எஃப்எம்ல நீங்க இத்தனை நாள் டிராவல் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சமான ஒரு நிகழ்ச்சினா எதுன்னு சொல்லுவீங்க?
0: எனக்கு பிடிச்ச நிகழ்ச்சினா நான் சேர நிகழ்ச்சி தான், கதைப்போமான ஒரு நிகழ்ச்சி. கிட்டத்தட்ட ஒரு 4 வருட காலமாக நம்ம அந்த நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்கோம். என்னன்னா, வார வாரம் ஒரு திறமையை தேடுறதுதான் எங்களுடைய வேலை. ஒவ்வொரு டேலண்ட், நம்ம சுத்தி நிறைய டேலண்ட் இருக்காங்க. சோ அவங்களுக்கான ஒரு களத்தை நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இதை நம்ம ஆரம்பிச்சோம். ஏன்னா திறமையை கொண்டாடுறதுதான் ஒரு வானொலியோட வேலை. சோ அது அப்படியே மன நிறைவா செய்யற ரொம்ப பிடிச்ச ஒரு நிகழ்ச்சி அது. ரொம்ப நன்றியா. எனக்கே அழு வந்துடும் போல நீங்க கேட்ட கேள்விக்கு. அவ்வளவுதானே, வேற ஏதாவது கேள்வி இல்ல. சரி, இப்போ சுற்றும் விலை சுடரை பாடலை பாட நம்ம ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க. இது தாளம், கலைஞர்களின் தளம்.

0: சுற்றும் வீழி சுடரை அப்படின்னு சொல்லி பாடல் பாடியிருந்தாங்க நம்முடைய திஷாலன் மற்றும் கண்மணி. நல்லா கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு வாங்க, அடுத்து நம்ம பேசலாம். அடுத்து உங்களில் ஒருவர் தாளம் நிகழ்ச்சியில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க இந்த நிகழ்ச்சியை நேரடியா வந்து நீங்களும் வரலாம் பாடலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் ஒரு நேர் வந்திருக்காங்க, அவங்களுடைய திறமையும் காட்டிட்டு இருக்காங்க. இன்றைக்கு நம்மோட கேஷ்வினி வந்திருக்காங்க. வணக்கம் கேஷ்வினி.
1: வணக்கம் வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். அப்புறம் நம்ம கலைஞர்கள்லாம் பாடுறாங்க இங்க இருந்து பாக்குறீங்க, எப்படி இருக்கு, என்ன நினைக்கிறீங்க நீங்க?
1: அவங்க எல்லாம் ரொம்ப நல்லா பாடுறாங்க, கொஞ்சம் நர்வஸா இருக்கு.
0: நீங்க நல்லா பாடுவீங்க தானே?
1: ஏதோ ஒரு அளவுக்கு.
0: சரி, நல்லா பாடுறோம்லாம் இப்படிதான் அடிக்கடி சொல்லுவாங்க, கண்டிப்பா நீங்க பாடுவீங்க. சரி, என்ன பாட்டு இன்னைக்கு பாட போறீங்க?
1: உனக்குள் நானி.
0: கேஷ்வினி இப்ப பாட போறாங்க, கேக்கலாம்.
1: உனக்கு

0: சூப்பரா நம்முடைய கேஷ்வினி நமக்காக பாடி இருந்தாங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. எப்படி நீங்க எதுவும் இசை கத்துக்கிறீங்களா?
1: கத்துக்கணும்னு ஆசை, இன்னும் கத்துக்க ஆரம்பிக்கல, இது சும்மா கேட்டு கேட்டு சொந்தமா பாடிக்கிறது.
0: சரி, இப்ப இந்த நிகழ்ச்சிக்கு வந்துட்டீங்க, இதுக்கப்புறம் நீங்க இன்னும் கத்துக்கிட்டு நிறைய பாடணும். சரி, ரொம்ப நன்றி கேஷ்வினி.
1: ரொம்ப நன்றி
0: கேஷ்வினி. நமக்காக உங்களில் ஒருவர் நிகழ்ச்சி அந்த அங்கத்துக்காக ரொம்ப அழகா பாடி இருந்தாங்க. சரி, ஹலோ மிஸ்டர் எதிர்கட்சி அப்படின்ற பாடலோடு தாளம் நிகழ்ச்சியில அடுத்ததாக கண்மணி வராங்க. சொல்லுங்க கண்மணி, என்ன இந்த பாடல் தேர்ந்தெடுத்திருக்கீங்க, ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு?
2: கண்டிப்பா விரும்பி எடுத்த ஒரு பாடல் தான். அது மட்டும் இல்லாம நான் வந்து நார்மலி மெலடி சாங்ஸ் தான் பாடுவேன். சோ இது வந்து எனக்கு ஒரு சேலஞ்சா இருந்தது, ஒரு டிஃபரெண்ட் க்ரூவ் இருந்தது இந்த பாட்டுக்கு. சோ அதனால இது ஒரு சவாலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் நம்ம ட்ரை பண்ணுவோம், ஒரு ஸ்டைல நான் சிங்கரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது இந்த பாட்டு
0: பாடலை பாட வராங்க நம்முடைய கண்மணி. இணைந்திருங்கள், இது தாளம் கலைஞர்களின் தளம்.

0: கண்மணி ஹலோ மிஸ்டர் எதிர்கட்சி அப்படின்னு பாடியிருந்தாங்க. இன்றைய தாளம் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவு பாடலா ஒரு 80-ஆம் ஆண்டு பாடலை பாடி நம்முடைய மகிழ்ச்சி படுத்திட்டு வீட்டுக்கு போங்கன்ற மாதிரி சொல்ல காத்துட்டு இருக்காங்க நம்முடைய சிவா மற்றும் நளினா. வாங்க, ரெண்டு பேருக்குமே 80 பாடல்னா ரொம்ப பிடிக்குமா?
1: ஆமா, கண்டிப்பா
0: ரொம்ப பிடிக்கும். அதிகமா நீங்க பொதுவா பாடகர்கள் கேட்டா சொல்லுவாங்க இல்லையா, எப்படி 60-ஆம் ஆண்டு பாடலோ அது மாதிரி 80 பாடல பாடுனா இன்னும் நிறைய பாட கத்துக்கும். ஆமாவா?
1: ஆமா ஆமா, உண்மை.
0: சொல்லுங்க நளினா. கதாபாத்திரம் பேர் நம்ம சொல்ல போறோம். ஓ, இந்த பேரா? ஓ, இந்த படம் அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க. எப்படி தயாரா இருக்கீங்களா? உங்களுக்கான கதாபாத்திரத்தின் பேருக்கெல்லாம் சொல்லுவேன், அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு சொல்லணும். எப்படி சொல்லணும்?
2: டக்கு டக்கு
1: டக்குன்னு.
0: மயிலே
2: 16 வயதிலே.
0: சரியா? சிவா
1: சரி.
0: வேலு நாயகர்,
1: நாயகன்.
0: திவ்யா,
1: திவ்யா திவ்யா வந்து தனுஷ் படம் நினைக்கிறேன்.
0: தனுஷ் 80-ல நடிச்சாரு.
1: 80-ல திவ்யா வந்து
2: கண்டுபிடிக்க முடியலையே.
0: கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப பிரபலமான ஒரு படம் அது. ஆனா அது குறிப்பா அந்த பிஜிஎம் எல்லாம் ரொம்ப பேசப்பட்ட ஒரு படம்.
2: இங்க நீங்க கொஞ்சம் க்ளூ கொடுங்க.
1: மௌன ராகமா.
0: சரியான பதில். அடுத்து டேவிட் பில்லா.
1: டேவிட் பில்லா பில்லா
2: ரஜினி.
1: ரஜினி படம் பில்லா.
0: தவசி. தவசின்னு ஒரு கதாபாத்திரம்.
2: தவசி
1: 80s படமா?
0: 80-90 அதுல எதுலன்னா இருக்கலாம். தவசி ஐயா, அந்த மாதிரி யோசிச்சு பாருங்க. ரெண்டு மண் சட்டி வச்சிருப்பாங்க மனோரமா, அதுல குடிக்கணும் ஏதாவது ஒண்ணு.
1: ஓ, சின்ன கவுண்டர்.
0: சரியான பதில்.
1: கடைசியா மனோரமா வச்சுட்டு கண்டு
0: பெரிய விஷயம். சந்திரமௌலி.
1: சந்திரமௌலி.
0: சரியான பதில். எப்படி வரும் அதே மாதிரி செஞ்சு
2: காட்டுறீங்களா?
0: சரி, இப்ப வந்து என்னன்னா இன்னும் ஒரே ஒரு கதாபாத்திரம். ஆனா கதாபாத்திரம் பேரு சொல்ல மாட்டேன், படத்தோட பேரு சொல்வேன். அலைகள் ஓய்வதில்லை, அதுல ராதாவோட கதாபாத்திரம் என்ன?
1: தெரியல.
0: பேர் தெரியல.
1: எனக்கு ராதான் மட்டும் தான் தெரியும்.
0: ராதான் தெரியும்.
1: மீ அந்த கதாபாத்திரம் தெரியல.
2: தெரியல.
0: மேரி.
2: மேரியா?
1: ஆமா ஆமா ஆமா, மேரி.
0: மேரி.
1: ஆமா.
0: சரி, 80 சரியான பதில். பார்த்தது என்ன அப்படின்னு சொல்ற பாடலை நமக்காக இன்றைய தாளம் நிகழ்ச்சியில பாட வராங்க சிவா மற்றும் நளினா. வாங்க கேக்கலாங்க. இது தாளம், கலைஞர்களின் தளம்.

இன்றைய தாளம் நிகழ்ச்சியில உங்களோட பேசுறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. அரை மணி நேர நிகழ்ச்சியில நமது கலைஞர்கள் பாடியிருந்தாங்க, நிறைய கதைகள் பேசியிருந்தாங்க, நிறைய சவால்கள் வழங்கியிருந்தோம், அது அப்படியே டான் டான் நம்மோட சேர்ந்து விளையாடி இருந்தாங்க. நிறைய சுவாரஸ்யத்தை இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பெரிய நம்பிக்கையில இப்போதைக்கு நாங்க வீட்டுக்கு போயிட்டு வரோம். விடைபெறுகின்றேன் மோகன். இந்த நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் பிரேமா கிருஷ்ணன். இது தாளம், கலைஞர்களின் தளம். We'll be right back.

0: ஸ்லாங்கூர்ல காப்பாறு பகுதியில இருக்கீங்களா? நீங்க உங்க ஊர்ல இருந்து ஒரு பொண்ணு வந்திருக்காங்க.
1: ஓடிக்கிட்டே இருக்கிற இந்த உலகத்தை அப்படியே கொஞ்ச நேரம் நிறுத்தி, இதை அப்படி சொல்லியிருக்கா கடைசியா?
0: இவ்வளவு நேரம்
1: ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஒரு நாள் அறிவிப்பாளர் திவ்யா பன்னீர்செல்வம்.
0: ஞாயிற்றுக்கிழமை 2:15 ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சியில அவங்க என்ன பேச போறாங்க அப்படிங்கறத கேக்கலாம்.
2: ஒரு தோசை எடுத்து.
3: ஹலோ, ஹாய், எப்படி இருக்க? இவ்ளோ நாளாச்சு.
2: மெதுவா சுத்தி, இவ்ளோ பேர் இருக்காங்க.
3: மெதுவா பேசுனா அங்க வரைக்கும் கேக்கணும்ல. யூஎஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. சொல்லடி,
2: திருத்த முடியாது.
3: இப்படி ஆச்சு.
2: ஏங்க, ஹலோ, இது பொது இடம், கொஞ்சம் சத்தத்தை குறைய வச்சு கேளுங்க.
3: என்னங்க, நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க. நான் சத்தமா வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு?
2: பக்கத்துல குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க.
3: ஐயோ, இப்ப இந்த உலகத்துல நான் சத்தமா வச்சு கேக்குறது மட்டும்தான் பிரச்சனையா என்ன?
2: பொது இடத்துல நம்ம சுயமரியாதைய பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
3: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றத மறந்துட வேண்டாம்.
2: இப்படிக்கு
3: மின்னல் எஃப்எம்
4: தொழுகை நேர அறிவிப்பு.
5: நேயர்களே, கோலாலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் 1:14. கோலாலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் 1:14.

இன்றைய இளமை உல்லாசம் அங்கத்தின் நிறைவு பகுதிக்கும் நாம வந்தாச்சுங்க. இன்றைக்கு நேரம் போனதே தெரியல அப்படின்னு சொல்லணும். பாடல்களும் தகவல்களும் நிகழ்ச்சி அங்கங்களும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இதனைத் தொடர்ந்து இசையும் இசையும் அங்கத்தில் உங்களோட பேச கிஷன் ராஜ் ரொம்ப அவளோட காத்திருக்காங்க. அவங்க நிகழ்ச்சியை கேளுங்க. இப்ப நான் கிளம்புறேன். நன்றி, வணக்கம். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன்.

0: என்எஸ்எம் அமைப்பு ஏற்றுமதி உரிமம் ரத்து. மலேசியாவிடம் மன்னிப்பு கோரியது நார்வே. 1.5 பில்லியன் ரிங்கிட் இடைக்கால உதவி. சபா மீதான கூட்டரசு அரசாங்கத்தின் கடப்பாட்டை பறைசாற்றுகிறது. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 1 மணி முதன்மை செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். விசாக தின கொண்டாட்டம் அறிவு, எளிமை, கருணை, அன்பு போன்ற நட்பண்புகளை சமூக ஒற்றுமைக்கும் நல்லிணக்கத்திற்கும் அடிப்படையாக கொண்டு வாழ வேண்டும் என்ற முக்கியமான செய்தியை மக்களிடையே வலியுறுத்துகிறது. அந்த பண்புகள் வெறும் மத மரபுகளில் மட்டும் கொண்டாடப்படுவதென்று மாறாக ஒன்றுக்கு ஒன்று புரிதலுடன் கூடிய சமூகத்தை உருவாக்கும் வழிகாட்டியாகவும் இருக்கின்றன என்று பிரதமர் இடதுஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். கொண்டாடப்படும் விசாக தினம் பௌத்தர்களுக்கு அமைதியையும் வளத்தையும் கொண்டுவரும் என்று பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். இவ்வேளை தொடர்பு அமைச்சர் டத்துஃபாமி ஃபடிலும் விசாக தின வாழ்த்தை உரித்தாக்கியுள்ளார். இந்த கொண்டாட்டம் அனைவருக்கும் அமைதி, செழிப்பு, மகிழ்ச்சியை கொண்டுவரும் என்று அவர் முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை மக்கள் ஒருவருக்கொருவர் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்றும் சமூகத்தில் ஒற்றுமையும் நல்லிணக்கமும் வலுப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை என்எஸ்எம் அமைப்பு ஏற்றுமதி உரிமம் ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து நார்வே மலேசியாவிடம் மன்னிப்பு கோரியுள்ளதாக கூறப்படுகிறது. முன்னதாக கொள்முதல் உடன்படிக்கை தோல்வியடைந்ததை குறித்து வல்லரசுகள் அமைதி காப்பதாக மலேசியா விமர்சித்த அதேவேளை உடன்பாடுகளின் ஒருமைப்பாட்டிற்கு அஃது ஆபத்தான செய்தி என்றும் விவரித்தது. சிங்கப்பூரில் நடைபெற்ற ஷங்ரிலா உரையாடலில் பேசிய தற்காப்பு அமைச்சர் ஸ்ரீ முகமது காலித் நோட்டேன் நோர்வேயின் ஒரு சார்பு முடிவு குறித்து ஏனைய நாடுகளிடமிருந்து உறுதியான எதிர்வினை இல்லாததற்கு கண்டனம் தெரிவித்தார். நாளை முதல் 11 நிதி நிறுவனங்களும் தவணை கொள்முதல் நிறுவனங்களும் இவ்வாண்டு திருத்தம் செய்யப்பட்ட தவணை கொள்முதல் சட்டத்தின் அடிப்படையில் கடன்களை வழங்க முழுமையாக தயாராக உள்ளன. இதன் 2ம் கட்ட செயலாக்கம் வரும் செப்டம்பரில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின் அமைச்சர் டத்து அர்மீசன் முகமது அலி கூறினார். புதிய சட்டத்தின் மூலம் பயனடைய விரும்பும் பயனீட்டாளர் தவணை முறை கொள்முதல் உடன்பாட்டை இறுதி செய்வது முன்னர் அதனை துல்லியமாக ஆராயுமாறும் அறிவுறுத்தப்படுகின்றனர். அதேவேளை அமைப்பு ஒருங்கிணைப்பு, தேவையான மாற்றங்கள் உள்ளிட்ட தயாரிப்பு பணிகளை இன்னும் மேற்கொண்டு வரும் நிதி நிறுவனங்களுக்கும் தவணை கொள்முதல் வழங்குநர்களுக்கும் 2027 மார்ச் 31 வரை இடைக்கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. சபா வளர்ச்சியை வலுப்படுத்துவதற்கும் அந்த மாநிலத்தின் மக்களின் வளத்தை மேம்படுத்துவதற்குமான முயற்சிகளில் 1.5 பில்லியன் ரிங்கிட் இடைக்கால சிறப்பு மானியம் வழங்குவது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் அறிவிப்பை வரவேற்ற முதலமைச்சர் டத்துஸ்ரீ ஹஜிஜினோர் அந்த நிதி மக்களின் நலனுக்காக உடனடியாக விநியோகிக்கப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். அத்துடன் 1963 மலேசிய உடன்படிக்கையை கூட்டரசு அரசாங்கம் தொடர்ந்து மதித்து நடைமுறைப்படுத்தும் என்ற பிரதமரின் உறுதிமொழியையும் அவர் வரவேற்றார். ஜோஹர் உதவி கூடை திட்டத்துக்கு மாநில அரசாங்கம் 30 மில்லியன் ரிங்கிட்டுக்கும் மேற்பட்ட நிதியை ஒதுக்கியுள்ளது. இதன் மூலம் 550,000 மேற்பட்ட குடும்பங்கள் நன்மையடைந்துள்ளன. உலகளாவிய கணிக்க இயலாத பொருளாதார சூழலை அடுத்து மக்களின் சுமையையும் வாழ்க்கை செலவினத்தையும் குறைப்பதை இந்த உதவி நோக்கமாக கொண்டுள்ளதாக மந்திரி பிசார் டத்து ஓனாஃபிஸ் கசி தெரிவித்தார். இந்த உதவி அரிசி, கோதுமை, மாவு, சாடின், சீனி, சமையல் பொருட்கள் போன்ற அடிப்படை தேவைகளை உள்ளடக்கியது. தங்கா மூவார் மாவட்டங்களுக்கான தனது பயணத்தின் ஊடே டத்து ஓனாஃபிஸ் அந்த உதவியை வழங்கினார். ஜூன் 3-5 நாள்களில் பீரங்கி வெடிப்பு சத்தம் கேட்குமாயின் புத்ராஜயாவை சுற்றியுள்ள மக்கள் பீதி அடைய வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகின்றனர். பிரசின் ஒன்றில் பஹ்லாவான் சதுக்கத்தில் பேரரசர் கலந்து கொள்ளும் மலேசிய ஆயுதப்படையின் மரியாதை அணிவகுப்புக்கு நடைபெறுவதையொட்டி பீரங்கி முழக்கம் எழுப்பப்படும் என்று புத்ராஜயா காவல்துறை தலைவர் ஏசிபி ஐடிஷான் முகமது தெரிவித்தார். வரும் புதன்கிழமை காலை 8:30 தொடங்கும் முழு ஒத்திகையின் போது 2 பீரங்கி குண்டுகள் செலுத்தப்படும். வெள்ளிக்கிழமை நடைபெறும் உண்மையான அணிவகுப்பில் 21 குண்டுகள் முழங்கப்படும். உயர்வு மடானி உதவி திட்டம் B40 M40 வருமான பிரிவுகளைச் சேர்ந்த இந்திய சமூக தொழில் முனைவோர் தங்கள் தொழில்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லவும் வணிக வாய்ப்புகளை விரிவுபடுத்தவும் துணை புரியும். மலேசிய இந்திய வர்த்தக தொழிலியல் சம்மேளனம் மைக்கி தலைவர் டத்தோஸ்ரீ என் கோபாலகிருஷ்ணன் இந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தியுள்ளார். இந்த திட்டம் இந்திய தொழில் முனைவோருக்கு தொடக்க மூலதனம், தொழில்நுட்ப ஆதரவு, வணிக வலை அமைப்புகள், தொழில் வழிகாட்டிகளுடனான இணைப்புகள் ஆகியவற்றை உள்ளடக்கி கட்டம் கட்டமாக மானிய உதவியை வழங்குகிறது. இது மலேசிய இந்திய சமூக உருமாற்ற பிரிவு மித்ராவின் கீழ் உள்ள 6 முனைப்புகளில் ஒன்றாகும். இதற்காக அரசாங்கம் 65.5 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கீடு வழங்கியுள்ளது. கனடா மலேசியாவுடன் வேளாண்மை, சுகாதாரம், தகவல் தொடர்பு தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, குறை கடத்திகள் உள்ளிட்ட துறைகளிலும் கல்வி பரிமாற்றங்களிலும் இருதரப்பு வர்த்தக உறவுகளை விரிவுபடுத்த எண்ணம் கொண்டுள்ளது. குறிப்பாக தொழில்நுட்பத் துறையில் கனடா பல நன்மைகளை வழங்குவதாக மலேசியாவுக்கான கனடிய தூதர் ஜார்ஜி ராபின்சன் கூறினார். மேலும் கனடிய நிறுவனங்கள் மலேசியாவில் முதலீடு செய்த உள்ளூர் விநியோக தொடரை வலுப்படுத்த வேண்டும் என்ற அவாவையும் வெளிப்படுத்தியுள்ளது. 1957 ஆண்டு கனடா மலேசியாவை அங்கீகரிக்க தொடங்கியதிலிருந்து அவை அணுக்கமான உறவை பேணி வருவதாக ஜோடி ராபின்சன் சுட்டிக்காட்டினார். இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
1: மின்சாரத்தை எவ்வாறு மிச்சப்படுத்தலாம்?
2: குளிரூட்டியின் வடித்தட்டை அடிக்கடி சுத்தம் செய்து 24 பாகை செல்சியஸில் இயங்க விடலாம். குளிரூட்டியை பயன்படுத்தும் போது சன்னலையும் கதவுகளையும் மூடி வைக்கலாம்.
1: விவேக மின் பயன்பாட்டு சலுகையின் வழி இணைந்து பயன்பெறுவோம்.
0: சீனாவில் 2 கால விரிவாக்கத்திற்கு பிறகு இம்மாதம் அதன் தொழிற்சாலை செயல்பாடு தேக்கமடைந்துள்ளதாக அதிகாரப்படி தரவுகள் காட்டுகின்றன. மேற்காசிய போரின் விளைவால் ஏற்பட்ட ஆற்றல் செலவின அதிகரிப்பு, தேவையில் உள்ள பலவீனமாகியவை இந்த சுணக்கத்துக்கு காரணம் என்று புள்ளியியல் தரவு காட்டுகிறது. தொழில்துறை செயல்பாட்டின் முதன்மை அளவீடான உற்பத்தி கொள்முதல் மேலாளர் குறியீடு 50.0 என பதிவாகியுள்ளதாக அது கூறியது. ஏப்ரலில் அது 50.3 மார்ச்சில் 50.4 இருந்ததை அது சுட்டிக்காட்டியது. ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்குட்பட்டோர் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதை பிரிட்டன் பெற்றோர் பெருமளவில் ஆதரிப்பதாக அந்நாட்டு தொழில்நுட்ப செயலாளர் கூறினார். இவ்வேளை அது குறித்த பரிசீலனை மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். இதனிடையே அந்த கட்டுப்பாடு குறித்து 80,000 மேற்பட்ட பெற்றோரிடையே ஆய்வு நடத்தப்பட்டது. அதில் 10 பெற்றோர்களில் 9 பேர் அந்த முனைப்பை வரவேற்பதாக குறிப்பிட்டுள்ளனர். பிரிட்டனில் வெப்ப அலையின் போது நீரில் மூழ்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 14 உயர்ந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்தது. மேலும் திறந்தவெளி நீர்நிலைகள் மிகவும் ஆபத்தானவை என்றும் அக்து எச்சரித்துள்ளது. நியூ பெல்டட்டனில் உள்ள பெல்டட்டன் ஆற்றில் ஒருவர் உயிரிழந்ததாக நாத்திங்ஹாம்ஷர் காவல்துறை கூறியது. இவ்வேளை வெப்ப காலத்தில் நீர்நிலைகளில் இறங்குவது ஆபத்தை விளைவிக்கக்கூடும். மேலும் சுயமாக மீட்பு பணியில் ஈடுபட வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விளையாட்டு இங்கிலீஷ் பிரீமியர் லீக் காட்பந்து. இந்த பருவத்தில் மனநிறைவளிக்காத அடைவு நிலையை தொடர்ந்து லிவர்பூலில் இருந்து பணி நீக்கம் செய்யப்பட்ட ஆன்ஸ்லோட்டுக்கு மாற்றாக பர்ன்மவுத் முன்னாள் மேலாளர் ஆண்டனி இரோலா ஆராயப்படுவதாக கூறப்படுகிறது. காலியாக உள்ள மேலாளர் பதவியை நிரப்புவதற்காக தி ரெட்ஸ் தற்போது சில வேட்பாளர்களை பரிசீலித்து வருவதாக கூறப்படும் வேளை இரோலா மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களில் ஒருவராக உருவெடுத்துள்ளார். இந்த பருவத்தில் பர்ன்மவுத்தை 6 இடத்திற்கு சுற்று வழிநடத்தி வெற்றி பெற்றதை தொடர்ந்து இந்த எதிர்பார்ப்பு வலுத்துள்ளது. என்எஸ்எம் அமைப்பு ஏற்றுமதி உரிமம் ரத்து. மலேசியாவிடம் மன்னிப்பு கோரியது நார்வே. 1.5 பில்லியன் ரிங்கிட் இடைக்கால உதவி. சபா மீதான கூட்டரசு அரசாங்கத்தின் கடப்பாட்டை பறைசாற்றுகிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

அந்த பக்கம் மழையாங்க, நிறைய இடங்கள்ல மழையா இருக்கு. பார்த்து பத்திரமா போங்க, விடுமுறைய சந்தோஷமா குடும்பத்தோட கழிச்சிட்டு இருப்பீங்க. இந்த பக்கமா இசையும் இசையும் நிகழ்ச்சியில கிஷன் கூட பேசிட்டு இருக்கேன். தொடர்ந்து 3 மணி நேரம் என்னோட தான் நீங்க பயணிக்க போறீங்க. வேற வழியே கிடையாது. குரலை கேட்டு ரசிச்சு, குரலை கேட்டுத்தான் ஆகணும், பாடலை கேட்டு ரசிச்சுதான் ஆகணும். சரி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பாடல்கள் தொடர்ந்து இடம்பெற போகுது. இதற்கிடையில நீங்களும் அழைக்கலாம். உங்களுடைய வார இறுதி நாட்கள் எப்படி போயிட்டு இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எங்க இருக்கீங்க, அதுதான் முக்கியமான கேள்வி. சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. அடுத்த பாடல் உங்களுக்காக யுவன் சங்கர் ராஜா இசையில் எடுத்து வச்சிருக்கோம், கேட்கலாம்.

0: இசையும் இசையும் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுடைய வார இறுதி நாள் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தோம். நீண்ட விடுமுறையை பயன்படுத்தி இப்போ நிறைய பேரு குடும்பத்தோட அதிக நேரத்தை செலவு பண்ற வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. பயணத்துல இருப்பீங்க, இல்ல வெளியே எங்கேயும் போயிட்டு இருக்கீங்க, இல்ல வெளியில தான் இருக்கோங்க அப்படின்னு சொல்றீங்களா, உங்களுடைய அந்த மகிழ்ச்சியில நாங்களுமே கலந்துக்கலாம்னு இருக்கோம். சுழியும் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.
1: வணக்கம், நான் தேவா பேசுறேன். நான் பைக்லாங்ல இருந்து அழைக்கிறேன்.
0: ஓ தேவா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: இன்னைக்கு சண்டே, சோ சிஸ்டர் வீட்டுக்கு வந்தோம். தீபா ஜோதி அவங்க பேரு. கிளீனிங் நடந்துகிட்டு இருக்கு வீட்டுல, வீடு சுத்தம் பண்ணிட்டு இருக்கோம்.
0: விடுமுறைக்கு அக்கா வீட்டுக்கு போய் நீங்க சுத்தம் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: ஆமா, எல்லா குடும்பத்தோட சேர்ந்து எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருக்கோம்.
0: இது வித்தியாசமா இருக்க. வழக்கமா விடுமுறைனா வீட்டுக்கு போனா சமைச்சு வச்சிருப்பாங்க, நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு தெம்பா சாப்பிட்டுட்டு வேற எங்கேயாவது போலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுப்போம். ஆனா நீங்க சுத்தம் பண்ணிட்டு இருக்கீங்களே, என்ன கதை? சந்தோஷமா செய்யற ஒரே நபர் ஒரே ஆண் நீங்க தான் நினைக்கிற. எங்கேயும் போலயா?
1: இந்த விடுமுறைக்கு எங்கேயும் போல. இந்த வேலை இருக்கு, சரி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அப்பாயின்மெண்ட் மாதிரி. நீங்க வந்து முடிச்சிட்டு இந்த வீக்கெண்ட் இப்படி சுத்தமா கழிச்சிடலான்னு.
0: வீட்லயே விளையாடுற மாதிரி நிறைய விளையாட்டு போட்டிகள்லாம் இருக்கு. அந்த காலகட்டத்தில் விளையாண்டுருப்போம் இல்லையா, 90s கிட்ஸ்.
1: ஆமா ஆமா ஆமா,
0: அதெல்லாம் மறுபடியும் விளையாடுங்க.
1: நிறைய போர்ட் கேம் எல்லாம் வேற வெளியே வந்துகிட்டு இருக்கு. சோ அப்புறமேல எடுத்து வச்சிருக்கேன் விளையாடுறதுக்கு.
0: குடும்பத்தோட நேரத்தை செலவு பண்ணுங்க. இப்போ பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்கலாம் வாங்க.
1: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.

0: ஸ்லாவூர்ல காப்பாறு பகுதியில இருக்கீங்களா? நீங்க உங்க ஊர்ல இருந்து ஒரு பொண்ணு வந்திருக்காங்க.
1: ஓடிக்கிட்டே இருக்கிற இந்த உலகத்தை அப்படியே கொஞ்ச நேரம் நிறுத்தி இது அப்படி சொல்லிருக்கா கடைசியா
0: இவ்வளவு நேரம்.
1: ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஒரு நாள் அறிவிப்பாளர் திவ்யா பன்னீர்செல்வம்.
0: ஞாயிற்றுக்கிழமை 2:15 ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சியில அவங்க என்ன பேச போறாங்க அப்படிங்கறத கேக்கலாம்.
2: நீங்கள் சிறப்பாய் சமைக்க காரணம் என்ன?
3: சமையலர சின்னம் அதுவே என்றும் எங்கள் தேர்வு.
4: லிங்கம் அஸ்வினி, இந்த வருஷம் 1 ஜூன் எல்லாம் ஐசி அடையாள அட்டைகளை மாத்திரணும்னு சொல்லிருக்காங்க. மாத்திரி தெரியுமா?
5: அதுக்கேன்பா குரல் மாத்தி பேசுறீங்க?
4: அப்பதாமா கேக்குறவங்க நம்புவாங்க. நீ விஷயத்துக்கு வா.
5: 1 எல்லாம் மாத்தணுமா? யாரு உங்ககிட்ட இதெல்லாம் சொல்றது?
4: அதான் வாட்ஸ்அப்ல ஃபோர்வர்ட் டு மெனி நிறைய பேருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க, உனக்கு வரலையா?
5: ஐயோ அப்பா, அது 1 ஜூன்ல இருந்து அமல்படுத்துறாங்களே தவிர அடையாள அட்டையை உடனே மாத்தணும்ன்ற அவசரம் எல்லாம் கிடையாது. அடையாள அட்டை காணாமல் போனவங்க இல்ல அந்த சிப் இருக்கு இல்லையா அது வேலை செய்யாதவங்க மட்டும் இப்போதைக்கு மாத்தனா போதும்னு சொல்லிருக்காங்க.
4: மின்னல் FM.

0: மகேஷ் அழைப்புல இருக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம் கிஷோர், நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கேங்க. சொல்லுங்க, வார இறுதி நாள் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு?
1: வார இறுதி நாள் சரியா இருக்கு, ஏன்னா இப்ப லீவ் வேற. எங்கயும் போல கிஷோர்.
0: எங்கயும் போலயா? சச்சோ, வீட்டு வேலையை செஞ்சுட்டு வீட்லயே இருந்துட்டீங்களா?
1: வேலை இல்ல, வேலை செய்யறாங்களா? நீங்க ரெண்டு நாள் தானே லீவு,
0: அதனால வீட்லயே ஓய்வு எடுத்துடலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க?
1: ஆமா, ஓய்வு எடுத்துக்க வேண்டியதான், உடம்பும் பாத்துக்கணும்ல.
0: கண்டிப்பா கண்டிப்பாங்க, உடம்புக்கு தேவையான ஓய்வு அவசியமானதுதான். சரி சரி, அப்ப எப்பதான் வெளியே போலாம்னு இருக்கீங்க?
1: வெளியே ஏதாவது அப்பாயின்மெண்ட் இருந்தா போவோம், இல்லன்னா இல்ல.
0: இல்லனா இல்ல, அப்படியே வீட்லயே இருந்துடலாம்.
1: வீட்ல இருக்க வேண்டியதான், வேலை வீடு பாக்க வேண்டியதான். பிள்ளைங்களா கேள்வி ஒண்ணு கேட்டுல ஒண்ணு, மகன் ஒருத்தர் இருக்காரு கிஷன்.
0: ஓ, அங்கேயும் ஒரு கிஷன் இருக்காரு.
1: ஆமா
0: சரி, அவங்க எல்லாம் வந்தாதான் அப்ப நீங்க வெளியே போற திட்டம் எல்லாம் இருக்கு உங்களுக்கு? நன்றி. 4 7 6 8

0: யாரு கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அத மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் எஃப்எம்.
1: சமையல் என்றாலே அது லிங்கம், ஸ்லிங்கம், சுவையான சமையலுக்கும் லிங்கம், திங்கம்,
2: ஸ்லிங்கம்.
3: சாப்பாடு சூப்பரா இருக்கும் போது டயலாகா பேசுவீங்க,
4: உங்கள் சமையலின் சுவை சேர்க்கட்டும்.
5: தரம், மனம், சுவை அனைத்து மடங்கு
1: கவரும் மனம், கிடைக்கும் சுவை என்றும் நிலைக்கும் நெங்கி நிலை.
2: லிங்கம்.
6: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
7: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
6: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
7: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
6: மலேசிய கலைஞர்கள் நம்ம சொத்துங்க, சொல்லும் போதே கெத்துங்க.

0: வணக்கம் சுசி, எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: நான் பூச்சவங்கல இருந்து அழைக்கிறேன் கிஷன்.
0: சுசி விடுமுறைக்கு எங்கேயும் போலையா?
1: மலாக்கா போயிட்டு வந்து அக்கா மகளுக்கு கல்யாணம் நடந்துச்சு, எல்லாரும் அங்க போயிட்டு இன்றைக்குதான் வந்தோம் காலையில.
0: ஓ, இன்றைக்குதான் வந்தீங்க, ரொம்ப அசதியா இருக்குமே.
1: வசதியா இருக்கும், அந்த மக வேற ஜோஹர்ல இருந்து வந்திருக்காங்க, அவங்களுக்கு
0: அப்பனா அசதி எல்லாம் மறைஞ்சு போயிரும்.
1: மறைஞ்சிரும், ஏன்னா அவங்க கிளம்ப போறாங்க நாளைக்கு. அதனால இன்னைக்கு பிரியாணி ஆக்கிட்டு ஆட்டோ வச்சு பரட்டி
0: வர்றேவா. அசத்திட்டீங்களே?
1: பிள்ளைங்க எல்லாம் வந்திருக்காங்க, கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாம் இங்க நம்பிட்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு சாப்பாடு
0: சாப்பிடு, அதுதான் ஏன்னா அங்க வேலை செய்யறாங்கன்னு சொல்லும் போது வீட்டு சாப்பாடு கிடைக்கிறதுலாம் கஷ்டமா இருக்கும்ல. அம்மா கையில சாப்பிடுறது அது கொடுத்து வச்சிருக்கணும்ல. வீட்டுல இருக்கிற எல்லோருக்காகவும் பாடல் வந்துட்டு இருக்கு, கேக்கலாம் வாங்க. சரியா?
1: நன்றி.

0: நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம்மின் வானொலி நாடகம்.
1: அமைதியை தேடாதே, அமைதியாய் மாறிவிடு.
2: புத்தம் சரணம் கச்சா.
1: மின்னல் எஃப்எம்மின் விசாக தின வாழ்த்து.
3: முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிக
4: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.
5: Okay, once again,

0: நெருக்கி செய்.
1: என்கேவி நெடுஞ்சாலையில் பார்த்தீங்கன்னா ஜாலாண்டு தாப்பகமாக கொஞ்சம் நெரிசலாக இருக்குங்க, பார்த்துக்கோங்க. பிறகு ஒரு விபத்து நிகழ்ந்திருக்கு, கிலோமீட்டர் 165.7 புக்கீர் கம்பேர்லேருந்து தங்கா பக்கமாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அங்கே கொஞ்சம் நெரிசலாக இருக்குது. இதன் காரணமாக சுங்காய்பசி டோல்லேருந்து பிறகு சிட்டி சென்டர் வரைக்கும் கொஞ்சம் நெரிசலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஜாவிலிருந்து பண்டாபாரு பக்கமாகவும் கொஞ்சம் நெரிசலாக இருக்குங்க. அதற்கு பிறகு இங்கே ஃபெடரல் நெடுஞ்சாலையில் ஒரு சில இடங்களில் நெரிசல் அப்படின்னு தகவல் வந்திருக்கு. அங்கே வெளியே போயிட்டுருக்கீங்க அப்படின்னா பாதுகாப்பாக பத்திரமா போங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் அனி பாஸ்டினால் ராயப்பன். மலேசியாவின் பல்லின சமூகத்தில் ஒற்றுமை, சகிப்புத்தன்மை, ஒருவருக்கொருவர் மரியாதை ஆகியவற்றை வலியுறுத்தி அமைச்சரவை உறுப்பினர்கள் பௌத்த சமயத்தினருக்கு விசாக நாள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அன்றாட வாழ்வின் அங்கமாக திகழும் மதங்கள், பண்பாடுகள், பாரம்பரியங்களின் பன்முகத்தன்மை நாட்டின் நீண்டகால நல்லிணக்கத்தை எடுத்துரைப்பதாக துணை பிரதமர் டத்தோ ஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜஹீர் அமீடி தெரிவித்தார். சபா அரசாங்கம் அடுத்த தலைமுறையினருக்கு வழிகாட்டியாகவும் சுற்றுலா சொத்தாகவும் திகழும் வகையில் மாநிலத்தின் பன்முக இன பண்பாட்டை ஆவணப்படுத்துவதற்காக 2030 வரை நீடிக்கும் 5 ஆண்டு திட்டத்தை தொடங்கியுள்ளது. இன பாரம்பரியமும் மரபுகளும் மறைந்துவிடாமல் இருப்பதை உறுதி செய்ய ஆவணப்படுத்தும் முயற்சிகள் முக்கியமானவை என்று முதலமைச்சர் டத்தோ ஸ்ரீ அஜிஜினோர் கூறினார். நேற்றிரவு சிரம்பான் பெர்சியாரான் சுனாவாங் 1 சாலையில் மேற்கொள்ளப்பட்ட ஒருங்கிணைந்த மோட்டார் சைக்கிள் ஆய்வில் பல்வேறு குற்றங்களுக்காக காவல்துறை 209 குற்றப்பதிவுகளை வெளியிட்டுள்ளது. சாலை குண்டர் கும்பல்களை குறிவைத்து 322 இடங்களில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டதாக அந்த மாவட்ட காவல்துறை தலைவர் ACP மொஹமத் யாத்திம் உஸ்மான் தெரிவித்தார். ஆசியான் உறுப்பு நாடுகள் இலக்கவியல் பொருளாதார பணிச்சட்டக உடன்பாடு டெஃபா மீதான கலந்தாய்வை நிறைவு செய்துள்ளன. இதனைத் தொடர்ந்து வரும் நவம்பரில் நடைபெறும் 47வது ஆசியான் உச்சநிலைக் கூட்டத்தில் அந்த வரலாற்று சிறப்புமிக்க உடன்படிக்கை கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக சிங்கப்பூர் வணிக தொழில்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது. ஹார்மஸ் நீரிணையின் நிர்வாகத்தில் தலையிடவோ கடல்வழி போக்குவரத்தை சீர்குலைக்கவோ முயலும் ராணுவ கப்பல்களை இலக்காக கொண்டு தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. ராணுவ நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கும் நாட்டின் மிக உயர்கூட்டு ராணுவ தலைமையகம் கதம் அல் அன்பியா இந்த எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளதாக ஈரான் அரசு ஊடகம் IRIB கூறியது. விளையாட்டு. செராஸ் பூப்பந்து அரங்கத்தை தங்களின் பயிற்சி மையமாக மாற்றும் முயற்சியில் குவாலலம்பூர் பூப்பந்து சங்கம் KLBA கூட்டரசு பிரதேசங்களுக்கு பொறுப்பான பிரதமர் துறை அமைச்சர் ஹெனாயோவை சந்திக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அந்த இடம் நிரந்தர பயிற்சி மையமாக மாறுவதை உறுதி செய்யும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக KLBA தலைவர் டத்தோ ஸ்ரீ டாக்டர் ஜஹிர்வர்டின் முகமது யூனுஸ் தெரிவித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

இசையும் இசையும் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. தொடர்ந்து 2:15 ஒரு நேயரின் குரல் இடம்பெறும். இன்றைக்கு வந்து திவ்யா பன்னீர்செல்வம் நம்மோடு பேச போறாங்க. ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லும் போது ஒவ்வொரு வாரமும் வந்து திறமைகள் வந்து நம்ம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் உங்களுக்காக நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை, பாடல்களை வழங்குறதுக்கு நம்ம திவ்யா காத்துட்டு இருக்காங்க. அவங்களோட தொடர்ந்து இணைந்திருக்க மறக்காதீங்க. ஒரு காணொலி உங்களுக்காக இன்ஸ்டாகிராம்ல, டிக்டாக்ல, பிறகு பேஸ்புக்ல எல்லாம் காத்துட்டு இருக்கு. அங்க வந்து உங்களுடைய கருத்துக்களை தாராளமா நீங்க தெரிவிக்கலாம்.

0: ஸ்லாவூர்ல காப்பாறு பகுதியில இருக்கீங்களா? நீங்க உங்க ஊர்ல இருந்து ஒரு பொண்ணு வந்திருக்காங்க.
1: ஓடிக்கிட்டே இருக்கிற இந்த உலகத்தை அப்படியே கொஞ்ச நேரம் நிறுத்தி இது அப்படி சொல்லியிருக்காங்க. கடைசியா
0: இவ்வளவு நேரம்
1: ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஒரு நாள் அறிவிப்பாளர் திவ்யா பன்னீர்செல்வம்.
0: ஞாயிற்றுக்கிழமை 2:15 ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சியில அவங்க என்ன பேச போறாங்க அப்படிங்கறத கேட்கலாம்.
2: சமையல் என்றாலே அது லிங்கம் ஸ்லிங்கம், சுவையான சமையலுக்கும் லிங்கம் திங்கம்.
3: லிங்கம் மசாலை சாப்பிட்டா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க.
2: நம்பிக்கையின் மறுபெயராய் பலம் வரும் லிங்கம்
4: மசாலை உலகில் நம்பிக்கையின் சின்னம். 90 ஆண்டிலே பாராட்டுக்குரிய நிறுவனமும் கூட.

0: வீடு கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு. அப்பா அம்மாவுக்கு நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா. நல்லா வேலைக்கு போறீங்கல்ல,
1: கூட சீக்கிரம் போலான்னு இருக்க, போயிட்டு கூப்பிடுறேன்.
0: அம்மாடியோ, ஏயா இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
1: சொன்னேன் இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
0: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: நான் கொஞ்சம் பேசணும், என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மீ நல்ல ஃபேம்.
1: அன்பு வணக்கம் நேர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்று நம்முடைய ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சியில ஒரு பெண் குரல் ஒலிக்க போகின்றது. ஆமாங்க, காப்பாறை சேர்ந்த திவ்யா பன்னீர்செல்வம் உங்களை சந்திக்க ஆவலோடு காத்துட்டு இருக்காங்க. இவங்க சமூக வலைதள தனியார் நிறுவனத்துல பணி செய்யறாங்க. சரி, அவங்க தொகுத்து வந்திருக்கக்கூடிய பாடல் அப்புறம் அவங்களுடைய பேச்சு திறமை இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத அடுத்து பாப்போமா? வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம்.
2: வணக்கம், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM. இன்று ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஒரு நாள் அறிவிப்பாளர் திவ்யா பன்னீர்செல்வம். ஓடிக்கிட்டே இருக்கிற இந்த உலகத்தை அப்படியே கொஞ்ச நேரம் நிறுத்தி நாம தினமும் கடந்து போற ஆனா கவனிக்க மறுக்கிற சின்ன சின்ன அழகான தருணங்களை பற்றி அருமையான பாடல்களோடு உங்களோடு நின்று நான் பகிர்ந்து கொள்ள இருக்கேன். ஆக இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு சாதாரண தருணங்களில் ஒளிந்திருக்கும் அழகான விஷயங்கள். நம்ம வாழ்க்கையுடைய சந்தோஷங்களை தேடி ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி நம்ம தேடி போகும்போதுதான் ஒரு பெரிய புதையிலையே கண்டுபிடிக்கிறோம். அந்த புதையல் நம்ம சாதாரண நினைத்து கடந்து போற சின்ன சின்ன நொடிகள்ல தான் ஒளிஞ்சிருக்கு. ஒரு விஷயத்தை தேடி அழைகிற நமக்கு பெரிய புதையலா கிடைக்கிறது தான் அந்த அழகிய தருணங்கள், நினைவுகள் இதெல்லாம். ஆக மாறா படத்திலிருந்து யார் அழைப்பது என்ற பாடல் இதோ உங்களுக்காக.

மாலை நேர தேநீர்னாலே பலருக்கும் பிடித்த ஒரு விஷயம், முக்கியமா மலேசியர்களுக்கு. அதுவும் எப்ப நம்ம குடும்பத்தோட சேர்ந்து தேநீர் குடித்தோம் என்பது கேள்விக்குறிதான். சின்ன வயசுல அப்பா வாங்கிட்டு வர பலகாரங்கள், அதே விட அம்மா தேநீரோட நமக்கு கோதுமாவு கூவ பொறிச்சு தருவாங்க, ஞாபகம் இருக்கா? அது இப்ப நினைத்து பார்த்தாலும் அதெல்லாம் ரொம்ப சுவையான தருணம் தான். ஆனா இன்றைக்கு நம்ம அவங்க கூட பேசுறதே அரிதான விஷயமாச்சு. அந்த நேரங்கள்ல நம்ம பேசிய சின்ன சின்ன விஷயங்கள், சிரிப்பு, மகிழ்ச்சி, இதுதான் குடும்ப உறவை வலுப்படுத்த காரணமா இருந்துச்சு. சாதாரண தேநீர் தான், சாதாரண கூவதான், ஆனா எவ்வளவு பெரிய தாக்கம் இருந்த தருணம் பாத்தீங்களா?

வாழ்க்கையிலிருந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் காதல். நம்ம வாழ்க்கையின் ஒரு பாதியா வரப்போறவங்க கிட்ட நிறைய விஷயங்களை நம்ம பகிர்ந்திருக்கலாம். ஆனா முத முதலா அவங்களை நம்மள வீட்டுக்கு கூட்டிட்டு போற அந்த ஒரு தருணம் மறக்கவே முடியாத ஒரு நினைவுன்னு தான் சொல்லணும். இது சின்ன விஷயமா பலருக்கு தெரியலாம், ஆனா காதலிக்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா வீடுன்றது நம்மளுடைய சௌகரியமான பாதுகாப்பான ஒரு இடம். அங்கதான் நம்ம யாரு அப்படின்ற விஷயங்கள் வந்துட்டு பெரும்பாலும் தெரியும். அங்க நமக்கு பிடித்தமானவர்களை கூட்டிட்டு போகும்போது இதுதான் என்னோட உலகம், இதுக்குள்ள உன்னை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு நொடி இருக்கே, அது பேரழகுங்க. என்னோட வா வீடு வரைக்கும், என் வீட்டை பார், என்னை பிடிக்கும்னு பாடகர் அரியரன் குரலில் ஒலிக்கும் அந்த பாடல் இதோ உங்களுக்காக.

இப்போ ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் பற்றி தான் சொல்ல போறேன். ஆனா அத பெரும்பாலும் நம்மள பலர் நம்ம வாழ்க்கையில அனுபவிச்சிருப்போம். பயணத்தின் போது வருகிற அந்த ஒரு சிறு தூக்கம், பேருந்துல போகும்போது, ரயில்ல பயணிக்கும் போது, இப்படி பல நேரங்கள்ல நம்ம தூங்கிருப்போம். அந்த தூக்கங்களுக்கு பின்னால பல காரணங்களும் இருக்கலாம். ஆனா நிம்மதியா நம்ம எங்க போனாலும் பத்திரமா போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு ஒரு அசாத்தியமான நம்பிக்கையில வர தூக்கம் இருக்கே, அது ரொம்ப ரொம்ப அரிதுங்க. நம்ம யாரு நம்புறோமோ, அந்த இடம் வந்து நம்மளுடைய பாதுகாப்பான புகழிடம்னு உணர்றோமோ, அங்க மட்டும்தான் அந்த நிம்மதியான தூக்கம் நமக்கு சாத்தியப்படும். அப்படி எனக்கு ரொம்ப நிம்மதியான தூக்கம் என்பது என்னுடைய சின்ன வயசுல கிடைச்சிருக்கு. தூரமா குடும்பத்தோட பயணிக்கும் போது அப்பா நம்மள பத்திரமா கூட்டிட்டு போயிருவாங்கன்னு எந்த கவலையும் இல்லாம பின்னாடி தூங்கிட்டு வருவோம். இப்ப நினைத்து பார்த்தா அந்த தருணங்கள்லாம் மீண்டும் வராதான்னு இருக்கு.

தொழில்நுட்ப வளர்ச்சி நிறைந்த இன்றைய காலகட்டத்துல இணையம் மூலமாவும் ப்ளூடூத் கருவிகளாலும் நமக்கு பிடித்த பாடல்களை நினைத்த மாத்திரத்திலே கேட்க முடியுது. ஆனா இந்த மாதிரியான வசதிகள்லாம் இல்லாத அந்த காலத்துல திடீர்னு நமக்கு பிடிச்ச ஒரு பாடல் வானொலியில கேட்கும் போது அதுல வர ஒரு மகிழ்ச்சி இருக்கே, அதை வர்ணிக்க வார்த்தைகள் போதாது. வரிகளே தெரியலனாலும் அந்த பாடல்களை நம்ம வாயில முணுமுணுப்போம். நமக்கு இருக்கிற கவலைகள் எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த பாடல்களை அழகா கேட்டு ரசிச்சுக்கிட்டே வருவோம். இந்த மாதிரியான எதிர்பாராம கிடைக்கிற அந்த பாட்டு அன்றைய நாள் முழுவதையும் பொன்னகையாலேயே நிரப்பிடும். அதுவும் ஒரு சாதாரண நொடி தான், ஆனா மனசுக்குள்ள 1000 பட்டாம்பூச்சிகள் பறக்கும். அப்படியான ஒரு பாடல் தான் இப்ப நம்ம கேட்க போறோம்.

சில வார்த்தைகள் ரொம்ப சின்னதா இருக்கும், ஆனா அதனுடைய அர்த்தம் ஒருத்தருடைய நாளையே ரொம்ப அழகாக்கிரும். நன்றி, மன்னிப்பு, இப்போ இது நிறைய பேர் மறந்து வர ஒரு வார்த்தைகளா தான் இருக்கு. பெரும்பாலும் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அவங்க வேலையை அவங்க செஞ்சாங்க, எதுக்கு நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு. ஆனா உண்மையில நம்ம நன்றி சொல்றதுனால நான் செய்ததை யாரோ ஒருத்தவங்க கவனிச்சிருக்காங்கன்னு அந்த மனிதருக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதே மாதிரிதான் நம்மளால யாராவது மனசு கஷ்டப்பட்டு இருந்தா அவங்க கிட்ட மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்ற அந்த ஒரு வார்த்தை அவங்களுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும். அந்த உறவையே மீண்டும் அழகாக்கிடும். நல்ல மனிதரா இருக்க பெரிய விஷயம்லாம் செய்ய வேண்டியதில்ல, ஒரு சின்ன அப்ரிசியேஷன், சின்ன அன்பு, சின்ன மன்னிப்பு, அதுவே போதும். அந்த உணர்வுகளோட அடுத்த பாடல்.

0: இப்படி பல தருணங்களை வந்துட்டு நம்மளுடைய வாழ்க்கையில இருந்து நம்ம ஒதுக்கி வைத்துக்கிட்டே இருக்கோம். ஆனா சின்ன சின்ன தருணங்கள் நினைச்சு நம்ம ஒதுக்கி வைக்கிறோம். ஆக அந்த மாதிரியான தருணங்கள் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னாக்க, அது அந்த நேரத்திலயும் வந்து அப்ரிஷியேட் பண்ணுங்க, அது அந்த நேரத்திலயும் வந்து அனுபவிச்சிருங்க. அப்போதான் அது உங்களுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாவும் அந்த நினைவுகள் வந்துட்டு உங்களுக்காக இருக்கும். ஆக இவ்வளவு நேரம் என்னுடைய குரலை கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. இந்த வாய்ப்பினை வழங்கிய மின்னல் பண்பலைக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நான் திவ்யா பன்னீர்செல்வம், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.
1: இன்று ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சியில உங்களை சந்திச்சு பேசினாங்க திவ்யா பன்னீர்செல்வம். மீண்டும் அடுத்த வாரம் யார் வரப்போறாங்க, நீங்களாக கூட இருக்கலாம். நிகழ்ச்சியில கலந்து கொள்ளணும் அப்படின்னா எங்களுக்கு மின்னஞ்சல் அனுப்புங்க, tharibox.minnal@gmail.com. அடுத்த வாரம் உங்களை சந்திக்க ஆவலோடு காத்திருக்கிறோம்.
2: ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சி தயாரிப்பு பொன்கோகிலம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் எனி பாஸ்தினால் ராயப்பன். விசாக நாள் கொண்டாட்டத்தையொட்டி துணை பிரதமர் டாக்டர் ஃபடிலா யூசுப் மலேசியாவின் அடையாளமாகவும் நாட்டின் வளர்ச்சிக்கு இட்டுச் செல்லும் முதன்மை பாலமாகவும் விளங்கும் வேற்றுமையில் ஒற்றுமை தொடர்ந்து வலுப்படுத்தப்பட வேண்டும் என்று மக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். நாடு தொடர்ந்து வலிமையாகவும் மேல்திறன் மிக்கதாகவும் செழிப்பாகவும் நிலைத்திருப்பதற்கு ஒற்றுமையும் சகிப்புத்தன்மையும் முக்கிய அடித்தளமாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். கிள்ளான் துறைமுகம் ஸ்ரீபிராந்தாவ் அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் நடந்த சண்டையில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் உள்ளூரைச் சேர்ந்த 5 நபர்களை காவல்துறை கைது செய்தது. நேற்று மாலை 4 மணிக்கு சம்பவம் குறித்து புகார் பெறப்பட்டதை அடுத்து 18 முதல் 47 வயதுக்குட்பட்ட அவர்கள் கைது செய்யப்பட்டதாக தென் கிள்ளான் காவல்துறை தலைவர் ACP லிம் ஜிட்ஸ்வே தெரிவித்தார். நேற்றிரவு பினாங்கு சாலையில் உள்ள கேளிக்கை மையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தை தொடர்ந்து நிகழ்விடத்தில் சீரமைப்பு பணிகளை தீயணைப்பு மீட்புக் குழுவினர் விரைந்து மேற்கொண்டு வருகின்றனர். கூரை அமைப்பு உள்ளிட்ட விரிவான கான்கிரீட் சுவர்கள் இடிந்து விழுந்ததை தொடர்ந்து துப்புரவு பணிகள் இன்னமும் மேற்கொள்ளப்படுவதாக மாநில தீயணைப்பு மீட்புத்துறை இயக்குநர் முகமது ஷோகி அம்சா குறிப்பிட்டார். தென்கொரிய கப்பல் ஒன்று செங்கடலை வெற்றிகரமாக கடந்து தற்போது தாயகம் நோக்கி சென்று கொண்டிருப்பதாக யோன்ஹாப் தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து செங்கடல் வழித்தடத்தை பயன்படுத்தும் 6வது கச்சா எண்ணெய் கப்பல் இதுவாகும் என அந்நாட்டு கடல் மீன்வளத்துறை தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு காரணங்களுக்காக கப்பலின் நடமாட்டம் குறித்த விவரங்கள் வெளியிடப்படவில்லை. ஜப்பானும் தென்கொரியாவும் சுமார் 9 ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக அடுத்த மாதம் தேடி மீட்கும் பயிற்சியை மீண்டும் தொடங்கவுள்ளன. பல ஆண்டுகளாக நிலவிய பதட்டமான அரசு தந்திர தற்காப்பு உறவுகளுக்கு பிறகு இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் மேம்பட்டு வருவதை குறிக்கும் வகையில் இந்த கூட்டு முயற்சி உள்ளது. இந்த மாந்தனீய பயிற்சி ஜூன் 7ஆம் நாள் நடைபெறும் என்று தற்காப்பு அமைச்சர் ஆன்கியூபே கூறினார். விளையாட்டு உலகக்கிண்ண நட்பு முறையிலான ஆட்டம். சனிக்கிழமை நடைபெற்ற ஆட்டத்தில் தென்கொரியாவின் சொன் ஹியங் மின் 2 கோல்களை அடித்து ட்ரினிடட் டொபாகோ அணியை 5-0 எனும் கோல்களில் வெற்றி பெற உதவியுள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

இசையமிசையும் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த பக்கமா கிஷன் உங்களோட பேசிட்டு இருக்கேங்க. தொடர்ந்து பாடல்களை கேட்கலாம். 3:15 யாதும் ஊரே உங்களுக்காக 3 ஹிந்தி பாடல்கள் காத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம உள்நாட்டிலேயே நிறைய சுற்றி பார்ப்பதற்கு இடங்கள் இருக்குங்க. அந்த இடங்கள் குறித்து தான் நம்ம பேச போறோம். அங்க தொடர்ந்து இணைந்திருக்கும் உங்கள் அன்புக்கு ரசனைக்கு நன்றி.

0: சுசிலா, கோழி ரெண்டாங் செய்யறது எப்படின்னு யாரும் சொல்லியே குடுக்க மாட்டேங்கறாங்க.
1: அட, எதுக்காக எல்லாரையும் கேக்குற? புதுசா பாபாஸ் ரெண்டாங் மிக்ஸ் வந்திருக்கு.
0: பாபாஸ் ரெண்டாங் மிக்ஸா?
1: ரெண்டாங் எப்படி தயாரிக்கிறது, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பேக்கெட்லயே குறிப்பிட்டிருக்காங்க.
0: அப்ப அத பார்த்து செஞ்சிடலாம்.
1: முக்கியமா பாபாஸ் ரெண்டாங் மிக்ஸ், அதோட கோழி, தேங்காய் பால், வெள்ளை பூண்டு, வெங்காயம், இஞ்சி, செராய், லங்குவாஸ், எலுமிச்சேல, மஞ்சள் இலை இருந்தா போதும். பாபாஸ் கோழி ரெண்டாங் ரெடி.
2: பாபாஸ் ரெண்டாங் மிக்ஸ், பாபாஸ் அண்ட் யூ, வாழ்வியல் சுவைகள்.
3: நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம் இன் வானொலி நாடகம்.

0: உங்கள் ஊரை பற்றி யாராவது பெருமையா பேசினா நல்லா இருக்கும்ல? அதத்தான் பேச போகுது உங்கள் யாதும் ஊரே. சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை யாதும் ஊரே.
1: யாதுமுறை அங்கத்தில் சந்திக்கின்றோம். 3 பாடல்கள் இந்தி பாடல்களும் உள்கா காத்துட்ருக்கு. இதற்கிடையில் விடுமுறை நாள் இல்லையா, நீண்ட விடுமுறை கிடைச்சிருக்கு. அதனால் நிறைய பேர் வந்து வெளிநாடுகளுக்கு போகிற திட்டமெல்லாம் இருந்திருக்கும். வெளிநாடுகள்லேருந்து இப்போ நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கலாம். அதே சமயம் உள்நாட்டிலே நிறைய இடங்கள் இருக்குங்க. எங்கள் மாநிலத்துக்கு வாங்க, நாங்கள் எவ்வளோ இடத்த காட்டுவோம் தெரியுமா அப்படின்னு சொல்லி இப்போ மனசில் நினைக்கலாம். அதே மாதிரி தாங்க, இப்போது ஒரு சிலர் வந்து ஒரு மாநிலத்தில் இருந்தாங்கன்னா அந்த மாநிலத்தை தவிர வேறு எங்கேயுமே போக மாட்டாங்க. இல்லைங்க, நான் இங்கேயே இருந்துடுறேன், எனக்கு எங்கேயும் போக பிடிக்கல அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர், எனக்கு வந்து இருக்கிற எல்லா மாநிலத்தையுமே சுற்றி பார்த்தே ஆகணும், அவ்வளோ இடங்கள் இருக்கு, வாங்க எங்கேயாவது போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களுக்கு போவீங்க. அப்படி உள்நாட்டில் நீங்கள் தேர்ந்தெடுத்து போகக்கூடிய இடங்களுக்கு நீங்கள் இப்போ போறீங்க அப்படின்னா அதற்கு நாங்கள் நன்றியை சொல்லிக்கிறோம். ஏன்னா உள்நாட்டில் இருக்கிற இடங்களை மதிக்கணும், போகணும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்கல்ல, அதற்காகவே நாங்கள் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லி ஆகணும். இப்போ அடுத்த பாடல் சுனிதி உங்களுக்காக கொண்டு வராங்க, கேட்கலாம்.

யாதுமுறைய நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. ஹிந்தி பாடல்கள் நம்ம நிகழ்ச்சியில கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோங்க. நிறைய பேர் வந்து இந்த விடுமுறையை பயன்படுத்தி நிறைய இடங்களுக்கு போற திட்டம் எல்லாம் உங்களுக்கு இருக்கும். அங்க இப்போ நிறைய பேர் வந்து இந்த கென்திங் ஹைலண்ட்ஸ்க்கு வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க, இல்ல அங்கத்தான் நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கலாம். நேற்று மலரும் நினைவுகள் நிகழ்ச்சியில அழைச்சவங்களும் அதான் சொல்லியிருந்தாங்க. ஏன் தெரியல நிறைய பேர் இந்த கென்திங் ஹைலண்ட்ஸ்க்கு போயிருக்கிறாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த தோட்டம் இருக்கு இல்லையா, பூந்தோட்டம், அது வந்து திறக்கப்பட்டிருக்கு. அங்க நீங்க போகணும் அப்படின்னா தாராளமா நீங்க போகலாம். அந்த இடத்துடைய பேர் வந்து கோதோங் ஜயா அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல வந்து லார்ட் பிடி 3703 இங்க வந்து இந்த பூந்தோட்டம் இருக்கு. இந்த ஃப்ளோரல் கிளாஸ் ஹவுஸ் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து கூகுள் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்றதை, நீங்க அங்கேயுமே தெரிஞ்சுக்கலாம். யூஃப்ளோரியா அப்படின்ற ஒரு கார்டன் இங்க வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி முதல் புதன்கிழமை வரைக்கும் காலை 10 மணி தொடங்கி மாலை 6 மணி வரைக்கும் நீங்க வந்து போகலாம், சுற்றி பார்க்கலாம், பூக்களை ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாய்ப்பு இருந்தா இங்க குடும்பத்தோட போயிட்டு வாங்க.

உங்கள் ஊரை பற்றி யாராவது பெருமையா பேசினா நல்லா இருக்கும்ல, அதத்தான் பேச போகுது. உங்கள் யாது ஊரே சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல பிற்பகல் 3 மணிலிருந்து 4 மணி வரை யாதும் ஊரே.

வாமனன் படத்துக்காக அந்த பாடல் நம்ப கேட்டிருந்தோங்க. பூச்சோங்களை பார்த்தீங்கன்னா சுகாதார விதிமீறல் 5 உணவகங்களுக்கு டி கிரேட் வழங்கி 14 நாட்கள் மூட உத்தரவு வந்து வழங்கப்பட்டிருக்கு. இந்த சுத்தம்ன்றது ரொம்ப முக்கியங்க. இப்போ கூட நீங்கள் நிறைய இடங்களுக்கு போய்கிட்டு இருப்பீங்க, சாப்பிட கண்டிப்பாக போவோம் இல்லையா? அந்த மாதிரியான இடங்களில் சுத்தம் எதுவும் பிரச்சனையாக இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் உங்களுடைய புகார்களை தாராளமாக நீங்கள் தெரிவுப்படுத்தலாம். சுத்தம் இல்லாத இடத்துல நம்ம உணவு சாப்பிடும்போது எப்படிங்க அது முடியாது இல்லையா? நம்முடைய சுகாதாரம் நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால் அந்த மாதிரியான எதுவும் இடங்களை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உடனடியாக உங்களுடைய புகார்களை நீங்க தெரிவிக்கலாம். இப்ப அடுத்த பாடல் ஜீமானி செயல் கேட்கலாம் வாங்க.

0: அம்மா பாட்டி காலத்துல சமைச்சது மாதிரி இப்பெல்லாம் யாரும் கருவாட்டு கறி சமைக்கிறதே இல்ல.
1: என்ன அப்படி சொல்லிட்டீங்க? பாபாஸ் மசாலை வரிசையில இப்ப கருவாட்டு கறி மிக்ஸ் வந்திருக்கு. அத சமைச்சு சாப்பிட்டு கருவாட்டு கறி மிக்ஸ வாங்க சொல்லிருக்கா என் தோழி.
0: பாபாஸ் கருவாட்டு கறி மிக்ஸ இப்பவே வாங்கிட்டு வந்துடுறேன்.
2: மல்லி, மிளகாய், சீரகம், மஞ்சள், வெள்ளை மிளகு, கருப்பு மிளகு, லவங்கப்பட்டை, ஜாதிக்காய், இப்படி நல்ல மணமும் சுவையும் கொடுக்கின்ற அனைத்தும் பாபாஸ் கருவாட்டு கறி மிக்ஸில் சேர்க்கப்பட்டுள்ளது.
3: பாபாஸ் கருவாட்டு கறி மிக்ஸ்.
4: பிள்ளைங்க ரொம்ப குறும்போ ஐயோன்னு இருக்கா, சீக்கிரம் வளர்ந்துருவாங்க. இப்பவே ரசிச்சுக்கோங்க. நம்மை இணைப்பது மின்னல் எஃப்எம்.

இன்றைக்கு வந்து முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம், விடுமுறை நாள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சிறுவர்களுக்கான நாள் நாளைக்கு அனுசரிக்கப்படுது. அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் பெற்றோர்களுக்கான நாளும் நாளைக்கு அனுசரிக்கப்படுது. பெற்றோர்கள் சிறுவர்கள் அதை பிரிக்க முடியாது. இன்றைக்கே வந்து அந்த விடுமுறையை பயன்படுத்தி நிறைய இடங்களுக்கு போக ஆலோசனைகள் வந்து பிள்ளைகளே வீட்டில் இருக்கிற சிறுவர்களே கொடுத்துருப்பாங்க. இங்கே போகணும், அங்கே போகணும் அப்படின்ற மாதிரி. அதனால நாளைக்கு என்னங்க, நாளைக்கு நாங்கள் இன்றைக்கே கொண்டாடிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்து பெற்றோர்களுக்கும் வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி சிறுவர்களுக்கும். இப்போ அடுத்த பாடல் கே கே ஸ்டேயா கொண்டு வராங்க, கேட்கலாம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். நள்ளிரவு தொடங்கி கோலாலம்பூர் பன்னாட்டு விமான நிலையத்தின் முதலாம் முனையத்தில் உள்ள ஏரோ ட்ரெயின் சேவை 24 மணி நேரமும் செயல்படும் என போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லோக் தெரிவித்துள்ளார். 2025 ஆம் ஆண்டு நவம்பர் முதல் செயல்படுத்தப்பட்ட விரிவான செயல் திட்டம் நிறைவடைந்துள்ளதாக அவர் சொன்னார். ஏரோ ட்ரெயின் சேவையின் தாங்கும் திறன் பயணிகளுடனும் பயணிகள் இல்லாமலும் 24 முதல் 48 மணி நேரம் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது தை லோக் சுட்டிக்காட்டினார். இணைய மோசடி நடவடிக்கைகளை கையாளும் நோக்கில் சமூக ஊடகங்களில் கட்டண விளம்பர சேவைகளை பயன்படுத்தும் விளம்பரதாரர் தங்கள் அடையாளங்களை உறுதிப்படுத்துவதை கட்டாயமாக்க தொடர்பு அமைச்சு திட்டமிட்டுள்ளது. இணைய சூதாட்டம் உள்ளிட்ட பிரபலங்களின் அடையாளங்களை தவறாக பயன்படுத்துவதை குறிவைக்கும் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக துணை அமைச்சர் தியோனி சிங் குறிப்பிட்டார். மலேசியாவுக்கு கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை NSM அமைப்பு ஏற்றுமதி உரிமம் ரத்து செய்யப்பட்டதற்கு நார்வே தற்காப்பு அமைச்சர் தோரே ஓ சென்பேக் மன்னிப்பு கோரியுள்ளதாக தற்காப்பு அமைச்சர் டதோஸ்ரீ மொஹமட் காலித் நோண்டின் குறிப்பிட்டுள்ளார். சிங்கப்பூரில் நடைபெற்ற ஷங்கிரிலா உரையாடலில் இருதரப்பு சந்திப்பின்போது இந்த மன்னிப்பினை அவர் கேட்டதாக அமைச்சர் கூறினார். இலங்கை அரசாங்கம் எரிபொருள் விலைகளை 6 விழுக்காடு அதிகரித்துள்ளது. பெட்ரோல் லிட்டருக்கு 434 ரூபாய்க்கும் டீசல் 407 ரூபாய்க்கும் உயர்த்தப்பட்டுள்ளதாக சிலோன் பெட்ரோலிய நிறுவனம் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. பன்னாட்டு நிதியம் IMF இலங்கைக்கு 695 மில்லியன் டாலர் மதிப்பிலான கடனுதவிக்கு அங்கீகாரம் வழங்கியவுடன் எரிபொருளின் விலைகள் உயர்வு கண்டுள்ளன. காசா வட்டாரத்தின் 70 விழுக்காட்டை ஆக்கிரமிக்கும் கட்டுப்பாட்டை விரிவுபடுத்தும் இஸ்ரேலின் செயலை ஹமாஸ் சாடியுள்ளது. அது பன்னாட்டு சட்டத்தை மீறும் வகையிலும் 2025 அக்டோபரில் செய்து கொள்ளப்பட்ட சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மதிக்காததையும் காட்டுவதாக ஹமாஸ் பேச்சாளர் கூறினார். விளையாட்டு உலகக்கிண்ண நட்பு முறையிலான கார்பந்தாட்டம். அப்போட்டியை இணைந்து நடத்தும் நாடான மெக்சிகோ லாஸ் ஏஞ்சலஸில் நடைபெற்ற ஆட்டத்தில் 1-0 எனும் கோலில் ஆஸ்திரேலியாவை வெற்றி கொண்டது. 80,000 ரசிகர்கள் முன்னிலையில் இந்த ஆட்டம் நடைபெற்றது. மெக்சிகோவுக்கான ஒற்றை கோலை முற்பாதி ஆட்டத்தில் தற்காப்பு ஆட்டக்காரர் ஜொஹன் வெஸ்குஸ் பெற்றுத்தந்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை தீரா இசையில் சந்திக்கின்றோம். 20:30 வரையில் பாடல்களை கொண்டு உங்களை அப்படியே கட்டி போட போறோம். அது எப்படின்னா, விடுதலை காண விரும்பா சிறைங்க, அந்த மாதிரியான ஒரு சிறை. நீங்க வந்து விடுதலை வேணுங்க எங்களுக்கு அப்படின்னு நீங்க கேட்கவே மாட்டீங்க. பரவாயில்லைங்க, கட்டி போடுங்க, அப்படியே அமைதியா உட்காந்துருக்கோம் அப்படின்னு தான் சொல்வீங்க. அந்த மாதிரியான பாடல்களை உங்களுக்காக நாங்க தேர்வு செய்து கொடுத்துக்கிட்டே இருக்க போறோம். 20:30 வரையில், ஏன் 7:30 வரையில் மட்டும்தான் தீரா இசை, 8 வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை நீங்க அந்த கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா 7:30 வானொலி நாடகம் உங்களுக்காக காத்திருக்கு. ஆக தொடர்ந்து பாடல்களை கேட்டு ரசிக்காம நீங்களும் எங்களோடு பேசலாம். அழைத்து உங்களுக்கு என்ன பாடல் வேணும் அப்படிங்கறத இப்பவே நீங்க எங்களுக்கு அழைத்தே கேட்கலாம். உங்கள் மனம் விரும்பும் பாடல்களை இங்கிருந்து உங்களுக்காக வழங்க நாங்க காத்திருக்கோம். இது தீரா இசை. அடுத்து வரும் 4 நேரத்திற்கு உங்களோடு நான் நளினி அச்சுதன்.

சித்ரா குரல்ல அந்த முதல் பாடலை கேட்டோம். தீராயிசையின் முதல் பாடல் சித்ரா குரலில் ஒலித்தது. சரி, இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நீங்க ரொம்ப ஓய்வா வீட்டுல இருக்கலாம். ஓய்வான நேரத்திலும் வீட்டுல நிறைய வேலைகள் கொடுக்கறாங்களே, இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்றாங்களே, இதை வாங்கிட்டு வாங்க அதை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு வெளியே அனுப்பிட்டு இருக்காங்களே அப்படின்னு எல்லாம் நீங்க நினைக்கலாம். சரிங்க, பரவாயில்ல. வீட்டுல இருக்கும்போது நம் வீட்டில் உள்ளவங்களுக்கு நம் குடும்பத்தாருக்கு உதவி செய்யறதுல எந்த ஒரு கஷ்டமும் இல்லைங்க. சரி, பரவாயில்லையா, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆனால் உங்களுக்கு துணையாக நாங்கள் பாடல்களை உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கோம். அதனால தான் சொன்னோம், நீங்களும் எங்களுக்கு அழைத்து பாடல்களை கேட்கலாம். என்ன பாடல் நீங்கள் விரும்புறீங்க இந்த நேரத்தில்? ஒரு 90 பாடல், 2000 ஆண்டு பாடல் கேட்கலாம் அப்படின்னு சொன்னால் என்ன பாடல் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் எங்களுக்கு அழைத்து கேட்கலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் சொல்லியும் 3-2-2-7-3-3 அல்லது 4-7-6-8 கூப்பிட்டு சொல்லுங்க. இந்த பாட்டு எங்களுக்கு வேணுங்க, எனக்கு இந்த பாட்டு வேணும் அப்படின்னு உரிமையோடு கேளுங்க. உங்களுக்கு பாடலை வழங்க காத்திருக்கின்றது ஞாயிற்றுக்கிழமை தீரா இசை.

0: அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர தொழுகை நேரம் மாலை மணி 4:38. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர தொழுகை நேரம் மாலை மணி 4:38.
2: கொஞ்சம் பேசணும் என நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின் நல்ல ஃபேம்.
3: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியையே கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0301 7 29 19.

0: வணக்கம் நளினி.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
0: ஜெயபாரதி பேசுறேன்.
1: ஜெயபாரதி, உங்க பேரே ரொம்ப அழகா இருக்கு. சொல்லுங்க ஜெயபாரதி, எங்க இருக்கீங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு, யாருக்காக வேணும்?
0: நான் பலாக்கங்கள இருக்கேன். எனக்கு 90s பாட்டு ஒண்ணு, கார்த்திக் பாட்டு, வா காத்திருக்க நேரமில்லை பாட்டு.
1: வா காத்திருக்க நேரமில்லை, நீங்க காத்திருக்கே வேணும். அடுத்து அந்த பாடலை உங்களுக்காக கொடுக்குறோம்.
0: ரொம்ப நன்றி நளினி, ரொம்ப நன்றி.
1: நன்றி.

0: வணக்கம் மின்னல்.
1: வணக்கம்ங்க, சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
0: நான் கேட்கலேன், சரோஜினி பேசுறேன்.
1: சரோஜினி சொல்லுங்க.
0: எனக்கு வந்து தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாமரை பாருங்க தண்ணி வச்சு அந்த பாட்டு வேணுமா?
1: தண்ணி வச்சு சேர்த்து சேர்த்து செஞ்ச தந்த பொம்மை வேணும்.
0: ஆமா,
1: உங்களுக்கு பிடிச்ச
0: பாடலாம் அந்த பாட்டு?
1: அம்மாவுக்கு. சரிங்க சரிங்க, அந்த பாடல
0: இல்லப்ப.
1: ஓ சரி சரி, கவலைப்படாதீங்க, அம்மாவோட ஆசை எப்போதுமே உங்க கூடவே இருக்கும்.
0: ஆமா, நன்றிமா.
1: நன்றி.

0: அக்கா இது இலவசமா தான் குடுக்கறோம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வந்து வாங்கி சொல்றீங்களா?
1: எதுக்குப்பா தெரிஞ்சவங்க, எல்லாத்தையும் அப்படியே குடுங்க, நானே வாங்கிக்கிறேன்.
0: ஏங்க இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
1: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் FM
2: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது. MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0101709191 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
3: நல்லிசை வழங்கிட்டு இருக்கோம், இது உங்கள் மின்னல் FM.

0: வணக்கம்.
1: வணக்கம், என் பேர் கவிதா, நான் சுமேப்பட்டாளி இருந்து பேசுறேன்.
0: கிடா பக்கத்துல இருந்து கூப்பிட்டுருக்கீங்க. சொல்லுங்க கவிதா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: அதோ மேக ஊர்வலம்.
0: அதோ மேக ஊர்வலம் வேணும். ரொம்ப நல்ல பாட்டு தான். நன்றிங்க, இந்த பாடலை கேட்டதுக்கு நன்றி. சொல்லுங்க.
1: கேட்டதும் நீங்க அந்த பாட்டு ஞாபகம் வந்து.
0: பரவாயில்ல, கேட்டதும் ஞாபகம் வந்ததுக்கு இவ்வளவு நல்ல பாட்டு ஞாபகத்துக்கு வந்திருக்கு உங்களுக்கு. நன்றி கவிதா.

0: வணக்கம்.
1: வணக்கம். ரொம்ப நாள் நான் ட்ரை பண்ணி ட்ரை பண்ண இன்னைக்குதான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு.
0: அச்சோ, அப்படியா? பரவாயில்ல, இன்றைக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சுல, அதுக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க. சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: நான் ஸ்ரீதேவி, ஜோஹர்ல இருந்து பேசுறேன்.
0: ஸ்ரீதேவி, ஜோஹர் மக்கள் எப்படி இருக்காங்க?
1: எல்லாரும் நல்லா இருக்கும்.
0: சரி, சொல்லுங்க, யாருக்காக பாடல்?
1: பாடல் இந்த நேரத்துல யார் யாரெல்லாம் மின்னலுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த பாடல்.
0: அத்தனை அன்பு உள்ளங்களுக்காக இந்த பாடல கேக்குறீங்க? என்ன பாடல?
1: என்ன பாடல்? என்னுயிர் தோழன் படத்துல இருந்து குயிலுக்கு போம் அந்த பாடல். குயிலுக்கு போம், குயிலுக்கு போம், கோபுரமாவது என்ன, அந்த பாடல் விரும்பி கேக்குறேன்.
0: நீங்க பாடுறதுக்காகவே கொடுக்கலாங்க.
1: மிக்க நன்றி, மிக்க நன்றி. ரொம்ப சந்தோஷம் நளினி, அச்சுதன், ரொம்ப ரொம்ப நன்றி.

0: ஷாமலா பேசுறேன், கோம்பாக்ல இருந்து.
1: ஷாமலா சொல்லுங்க. ஷாமலா விடுமுறையா?
0: ஆமா மேம், உங்களுக்கு விடுமுறை தான். வீட்டுல இருந்து பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். இன்னும்
1: அப்படியா? சரி சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்? தீரா இசையில
0: பூவுக்கெல்லாம் சிறகு முளைத்தது இந்த தோட்டத்தில்.
1: அப்படியா? தோட்டம் இருக்கா?
0: தோட்டம் இருக்கு.
1: பூவுக்கெல்லாம் சிறகு முளைச்சிருக்கு.
0: அது
1: என்ன வார்த்தை? தடுமாற்றம் வருது.
0: பூவுக்கெல்லாம் சிறகு முளை, அந்த பாட்டை கேட்டேன். அது தோட்டம் இருக்குன்னு கேட்டீங்களா? அதுக்கு பதில் இல்ல சொல்றதுக்கு.
1: இல்ல என்ன கேட்க வந்தோம்னா, தோட்டம் இருக்கா, தோட்டத்துல பூவுக்கு சிறகு முளைச்சிருக்கான்னு கேட்க வந்தோம்.
0: அப்படியா?
1: சரிங்க, எது இருந்தா இல்லனா என்ன? மனசுக்குள்ள பூ பூக்குதில்ல, சிறகு முளைக்குதில்ல. கொடுத்துருவோம் பாடல. ஷாமலாவுக்காக பூவுக்கெல்லாம் சிறகு முளைத்து நாங்க அனுப்பி வைக்கிறோம்.
0: நன்றி.

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல் FM.
1: தனியா இருக்கிற மாதிரி இருக்கா? அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

0: என்எஸ்எம் உடன்படிக்கை ரத்து இழப்பீடு நார்வே பொறுப்பேற்க வேண்டும். மலேசியா கோரிக்கை. வணக்கம், சலாம். மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். குவாலாலம்பூர் பன்னாட்டு விமான நிலையத்தின் முதலாம் முனையம் கேலாயே ஒன்றில் ஏரோ ட்ரெயின் சேவை நள்ளிரவு முதல் 24 மணி நேரமும் மீண்டும் செயல்பட தொடங்கும். 2025 நவம்பர் 2025 முதல் மேற்கொள்ளப்பட்ட முழுமையான செயல்திட்டம் சிஏபி நிறைவடைந்துள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக் தெரிவித்தார். தரை பொது போக்குவரத்து நிறுவனம் ஆபாட்டின் ஒருங்கிணைப்பை உள்ளடக்கியது சுயேச்சை ரயில் மதிப்பீட்டாளரின் அங்கீகாரத்தையும் பெற்றுள்ளது. பயணிகளுடனும் அவர்கள் இன்றியும் 24-48 மணி நேரம் என தாங்குதிறன் சோதனைகள் நடத்தப்பட்டன. ஏரோ ட்ரெயின் இவ்வாண்டு ஜனவரி முதல் 100 விழுக்காடு செயல்பாடு சேவையை வழங்கும் தன்மையை பதிவு செய்துள்ளது. நாளை முதல் B15 பயோடீசல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது பெட்ரோலிய அடிப்படையிலான டீசலை சார்ந்திருப்பதை குறைப்பதற்கான முயற்சிகளுக்கு ஊக்கமளிக்கும். அதேவேளை நீண்ட காலத்திற்கு நாட்டின் ஆற்றல் பாதுகாப்பை வலுப்படுத்தும். இந்த நடவடிக்கை உலகின் முன்னணி செம்பனை எண்ணெய் உற்பத்தியாளர்களுள் ஒன்றாக மலேசியா தான் கொண்டுள்ள கூடுதல் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளவும் வழிவகுக்கும் என்ற மலேசிய இஸ்லாமிய அறிவியல் பல்கலைக்கழகம் USIM பொருளாதார ஆய்வாளர் பேராசிரியர் டாக்டர் நூராடில் ரிஸ்வான் ஷா மொஹமட் அலி கருத்துரைத்தார். கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை NSM அமைப்பு NSMக்கான ஏற்றுமதி உரிமத்தை ரத்து செய்த தனது முடிவை தொடர்ந்து நார்வே மலேசியாவிடம் மன்னிப்பு கோரியுள்ளது. நார்வே தற்காப்பு அமைச்சர் டோரே ஓ சன்வேக் தனது மலேசிய சகா டத்துஸ்ரீ மொஹமட் காலித் நோனினிடம் மன்னிப்பு தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரில் நடைபெற்ற ஷங்ரிலா உரையாடலுக்கு புறத்தே அந்த இரு தலைவர்களும் இருதரப்பு சந்திப்பு நடத்தினர். அதில் நார்வே அரசாங்கம் எடுத்து ரத்து முடிவுக்கான காரணங்களையும் விவரங்களையும் சன்வேக் துல்லியமாக விவரித்தார். மலேசியாவின் கோரிக்கை குறித்து கருத்துரைத்த டத்துஸ்ரீ மொஹமட் காலித் செலுத்தப்பட்ட தொகையை திருப்பித் தருவதற்கு நார்வே நட்பு நாடாக ஒத்துழைக்கும் என அரசாங்கம் நம்புவதாக கூறினார். இஃது 571.9 மில்லியன் ரிங்கிட் உடன்படிக்கை மதிப்பில் ஏறக்குறைய 95 விழுக்காட்டை உள்ளடக்கியது. சமூக ஊடகங்களில் கட்டண விளம்பர சேவைகளை பயன்படுத்தும் விளம்பரதாரர் தங்கள் அடையாளங்களை உறுதிப்படுத்துவதை கட்டாயமாக்க தொடர்பு அமைச்சு திட்டமிட்டுள்ளது. இணைய மோசடியை தடுக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இஃது இடர்குறைப்பு நெறிமுறை கீழ் உள்ள புதிய விதிகளுள் ஒன்று என துணை அமைச்சர் தியோனி சிங் தெரிவித்தார். 2025 இணைய பாதுகாப்பு சட்டம் ஒன்சாவின் கீழ் இந்த விதிமுறை நாளை முதல் செயல்படுத்தப்படுகிறது. புகைப்பிடிக்கும் பழக்கத்தினால் உலகம் முழுவதும் ஆண்டுக்கு 8 மில்லியன் பேர் உயிரிழக்கின்றனர். குறிப்பாக மலேசியாவில் ஆண்டுக்கு 26,000 பேர் மரணமடைவதாக சுகாதார அமைச்சு தரவுகள் காட்டுகின்றன. இந்நிலையில் அரசாங்கம் புகையிலை தொடர்பான நோய்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் 64 பில்லியன் ரிங்கிட்டுக்கும் மேற்பட்ட நிதியை செலவிடுகிறது. இந்த கடினமான சூழலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் உலக புகையிலை ஒழிப்பு நாளான இன்று அந்த பழக்கத்தை விட்டொழிக்க அழைப்பு விடுத்துள்ளார் பினாங்கு பயணிட்டாளர் சங்கத்தின் கல்வி அதிகாரியும் புகையிலை எதிர்ப்பு இயக்கத்தின் பொறுப்பாளருமான என்.வி. சுபராவ்.
1: சுமார் 70 மில்லி லிட்டர் உயரமுள்ள ஒரு சிகரெட்டை குடிப்பதால் பலருக்கு மகிழ்ச்சி, அவர்களுடைய அந்த டென்ஷன் போன்றவை குறைவதாக சொல்கின்றார்கள். ஆனால் அந்த 70 மில்லி லிட்டர் சிகரெட்டை தயாரிக்க 1000,000,000 ரசாயனங்கள் தேவைப்படுகின்றது. இந்த சிகரெட் புகைப்பதால் நுரையீரல் புற்றுநோய், வாய் புற்றுநோய், தொண்டை புற்றுநோய், வயிறு புற்றுநோய் மற்றும் சிறுநீர்ப்பை புற்றுநோய் 20க்கும் அதிகமான நோய்கள் வருவதாக மருத்துவர்கள் சொல்கின்றார்கள். இப்பொழுது மிகவும் அதிக அளவில் பிரபலமாகி கொண்டு வரும் வேப் அல்லது மின்னியல் சிகரெட்டுகள் பழக்கத்திலிருந்து விடுபட அனைவரும் பாடுபட வேண்டும். இப்பொழுது விற்கப்படுகின்ற இந்த வேப் மற்றும் மின்னியல் சிகரெட்டுகளில் போதைப் பொருளை கலந்து விற்பதாகவும் நமது மலேசிய காவல் படை அறிவித்துள்ளது. ஆகவே பெரியவர்கள் தங்கள் குழந்தைகள் இதுபோன்ற பொருட்களை வாங்காமலும் அதை பயன்படுத்தாமலும் இருக்க ஒரு முடிவெடுக்க வேண்டும்.
0: புகைப்பதால் தனி மனிதர் மட்டுமின்றி அந்த பழக்கத்தை கொண்டிருக்காத 1.3 மில்லியன் உலக மக்கள் இரண்டாம் தர புகைப்பாளர்களாக மரண வாசலுக்கு தள்ளப்படுகின்றனர். ஒரு துண்டு சிகரெட்டுக்கு 4,800 ரசாயனங்கள் தேவைப்படுகின்றன. ஆகவே வளமான வாழ்க்கைக்கு அடித்தளமாக அமையும் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் அளித்து புகையிலை அற்ற பெருவாழ்வை நம் வசப்படுத்திக் கொள்வோம். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
2: விரிவான அண்மைய செய்திகளுக்கு berita.rtm.gov.my. விரைவான தகவல்களுக்கு AI செய்தி சுருக்கங்களை நாடலாம். கேள்விகள் இருப்பின் சாட்பாட்டில் விளக்கம் பெறலாம். துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு உடனே பலம் பாருங்கள் berita.rtm.gov.my.
0: இந்தோனேசியாவில் பிறந்த முதல் ராட்சத பாண்டா குட்டியை அந்நாட்டு விலங்கியல் பூங்கா TSI பொதுவில் அறிமுகப்படுத்தியுள்ளது. ரியோ என்ற அந்த பாண்டா தென் ஜகார்த்தா போகோரில் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டது. சீன பாதுகாப்பு ஆராய்ச்சி மையத்தின் நிபுணர்களுடன் இணைந்த TSI-இன் உயிர் அறிவியல் கால்நடை மருத்துவ குழுவினர் நடத்திய விரிவான மதிப்பீட்டுக்கு பிறகு ரியோ அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அது போதுமான வளர்ச்சி ள்ளதாக அக்குழுவினர் உறுதிப்படுத்தியுள்ளனர். கடந்த ஆண்டு நவம்பர் 27 200 கிராமில் பிறந்த அந்த குட்டி தற்பொழுது 184 நாள்கள் வயதில் 11 கிலோவாக உள்ளது. இவ்வாண்டு ஏப்ரலில் மட்டும் தென்கொரியா 1.56 மில்லியன் சுற்றுப்பயணிகளை பெற்றுள்ளது. கடந்த ஆண்டோடு ஒப்பிடுகையில் இது 18.8% அதிகம் என யோன்ஹாப் தகவல் வெளியிட்டுள்ளது. அந்நிய சுற்றுப்பயணிகள் செலவிட்ட தொகையும் அந்த மாதத்தில் 1.15 trillion won ஆக உள்ளது. குறிப்பாக இயங்கலையில் பொருள்கள் வாங்கியது தொடர்பில் அதிக பரிவர்த்தனைகள் பதிவாகியுள்ளன. கங்னாம், ஜோங், மாப்போ ஆகிய வட்டாரங்கள் அதிகம் சுற்றுப்பயணிகளை ஈர்த்துள்ளன. பன்னாட்டு நாணய நிதியம் IMF விதித்துள்ள நிபந்தனைகளுக்கு ஏற்ப இலங்கை இன்று முதல் எரிபொருள் விலைகளை 6 விழுக்காடு உயர்த்தியுள்ளது. எரிபொருள் மின் கட்டணங்கள் உண்மையான விலையில் விற்கப்பட வேண்டும் என்ற நிபந்தனை அரசாங்கம் வழங்கும் உதவித் தொகைகளை சார்ந்திருப்பதை குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் பொருளாதாரத்தை நிலைப்படுத்துவதற்கான 2.9 பில்லியன் டாலர் உதவித் தொகுப்பின் ஒரு பகுதியாக IMF 695 மில்லியன் டாலரை வழங்கி சில நாள்களுக்கு பிறகு இந்த அறிவிப்பு வெளிவந்துள்ளது. இலங்கையில் வரும் செப்டம்பருக்குள் எரிபொருள் உதவித்தொகை முழுமையாக மீட்டுக் கொள்ளப்படும் என்று அதிபர் அனுரா குமார டிசனேக்கே கூறினார். காசா வட்டாரத்தின் 70 விழுக்காட்டை ஆக்கிரமிக்கும் கட்டுப்பாட்டை விரிவுபடுத்தும் இஸ்ரேலின் செயலை ஹமாஸ் ஆடியுள்ளது. அது பன்னாட்டு சட்டத்தை மீறும் வகையிலும் 2025 அக்டோபரில் எட்டப்பட்ட சண்டை நிறுத்த உடன்பாட்டுக்கு மதிப்பளிக்காத வகையில் இருப்பதாகவும் ஹமாஸ் பேச்சாளர் கூறினார். ஐநா பாதுகாப்பு மன்றம் உள்ளிட்ட பன்னாட்டு சமூகம் இஸ்ரேலின் அந்த செயலுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். இஸ்ரேலின் தொடர் ஆக்கிரமிப்பு காசாவில் மாந்தநேய சிக்கல்களை கடுமையாக்கியுள்ளது. விளையாட்டு. கோலாலம்பூர் பூப்பந்து சங்கம் KLBA சிராஸ் பூப்பந்து அரங்கத்தை தங்களின் நிரந்தர பயிற்சி மையமாக பயன்படுத்துவது தொடர்பான பரிந்துரைக்கு தீர்வு எட்டப்படும் என்று பெரிதும் எதிர்பார்க்கின்றது. இது தொடர்பான விண்ணப்பம் 4 ஆண்டுகளுக்கு முன்பு கோலாலம்பூர் மாநகராட்சி அலுவலகத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இருந்தும் இதுவரை எந்த பதிலும் பெறப்படவில்லை என்று KLBA தலைவர் டெத்தோஸ்ரீ டாக்டர் ஜஹாபிர்தீன் முகமது யூனுஸ் தெரிவித்தார். ஊராட்சி நிறுவனங்கள் தொடர்புடைய அமைச்சர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினருடன் இணைந்து செயல்படுவதன் மூலம் பூப்பந்து சூழல் அமைப்பை வலுப்படுத்த KLBA கடப்பாடு கொண்டுள்ளதாக அவர் விளக்கினார். நாளை முதல் செயல்படுத்தப்படும் B15 பயோ டீசல் ஆற்றல் பாதுகாப்பை வலுப்படுத்தும். NSM உடன்படிக்கை ரத்து இழப்பீடு நார்வே பொறுப்பேற்க வேண்டும். மலேசியா கோரிக்கை. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

சங்கர் மகாதேவன், சுஜாதா குரல் அந்த பாடலை நாம் கேட்டிருந்தோம். தீரா இசையில் இணைந்திருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு உங்களுக்கு தெரியும், ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே 90ஆம் ஆண்டுகளில் 2000ஆம் ஆண்டுகளில் வெளிவந்த பாடல்களை தான் நாங்கள் உங்களுக்காக கொடுப்போம். சனிக்கிழமைகளில் எப்படி சொல்லுவோமோ அந்த 2000ஆம் ஆண்டு பாடல்களை தொடமாட்டோங்க அப்படின்னு சொல்ற மாதிரி, இன்றைக்கு வந்து 80ஆம் ஆண்டுகளில் வெளிவந்த பாடல்களை நாங்கள் தொடவே மாட்டோம். ஆக உங்கள் மனசுக்கு எது பிடிக்குமோ அந்த மாதிரி எப்போதுமே நாங்கள் தேர்ந்தெடுத்து வைத்திருப்போம். அதே மாதிரி இன்றைக்கு உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடல்களை தேர்ந்தெடுத்து நாங்கள் வைத்திருக்கோம். 6 மணிக்கு பிறகு ஒரு நேயர் தேர்வு செய்த பாடல்கள் உங்களுக்காக வெளியேறும். யார் அவங்க அப்படின்னு சொன்னா, போன வாரம் கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கேட்கப்பட்ட கேள்விக்கு சமூக வலைதளத்தில் நம்முடைய சமூக வலைதளத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கு தீரா இசை சார்ந்து கேட்கப்பட்ட கேள்விக்கு மிக சரியான பதிலை சொல்லி வெற்றியடைந்த நேயரின் பாடல்கள் தான் இன்றைக்கு ஒளியேறப்போகுது. அவங்க தான் தேர்வு செய்து கொடுத்திருக்காங்க. சிராஸ் குவாலலம்பூரை சேர்ந்த சசிரேகா அவங்க தேர்வு செய்து கொடுத்திருக்கும் பாடல்களை தான் மாலை 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் நாம கேட்டு ரசிக்க போறோம்.

உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைன் ஆப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0301 7 29 19 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைன் ஆப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.

அதே மாதிரி தாங்க எங்களுடைய இதய துடிப்பு யாருன்னு கேட்டீங்கன்னா நேயர்கள் நீங்க தான். உங்களுடைய அன்பு இருக்கிற வரைக்கும் உங்களுக்காக தேடி தேடி பாடல்களை கொடுக்கிறோம் இல்லையா, அந்த ஆர்வமும் எப்போதும் எங்களோடு இருந்துகிட்டே இருக்கும். சரி, இன்றைக்கு மே திங்கள் 31 நாள், மே மாசத்துடைய கடைசி நாள், இன்றைக்கு கடைசி திரா இசை, நாளைக்கு June 1 பாருங்க. அதுக்குள்ள இந்த ஆண்டின் 2026 ஆண்டின் மாதி அப்படியே நம்ம கடந்து வந்துட்டோம். சரி, இன்றைக்கு யாருக்கெல்லாம் பிறந்தநாளோ உங்களுக்கு இங்கிருந்து நாங்க மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். யாருக்கெல்லாம் திருமண பத்திரிகையெல்லாம் இருக்கா, திருமண அழைப்புதெல்லாம் வந்திருக்கோ அதெல்லாம் எடுத்து பார்த்துக்கோங்க. இல்லை பிறந்தநாளா, இந்த மாதிரி நிறைய விசேஷங்கள் இருக்கலாம். அந்த வந்த அந்த அட்டையை எடுத்து எங்கேயாவது வச்சுட்டு வீடு சுத்தம் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் எங்கேயாவது வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த விழா முடிஞ்ச பிறகு அப்புறம் தான் ஞாபகத்துக்கு வரும் பாருங்க. இந்த மாதிரி கூட நிறைய வீடுகளில் நடந்திருக்கும். அதனால தான் சொல்கிறோம், யார்கிட்டயாவது ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க. வீட்டில் அம்மா, மனைவி, பிள்ளைங்க இப்படி சொல்லி வச்சுருங்க. அடுத்த வாரம் வந்து இந்த மாதிரி ஒரு சொந்தக்காரவங்க வீட்டில் இப்படி ஒரு விஷயம் இருக்குது, நம்ம போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி வச்சுருங்க. அப்போ அவங்களும் மறக்க மாட்டாங்க, உங்களுக்கு நீங்கள் மறந்தாலும் கூட அவங்க உங்களுக்கு ஞாபகப்படுத்திடுவாங்க. அதுக்காக தான் இந்த ஒரு உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். சரிங்க, தொடர்ந்து ஹரிஹரன் சித்ரா குரலில் பாடல் வருது உங்களுக்காக.

0: மனமே புதுமையின் பிறப்பிடம், ஏழாம் சுவையின் இருப்பிடம். மீன் கோழி இறைச்சி குருமா நல்லெண்ணெய் ஊறுகா
1: வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1-3-9-7-29-19.
2: அமைதியை தேடாதே, அமைதியாய் மாறிவிடு.
3: ஹம் சரணம் கச்சா.
2: மின்னல ஃபேமின் விசாக தின வாழ்த்து.

திரு இசையில் மனதுக்கு நெருக்கமான பாடல்களை, மனதுக்கு பிடித்த பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்கிட்டே இருக்கீங்க. அது எப்படி எங்க மனசுக்கு பிடிச்சது உங்களுக்கு தெரியும்? தெரியும், அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஸ்ரீ 7:30 வானொலி நாடகமும் உங்களுக்காக காத்திருக்கு. உங்களுக்கு தெரியும், சனிக்கிழமைகளில் 7:15 சிறுகதை, ஞாயிற்றுக்கிழமைகளில் 7:30 வானொலி நாடகம். அப்படி உங்க வீட்டில் எழுதக்கூடியவங்க இருந்தாங்கன்னா, பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய பிள்ளைகள், உயர்கல்வி கூடங்களில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் தமிழ் படிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா அவங்களுக்கு அந்த ஆற்றலும் இருக்கும். எழுத சொல்லுங்க, சொல்லுங்க, ஒரு அடி எடுத்து வைக்க சொல்லுங்க, எழுதி அனுப்புங்க. அனுப்பி வச்ச பிறகு இங்க தயாரிப்பாளர்கள் இருக்கோம், நாங்க கூப்பிட்டு சொல்லுவோம், ஏதாவது தவறுகள் இருக்கு, இதை எப்படி திருத்திக்கணும், இதை எப்படி மாத்தி எழுதணும் அப்படின்னு இங்கிருந்து நாங்க சொல்லும் போது அதை திருத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் அவங்களுக்கு ஏற்படும். புதிய எழுத்தாளர்கள் நிறைய பிறக்கணும், அதுக்காக நாங்க காத்திருக்கோம். ஆக எழுதி அனுப்ப சொல்லுங்க, முதல் அடி எடுத்து வைக்க சொல்லுங்க, எல்லாம் சரியா இருக்குங்க. புதிய புதிய எழுத்தாளர்கள் நாங்க வரவேற்க காத்திருக்கோங்க. தொடர்ந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அடுத்த பாடல் ஹரிஹரன் குரலில்.

இன்றைக்கே திரா இசைக்கு பிறகு சமூக வலைதளங்கள் முக்கியமாக டிக்டாக்ல ஒரு காணொலி பதிவிடப்படும். அந்த காணொலியில் ஒரு கேள்வி கேட்கப்படும். இன்றைய திரா இசையை சார்ந்துதான் அந்த கேள்வியும் இருக்கும். அதுக்கு சரியான பதில் நீங்க சொல்லிட்டீங்கன்னா அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நீங்க தேர்வு செய்து கொடுக்கும் பாடல்கள் தான் மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரைக்கும் ஒளியேறும். அதோடு நீங்களும் பேசுவீங்க, உங்க கூட அந்த நாளில் யார் அறிவிப்பாளரோ அவங்கள பேசுவாங்க. உங்களுடைய தேர்வு பாடல்கள் யாருக்காக இந்த பாடலை கொடுக்க போறீங்க, இல்லை எதுக்காக இந்த பாடலை நீங்க தேர்வு செய்தீங்க, என்ன நினைச்சு தேர்வு செய்தீங்க செய்தீங்க, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்க பகிர்ந்துக்கலாம். ஆக அதுக்கு என்ன செய்யணும், இன்றைக்கு தீரா இசைக்கு பிறகு பதிவாக்கப்படும் அந்த காணொலிக்கைகள் வந்து நீங்க என்ன கேள்வி கேட்கிறோமோ அந்த கேள்விக்கான பதிலை நீங்க கொடுக்கணும். அந்த வகையில் இன்றைக்கு யாருடைய பாடல் தேர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிராஸ் குவாலலம்பூரை சேர்ந்த சசி ரேகா அவங்க தான் இன்றைக்கான வெற்றியாளர். அவங்க தான் இன்றைக்கு நம்மோடு பேச போறாங்க, பாடல்களை நமக்காக கொடுத்திருக்காங்க. ரொம்ப அழகழகான பாடல் தேர்வு, ரொம்ப நல்லா இருக்கு, தேர்வு செய்து கொடுத்திருக்காங்க. இன்றைக்கு மாலை 6 மணிக்கு பிறகு கேட்க மறக்காதீங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். பஹாங் ஆட்சியாளர் அல் சுல்தான் அப்துல்லா ரியாத்துடன் அல் முஸ்தாஃபா பில்லா ஷாவும் அவரது துணைவி துங்கு அசிசா அமீனா மைமுன்னா இஸ்காண்டாரியாவும் பௌத்த சமயத்தினருக்கு விசாக நாள் வாழ்த்தை உரித்தாக்கியுள்ளனர். இந்த கொண்டாட்டம் பல்லின சமூகத்தினரிடையே அன்பு, நல்லிணக்கம், சகிப்புத்தன்மை போன்ற நற்பண்புகளை மேலோங்க செய்யும் என்று அவர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். நேற்றிரவு ஜார்ஜ் டவுன் பினாங்கு சாலையில் உள்ள பழைய திரையரங்கு வளாகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் மியான்மர் நாட்டவர் உயிரிழந்தது திடீர் மரணம் என்று காவல்துறை வகைப்படுத்தியுள்ளது. எனவே அது குறித்து எந்தவிதமான

ஊகங்களையும் வெளியிட வேண்டாம் என வடகிழக்கு காவல்துறை தலைவர் சூப்பரிண்டெண்டன்ட் லீ ஸ்வீசேக் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தாப்பா அருகே பத்துபூத்தே மலையில் காணாமல் போனதாக நம்பப்படும் ஜஸ்லிண்டா சலூரினை தேடி மீட்கும் பணி தற்போது கூடுதல் ஆள்பலத்துடன் தீவிரப்படுத்தப்பட்டு வருகின்றது. ஒருங்கிணைந்த முழுமையான பணியை மேற்கொள்ளும் வகையில் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பேரா தீயணைப்பு மீட்புத்துறை இயக்குநர் டத்தோ சயானி சைடோன் தெரிவித்தார். இரவு 7 மணி வரை 3 மாநிலங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கும் பலத்த காற்றுக்கும் வாய்ப்புள்ளதாக மலேசிய வானிலை ஆய்வுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது பஹாங், ஜோஹோர், சபா ஆகியவற்றில் சில பகுதிகளை உள்ளடக்கியது என்று மென்மலேசியா கூறியது. ஆக்கஸ் ராணுவ உடன்பாட்டின் கீழ் ஆஸ்திரேலியா பெறவிருக்கும் 3 அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களும் பயன்படுத்தப்பட்டவையாகவே இருக்கும் என்று தற்காப்பு அமைச்சர் ரிச்சர்ட் மால்ஸ் தெரிவித்தார். அமெரிக்காவிடமிருந்து பெறப்படும் அவற்றின் மூலம் கணிசமான நிதி மிச்சப்படுத்தப்படும் என்றும் அவர் எடுத்துரைத்தார். ஜாரானி ஆற்றுக்கு தெற்கே வசிக்கும் லெபனான் மக்களை அங்கிருந்து வெளியேறுமாறு இஸ்ரேல் ராணுவம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஹெஸ்புல்லாவுக்கு எதிரான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளதாக கூறி ராணுவ பேச்சாளர் அவிச்சே எட்ரி இந்த எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளார். விளையாட்டு 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கிண்ண ஹாக்கி. ஜப்பான் காகாமிகாஹாராவில் நடைபெற்ற தொடக்க ஆட்டத்தில் தேசிய மகளிர் அணி 13 சுழியம் என்ற கோல் எண்ணிக்கையில் சிங்கப்பூரை வீழ்த்தியது. தேசிய அணி அதிக ஆற்றலை வெளிப்படுத்தி இத்தொடரில் முதல் வெற்றியை பதிவு செய்தது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

ஞாயிற்றுக்கிழமை தீரா இசையில் நாம் சந்திக்கின்றோம். கடந்த வாரம் தீரா இசையில் மாலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் நிகழ்ச்சி இடம்பெற்றிருந்தது இல்லையா. அதுல வந்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, சசி கேட்டிருந்தாங்க, அதுக்கு வந்து மிக சரியான பதிலை சொல்லி இந்த வாரத்துக்கு தேர்வாகி இருக்கின்றார் சிராஸ் குவாலலம்பூரை சேர்ந்த சசி ரேகா அவரோட தான் நாம இன்றைக்கு பேச போறோம். அவருடைய தேர்வு பாடல்கள் தான் இந்த ஒரு மணி நேரத்தை அலங்கரிக்க போகுது. முதல்ல ஒரு பாடல்களை கேட்டுட்டு வரலாம், அதுக்கு பிறகு சசி ரேகாவோடு நாம் பேசலாம்.

0: லிங்கம்ஸ் இதன் பின்னே நீண்ட கால பாரம்பரியம். அதனால் தான்
1: சமையல் என்றாலே அது லிங்கம்ஸ். லிங்கம்ஸ் சுவையான சமையலுக்கும் லிங்கம்ஸ். லிங்கம்ஸ்
0: 90ஆம் ஆண்டிலே
2: பிடிச்சவங்க பேசலையா? நீங்க தான் அழைச்சு பேசுங்களேன். இது உங்கள் மின்னல் எஃப்எம்

0: பாடல் தேர்வு இவ்வளவு அழகா இருக்கு, ஆறு மணில இருந்து என்னங்க முதல் ரெண்டு பாட்டுமே ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அத்தனைக்கும் காரணம் சிராஸ் கோலாலம்பூரை சேர்ந்த சசி ரேகா. அவங்க தான் இன்றைக்கான பாடல்களை தேர்வு செய்து கொடுத்திருக்காங்க. ஏன்னா அவங்க தான் இந்த வாரத்துக்கான வெற்றியாளர். இப்போ நாம அவங்க கிட்ட தான் பேச போறோம். வணக்கம் சசி ரேகா.
1: வணக்கம் நளினி.
0: வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க சசி ரேகா?
1: நான் நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கும். நேற்று அழைத்து சொன்ன போது சசி ரேகா உங்களுக்கு வந்து நாங்க அழைக்க போறோம், பேச போறோம், நீங்க தான் பாடல் தேர்வு கொடுக்க போறீங்க ஞாயிற்றுக்கிழமைக்கு
1: சொல்லும்போது மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஏன்னா இந்த வாய்ப்பு எல்லாருக்குமே கிடைக்காது. எனக்கு கிடைச்சிருக்குன்னும் போது மகிழ்ச்சியா இருந்துச்சு. இப்ப உங்ககிட்ட பேசும்போது அந்த பதட்டம் கலந்த மகிழ்ச்சி இருக்கு. பதற்றத்தை ஓரமா தள்ளி வச்சுட்டு மகிழ்ச்சியோட பேசுங்க. சரியா?
0: சரி சசி ரேகா, என்ன பண்றீங்க? நீங்க வந்து சிராஸ்ல இருக்கீங்க. என்ன வேலை செய்துட்டு இருக்கீங்க சொல்லுங்க. உங்களை பத்தி கொஞ்சம் ஒரு 5 வருடம் வேலை செய்யணும். அதுக்கப்புறம் இ இடத்த மாத்தணும் அப்படிலாம் இல்ல, உங்களுக்கு அப்படி தோணல?
1: எனக்கு தோணல, இங்க இந்த கம்பெனில வேலை செய்யும் போது எனக்கு வேற கம்பெனிக்கு போகணும்னு தோணல.
0: பாருங்க
1: வேலை செய்யணும்னு இருக்கு.
0: உங்களுக்கு மேல மேல் அதிகாரி இருக்காங்களா?
1: இல்ல, இருக்கிறதுல ஹையஸ்ட் பொசிஷன் தான். எனக்கு மேலனா என்னோட பாசஸ் இருக்காங்க.
0: இருக்காங்க, அவங்களுக்கும் நல்ல மனசு, உங்களுக்கும் நல்ல மனசு, உங்க கீழே வேலை செய்யறவங்களுக்கும் நல்ல மனசாதாங்க இருக்கணும். தங்கச்சி ரொம்ப செல்லமா இருப்பீங்களே?
1: ஆமா கண்டிப்பா, அந்த ஒரு டெம்பர் பண்ணிட்டே இருப்பாங்க.
0: எந்த அண்ணங்க ரொம்ப பிடிக்கும் இப்ப தேர்ந்தெடுங்கன்னா என்ன சொல்வீங்க? ரெண்டு அண்ணன் பேர் சொல்லுங்க முதல்ல.
1: பெரியவர் பேர் வந்து அகிலன், ரெண்டாவது அண்ணன் பேர் வந்து ஸ்ரீதரன்.
0: தெரியுமா,
1: தொடர்ந்து
0: பாடல்களை கேட்கலாம் சசிரேகா.

0: உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0101-9719-919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். அமைதியை தேடாதே, அமைதியாய் மாறிவிடு.
1: புத்தம் சரணம் கச்சா.
0: மின்னல ஃபேமின் விசாக தின வாழ்த்து.
2: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியையே கல்வி சாதனமாக மாற்றலாம். MyNabs eTuitionல் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு MyNabs eTuition. தொடர்புக்கு 0101-9719-19.

0: ஐசையில் இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கு அதிர்ஷ்டக்கார நேயர் சசிரேகா அவங்களுடைய தேர்வு பாடல்களை தான் நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம், அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கோம். சசிரேகா சொல்லுங்க, நீங்க படித்ததெல்லாம் எங்க, உங்க நண்பர்கள் பத்தி தெரிஞ்சுக்கணும். அதுக்குதான்
1: நான் வந்து பிறந்தது வந்து இப்ப நான் இருக்கிற இடம் தான் செராஸ்ல. ஆனா நான் வளர்ந்தது வந்து ஒரு 11 வயசு வரைக்கும் வந்து கிடால இருந்தேன்.
0: கிடால எந்த பக்கங்க?
1: சுங்காய்பட்டாணி. அப்புறம் ஒரு வேலை விஷயம் காரணமாக அப்பா இங்க வர வேண்டியதாயிருச்சு. அப்ப ஃபேமிலியோட எல்லாருமே இங்க ஷிஃப்ட் பண்ணி வந்தோம் கேளுக்கு. ஆனா நான் ஸ்கூலிங் பண்ணதுலாம் வந்து ஃபைவ் வரைக்கும் ஸ்கூலிங் பண்ணது வந்து சுபாங்ல. சுபாங்ல தான் இருந்தோம் ஃபேமிலியோட. அது முடிச்சுட்டு காலேஜ் படிக்கும் போதுதான் திருப்பி வந்து பிறந்த இடத்துக்கே வந்து செட்டில் ஆயிட்டோம் எல்லாருமே.
0: சரிங்க சார், அது அப்படிதான் இருக்கு பாருங்க. எங்க போய் எங்க சுத்தி வந்தாலும் கடைசியா பிறந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்கீங்க.
1: ஆமா கண்டிப்பா. இங்க இங்க இருக்கிற மாதிரி வேற இடத்துல எங்கேயுமே இருக்க முடியுமா தெரியல. அது அங்க சுத்தி இங்க சுத்தி திருப்பி பிறந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துருச்சு.
0: ஆமாங்க, எல்லாரும் யார கேட்டாலும் இதுதாங்க சொல்லுவாங்க. அது எல்லாரும் மனசுலயும் இருக்கிற ஒண்ணுதான். சரி சொல்லுங்க சசிரேகா, சின்ன வயசு நட்பு இது வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொன்னா இருக்கா அப்படி ஏதாவது?
1: கண்டிப்பா இருக்காங்க என் வாழ்க்கையில. எனக்கு 6வது படிக்கிறதுல இருந்து இப்ப வரைக்கும் என் கூட இருக்காங்க ரத்னா, டயானா, சரண்யா, வஹீரா. நாங்க 5 பேரு கேங்ல. டெய்லி கூட கால் பண்ணி பேசுவோம் ஃப்ரீயா இருந்தா. ஏன்னா அதுல வந்து சில பேர் கல்யாணம் பண்ணி பிள்ளைங்களா இருக்கு அவங்களுக்கு. சோ அவங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் எனக்கு கால் பண்ணுவாங்க. நாங்க டெய்லி நடக்கிறது இல்ல அந்த வாரம் ஃபுல்லா என்ன பண்ணும் அதெல்லாம் நாங்க ஷேர் பண்ணிப்போம்.
0: அவங்களும் வந்து இங்கதான் இருக்காங்களா இல்ல தூரமா இருக்காங்களா?
1: நான் படிச்ச இடத்துக்கிட்ட இருக்காங்க, அதாவது சுபாங்ல இருக்காங்க. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஃப்ரம் சுபாங் தான். நான் இங்க இப்ப செராஸ்ல இருக்கேன்னா எனக்கு வந்து ஒர்க்கிங் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த சைட்ல வந்து எனக்கு வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட் லைக் லாங் டேர்ம் ஃப்ரெண்ட் எல்லாம் இல்ல.
0: ஓ அப்படியா. சரிங்க, நீங்க வந்து ஒரு நிறுவனத்துல உயர் பதவியில வேற இருக்கீங்க, உங்க கீழ நிறைய பேர் வேலை செய்வாங்க, ரொம்ப கடுக்கடு சிறு சிறு அப்படின்னு இருப்பீங்களா இல்ல நல்லா சிரிச்ச முகத்தோட தான் இருப்பீங்களா? மனசு திறந்து சொல்லுங்களேன் கேக்கலாம்.
1: அது சூழ்நிலை பொறுத்து, அந்த சூழ்நிலை தான் வந்து இமோஷனல மாத்திரும் சம்டைம். நான் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி தான் ஆக்சுவலி. எனக்கு கீழே வேலை செய்யறவங்களோட ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா இருப்பேன். பட் சில டைம் சில இஷ்யூ தான் வரும்ல, சில பிரச்சனைகள் வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம நடந்துக்கணும். சோ அதனால அந்த டைம்ல கொஞ்சம் கோபமா இருப்பேன், கொஞ்சம் கடினமா இருப்பேன்.
0: அதான் எல்லா நேரத்திலும் சிரிச்சிட்டு இருந்தா அதுவும் சரிப்பட்டு வராதுதான்.
1: ஆமா கண்டிப்பா.
0: சொல்லுங்க சசிரேகாவுக்கு பிடித்த உணவு என்ன?
1: நாசிலிமா ரொம்ப பிடிக்கும். நாசிலிமா நீங்க 3 வேளை கொடுத்தாலும் சாப்பிட்டுருவேன்.
0: என்னங்க என்னங்க, இருங்க ஒரு நாள் மின்னல சமைச்சிட்டு கூப்பிடுறோம் உங்களை சசிரேகா, தனியா கூப்பிடுறோம். சரி சசிரேகா, தொடர்ந்து நீங்க தேர்வு செய்து கொடுத்திருக்கிற பாடல்கள் ரொம்ப அருமையா இருக்கு, கேட்டுட்டு வரலாம், இன்னும் பேசலாம்.
1: கண்டிப்பா.

0: கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைன் ஆப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0301-97-29-19 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைன் ஆப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: உங்கள் முதல் தேர்வா? இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி.

0: திரகி செயல் என்று சிராஸ் கொலம்பூரை சேர்ந்த சசிரேகா தேர்வு செய்து கொடுத்திருக்கும் பாடல்களை தான் கேட்டு ரசிக்கிட்டு இருக்கோம், அவங்களோட பேசிட்டு இருக்கோம். சசிரேகா, நீங்க நிறைய பாடல்கள் தேர்வு செய்து கொடுத்திருக்கீங்க, நிச்சயமா நேரம் எடுத்து பார்த்து தேடி அப்படிதான் நீங்க கொடுத்திருப்பீங்க. இத்தனை பாடல்கள்ல யாருக்காவது பிரத்யேகமா இவங்களுக்காக இந்த பாடலை நினைச்சாங்க, நினைச்சுதான் இதை தேர்வு செய்த அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது இருக்கா?
1: ஆமா கண்டிப்பா, இவங்க வந்து என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு ஆளு. இவங்க இல்லைன்னா நானும் சரி எங்க அண்ணனுங்களும் சரி இல்ல. அது வந்து எங்க அம்மா தான். அம்மா பேரு வந்து சந்தானலட்சுமி. எங்க அம்மா வந்து எனக்கு நினைவு இருக்கும் போதுல இருந்து எங்களுக்கு அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ண விஷயங்கள் ரொம்ப அதிகம். எங்களுக்காகவே அவங்க வாழ்ந்திருக்காங்க. இப்ப நானே எங்க அண்ணனுங்க வந்து இந்த நிலைமையில இப்ப இருக்கோம்னா அதுக்கு முழுக்க முழுக்க எங்க அம்மா தான் காரணம். எங்க அம்மா இல்லைன்னா எங்க லைஃப் எங்க போயிருக்கோம், என்ன ஆயிருப்போம்னு எங்களுக்கே தெரியாது.
0: அம்மா மேல அவ்வளவு பாசம், பாசம் இல்லாத பிள்ளைங்க எங்கெங்க இருக்காங்க. அம்மா நடமாடும் தெய்வம்னு கூட சொல்லலாம். அம்மாவுக்காக நீங்க கேட்டிருக்கிற பாடலே அடுத்த பாடலா கேட்டுடலாம் சசிரேகா.

0: திராயிசை உங்களையும் எங்களையும் இணைத்து வைத்திருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், ஞாயிற்றுக்கிழமைகளில் திராயிசை ஒளியேறும் போது அதுல ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கும். அதுல இருந்தா உங்களுக்கு கேள்விகள் கேட்கப்படும். அது எப்படின்னா, ஒரு காணொலி ஞாயிற்றுக்கிழமை தீராயிசைக்கு பிறகு பதிவு செய்யப்படும். அந்த காணொலியில கேள்வி கேட்கப்படும். அந்த கேள்வி வந்து வேற எங்கேயும் ஓடாதுங்க. இந்த தீராயிசை, ஞாயிற்றுக்கிழமை தீராயிசை 4 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் நீங்க கேக்குறீங்கல்ல, அதுக்குள்ளதான் இருக்கும். அதுக்குள்ளதான் பதிலும் இருக்கும். அங்கிருந்து கேட்கப்படும் கேள்விக்கு சரியான பதிலை சொன்ன நேயரை தேர்ந்தெடுத்து மறுவாரம் அவங்களுடைய தேர்வு பாடல்களை தான் நாங்க ஒளியேற்றோம். அந்த வகையில் கடந்த வாரம் சசி கேட்ட கேள்விக்கு மிக சரியான பதிலை சொல்லி இந்த வாரத்துக்கு தேர்வாகி இருப்பவர் சிராஸ் குவாலலம்பூரை சேர்ந்த சசிரேகா. சசிரேகா, ரொம்ப அருமையான பாடல்களை தேர்வு செய்து கொடுத்திருக்காங்க, நம்மோடும் பேசிட்டு இருக்காங்க. முதல்ல அம்மாவுக்காக ஒரு பாடலையும் கேட்டிருந்தாங்க. சொல்லுங்க சசிரே, உங்களுடைய ஓய்வு நேரத்தை எப்படி நீங்க செலவு பண்ணுவீங்க? பயனான வழியில் எப்படி, என்ன செய்வீங்க ஓய்வு நேரத்துல?
1: நான் வந்து ஓய்வு நேரத்துல வந்து அது வந்து டிபெண்ட்ஸ், என்னோட மூட பொறுத்து இருக்கு. சம்டைம் வந்து நான் சமைப்பேன், வீட்டுல பேக் பண்ணுவேன். சில நேரத்துல ஒண்ணுமே செய்யாம சும்மாவே இருப்பேன்.
0: அது ஓய்வுங்க, அது சும்மா இருக்கிறது இல்ல, அது ஓய்வு.
1: அந்த மாதிரி டைம்ல சும்மாவே இருப்பேன், படம் பார்ப்பேன், பிடிச்ச படம் பார்ப்பேன். மேக்ஸிமம் நான் வந்து குக் பண்ணுவேன், எனக்கு வந்து சமைக்க பிடிக்கும் ரொம்ப. சமைச்சு சாப்பிடுவேன், பிடிச்ச சாப்பாடை சமைச்சு அம்மாவுக்கு கொடுப்பேன், சமைச்சு அண்ணனுங்களுக்கு அனுப்பி வைப்பேன். ஏன்னா அண்ணனுங்களாம் பக்கம் பக்கம் தான் இருக்காங்க, சோ சமைச்சா அவங்களுக்கு கொடுத்து அனுப்புறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவேன்.
0: அதாங்க ரொம்ப பாசமான தங்கச்சி போலங்க நீங்க. சமைச்சு அண்ணனுங்களுக்காக கொடுத்து அனுப்புறது. சரி சசிரேகா, நிறைவாக என்ன சொல்ல விரும்புறீங்க இன்றைக்கு நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிற நேயர்களுக்கு?
1: இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த மின்னல் எஃப்எம்க்கு ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காது, எனக்கு கிடைச்சிருக்கு. ஆக்சுவலி நான் வந்து அவ்வளவா எக்ஸ்பிரசிவ் பர்சன் கிடையாது. இன்னைக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு எங்க அம்மாக்காக நான் வந்து ஒரு பாட்டு டெடிகேட் பண்றதுக்கு. இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், அடுத்த மாசம் 12ஆம் தேதி அவங்களுக்கு பிறந்த நாள். சோ இந்த தருணத்துல அவங்களுக்கு நான் பிறந்த நாள் வாழ்த்துக்களும் சொல்ல ஆசைப்படுறேன். யூஸ்வலா அவ்வளவா எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டேன் என்னோட பாசத்தை, அது வந்து என்னோட செயல்ல காமிப்பேன் தவிர அது வந்து வார்த்தையா சொல்லி காமிச்சது இல்ல. இந்த தருணத்தை பயன்படுத்தி அவங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். அம்மா ஹாப்பி பர்த்டே, நீங்க இல்லேனா இன்னைக்கு நானும் சரி அண்ணனுங்களும் சரி இந்த லைஃப் எங்களுக்கு இல்ல. தேங்க்யூ சோ மச், எங்களுக்காக நீங்க செஞ்ச விஷயங்கள், நீங்க செஞ்ச தியாகங்கள், அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த நன்றி வந்து வார்த்தையால சொல்லி எங்களால அது வந்து ஈடுகட்ட முடியாது அவங்க செஞ்ச தியாகத்துக்கு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுக்கு நான் பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிக்கிறேன்.
0: பாசமான பொண்ணுங்க நீங்க. அம்மா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா சசிரேகா, ரொம்ப பாசமா உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. நாங்களும் இங்கிருந்து உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிக்கிறோம். இந்த அன்பு, இந்த நெருக்கம் எப்போதுமே தொடர்ந்து இருக்கணும். நன்றி சசிரேகா,
1: ரொம்ப நன்றி.

வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். மேற்காசிய போரினால் பாதிக்கப்படாத நாடுகளுக்கு ஈரார் 26 மலேசியாவிற்கு வருகை அளிக்கும் இயக்கத்தின் விளம்பரத்தையும் சந்தைப்படுத்தலையும் சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சு திருப்பியுள்ளது. நாட்டின் சுற்றுலாத்துறை தொடர்ந்து வளர்ச்சி அடைவதை உறுதி செய்ய ஜப்பான், தென்கொரியா, சீனா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட இதர ஆசிய நாடுகளுக்கு சந்தைப்படுத்தல் மேற்கொள்ளப்படுவதாக அமைச்சின் தலைமைச் செயலாளர் டத்தோ ஷஹருடின் அபு சோஹோ தெரிவித்தார். நேற்றிரவு பினாங்கு சாலையில் உள்ள பழைய திரையரங்கு வளாகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தின் காரணத்தை தீயணைப்பு மீட்புத்துறை விசாரித்து வருகிறது. நிகழ்விடத்தில் உயிரிழந்தவரின் உடலுக்கு அருகில் சில ஆதாரங்கள் கண்டெடுக்கப்பட்டதாகவும் அவை அருகிலுள்ள ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் மாநில தீயணைப்பு மீட்புத்துறை இயக்குநர் மொஹமட் ஷோக்கி ஹம்சா தெரிவித்தார். 43rd கோலாலம்பூர் பன்னாட்டு புத்தக கண்காட்சியில் பஹாங் அரசாங்கம் மாநிலத்தின் அடையாளம், வலிமை உள்ளிட்ட தனித்துவத்தை எடுத்துரைக்கும் 7 சிறப்புமிக்க வெளியீடுகளை வெளியிட்டுள்ளது. ஸ்கெச் பஹாங் பஹாங்கின் முதல் சிறப்பு பதிப்பு தெங்கு அசனலின் வனவிலங்கு காப்பகத்தின் சிறந்த இடங்கள்

மாநில பல்லுயிர் கொள்கை போன்றவை அதில் அடங்கும். இன்றிரவு வரை மூன்று மாநிலங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கும் பலத்த காற்றுக்கும் வாய்ப்புள்ளதாக மலேசிய வானிலை ஆய்வுத்துறை மேற்கு மலேசியா கணித்துள்ளது. இது பஹாங், ஜோஹோர், சபா ஆகியவற்றின் சில பகுதிகளை உள்ளடக்கியது என்று மேற்கு மலேசியா கூறியது. ஞாயிறு அதிகாலை மேற்கு துருக்கியில் சுற்றுலா பேருந்து விபத்துக்குள்ளானதில் 8 பேர் உயிரிழந்தனர், 33 பேர் காயமடைந்ததாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்தன. 38 பயணிகள், 3 பணியாளர்களை ஏற்றிச் சென்ற அந்த பேருந்து இஸ்மீர் நகரிலிருந்து மத்திய தரைக்கடல் உல்லாச நகரமான அல்தான்யாவுக்கு சென்று கொண்டிருந்த போது டெனிஸ் யைடின் நெடுஞ்சாலையில் விபத்துக்குள்ளானது. சீனா யூனான் ஹைசே வட்டாரத்தில் சட்டவிரோத சுரங்க பணிகளின் போது சுரங்கம் இடிந்ததில் 5 பேர் உயிரிழந்தனர், 1 பேர் காயமடைந்தார். இச்சம்பவம் அதிகாலையில் நிகழ்ந்ததாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்தனர். தீயணைப்பு மீட்பு படையினர் மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள நிலையில் 6 பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

0: திரா இசையில் தொடர்ந்து எங்களோடு இணைந்திருக்கும் உங்கள் அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. திரா இசையில் தொடர்ந்து 7:30 வரையில் பாடல்களை நாம் கேட்டு ரசிக்கலாம். 7:30 வானொலி நாடகம் உங்களுக்காக இடம்பெறும்.
1: நெஞ்சினிலே நெஞ்சினிலே

பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியையே கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0309 7 29 19.

0: தரம் யாரு சுவைக்கு மந்திரம் பாரு
1: தலைமுறை தாண்டி சுவைக்குதா இனங்களை ஒன்னா இணைக்குதா அம்மாவை போலுங்க அணைக்குதா ஆமண்ணா பாபா தான்
2: தொழுகை நேர அறிவிப்பு
3: நேரிகளை குவாலலம்பூர் புத்திர ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:22 குவாலலம்பூர் புத்திர ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:22
4: காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
5: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்கதான் ஒழிவீங்க?
4: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
6: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
5: அது என்ன சமையல் அறைனா இன்னும் பெண்கள் தானா?
4: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா?
5: எப்படிங்க பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
4: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா?
5: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு.
4: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
7: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
5: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.
8: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போலதான் இருக்கா? கூடுதல் வருமானம் பெற விரும்புறீங்களா? மை நேப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வராங்க. இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1-9-7-29-19

ஸ்ரீனிவாஸ் சுஜாதா கொண்டு வந்த பாடல் அது. விரிவான செயல் திட்டம் சிஏபி நிறைவடைந்ததை தொடர்ந்து குவாலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையம் கேலாயே முனையம் ஒன்றில் உள்ள ஈரோ ட்ரெயின் சேவை ஜூன் 1 நள்ளிரவில் இருந்து மீண்டும் 24 மணி நேரமும் செயல்பட தொடங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நாளை தொடங்கப்படுது. நள்ளிரவு 12 தொடங்கி. சரிங்க, மனசுல ஏதாவது பாரம் இருக்கா? பக்கத்துல யாராவது இருந்தாங்கன்னா மனசை விட்டு பேசுங்க, அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சுக்காதீங்க. அது உங்களுக்கு தான் பெரும் ஒரு பாதிப்பை கொண்டு வந்து சேர்க்கும். நமக்கு என்ன சொல்றது, மனசு விட்டு பேசுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு யாருமே இல்லைங்க. அப்படி யாருமே இல்லை, யாருமே எனக்கு இல்லைன்னு சொல்ற அளவுக்கு யாருமே இல்லை. உங்க பக்கத்துல கண்டிப்பா உங்க நம்பிக்கைக்குரியவங்க இருப்பாங்க. மனசு விட்டு பேசுங்க. இந்த கதை கேட்கறவங்க இருக்காங்க தெரியுமா, அந்த பக்கத்துல இருந்து கதை கேட்கறவங்க, நீங்க வந்து அவங்களுக்கு முழு ஒரு தீர்வு கொடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. அவங்க கதையை நீங்க உட்கார்ந்து காது கொடுத்து கேட்டாலே போதுங்க. தீர்வு நீங்க கொடுக்க வேணாம், அது அப்புறம் பாத்துக்கலாம். அவங்க சொல்லும் போது காது கொடுத்து எந்த ஒரு விஷயமும் பேசாம காது கொடுத்து கேட்டாலே போதும். அதுவே அவங்க மனசுக்கு பெரும் ஒரு ஆறுதலாய் இருக்கும். அதுதான் சொல்றோம். தொடர்ந்து மேட்டுக்குடி திரையிலிருந்து பாடல் மனு ஸ்வர்ணலதா குரலில். நேரம் இப்போது 7:07

கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் FM.

0: நேரம் 7:30.
1: மின்னலின் வானொலி நாடகம் காயத்ரி கண்ணம்மா தயாரிப்பில் கே எஸ் மணியம் எழுதிய போதி தர்மன்.
2: வணக்கம் தந்தையே.
3: வா கந்தவர்மா, இப்படி அமரு. என்னை காண வந்த நோக்கம்,
2: புத்த பூர்ணிமா விழா விரைவில் வருகிறதே, அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். மன்னரின் அனுமதியின்றி நான் அதை செய்ய இயலாது தந்தையே.
3: என் 3 பிள்ளைகளின் மூத்தவன் நீ, இந்நாட்டின் இளவரசன், உனக்கில்லாத உரிமையா? இதற்கு என் அனுமதி தேவையா?
2: புத்த பூர்ணிமா.
4: புத்தம் சரணம் கச்சாமி.
2: நம் நாட்டின் மிகச்சிறப்பான நிகழ்வல்லவா தந்தையே, அதற்கான பொருள் நம் கருவூல சேமிப்பில் இருந்தல்லவா வர வேண்டும். அதற்கு மன்னரின் அனுமதி வேண்டுமே.
3: உண்மைதான். நம் பல்லவ பேரரசின் ஆட்சி வடக்கே கிருஷ்ணா நதியில் இருந்து தெற்கே புதுக்கோட்டை வரை பரவி நிற்கிறது. நாம் இங்கு காஞ்சியில் இருந்து ஆட்சி செய்கிறோம். புத்தரின் வழியையே நம் வழியாகவும் கொண்டுள்ளோம். அதனால் புத்த பூர்ணிமா நம் நாட்டின் சிறப்பான நிகழ்வு என்று நீ கூறியதில் தவறேதும் இல்லை.
2: அறிவேன் தந்தையே. நாம் புத்தரை போற்றினாலும் மற்ற சமயங்களையும் ஆதரிக்கத்தானே செய்கிறோம். அரசரின் வழியை விட்டு மக்கள் வெவ்வேறு திசைகளில் பயணிப்பது
3: நாட்டுக்கும் மக்களுக்கும் அதுதான் நல்லது. எல்லா நதிகளும் கடலைத்தான் அடைகின்றன. எல்லா சமயங்களும் இறையைத்தான் நாடுகின்றன. நம்பிக்கை என்பது நம் ஆன்மாவை வழி நடத்துவது. யார் எந்த வழியில் பயணிக்க விரும்புகிறார்களோ அந்த வழியிலேயே அவர்கள் பயணித்து இறைவனை அடையட்டுமே. அந்த வழி தவறென்று சொல்வதற்கு நாம் யார்? புத்தர் அன்பைத்தானே போதித்தார். நீ மன்னனாகும் காலத்திலும் இதற்கு மாற்று கருத்து கொள்ளாதே.
2: மாற்று கருத்து கொள்ள மாட்டேன் தந்தையே. தங்களைப் போல் நானும் அனைத்து சமயங்களையும் ஆதரிக்கும் மன்னனாகவே வாழ்வேன்.
3: இளையவன் புத்த தர்மன் எங்கே?
2: அவனை புரிந்து கொள்ளவே இயலவில்லை. அரச குமாரனாக பிறந்தும் அவனை அரண்மனையில் பார்ப்பதை விட பௌத்த விகாரிலும் புத்த பிக்குகள் இடையிலுமே அதிகமாக காண முடிகிறது. ஆடை அணிகளும் கூட மிக மிக எளிமையாகவே அணிகிறான்.
3: இதில் வருந்துவதற்கு என்ன இருக்கிறது கந்தவர்மா? புத்த தர்மன் என்ற பெயர்க்கேற்ப அவன் புத்தரின் வழியையே பின்பற்றுகிறான்.
2: இருப்பினும் தந்தையே, அவனும் இளவரசன் அல்லவா? அதற்குரிய தகுதியோடு அவன் இருக்க வேண்டுவதும் மன்னர் குல மரபல்லவா?
3: அல்ல மகனே, நீ பிறந்த அன்றே புத்தருக்கு உன்னை தானம் கொடுப்பதாக எண்ணித்தான் உனக்கு புத்த தர்மன் என பெயரிட்டோம். உன் வழியில் தவறில்லை. நீ இளவரசனாக வாழ வேண்டும் என்ற உன் தமையனின் அன்பிலும் கேடில்லை.
5: மன்னிக்க வேண்டும் அண்ணா, அம்மரபை மாற்றி அரசை துறந்து நிர்வாணம் பெற்றவரல்லவா புத்தர்? அவர் போதனையான 4 உண்மைகளையும் அட்டசீல வழிகளையுமே நான் பின்பற்றுகிறேன். அது தவறா தந்தையே?
3: அல்ல மகனே, நீ பிறந்த அன்றே புத்தருக்கு உன்னை தானம் கொடுப்பதாக எண்ணித்தான் உனக்கு புத்த தர்மன் என பெயரிட்டோம். உன் வழியில் தவறில்லை. நீ இளவரசனாக வாழ வேண்டும் என்ற உன் தமையனின் அன்பிலும் கேடில்லை.
5: நன்றி அண்ணா, ஆனால் எனக்கு அரசபோகத்தில் ஆர்வம் இல்லை. புத்தம் காட்டும் 4 உண்மைகளான துன்பம், ஆசை, துன்பம் நீக்கல், 8 நெறிகள், இவற்றையே என் மனம் நாடுகிறது. 8 நெறிகளான நற்காட்சி, நல்லெண்ணம், நன்மொழி, நற்செய்கை, நல்வாழ்க்கை, நன்முயற்சி, நற்கடைப்பிடி, நற்தியானம், இதுவே என் வாழ்க்கையாக இருக்கிறது. இது போதும் எனக்கு.
2: உனக்கு அது நிறைவாக இருக்கலாம், ஆனால் நீ இளவரசன், நாடு காக்கும் கடமையும் உனக்கு உண்டு. நாளை போரென்று வந்துவிட்டால் நீ வாளெடுக்கவும் நேரிடும். அன்பாலும் அவனை வெல்ல முடியாது.
5: அன்புதான் உலகத்தின் பொதுமொழி. என்னை தற்காத்துக் கொள்ளும் அளவுக்கு எனக்கு வாழ்பயிற்சி உண்டு. என்னை தற்காத்துக் கொள்வேன், ஆனால் எதிரியின் உடலுக்கு தீங்கிழைக்கவோ உயிரை பறிக்கவோ நான் முனைய மாட்டேன் அண்ணா.
2: நீ போர்க்களத்தில் பூச்சொரிய நினைக்கிறாய். அங்கு வெட்டுண்ட அவயங்களையும் வேதனை குரல்களையும் பறந்து சென்ற உயிரின் உடல்களையுமே நீ காண்பாய். போர்க்களம் பூங்காவல்ல தம்பி.
5: எதுவரையும் நான் புத்த தர்மத்தை மீறமாட்டேன் அண்ணா. என்னை மன்னித்து விடுங்கள்.
3: கந்தவர்மா, அவனை வற்புறுத்தாதே. புத்த தர்மனை அவன் வழியிலேயே விட்டுவிடு. இது புத்தரின் மானசீக வழிகாட்டலாகவும் இருக்கலாம். நீ புத்த பூர்ணிமாவுக்கான ஏற்பாடுகளை செய். அனுமதி வழங்கிவிட்டேன்.

0: சாமி.
1: வாருங்கள் பிரமானந்தர் அடிகளே, வாருங்கள், அமருங்கள்.
0: நன்றி மன்னா, நன்றி. இம்முறை புத்த பூர்ணிமா வெகு சிறப்பாக இருந்தது. அலங்காரங்களும் வழிபாடுகளும் தியானத்தில் கலந்து கொண்டவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்திருப்பது மன நிறைவை அளிக்கிறது.
2: மும்மணிகளான புத்தம், தம்மம், சங்கம் கோட்பாடுகள் விரிவடைந்திருக்கின்றன அடிகளே.
3: ஆம் அடிகளே, மன்னரின் வழி மக்களும் சாக்கியத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள்.
4: புத்தத்தை பலரும் சரணடைந்ததால் தியான எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. தர்மத்தை நான் சரணடைந்ததால் என் ஆட்சி தர்ம வழி நடக்கிறது. சங்கத்தை சரணடைந்ததால் இளையவனுக்கு புத்த தர்மன் எனவும் பெயரிட்டுள்ளேன்.
0: பெயரிட்டு விட்டால் மட்டும் சங்கத்தை சரணடைந்து விட்டதாக பொருள்படுமா மன்னா? இல்லை, சரணடைவது என்பது அனைத்தையும் துறக்க வேண்டும்.
2: நான் முழுமையாக சரணடைய சித்தமாக இருக்கிறேன் அடிகளே.
1: புத்ததர்மா, நீ இளவரசன், நாடு காக்கும் கடமை உன் தமையனுக்கு உள்ளது போல் உனக்கும் உண்டு. அதை மறந்து விடாதே.
2: தங்களுக்கு பின் அண்ணன் தானே ஆட்சியை ஏற்க வேண்டும். அவருக்கு அடுத்து அண்ணன் குமார விஷ்ணு இருக்கின்றார். எனக்கு இங்கு வேலை இல்லை. இங்கேயே அடைப்பட்டு கிடப்பதையும் நான் விரும்பவில்லை தந்தையே.
3: இந்த நிலை வரும், இவன் இந்த முடிவைத்தான் எடுப்பான் என நான் யூகித்தே இவனை பற்றி தங்களிடம் தவறாது நினைவுறுத்தியே வந்துள்ளேன் தந்தையே.
2: தந்தையே, என்னை சங்கத்துக்கு அர்ப்பணிப்பதாக எண்ணியே புத்த தர்மன் என பெயரிட்டதாக தாங்கள் கூறியது உண்மையெனில் என்னை சங்கத்துக்கே அர்ப்பணித்து விடுங்கள். உலகை நான் கற்க வேண்டும். மக்களின் துன்பத்தை போக்க என்னால் இயன்றதை நான் செய்ய வேண்டும்.
0: மன்னா, இந்த முடிவு இவனுடையது அல்ல. இது சாக்கிய முனியின் முடிவாகவும் இருக்கலாம். இப்பொழுது உன் முடிவே.
4: அவன் முடிவு அதுவென்றால் தடை சொல்ல நான் விரும்பவில்லை. அவனை நீங்களே அழைத்துச் செல்லுங்கள்.
0: இவன் கற்க வேண்டியது இன்னும் நிறைய உண்டு. என் பின்னால் வருவதால் அது நிறைவேறாது. இவனை அங்கு பிரஷ்னாதாரா பிக்குனியிடம் ஒப்படைக்கப் போகிறேன்.
1: பிக்குனியிடமா? அங்கு ஒரு பெண்ணிடம் இவன் என்ன கற்க முடியும்?
0: பிரஷ்னாதாரா மடத்தின் 27வது பிரதான குரு. அங்கு இவன் கற்க வேண்டியது நிறையவே உள்ளன மன்னா.

0: வணக்கம் அம்மையே.
1: வாருங்கள் பிரம்மானந்திரி, புத்த பெருமானின் ஞான ஒளி உலகெங்கும் ஒளிரட்டும். அதற்காக முனையும் நம் போன்றரின் கடமைகளும் தொய்வின்றி நடக்க அவர் அருளட்டும். அமருங்கள்.
2: வணக்கம் தாயே.
1: வாழ்க பிரம்மானந்தரே. யார் இந்த பிள்ளை?
0: புத்தரை சரணடைய விரும்பும் இவன் மன்னர் சிம்மவர்மனின் மூன்றாவது பிள்ளை. பெயர் புத்தவர்மன்.
1: அரசை துறந்த ஞான அரசரின் அடிகளை பின்பற்ற வந்திருக்கும் இளவரசனா? நன்று நன்று.
0: இவனை புத்தருக்கு தானம் கொடுக்கவே புத்தவர்மன் என பெயரிட்டதாக மன்னர் கூறினார்.
1: அவர் என்னலாம்? இவன் தாயாரா?
2: தாயே, எனக்கு வினா தெரிந்த நாள் முதல் புத்தரே என் ஞானகுரு, தர்மமே என் வழி, சங்கமே என் வீடு. எனக்கு அரசு வேண்டாம், ஆன்மபலமே தேவை.
0: இவன் அரண்மனையில் வாழ்ந்ததை விட விகாரிலும் பிக்குகளின் அருகிலுமே அதிகம் வாழ்ந்ததாக மன்னர் கூறினார். தாங்கள் இவனுக்கு குருவாக இருந்து வழிகாட்டவே இவனை இங்கு அழைத்து வந்தேன்.
1: புத்த தர்மா, நீ உண்மையிலேயே அரசபோகத்தை துறக்க எண்ணுகிறாயா? துறவரம் விளையாட்டல்ல, கடுமையான விரதங்களையும் கட்டுப்பாடுகளையும் உள்ளடக்கியது. அறிவாய் அல்லவா?
2: அறிவேன் தாயே. விகாரில் பிக்குகளோடு வாழ்ந்து அவர்களின் வாழ்க்கை முறைகளையும் அறிந்தவன் நான். விரதங்களும் கட்டுப்பாடுகளும் எனக்கு சுமையே அல்ல.
1: நன்று. இன்று முதல் நீ இங்கு தங்கி புத்தரின் போதனைகளை, புத்த தர்மத்தை, பாலி மொழியை முறையாக கற்றுக்கொள்ள நான் ஆசிரியர்களை நியமிக்கிறேன். போதனை வழிகாட்டிய நூல்கள் யாவும் பாலி மொழியிலேயே இருப்பதால் அம்மொழியை நீ பயில்வது மிகவும் அவசியம்.
0: தாயே, நானும் இங்கு இவனோடு சிலகாலம் தங்க தங்களின் அனுமதி வேண்டும்.
1: ஆகட்டும், நீங்களும் ஏதாவது ஒரு படத்துக்கு ஆசிரியராகலாம். இவனை அழைத்து சென்று விபலானந்தரிடம் ஒப்படைத்து விடுங்கள். நான் பிறகு அவரை சந்தித்து விவரங்கள் கூறுகிறேன். புத்த தர்மா,
2: தாயே,
1: இந்த வினாடி முதல் நீ இளவரசன் அல்ல, தலைமுடியை மடித்து காவி உடுத்தி இளந்துறவி பட்டியலில் நீயும் மேய்கின்றாய். மடத்தின் கட்டுப்பாடுகளுக்கு நீ அவசியம் பணிய வேண்டும். இப்பொழுது நீ இவரோடு செல்லலாம்.
2: நல்லது தாயே.

0: பிரம்மானந்தரே, புத்த தர்மனை பற்றி உங்கள் கருத்து என்ன?
1: வந்த நாள் முதல் இந்நாள் வரை அவன் மடத்தின் விதிகளை மீறியதில்லை. அன்றாட கடமைகளிலும் அவன் தவறியதில்லை.
0: நானும் கவனித்துக் கொண்டுதான் வருகிறேன். ஏடுகள் உள்ள இடத்தையே அவன் நாடுகின்றான். அவனால் புத்த தர்மம் வளர்ச்சி அடையும் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. அதனால் அவன் வர்மக்கலையையும் வர்மக்கலையின் ஒரு பகுதியான நோக்கு வர்மத்தையும் மருத்துவத்தையும் பயில வேண்டும். பச்சிலைகளை அறந்திருக்க வேண்டும். புத்தம் அன்பை முன்னிறுத்துவதால் ஆயுத பயிற்சி நமக்கு தேவையில்லை.
1: கைகளும் கால்களுமே ஆயுதங்களாக நம்மை தற்காத்துக் கொள்ளும் பயிற்சியே அவனுக்கும் மற்றவர்களுக்கும் தேவை. நாட்டையும் காட்டையும் கடந்து சென்று அன்பை போதிக்கும் பிக்குகளுக்கு தன் கையே தனக்கு உதவி.
0: வேறு எந்தவித தற்காப்பு பயிற்சிகள் தேவை என்பதையும் நீங்களே முடிவு செய்து அனைவருக்கும் பயிற்சி அளிக்க ஏற்பாடு செய்யுங்கள்.
1: ஆகட்டும் தாயே.
0: என் நீண்ட நாள் கனவுக்கு புத்த தர்மனி ஏற்புடையவனாக இருப்பான் என்று என் உள்ளுணர்வு கூறுகிறது.

0: புத்தரின் அன்பு வழியில் ஆட்சி புரியும் மன்னருக்கு பணிவான வணக்கங்கள்.
1: வாருங்கள் கோய்கோ, இன்னும் அதே பிரச்சனையோடு தான் வந்திருக்கின்றீர்களா?
0: ஆம் அண்ணா, நீங்கள் புத்தரை பின்பற்றுகிறீர்கள், நானும் என்னை போன்ற இன்னும் சிலரும் உங்கள் வழியிலேயே நடக்கின்றோம். ஆனால் நாட்டில்
1: புரிகிறது, நாட்டில் கன்ஃபியூஷஸ் தாவோ இரண்டு சமயங்களுக்கு இடையே நடக்கும் விவாதங்களும் அதனால் ஏற்படும் சண்டைகளையும் எப்படி தவிர்ப்பது என்றுதான் தெரியாமல் தடுமாறி நிற்கின்றேன்.
0: அவரவர்களுக்கு பிடித்த ஒன்றை தெரிவு செய்து அதன் வழி அவர்கள் வழிபாட்டை நடத்தி கொள்ளலாமே. ஒருவரின் வழிபாட்டு முறையில் மற்றவர் ஏன் தலையிட்டு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும்?
1: கன்ஃபியூசஸ் வழி மக்களின் அறியாமையை அகற்றுவது, தாவோ இறைவனை நாடும் வழி, புத்தம் அன்பு வழி. மக்கள் இறைவனை அடைவதுதான் அனைவரின் வழியும். முன்னது அறியாமை அகற்றி இறையை அடைவது. இருந்தும் இதில் என் வழிதான் சரி, உன் வழி தவறு என்று யார் முடிவு செய்வது?
0: இது அறியாமையின் வெளிப்பாடு அண்ணா. இதற்கு ஒரே வழி, மக்களின் அறியாமையை போக்கவும் புத்தரின் அன்பு வழியை பின்பற்றவும் ஒரு சிறந்த ஞானி நமக்கு தேவை. இங்கு உள்ளவர்களால் இதுவரை அது நிறைவேறவே இல்லை.
1: வேறு யார் உண்டு, நீங்கள் அறிவீர்களா?
0: இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் புத்த மடத்தின் 27வது குருவாக இருக்கும் அம்மை பிரச்சனாதாரா அறிந்திருக்க கூடும். அவரை அணுகினால் இதற்கு தீர்வு கிடைக்கலாம்.
1: ஏற்புடைய கருத்து உங்களுடையது. சீன நாட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நல்ல உறவு உண்டு, வாணிப சிறப்பும் உண்டு. நம் கோரிக்கை ஏற்கப்படும் என்று நான் நம்புகிறேன். இன்றே மடத்தின் 27வது குருவான பிரச்சனாதாரா அம்மைக்கு ஓலை அனுப்புகிறேன்.
0: மன்னரின் ஓலைக்கு நல்லதொரு பதில் வரும் என்று நானும் நம்புகிறேன்.
1: ஆணாதிக்கம் கொண்ட நாட்டில் ஒரு பெண் புத்த மடத்தின் குருவாக இருப்பதிலிருந்தே அவரின் அறிவு திறனும் நிர்வாக திறனும் தெளிவாக தெரிகிறது. புத்தரின் அன்பு வழி அங்கு பால் வேற்றுமைகளை களைய வைத்திருக்கிறது.
0: ஆம் அண்ணா, அங்கு நிறைய பெண் பிக்குணிகள் இருப்பதாகவும் கேள்விப்பட்டுள்ளேன்.
1: பெண்ணே குருவாக இருப்பதால் அங்கு பெண் பிக்குணிகள் இருப்பதில் ஆச்சரியமில்லையே.
0: நான் விடைபெறுகிறேன். விரைவில் அங்கிருந்து ஒரு ஞானி வருவார் என்று நம்புவோம்.
1: நல்லது.

0: அச்சாமி, என்னை அழைத்தீர்களா தாயே?
1: ஆமாம் பிரம்மானந்தரி, அமருங்கள். எனக்கோ வயதாகிக் கொண்டே வருகிறது. எனக்கு பின்னே 28வது குருவாக நாம் ஒருவரை அடையாளம் காண வேண்டும்.
0: தாங்கள் யாரையேனும் மனதில் கொண்டுள்ளீர்களா?
1: ஆம், புத்த தர்மனே அவர். புத்த தர்மன் இங்கு வந்து பல ஆண்டுகள் கடந்து விட்டன. எனக்கு அடுத்து அவர் மடத்தின் குருவாக வருவதற்கு தகுதி உள்ளவரா? உங்கள் கணிப்பு என்ன?
0: தாயே, என் கணிப்பில் மட்டுமல்ல, மற்றவர்களின் கணிப்பிலும் புத்த தர்மன் அனைத்திலும் உயர்வாக இருப்பதாகவே கருதி அவரை மதிக்கின்றார்கள். புத்தரின் போதனைகளிலும் நம் பாலி இலக்கிய ஞானத்திலும் நோக்கு வர்மம், மருத்துவம், பர்ம தற்காப்பு கலை அனைத்திலும் அவர் சிறந்தே விளங்குகின்றார்.
1: இருந்தாலும் அவரிடம் சில கேள்விகளை கேட்டு அவரை பரீட்சித்த பின்னரே நாம் முடிவுக்கு வர முடியும். அதற்காகவே உங்களை அழைத்தேன். புத்த தர்மரையும் அழைத்துள்ளேன். சீன மன்னர் யாங் உய்தி அவர் நாட்டுக்கு ஒரு ஞானியை அனுப்ப வேண்டி ஓலை விடுத்துள்ளார். அதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும்.
0: சீன நாட்டுக்கா? அங்கு செல்பவர் நம் நாட்டின் செல்வாக்கை காப்பதோடு புத்த தர்மத்தையும் நன்கு அறிந்தவராகவும் அதை காப்பவராகவும் இருக்க வேண்டும். புத்த தர்மன் அதற்கு தகுதியானவராகவே இருப்பார் என்று நானும் கருதுகிறேன்.
1: வரட்டம், பார்ப்போம்.

0: சாமி.
1: வாருங்கள் அடிகளே, அமருங்கள்.
0: தாயே, இது என்ன புதிய மரியாதை? நான் தங்கள் அருகில் அமர்வதா?
2: காரணம் உண்டு புத்த தர்மரே, பதறாமல் அமருங்கள்.
1: அடிகளே, நீங்கள் எந்த அளவுக்கு புத்த தர்மத்தை, புத்தரின் போதனைகளை அறிந்துள்ளீர்கள் என்பதை நாங்கள் அறிய வேண்டும். அதற்காக சில கேள்விகள் உங்களிடம்.
0: கேளுங்கள் தாயே, எனக்கு தெரிந்தவற்றை பதிலாக உரைக்கிறேன்.
1: சாதாரண மக்களும் மகிழ்ச்சியாக வாழ புத்தரின் ஆலோசனை என்ன?
0: நான்கு வழிகளை புத்தர் மொழிந்துள்ளார். முதலாவது உத்தான சம்பதம். ஒரு மனிதன் திறமை வாய்ந்தவனாகவும், தொழில் நேர்த்தி கொண்டவனாகவும், ஆர்வம் உடையவனாகவும், மிகுந்த சக்தி உடையவனாகவும் இருக்க வேண்டும். இரண்டாவது அர்த்த சம்பதம். தர்மமான வழியில் தான் சம்பாதித்த பணத்தை காக்க வேண்டும். மூன்றாவது கல்யாண மித்தம். அவன் நல்ல நண்பர்களை கொண்டிருக்க வேண்டும். நல்ல காரியங்களை செய்யும் தாராள மனதை கொண்டவர்களாகவும், புத்தி கூர்மை உடையவர்களாகவும், தீமையான வழிகளில் அவனை செல்லவிடாமல் நல்ல வழிகளில் அவனை நடத்தி செல்பவர்களாகவும் நண்பர்கள் இருக்க வேண்டும். நான்காவது சமஜீவிதம். அவன் தன் வருவாய்க்கு தக்க விதத்தில் நியாயமான வழியில் செலவழிக்க வேண்டும். பேராசையுடன் செல்வத்தை சேமித்து வைக்கக் கூடாது. ஊதாரியாக இஷ்டப்படி செலவழிக்கவும் கூடாது. வருவாய்க்கு தக்க விதத்தில் வாழ வேண்டும். மக்கள் மகிழ்ச்சியாக வாழ நான்கு வழிகள் இவை.
1: இவை நான்கு மட்டும்தானா?
0: இல்லை தாயே, என்றுமே மகிழ்ச்சியாக இருக்க மேலும் நான்கையும் புத்தர் அருளியுள்ளார். அவை சிரத்தை, ஒழுக்கம், ஆன்மீகம், அறிவு ஆகியவற்றில் அவன் நம்பிக்கையும் விசுவாசமும் கொண்டிருக்க வேண்டும். அடுத்தது சீலம். திருடுதல், ஏமாற்றுதல், அடுத்தவர் மனைவி மீது ஆசைப்படுதல், மது அருந்துதல் ஆகியவற்றில் இருந்து அவன் விலகி இருக்க வேண்டும். அதுவே சீலம் எனும் நல்லொழுக்கம். மூன்றாவது சுகா. அவன் தர்ம சிந்தனையோடும் பணத்தின் மீது பற்று வைக்காமலும் இருக்க வேண்டும். அதுவே சுகா. நான்காவது பன்னா. துன்பத்தை ஒரே அடியாக ஒழிக்கும் ஞானத்தை அவன் விருத்தி செய்து கொள்ள வேண்டும். அதுவே நிர்வாணத்துக்கு வழிவகுக்கும்.
2: இதை தவிர்த்து ஒரு சாமானியனுக்கும் இந்த உலகத்தில் நான்கு விதமான சுகங்கள் உண்டு, அதையும் விளக்குங்கள்.
0: முதலாவது ஆர்த்தி சுகம். நியாயமான வழியில் சம்பாதித்த பணத்தை கொண்டு பொருளாதார ரீதியில் பணத்தின் பாதுகாப்பால் துன்பமின்றி வாழ்வது. இரண்டாவது போக சுகம். தான் சம்பாதித்த பணத்தை தனக்காகவும், குடும்பம், உறவுகள், நண்பர்கள் மற்றும் நல்ல காரியங்களுக்கும் செலவிடுவதால் வரும் சுகம். அடுத்து வருவது அனான சுகம். எந்தவித கடனும் இல்லாமல் கடன் தொல்லையின்றி வாழும் சுகம். நான்காவதாக அனாவஜ்ய சுகம். எந்தவித தப்பும் இல்லாமல் எண்ணத்திலும் சொல்லிலும் செயலிலும் தீமையை கொண்டிராத தூய்மையான வாழ்க்கையை வாழ்வது அனாவஜ்ய சுகம்.
1: நன்று, முடிந்தது. நீங்கள் குடிலுக்கு செல்லலாம்.
0: சென்று வருகிறேன் தாயே. இருவருக்கும் வணக்கம்.
1: பெருமானந்தரே, நான் முடிவு செய்துவிட்டேன். புத்த மடத்தின் 28வது குரு புத்த தர்மன் தான். குருவாக அறிவிக்கப்படும் நாளில் புத்த தர்மர், போதி தர்மர் என புதுப்பெயர் கொள்வார்.

0: மனிதமான நான் எனக்கு பின்னே புத்த தர்மத்தையும் இம்மாபெரும் மடத்தையும் கட்டிக்காக்கவும் புத்த தர்மரை 28வது குருவாக நாம் அங்கீகரிக்கும் நான் உங்கள் அனைவரின் ஒப்புதலையும் பிரம்மானந்த அடிகள் ஏற்கனவே பெற்றுவிட்டார். புத்த தர்ம அடிகளே, இங்கு வாருங்கள். இந்த மடத்தின் குரு பொறுப்பை ஏற்கவும் புத்தரின் ஞான ஒளியை உலகெங்கும் ஒளிரச் செய்யவும் நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா?
1: ஒப்புக்கொள்கிறேன் தாயே.
0: இன்று முதல் நம் மடத்தின் 28வது குருவாக புத்த தர்மரை அறிவித்து என் பணிகளை அவரிடம் ஒப்படைக்கிறேன்.

0: மடத்தின் குருவாக பொறுப்பேற்று இருக்கும் புத்த தர்மர் இன்று முதல் போதி தர்மர் என்னும் புது பெயரிலேயே அழைக்கப்படுவார்.
1: புத்தரின் பொன்மொழிகளையும் அவரின் வழியையும் போதிக்கப் போகும் இவருக்கு போதி தர்மர் என்ற பெயர் மிக பொருத்தம்.
2: போதி தர்மர் வாழ்க! போதி தர்மர் வாழ்க! வாழ்க!

0: உங்கள் முன்னோர்கள் கன்ஃபியூசியஸ் போதனைகளின் வழி ஆட்சி புரிந்தனர். நீங்கள் அதில் ஆரம்பித்து இன்று புத்தரின் வழியில் மாறி அசைவத்தை ஒதுக்கியதோடு அல்லாமல் நாட்டின் உயிர் வதைக்கும் தடை விதித்திருக்கின்றீர்கள்.
1: ஓர் உயிரை கொடுக்க முடியாத நமக்கு உயிரை எடுக்கும் உரிமையை யார் கொடுத்தது?
0: காட்டில் மிருகங்களை வேட்டையாடி உணவாக கொண்டு வாழ்ந்தவர்கள் தானே மனித இனம்.
1: உண்மைதான், நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கிறது, அதுதான் அனைத்தையும் படைத்தும் காத்தும் வருகிறது என்று உணராத கற்காலம் அது, நாகரீகத்தை உணராத காலம்.
0: ஆம், மனிதர்களும் கால ஓட்டத்தில் கற்காலம் தாமிர காலத்தையும் கடந்து இன்று இரும்பு காலத்தில் வாழ்கின்றோம். ஆடையற்ற நிலையில் இருந்து இன்று நாகரீகம் பெற்றவர்களாக வாழ்கின்றோம். இருந்தும்
1: புரிகிறது, என் கட்டுப்பாடுகள் மக்களில் ஒரு பகுதியினருக்கு பிடிக்கவில்லை, என்ன வெறுக்கின்றார்கள் என்று தானே சொல்ல வருகின்றீர்கள்?
0: ஆம், அது உங்கள் ஆட்சிக்கு ஆபத்தாக வரும் சாத்தியம் உண்டு. கால்நடைகள் வளர்ப்பை தொழிலாக கொண்டவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது.
1: அவர்கள் விவசாயத்துக்கு மாறலாமே, கால்நடைகளின் கழிவு உரமாகுமே.
0: கன்ஃபியூசியஸ் தாவோ என சமய நம்பிக்கையால் பிளவுபட்டு உயிர்வதை தடுப்பு ஆணையால் மேலும் பிளவுபட்டு இருப்பவர்களை எப்படி ஒன்றுபடுத்துவது?
1: அதற்குத்தான் தமிழ்நாட்டில் இருந்து ஒரு ஞானியை அனுப்பி வையுங்கள் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளோம். விரைவில் அனுப்பி வைப்பதாக நமக்கு பதிலும் வந்ததே.
0: அவர் வந்தால் மக்களை மாற்ற முடியுமா?
1: நாம் வழிபடும் புத்தரால் முடிந்ததே. புத்தர் ஆயுதம் எடுக்கவில்லை, அன்பால் தானே கவர்ந்தார். புத்தர் வாழ்ந்த நாட்டில் இருந்து வருபவரால் நிச்சயம் முடியும் என்று நம்புவோம்.
0: சரி, போர் என்று வந்துவிட்டால் உயிர்வதை அவசியமாகிறதே. அங்கு நாம் அன்பை பற்றி பேசிக் கொண்டிருக்க முடியாதே.
1: அரசியலும் ஆன்மீகமும் வேறு வேறு. இடமும் சூழலுமே அவசியத்தையும் அவசியம் அற்றதையும் நிர்ணயிக்கிறது. ஒரு சிலரின் மனக்கொந்தளிப்பை நானும் அறிவேன். ஞானியின் வரவே அதை அடக்கும் என்றும் நம்புகிறேன்.

0: மன்னர் லியாங் ஊத்தி அவர்களின் ஓலைக்கு பதில் அளிக்கும் கடமையும் அதிகாரமும் மடத்தின் குருவுக்கே உண்டு.
1: மடத்து நிர்வாகத்தை ஏற்றுள்ள போதி தர்மர் அடிகளும் அதை அறிவாரே.
2: தாயே, ஓலையின் வாசகங்கள் என்னவென்பதை நான் அறியேன். மேலும் அது தங்களுக்கு வந்த ஓலை. மடத்தின் 27வது குருவாக அதற்கு தாங்களே அன்று முடிவெடுத்திருப்பீர்கள் அல்லவா?
0: ஆம், நானும் பிரம்மானந்தரும் கலந்தே முடிவெடுத்தோம். ஆயினும் மடத்தின் 28வது குருவாக அதற்கு அனுமதி தங்களிடமிருந்தே வர வேண்டும்.
1: அடிகளே, சீன நாட்டின் மன்னர் புத்தரின் போதனைகளை பின்பற்றி அதன் வழி ஆட்சியை நடத்துபவர்.
2: சீன நாட்டின் மக்கள் கன்ஃபூசியஸ், தாவு இரு சமயங்களையும் பின்பற்றுபவர்கள் அல்லவா? அங்கு புத்தத்துக்கு எதிர்ப்பு இருக்குமே.
1: புத்தத்துக்கு மட்டுமல்ல, அங்கு கன்ஃபூசியஸ் போதனைகளும் தாவுமே ஒன்றை ஒன்று எதிர்த்து மக்கள் அடிக்கடி சண்டையிட்டுக் கொள்வதால் அனைத்தையும் ஒரு சமநிலைக்கு கொண்டு வரவும் புத்தரின் அன்பு அங்கு பரவி மக்கள் அமைதியாக வாழ வேண்டும் என மன்னர் விரும்புகிறார்.
0: அதனால் அங்கு அமைதியை நிலைநாட்ட இங்கிருந்து ஒரு ஞானியை அங்கு அனுப்பி வைக்க கேட்டு மன்னர் ஓலை விடுத்திருக்கிறார்.
2: தங்கள் முடிவு எதுவோ அதை அப்படியே செயல்படுத்தலாமே தாயே. அதில் எனக்கு எவ்வித மறுப்பும் இருக்கப் போவதில்லை. யாரை அனுப்புவதாக முடிவெடுத்தீர்களோ அவரையே அனுப்பலாமே.
0: அதற்கு 28வது குருவாக இருக்கும் தங்களை தவிர வேறு யார் தகுதியானவராக இருக்க முடியும்?
2: நானா? தாயே, எனக்கே குருவாக இருந்த தாங்கள் செல்லலாமே.
0: நான் பெண்ணாக இருப்பதால் அங்கு என் போதனைகள் பயனற்று போகலாம். மன்னரின் நோக்கமும் சிதைந்து போகலாம்.
2: தாயே, என்னை இங்கு அழைத்து வந்து எனக்கு வழிகாட்டியாகவும் வயதிலும் அனுபவத்திலும் என்னை விட முதிர்ந்தவருமான பிரம்மானந்தர் செல்லலாமே. நான் வயதிலும் அனுபவத்திலும் இளையவன்.
1: ஆனால் ஞானத்தில் என்னை விட தெளிந்தவர், சகல கலைகளையும் அறிந்தவர், முக்கியமாக நோக்கு வர்மத்தை முழுமையாக பயன்படுத்த தெரிந்தவர். செயலின் வழியே அனுபவம் தானாக வந்து சேரும்.
2: அப்படியானால் எனக்கு அட்டி இல்லை. உலகையும் மக்களையும் அறிய வேண்டும், இறப்புக்கு பின்னால் உள்ள ரகசியத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றே நான் அரண்மனை வாழ்வை துறந்து இங்கு வந்தேன்.
0: சீனாவுக்கு செல்ல உங்களை விட தகுதியானவர் இங்கு இல்லை. மேலும் பாலி மொழியில் உள்ள நம் இலக்கியத்தை சீன மொழியில் மொழிபெயர்க்கவும் மன்னர் ஆர்வம் கொண்டுள்ளார். அதற்கும் உங்கள் உதவி தேவைப்படும்.
2: நல்லது, நான் செல்ல சித்தமாக இருக்கிறேன் தாயே. ஆனால் மடத்தின் குருவாக பொறுப்பேற்றிருக்கும் நான் அங்கு சென்று

0: அன்பால் மருத்துவத்தால் போதனையால் வெல்வேன் தாயே.
1: உங்கள் பயணம் வெற்றியாக அமைய நம் ஞான குரு சாக்கிய முனியின் அருள் பூரணமாக கிட்டும். பயமின்றி செல்லுங்கள்.
0: ஆகட்டும் தாயே.
2: புத்தம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம்.

0: இதுவரை நீங்கள் கேட்டது மின்னலின் வானொலி நாடகம். இதில் கா குணசேகரன், மதியழகன், கே எஸ் மணியம், சிவந்திரன், தர்மாதேவர், அமீர் அப்பாஸ் ஆகியோர் நடித்திருக்கின்றனர். இவர்கள் நடிப்பில் கே எஸ் மணியம் எழுதிய போதி தர்மன், தயாரிப்பு காயத்ரி கண்ணம்மா.
1: இது ஒரு மறு ஒளிபரப்பு. போதி தர்மன்.
2: நீ நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

0: தீரா இசையில் இடம்பெற்றிருந்த வானொலி நாடகம் மற்றும் பாடல்கள் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். மின்னலோடு தொடர்ந்து இணைந்திருக்கும் உங்க நேச மனசுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. 8 மணிக்கு மேல் காற்றின் மொழியில் உங்களோட பேச வந்திருக்காங்க பிரவீன் குமார். எப்போதுமே உங்கள் பயணம் எங்களோட இருக்கட்டும். மனசையும் உடம்பையும் பத்திரமா பாத்துக்கோங்க. இந்த அளவில் உங்களிடமிருந்து விடை பெறுகின்றேன். நான் உங்கள் நளினி அச்சுதன். மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.
1: அப்புறங்க வாழ்க்கையில எப்படி போய்கிட்டு இருக்கு? நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே விட்டுருங்க. இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். பன்னாட்டு சட்ட செயலாக்கத்தில் இரட்டை நிலைப்பாடு அதிகரித்து வருவது குறித்து மலேசியா கவலையை வெளிப்படுத்தியுள்ளதாக தற்காப்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது கலினூர் டேன் தெரிவித்தார். பன்னாட்டு சட்ட மீறல்கள் பெரும்பாலும் முரண்பாடான பாரபட்சமான எதிர்வினைகளை பெறுவதை ஷங்கரிலாவில் நடைபெற்ற 6ஆம் நாள் கலந்தாய்வில் அவர் குறிப்பிட்டார். தாப்பா பத்துபுத்தே மலைப்பகுதியில் காணாமல் போன ஜஸ்லிண்டா சலுடினை தேடி மீட்கும் பணிக்கு கூடுதலான அதிகாரிகள் திரட்டப்பட்டுள்ளனர். இப்பணிக்கு ஒருங்கிணைந்த விரிவான நடவடிக்கை தேவைப்படுவதாக பேரா மாநில தீயணைப்பு மீட்புத்துறை இயக்குநர் டத்தோ சயானி சைடோன் தெரிவித்தார். காலை வரையில் 21 அதிகாரிகள் தேடி மீட்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். மலைப்பகுதிகளில் வழி தவறுவதையோ அவசர நிலைகளை எதிர்கொள்வதையோ தவிர்ப்பதற்கு மலையேறிகள் முழு தயார் நிலையில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டுமென பேரா வனத்துறையின் மலை வழிகாட்டி முசாஃபர் முகமது அறிவுறுத்தியுள்ளார். பொதுவாக மலையேறிகள் அடிப்படை அவசர கால உபகரணங்களை உடன் கொண்டு செல்வதில்லை என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். உலக சுகாதார நிறுவனம் WHO தலைவர் டெட்ரோஸ் அடனோம் கெப்ரிஜீசஸ் இபோலா தொற்று பரவலால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள கொங்கோ இத்துரி மாநிலத்தின் தலைநகர் புனியா சென்றடைந்தார். அத்தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களை சந்திப்பதோடு அவர்களுக்கான தகுந்த உதவிகளை வழங்கவும் தாம் இப்பயணத்தை மேற்கொண்டுள்ளதாக டெட்ரோஸ் கூறினார். ஐரோப்பிய வெற்றியாளர் லீக் கால்பந்து போட்டியில் பாரிஸ் செயின்ட் ஜெர்மைன் PSG அணியின் வெற்றியை கொண்டாடும் வகையில் பிரான்சின் பெரிய நகரங்களில் ரசிகர்கள் கூடினர். கொண்டாட்டங்கள் வன்முறையாக மாறியதை அடுத்து 400க்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்டதாக DPA செய்தி நிறுவனம்

கூறியது. நிறைவாக ஈரார் 26 உலக கிண்ண கார்பந்து. அமெரிக்க அணியின் தற்காப்பு ஆட்டக்காரர் கிறிஸ் ரிச்சர்டுக்கு கணுக்கால் காயம் ஏற்பட்டுள்ளதை தொடர்ந்து அவர் சொந்த இடத்தில் களமிறங்கும் வாய்ப்பு தெளிவாக இல்லாதது மேலாளர் மொரிசியோ பொச்செட்டினோவுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாளை திட்டமிடப்பட்டுள்ள செனகலுடனான நட்புமுறை ஆட்டத்தில் ரிச்சர்ட் பங்கேற்க மாட்டார் என்று அந்த நிர்வாகி உறுதிப்படுத்தினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

விசாக தினத்தை கொண்டாடிட்டு இருக்கீங்களா, இல்ல விசாக தின கொண்டாட்டங்களை இன்று பார்த்து கண்டு களிக்க போனீங்களா? இந்த ஒரு நாள் ரொம்ப மன அமைதியுடன் மன நிறைவாகவும் உங்களுக்கு அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் விசாக தின வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். சரி, எப்போதும் ஞாயிற்றுக்கிழமை இரவு நாளே ஞாயிற்றுக்கிழமை இரவா அப்படின்னு இருக்கோம், ஆனா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இரவா அப்படின்னு இருக்கோம். ஏன்னா அடுத்த இரண்டு நாட்களுக்கு பொது விடுமுறை, அதனால கண்ணா ரெண்டு லட்டு தின்னு ஆசையான்ற மாதிரி அந்த ஒரு உற்சாகத்திலேயே உங்க நாளெல்லாம் கழிஞ்சிருக்கும் இல்லையா? இந்த நேரத்துல மூன்றாவது லட்டா காற்றின் ஒளியில் இதமான பாடல்களுடன் உங்களுக்கும் மீங்களுக்கும் பிடித்த இசையை நள்ளிரவு 12 வரைக்கும் ஒளிபரப்ப உங்களோடு பேச நான் பிரவீன்குமார் வந்துட்டேன். நிறைய உங்களுக்காக அங்கங்கள் இன்றும் காற்றின் மொழியில் நிறைந்திருக்க போகின்றது. தொடக்க ஒரு மணி நேரத்திற்கு தெலுங்கு திரை இசை பாடல்கள் தொடக்க பாடல் டிஎஸ்பி கொண்டு வராரு. இதோ

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேயர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் 8:37. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் 8:37.
2: அண்ணே, அடுத்த வாரம் எங்க வீட்டுல பெரிய விருந்து நடத்த போறோம். பாபா சிறைச்சி மசாலைக்கு ஆர்டர் பண்ணனும். ஸ்டாக் இருக்குல்ல, பத்தாம போயிட போகுது.
3: உண்மைதான், பாபாஸ் பொருளுங்க நிறைய விக்குது. ஆனா பாபாஸ் வாகனங்க தொழிற்சாலையில இருந்து பொருட்களை ஏத்திக்கிட்டு எல்லா இடத்துக்கும் அடிக்கடி வரதால மசாலா பொருட்கள் ரொம்ப புதுசா இருக்கும். பயப்பட வேணாம், எதை வேணும்னாலும் எப்பவும் எங்கேயும் வாங்கலாம்.
2: அப்படின்னா அடுத்த வாரத்துக்கு தேவையான பாபாஸ் பொருட்களை எப்ப வேணாலும் வாங்கிடலாம், அதானு சொல்ல வரீங்க?
3: நீ சொல்றது சரிதான்.

காற்றின் மொழியில் தெலுங்கு திரை இசை பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சரிங்க, தெலுங்கு சினிமா தகவல் ஒன்று. தெலுங்கில் ஒரு மூத்த நடிகர், முக்கியமான நடிகர், நடிகர் வெங்கடேஷ் இருக்கார் இல்லையா, அவரு முதல் முறையா இயக்குனர் டி விக்ரம் ஸ்ரீனிவாஸ் இவருடன் இணைந்து ஆதர்ஷ குடும்பம் அப்படின்ற ஒரு குடும்ப திரைப்படத்தின் படப்பிடிப்பு ரொம்ப வேகமா நடந்துட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க. அதோடு மட்டுமல்லாமல் நடிகர் வெங்கடேஷ் அவருடைய ஆதர்ஷ இயக்குனர்னு ஒருத்தர் இருக்காரு, அனில் ரவிப்பூடி. இவர் யாருன்னு பார்த்தோம்னா, கடந்த 2 ஆண்டுகளாக இந்த சங்கராந்தி திருநாளுக்கு இவருடைய திரைப்படங்கள் வெளியாகிதான் மிகப்பெரிய வெற்றி பெற்று வருகிறது இல்லையா. இந்த வருடம் பார்த்தோம்னா மன வர பிரசாத் காரு, சென்ற வருடம் சங்கராந்திக்கு வஸ்துநாம், இந்த திரைப்படங்கள் எல்லாம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. இதனால இவங்க இருவரும் என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னா, அடுத்த வருடமும் சங்கராந்தி திருநாளுக்கு வந்து இவங்களுடைய இந்த கூட்டணியிலேயே ஒரு திரைப்படத்தை வந்து தயார் செய்துட்டு இருக்காங்க. இந்த திரைப்படத்துல நடிகர் வெங்கடேஷுடன் இணைந்து நிறைய நடிகர்களும் இணைய போவதா தகவல் வெளிவந்திருக்கு. முக்கியமா வந்து நண்டமுறி கல்யாண் ராம் அவருடைய காட்சிகள் எல்லாம் ஏற்கனவே வந்து படமாக்க திட்டமிட்டுட்டாங்களாம். அதனால அடுத்த சங்கராந்தி திருநாளுக்கும் நடிகர் வெங்கடேஷ், அனில் ரவிப்புடி இவங்க இணையில் ஒரு திரைப்படம் வருவதால் கண்டிப்பா அதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமையும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால அவங்க இணையில் வந்த இந்த சங்கராந்திக்கு வஸ்துநாம் திரையிலிருந்து அடுத்த பாடலை கேட்கலாம். பீம் செசிரியாலோ, ரோஹி மற்றும் விக்டரி வெங்கடேஷ் அவரை நடிகர் வெங்கடேஷுக்கு பாடியிருக்காரு, அந்த பாடலை கேட்கலாம். இதோ

0: మీ బాడీ ఉన్న కండిషన్ కి డాన్స్ లో ఊపులు అవసరమా సార్?
1: పదండి పదండి, డ్రెస్ వేసుకోండి.
2: ఆ బై, హ్యాపీ సంక్రాంతి.
3: காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
4: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்கதான் ஒழிவீங்க?
3: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
5: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
4: அது என்ன சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
3: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா?
4: எப்படிங்க பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
3: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா?
5: உங்களுக்கே நல்லா இருக்கா?
3: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு.
5: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
6: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
4: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM-இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

0: யாரோ இரவு 7 மணிக்கு மேலாம் சாப்பிட போறதில்லன்னு சொன்னாங்க போல.
1: அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம்னு இருக்க. சும்மா சாப்பிடறப்பலயே கண்ணை வச்சுக்கிட்டு இருக்கிறது.
0: அஸ்வினி குடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடுறேன்னு சொல்லிருந்தீங்கல்ல, முடிச்சிருவீங்கல்ல?
1: அதுதான், அந்த வேலையெல்லாம் நாளைக்கு காலையிலேயே உடனே முடிச்சிடலாம்னு நினைச்சேன். நாளைக்கு பாத்துக்கறேன். ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடைஞ்சிருச்சே. இது இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
0: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
1: எது நாளைக்கா?
0: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க.
1: இப்படிக்கு பின்னலப்பா.

எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் கொண்டு வந்த பாடல் தாங்க அது. அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் தொலைபேசியை கண்டுபிடிச்சாரு, அவர் அதை கண்டுபிடித்தார், இவர் இதை கண்டுபிடித்தார்னு. இப்ப நம்ம பயன்பாட்டில் இருக்கிறோம் முக்கியமான அந்த கருவிகளை வந்து யார் யார் கண்டுபிடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஆனா மனித குலத்திற்கு ரொம்பவே பயன்பாடோடு இருந்த, முக்கியமா நிறைய பேரோட உயிரை காப்பாற்ற ரொம்ப உதவியா இருந்த ஒரு கருவியை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு வரைக்கும் தெரியாதான். அது என்ன கருவி தெரியுமா? தீயணைப்பு குழாய், ஃபயர் ஹைட்ரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இந்த நிறம் அங்க வெளியெல்லாம் இருக்கும், என்ன அந்த ரெட்டா இருக்கும் அந்த ஒரு சிவப்பு நிறத்துல, அதை வந்து நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய பொது இடங்கள்ல. அந்த இடங்கள்ல பார்க்கும்போது நம்ம தீயணைப்பு வீரர்களுக்கு ரொம்ப உதவியா இருந்திருக்கும் அந்த ஒரு கருவி. ஏன்னா வந்து அவங்க குழாய்களை புகுத்தி அப்படியே வந்து அந்த நீர் ரொம்ப வேகமா வருவதற்கு உதவியா இருந்திருக்கும். ஆனா அந்த ஒரு கருவியை யார் கண்டுபிடிச்சானே தெரியாதான். ஏன்னு பார்த்தோம்னா 1836 அமெரிக்க நாட்டில் வந்து ஒரு காப்புரிமை அலுவலகம் இருந்துச்சு. அந்த அலுவலகத்துல வந்து தீ விபத்து ஏற்பட்டு நிறைய அந்த ஆவணங்கள் எரிந்து விட்டுதான். அதனால வந்து யார் அதை கண்டுபிடித்தாங்க அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியாதான். ஆனா தெரியாம இருந்தாலும் அவருக்கு ரொம்ப நன்றியை சொல்லியே ஆகணும். ஏன்னா பல பேரோட உயிரை காப்பாற்ற உதவிய ஒரு கருவி. அதனால தீய பத்தி பேசணும் இல்லையா, தீ அணைப்பு பற்றி தீயா ஒரு பாடல் வருது அனிருத் ரவிச்சந்தர் கொண்டு வராரு இதோ.

கதை பொம்மா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதை பொம்மால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: அஸ்வினி, இந்த வருஷம் 1st ஜூன் எல்லாம் ஐசி அடையாள அட்டை எல்லாம் மாத்திரணும்னு சொல்லிருக்காங்க. மாத்திரு தெரியுமா?
1: அதுக்கேன்பா குரல் மாத்தி பேசுறீங்க?
0: அப்பதாமா கேக்குறவங்க நம்புவாங்க. நீ விஷயத்துக்கு வா.
1: 1st எல்லாம் மாத்தணுமா? யாரு உங்ககிட்ட இதெல்லாம் சொல்றது?
0: அதான் வாட்ஸ்அப்ல ஃபோர்வர்ட் டு மெனி நிறைய பேருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க, உனக்கு வரலையா?
1: ஐயோ அப்பா, அது 1st ஜூன்ல இருந்து அமல்படுத்துறாங்களே தவிர அடையாள அட்டையை உடனே மாத்தணும்ன்ற அவசரம் எல்லாம் கிடையாது. அடையாள அட்டை காணாமல் போனவங்க இல்ல அந்த சிப் இருக்கு இல்லையா அது வேலை செய்யாதவங்க மட்டும் இப்போதைக்கு மாத்தனா போதும்னு சொல்லிருக்காங்க.
0: என்னமா நீ வாட்ஸ்அப்ல சொல்றதெல்லாம் நம்ப வேணாம்னு சொல்லிட்டு இருக்க?
1: முக்கியமா வாட்ஸ்அப்ல வரத நம்பாதீங்கப்பா. எதுவா இருந்தாலும் அரசாங்கத்துடைய அதிகாரப்பூர்வ ஊடகங்களை பாருங்க. உண்மை தகவல்களுக்கு அதான் நம்ம ஆர்டிஎம்முடைய சமூக வலைதளங்களே இருக்க.
0: அப்பனா இந்த கோவிந்த கிட்ட இனிமேல் இதெல்லாம் அனுப்பி வைக்காதன்னு சொல்லணும். எவ்வளவு பொய் தகவல் அனுப்பியிருக்காங்க பாரு. இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

இந்திரா திரையில இருந்து அந்த ஒரு பாடலை கேட்டோம். கார்த்திக் மற்றும் உஷா கொண்டு வந்தாங்க. சரிங்க, கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையம் KLIA டெர்மினல் 1 இருக்கு இல்லையா, இங்க June 1st, அதாவது நாளை முதல் இந்த 24 மணி நேரமும் ஏரோ ட்ரெயின் சேவை வந்து மீண்டும் இயங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போக்குவரத்து அமைச்சு தெரிவிச்சிருக்காங்க. இந்த நள்ளிரவு 12 மணியிலிருந்து அதிகாலை 5 மணி வரை இந்த தொழில்நுட்ப பராமரிப்பு நேரம் வந்து தொடர்ந்துட்டு தான் இருக்கும், ஆனாலும் அந்த சேவை வந்து தொடர்ந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெலுங்கு திரையிசை பாடல்கள் தொகுப்பில் கடைசி 2 பாடல்கள், அடுத்து வரக்கூடிய பாடலை சூராஜ், சந்தோஷ் மற்றும் ஹரிணி கொண்டு வராங்க. கேட்கலாம், தொடர்ந்து பேசலாம். இது காற்றின் மொழி.

பன்னாட்டு சட்ட செயலாக்கத்தில் இரட்டை நிலைப்பாடு மலேசியா கேள்வி. மலேசிய வருகை ஆண்டு மேற்காசிய நெருக்கடியால் பாதிக்கப்படாத சந்தைகள் மீது கவனம். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 9 மணி முதன்மை செய்திகளுடன் எஸ் கோகுலன். பன்னாட்டு சட்ட செயலாக்கத்தில் இரட்டை நிலைப்பாடு அதிகரித்து வருவது குறித்து மலேசியா கவலை வெளிப்படுத்தியுள்ளதாக தற்காப்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது காலி நூர்டின் தெரிவித்தார். பன்னாட்டு சட்ட மீறல்கள் பெரும்பாலும் முரண்பாடான பாரபட்சமான எதிர்வினைகளை பெறுவதை சங்கரிலா 6ஆம் நாள் கலந்தாய்வில் அவர் குறிப்பிட்டார். பன்னாட்டு சட்டம் காகிதத்தில் எழுதப்பட்டது மட்டுமல்ல, உலக நாடுகள் கட்டாயம் பின்பற்ற வேண்டிய ஒன்றாகும். ஆனால் வல்லரசுகள் தங்கள் நலனுக்கும் தேவைக்கும் ஏற்றவாறு அதனை பின்பற்றுவதை டாக்டர் ஸ்ரீ காலிட் சுட்டிக்காட்டினார். மேற்காசிய போரினால் பாதிக்கப்படாத சந்தைகள் மீது ஈரார் 26 மலேசிய வருகை ஆண்டு கவனத்தை சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சு திருப்பியுள்ளது. நாட்டின் சுற்றுலாத்துறை தொடர்ந்து வளர்ச்சியடைவதை உறுதி செய்ய ஜப்பான், தென்கொரியா, சீனா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட இதர ஆசிய நாடுகளில் சந்தைப்படுத்தல் மேற்கொள்ளப்படுவதாக அமைச்சின் தலைமைச் செயலாளர் டாக்டர் ஷஹ்ருடீன் அபு சோஹோ தெரிவித்தார். இதுவரை அதன் அனைத்து நடவடிக்கைகளும் சுமூகமாக நடைபெறுவதை அவர் சுட்டிக்காட்டினார். ஈரார் 26 முதலாம் காலாண்டில் நாட்டின் சுற்றுலாத்துறையின் அடைவு நிலை தொடர்ந்து வலுவாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் இருந்ததாக டாக்டர் ஷஹ்ருடீன் குறிப்பிட்டார். விண்வெளி உட்பட செயற்கைக்கோள் சார்ந்த துறைகளில் கால் பதிக்க சரவா முனைந்துள்ளது. அவ்வகையில் விண்வெளி, செயற்கைக்கோள் பொறியியல், தரவு பகுப்பாய்வு, தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்களில் உள்ளூர் நிபுணத்தை மேம்படுத்துவதற்கான அடித்தளத்தை அமைத்து வருவதாக மாநில முதல்வர் தான் ஸ்ரீ அபங் ஜோஹாரி துன் ஒப்பேங் தெரிவித்தார். எதிர்காலத்தில் முக்கிய துறைகளாக இவை விளங்கும் என்ற எதிர்பார்ப்பு வலுத்துள்ள நிலையில் அத்துறைகளை வசமாக்கும் மாநில திட்டங்களுக்கு ஏற்ப இந்த முயற்சி அவசியமானது என்றார் அவர். 2030 கியூப்செட் நானோ செயற்கைக்கோளையவ சரவ அரசாங்கம் இலக்கிட்டுள்ளது. 43வது கோலாலம்பூர் பன்னாட்டு

0: பாட்டு புத்தக கண்காட்சியில் பஹாங் அரசாங்கம் மாநிலத்தின் அடையாளம் வலிமை உள்ளிட்ட தனித்துவத்தை எடுத்துரைக்கும் 7 சிறப்புமிக்க வெளியீடுகளை வெளியிட்டுள்ளது. ஸ்கெச் பஹாங் பஹாங்கின் முதல் சிறப்பு பதிப்பு. தெங்கு அசனாலின் வனவிலங்கு காப்பகத்தின் சிறந்த இடங்கள், மாநில பல்லுயிர் கொள்கை போன்றவை அதில் அடங்கும். இந்த புத்தகங்களை மந்திரி பசார் டாக்டர் ஸ்ரீ ஒன் ரோஸ்ரீ ஒன் இஸ்மாயில் வெளியிட்டார். இந்நிலையில் இவை வெறும் படங்கள், உண்மைகள், ஆவணங்களின் தொகுப்பு மட்டுமல்ல, மாறாக மாநிலத்தின் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை இணைக்கும் பயண பதிவு என அவர் கூறினார். நேற்றிரவு பினாங்கு சாலையில் உள்ள பழைய திரையரங்கு வளாகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தின் காரணத்தை தீயணைப்பு மீட்புத்துறை விசாரித்து வருகிறது. நிகழ்விடத்தில் உயிரிழந்தவரின் உடலுக்கு அருகில் சில ஆதாரங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவை அருகிலுள்ள ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் மாநில தீயணைப்பு மீட்புத்துறையின் இயக்குநர் மொஹமட் ஷோகி ஹம்சா தெரிவித்தார். இந்த ஆய்வினை மேற்கொள்ள 14 நாட்கள் ஆகும் என கூறப்பட்டுள்ளது. அந்த இரு அடுக்கக பாரம்பரிய கட்டடத்தை உணவகமாக மாற்றியமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்படும் நிலையில் இந்த தீ விபத்து நிகழ்ந்துள்ளது. தாப்பா பத்துபூத்தே மலைப்பகுதியில் காணாமல் போன ஜஸ்லிண்டா சலுடினை தேடி மீட்கும் பணிக்கு கூடுதலான அதிகாரிகள் திரட்டப்பட்டுள்ளனர். இப்பணிக்கு ஒருங்கிணைந்த விரிவான நடவடிக்கை தேவைப்படுவதாக பேரா மாநில தீயணைப்பு மீட்புத்துறை இயக்குநர் டத்து சஹானி சைடோன் தெரிவித்தார். காலை வரையில் 21 அதிகாரிகள் தேடி மீட்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் மலை உச்சியை 6 அதிகாரிகள் பாதுகாப்பாக சென்றடைந்துள்ளனர். அவர்களுக்கு போதுமான உணவு, நீர் உள்ளிட்ட ஓய்வும் இருப்பதாக அவர் சொன்னார். மலைப்பகுதிகளில் வழி தவறுவதையோ அவசர நிலைகளை எதிர்கொள்வதையோ தவிர்ப்பதற்கு மலை ஏறிகள் முழு தயார் நிலையில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டுமென பேரா வனத்துறையின் மலை வழிகாட்டி முசாஃபர் முகமது அறிவுறுத்தியுள்ளார். பொதுவாக மலை ஏறிகள் மலை ஏறும் தடத்தின் கடினத்தன்மையை குறைத்து மதிப்பிடுதல், பயணத்தை முறையாக திட்டமிட தவறுதல், அடிப்படை அவசரக்கால உபகரணங்களை உடன் கொண்டு செல்ல மறப்பது ஆகிய தவறுகளை செய்வதை முசாஃபர் சுட்டிக்காட்டினார். இந்நிலையில் மலை ஏறிகள் என்றும் ஊதல், கைவிளக்குகள், அவசரகால உபகரண பெட்டிகள், GPS கருவி உள்ளிட்ட கூடுதல் உணவுப் பொருட்களை கொண்டு செல்ல வேண்டும் என்றார் அவர். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
2: பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல்,
3: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
4: சட்ட முறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்,
4: தேசிய கோட்பாடு ருக்குன் நகாரா உறுதிமொழி மட்டுமன்று
3: ஒவ்வொரு மலேசியரும் உய்த்துணர்ந்து உன்னத பண்புகளுடன் இணைந்தே மேம்படுவதற்கான வழிகாட்டி.
0: ஜப்பான் பரிந்துரைத்த இருதரப்பு ராணுவ தளவாட ஆதரவு ஒப்பந்தம் குறித்து தென்கொரியாவும் டோக்கியோவும் விவாதித்துள்ளன. இருப்பினும் இவ்விவகாரத்தில் சோல் தொடர்ந்து ஐயங்களை கொண்டுள்ளதாக தற்காப்பு அமைச்சர் ஆ கைபேக் தெரிவித்துள்ளார். தமது ஜப்பான் சகாவான ஷின்ஜிரோ கொய்சிமுடன் பேச்சு நடத்திய ஒரு நாளுக்கு அழித்து சிங்கப்பூரில் நடைபெற்ற தற்காப்பு மாநாட்டு கருத்தரங்கில் ஆன் செய்தியாளர் சந்திப்பில் இந்த கூற்றினை வெளியிட்டார். கையகப்படுத்தும் சேவை ஒப்பந்தம் குறித்து கலந்துரையாடிய நிலையில் அதன் மேல் விவரங்களை அவர் வெளியிடவில்லை. உலக சுகாதார நிறுவனம் WHO தலைவர் டெட்ரோஸ் அடனோம் கெப்ரஜீசஸ் இபோலா தொற்று பரவலால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள கொங்கோ ஜனநாயக குடியரசின் இத்துரி மாநிலத்தின் தலைநகர் பூனியா சென்றடைந்தார். அத்தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களை சந்திப்பதோடு அவர்களுக்கான தகுந்த உதவிகளை வழங்கவும் தாம் இப்பயணத்தை மேற்கொண்டுள்ளதாக டெட்ரோஸ் கூறினார். இவ்வேளை அரசாங்க அதிகாரிகள், மனிதநேய நிறுவனங்கள், சமூக தலைவர்கள் சிலரையும் அவர் சந்தித்தார். கொங்கோவில் இதுவரை 246 பேர் இபோலாவுக்கு பலியானதாக WHO கூறியது. ஜப்பானின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் ஜாங்மி சூறாவளி கடும் மழையை கொண்டு வரும் என கணிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து ஜப்பான் ஏர்லைன்ஸ், நிப்போன் ஏர்லைன்ஸ் உட்பட சில விமான நிறுவனங்கள் அவற்றின் சேவைகளை ரத்து செய்துள்ளதாக கேட்டோ செய்தி நிறுவனம் தகவல் வெளியிட்டுள்ளது. ஜாங்மி திடீர் வெள்ளம் நிலச்சரிவையும் ஏற்படுத்தும் என ஐயுறப்படுவதால் மக்கள் கூடுதல் எச்சரிக்கையுடன் இருக்கும்படி ஜப்பான் வானிலை ஆய்வுத்துறை அறிவுறுத்தியுள்ளது. புதுடெல்லி மெஹ்ராலி பகுதியில் நேற்றிரவு 5 மாடி கட்டடம் இடிந்து விழுந்ததில் 4 பலியானார்கள், 9 காயமடைந்ததாக உள்ளூர் காவல்துறை அதிகாரிகள் கூறினர். உயிரிழந்தவர்களில் பெண் ஒருவரும் அடங்குவார் என்றும் காயமடைந்தவர்கள் அருகிலுள்ள மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். வார இறுதி என்பதால் அந்த வர்த்தக கட்டடத்தில் உள்ள அலுவலகங்களும் வணிக மனைகளும் மூடப்பட்டிருந்தன. ஐரோப்பிய வெற்றியாளர் லீக் கால்பந்து போட்டியில் பாரிஸ் செயின்ட் ஜெர்மாயின் PSG அணியின் வெற்றியை கொண்டாடும் வகையில் பிரான்சின் பெரிய நகரங்களில் ரசிகர்கள் கூடினர். கொண்டாட்டங்கள் வன்முறையாக மாறியதை அடுத்து 700 அதிகமானோர் கைது செய்யப்பட்டதாக DPA செய்தி நிறுவனம் கூறியது. நாடு முழுவதும் 780 கைது செய்யப்பட்டதாகவும் பாரிஸில் மட்டும் சுமார் 400 தடுத்து வைக்கப்பட்டதாகவும் உள்துறை அமைச்சர் லோரன் நுனெஸ் தெரிவித்தார். ரசிகர்கள் காவல்துறையினரிடம் கைகலந்ததில் 7 போலீஸ் அதிகாரிகள் காயமடைந்தனர். நிறைவாக ஈரார் 26 உலக கிண்ண கார்பந்து. அமெரிக்க அணி தற்காப்பு ஆட்டக்காரர் கிறிஸ் ரிச்சர்டுக்கு கணுக்கால் காயம் ஏற்பட்டுள்ளதை தொடர்ந்து அவர் சொந்த இடத்தில் களமிறங்கும் வாய்ப்பு தெளிவாக இல்லாதது மேலாளர் மொரிசியோ பொச்சுட்டினோவுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாளை திட்டமிடப்பட்டுள்ள செனகலுடனான நட்பு முறை ஆட்டத்தில் ரிச்சர்ட் பங்கேற்க மாட்டார் என்று அந்த நிர்வாகி உறுதிப்படுத்தினார். இந்த மாதம் பிரென்ஃபோர்டுடனான பிரீமியர் லீக் ஆட்டத்தில் அவருக்கு காயம் ஏற்பட்டது. டி குழுவில் இடம்பெற்றுள்ள அமெரிக்கா June 12 லாஸ் ஏஞ்சலஸில் உள்ள சோஃபி அரங்கில் பராகுவேயுடன் மோதுகிறது. பன்னாட்டு சட்ட செயலாக்கத்தில் இரட்டை நிலைப்பாடு, மலேசியா கேள்வி. மலேசிய வருகை ஆண்டு மேற்காசிய நெருக்கடியால் பாதிக்கப்படாத சந்தைகள் மீது கவனம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.
5: வரலாற்றில் இன்று
6: 2008 இன்றைய நாளில் திரங்கானுவில் 12th மலேசிய விளையாட்டு போட்டி சுக்மா தொடங்கியது. June 9 வரை நடைபெற்ற இப்போட்டி அம்மாநிலம் நடத்திய மிகப்பெரிய விளையாட்டு விழாவாக வரலாற்றில் இடம்பெற்றது. ஒற்றுமையை உருவாக்கும் விளையாட்டு என்ற கருப்பொருளுடன் நடைபெற்ற இந்த விளையாட்டு போட்டி கிழக்கு கரை பகுதியில் விளையாட்டு உள்கட்டமைப்பில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை உருவாக்கியது. இதன் ஒரு பகுதியாக கோங் படாக் மாநில விளையாட்டு வளாகம் நிர்மாணிக்கப்பட்டது. அது தற்போது திரங்கானு விளையாட்டு வளாகம் என்று அழைக்கப்படுகிறது. சுல்தான் மிசான் ஜைனால் அபிடின் விளையாட்டரங்கம் நவீன வடிவமைப்புடன் மாநிலத்தின் அடையாளமாக திகழ்ந்தது. அதேவேளை கோங் படாக் உள்ளரங்கம் ஜிம்னாஸ்டிக் போட்டிக்கான முதன்மை அரங்கமாக பயன்படுத்தப்பட்டது. இந்த போட்டியின் முடிவில் திரங்கானு 61 39 47 வெண்கல பதக்கங்களை வென்று ஒட்டுமொத்த வெற்றியாளரானது.
5: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: நேரம் 9:00.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. அன்பான மின்னலுஃபம் நேயர்களே, மீண்டும் இன்று இமாமை கேட்போம், ஈமானை வளர்ப்போம் எனும் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், இன்றும் நேயர்களின் கேள்விகளுக்கு பதில் உரைக்க உஸ்தாஸ் உமர் பின் பாவா அவர்கள் இங்கு வருகை புரிந்துள்ளார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு உஸ்தாஸ்.
2: வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.
1: நல்லதுங்க உஸ்தாஸ், இன்று மலாக்காவை சேர்ந்த அப்துல் ரஷீத் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சில நேரங்களில் வந்து நாம நேர்ச்சி செய்வோம் இல்லையா, நம்மளுடைய தேவைகள் இது நிறைவேறினா நான் என்னென்ன விஷயங்கள் செய்யறேன் அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி நேர்ச்சி செய்த பிறகு அதனுடைய இறைச்சிகளை வந்து தன்னுடைய தேவைக்கு ஏதாவது ஒரு விருந்து இது மாதிரியான விஷயங்களுக்கு அதை பயன்படுத்தி கொள்ளலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. அதுக்கு முதல்ல இந்த நேர்ச்சி அப்படின்னா என்ன, இது பற்றியான விவரங்களை நேர்களோடு பகிர்ந்து கொண்டா சிறப்பாக இருக்கும் நினைக்கிறேன்.
2: இந்த நேர்ச்சி அப்படின்னு சொல்லும் போது கடமை இல்லாத ஒரு விஷயத்தை வந்து நம்ம கடமையாக்கிக்கிறது.
1: சரி,
2: நம்முடைய தேவைகள் இருக்குது, அந்த அடிப்படையில் வந்து நம்ம நேர்ச்சி பண்ணணும். சொல்ற மாதிரி நம்முடைய தேவையை நிறைவேற்றுன்னு சொன்னா ஒரு ஆடு சதக்கா பண்றேன் அப்படின்னு நேர்ச்சி செய்யறது வந்து சுன்னத்தான அமல் தான். இருந்தாலும் அது நம்ம கடமை இல்ல, நாமளே கடமையாக்கிக்கிறோம். ஆக இது மார்க்கத்துல வந்து அனுமதிக்கப்பட்ட ஒரு செயல் என்பதெல்லாம் நம்ம மறுக்க முடியாது. ஆனா இந்த அனுமதிக்கப்பட்ட செயல் வந்துட்டு கடமையான செயல்களோட இணைக்க முடியாது.
1: சரி,
2: இப்ப நீங்க தொழுகை இருக்குது, நம்ம தொழுகை தொழுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. சுன்னத்தான நஃபிலான தொழுகை தொழலாம், பல்லான தொழுகைக்காக நியத்து பண்ண முடியாது.
1: அதாவது இந்த விஷயம் நடந்துச்சுன்னா இன்னில இருந்து நான் தொழ ஆரம்பிக்கிறேன் 5 வக்து
2: அந்த மாதிரியான நேர்ச்சி வந்து செய்ய முடியாது, அது கடமை. அதே போல ஆஜத்தை நிறைவேற்றுன்னு சொன்னா நான் வந்து அடுத்த ரமலான்ல இருந்து நோன்பு வைப்பேன் அப்படின்னு நேர்ச்சி பண்ண முடியாது.
1: ஏன்னா
2: அது கடமையான விஷயங்களை வந்து இதுல இணைக்க முடியாது. ஆக அது அல்லாத விஷயங்களை வந்து நம்ம வந்து நேர்ச்சி நேர்வதில் மார்க்கத்தில் தடுக்கப்படவில்லை. இதை பத்தி அல்லாஹ் தஆலா குறிப்பிடும் போது கூட அல்லாஹ் என்ன சொல்றான்னா, இன்னும் செலவு வகையிலிருந்து நீங்கள் என்ன செலவு செய்தாலும் அல்லது நேர்ச்சிகளில் எந்த நேர்ச்சியை செய்தாலும் நிச்சயமாக அல்லாதை நன்கறிந்தவனாக இருக்கின்றான் அப்படின்னு சூரா பக்ராவில் 270வது வசனத்தில் குறிப்பிடுகின்றான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பத்தி சொல்லும் போது, மரியமே அவற்றை உண்டு, ஆற்று நீரை பருகி கண் குளிர்ந்து இருப்பீராக, பின்னர் எந்த மனிதரையனும் நீ பார்க்க நேரிட்டால் மெய்யாகவே அர் ரஹ்மானுக்காக நான் நோன்பிருப்பதாக நேர்ந்திருக்கிறேன், அதனால் எந்த மனிதருடனும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சொன்னதாக அல் குர்ஆன்ல 19வது அத்தியாயம் 26வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான்.
1: சரி,
2: நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு சாவி பெண்மணி தன்னுடைய தேவை நிறைவேறி விட்டதுன்னு சொன்னா அவங்க என்ன நேர்ச்சி நேர்றாங்க சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி வந்து தப்ஸ் அடிப்பதாக நேர்ச்சி நேர்ந்துக்கிறாங்க. அப்ப அதே போல அவங்க வந்து அந்த நேர்ச்சி நேர்ந்த பிற்பாடு அது நிறைவு செய்யப்பட்ட பிறகு அவங்க ரசூலுல்லாஹி வந்து சொல்றாங்க, யார் சொல்லலாம், நான் இந்த மாதிரி வந்து நேர்ச்சி நேர்ந்தேன், அது சரியாயிருச்சு, ஆனா அவங்க முன்னாடி தப்ஸ் அடிப்பதாக நான் வந்து நேர்ச்சி செஞ்சிருக்கேன். உடனே ரசூலுல்லாஹி என்ன சொன்னாங்க, பரவாயில்ல உட்காந்து அடி அப்படிங்கிறாங்க.
1: சரி,
2: அப்ப அதே போல செய்யக்கூடிய நேரத்துல அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க இவங்க தப்ஸ் அடிச்சுட்டே இருக்கிறாங்க. அடுத்து வந்துட்டு உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு வராங்க, அவங்க வரும்போது இவங்க தப்ஸ் அடிச்சுட்டே இருக்கிறாங்க. மூணாவதாக அலி ரதியல்லாஹு அன்ஹு வராங்க, அப்ப இந்த பெண்மணி தப்ஸ் அடிச்சுட்டே இருக்கிறாங்க.
1: சரி,
2: நாலாவதாக வந்துட்டு உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு வராங்க. இந்த உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க வர்றத பார்த்தா உடனே இந்த பெண்மணி என்ன செய்யறாங்க, அந்த தப்ஸ தூக்கி கீழே போட்டு அப்படியே ஏறி உட்காந்துக்கிறாங்க.
1: பயம்
2: வந்துருச்சு உமர் ரதியல்லாஹு அன்ஹு பார்த்ததுமே. இதை பார்த்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தார்கள் என்ற செய்தியை பாக்குறோம். ஆக அந்த வகையில வந்துட்டு அவங்க வந்து நேர்ச்சி செஞ்சதை ரசூலுல்லாஹி அனுமதிச்சாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம்.
1: சரி,
2: ஆக நேர்ச்சி என்பது இஸ்லாத்துல வந்து அனுமதிக்கப்பட்ட ஒரு செயல், அதை வந்து செய்வதில் எந்த தவறும் கிடையாது. அதே போல வந்து அந்த நேர்ச்சியை வந்து முறையான முறையில நிறைவேற்றி விட வேண்டும். அதே போல வந்து அந்த கேள்வி கேட்டவங்க வந்துட்டு அதை என்ன கேட்டிருக்காங்க, பிராணிகளை அறுத்து வந்துட்டு அவங்க வந்துட்டு நேர்ச்சி செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி கேள்வி கேட்டப்பட்டிருக்கு. அந்த இறைச்சியை வந்து என்ன செய்யலாம், விருந்து சமைச்சு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கின்றது. ஆக மார்க்க சட்டப்படி நேர்ச்சி செய்த பொருளை வந்து நேர்ச்சி செஞ்சவங்க சாப்பிடக்கூடாது.
1: சரி,
2: ரெண்டாவது அந்த நேர்ச்சி செய்தவங்களுடைய அந்த குடும்பத்தார்கள், குடும்பத்தார்கள் சொன்னா அதாவது அவங்களுடைய பிள்ளைகள், கணவன், மனைவி, ஏன்னா யார் யாரெல்லாம் வந்து நஃப்கா கொடுக்க கடமைப்பட்டவர்கள் அவங்க வந்து இந்த
1: நேர்ச்சி பொருளை சாப்பிடக்கூடாது,
2: சாப்பிடக்கூடாது. அவங்களுக்கு அது ஹராம் சாப்பிட்டா, அப்படியே அவங்க வந்து மறந்து தெரியாம சாப்பிட்டாங்கன்னு சொன்னா அவங்க சாப்பிட்ட அளவுக்கு திரும்ப என்ன செய்யணும், அந்த இறைச்சியை எடுத்து சதக்கா செய்யணும். ரெண்டாவது வந்து நேர்ச்சிய பொருளை வந்து பெரும்பாலுமே வந்து ஏழைகளுக்கு வந்து தர்மமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன நியத்து பண்ணீங்களோ அதை படி அதை கொடுத்துடணும். நம்ம வீட்டுல விருந்து வைக்க போறோம், அதனால ஒரு நேர்ச்சி செஞ்சிருக்கோம், இந்த ஆட்டையும் அறுத்து நம்ம வந்து
1: ரெண்டையும் சேர்த்து ஒன்னா வச்சிடலாம்
2: அப்படின்னு நினைச்சு செய்வது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆக நேர்ச்சி என்பது ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பொருளாக இருக்கு, அதனால ஏழைகளுக்கு கொடுத்துடணும். அது அடுத்து வந்து அவங்களோட நியத்தை பொறுத்து இருக்குது. அந்த பெரும்பாலுமே அந்த மாதிரி தான் ஏழைகள் தான் கொடுக்கறது. சில நேரங்களில் வந்து சில மதுசாக்களுக்கு வந்து உடை வாங்கி கொடுப்போம் பிள்ளைகளுக்கு அப்படின்னு நேர்ச்சி வச்சிருப்பாங்க. சில நேரங்களில் வந்து ஒரு 1000 செலவாத்து ஓதுறேன் அப்படி நேர்ச்சி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி அந்த எந்த நேர்ச்சி அவங்க செஞ்சாங்களோ அதன் அடிப்படையில் வந்துட்டு என்ன செய்யணும், அந்த நேர்ச்சியை வந்து நிறைவேற்றி விடணும். இது வந்து மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அதே போல சில நேரங்களில் பள்ளிவாசலுக்கு வந்துட்டு ஏதாவது செய்யறேன், வக்பு பண்றேன், இல்ல ஏதாவது குர்ஆன் வாங்கி கொடுக்குறேன், இல்ல அங்க இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு ஏதாவது ஒரு நிகழ்ச்சி வைக்கும் போது நான் வந்து 100 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு வந்து நேர்ச்சி பண்ணாங்கன்னா அந்த அடிப்படையில் அவங்க என்ன செஞ்சாலும் அந்த நேர்ச்சியை நிறைவேற்றி விட வேண்டும்.
1: சரிங்க சார, இப்ப நேர்ச்சியை வந்து செய்துட்டோம், அந்த விஷயம் வந்து இன்னும் நடைபெறல நம்மளுக்கு. இப்ப உதாரணத்துக்கு நான் இந்த SPM பரீட்சையில நல்ல சிறப்பு தேர்ச்சி எல்லா பாடத்திலையும் ஏ எடுத்தேன்னா நான் ஒரு பாடத்துக்கு ஒரு நாள் நோன்பு வைக்கிறேன், அப்ப 10 பாடம் எடுத்தேன்னா 10 நாள் நோன்பு வைக்கிறேன் அப்படின்னு நேர்ச்சி செய்யறாரு. பரீட்சை எழுதியாச்சு, ரிசல்ட் இன்னும் முடிவு இன்னும் வரல. அப்ப இந்த முடிவு காலம் நெருங்க நெருங்க ஒரு படபடப்பு வரும் இல்லையா, அந்த நேரத்துல வந்து இவர் என்ன பண்றாரு, நம்ம முன்கூட்டியே வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அந்த 10 நாள் நோன்பு நிறைவேற்றுறாருங்களேன். இப்ப இந்த மாதிரி செய்யலாமா?
2: அதாவது நேர்ச்சியை வந்து முன்னாடியே செய்யலாம், செய்யலாம், தாராளம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க வந்து நியத்து வச்சுட்டாங்க, அந்த காரியம் நிறைவேறுமா இல்லையா என்பது நமக்கு தெரியாது இல்லையா. நிறைவேறினாலும் நிறைவேறாவிட்டாலும் பரவாயில்ல, எல்லாம் அவனுக்கு முன்னாடியே அதுக்கு வந்து நான் அந்த நேர்ச்சியை வந்து நிறைவேற்றேன்னு சொல்லி அவங்க என்ன செய்யலாம், அந்த நேர்ச்சியை நிறைவேற்றலாம், அதுல எந்த தவறும் கிடையாது.
1: சரி, இப்ப வந்து சற்று முன்பு இந்த பிராணிகள் நேர்ச்சி சொல்லியிருந்தீங்க இல்லையா, இதுல வந்து பெரும்பாலும் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஏதாவது ஒரு தர்காக்கள்ல வழிமார்கள் அடங்கியிருக்கக்கூடிய இடங்கள்ல தான் வந்து இந்த பிராணிய ஒரு ஆடோ ஒரு மாடோ இல்ல ஒரு ஒட்டகமோ, இப்ப மலேசியால ஒட்டகம் அப்படின்றது குறைவு, பெரும்பாலும் ஆடு ஆடுதான் வந்து அறுத்து நேர்ச்சி செய்வாங்க இல்லையா, அங்க வந்து விருந்து செய்யறேன் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி வழிமார்கள் பேர்ல வந்து நேர்ச்சி செய்யலாமா?
2: அதாவது நேர்ச்சி என்பதே ஒரு இபாதத்து தான்.
1: சரி,
2: ஏன்னா நம்முடைய தேவைகள் ஹாஜத்தை நாடிதான் நம்ம செய்யறோம், சும்மா நம்ம செய்யலையே, நமக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கணும், அதன் அடிப்படையில் செய்யறோம். ஆக அதே போல நீங்க இந்த பிராணிகள் அப்படின்னு சொல்லும்போது அது அறுத்து பலியிடுவதுன்னு சொல்லும்போது அது அல்லாவுக்காக தான் நம்ம செய்யணும். அல்லாஹ் அல்லாதவருக்கு நம்ம செஞ்சோம் அது இணை வைக்கக்கூடிய ஒரு செயலாக மாறிவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ் வருது, அல்லாஹ் அல்லாதவருக்கு நேர்ச்சி செய்தாலும் அறுத்து பலியிட்டாலும் அல்லாஹ் அல்லாதவருக்கு நேர்ச்சி செய்வது இணை வைத்தலாகும், ஷிர்க்காகும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா அல்லாதவருக்கு அறுத்து பலியிடுபவனை அல்லாஹ் சவிப்பானாக அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி அறிவித்த செய்தி வந்துட்டு முஸ்லீம் ஷரீஃபில பதிவு செய்யப்பட்டிருக்கிறத பாக்குறோம்.
1: சரி,
2: ஆக இது வந்து மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒரு செயல். ஒன்னாவது இந்த மாதிரி வந்து அல்லாஹ் அல்லாதவருக்காக அது வழிமாறா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் இந்த மாதிரி நேர்த்தி செய்யறதெல்லாம் பண்டைய காலத்துல சில நேரங்கள பார்ப்போம். அதாவது என்னன்னாக்கா கோழி எல்லாம் நேர்ச்சி செஞ்சு விட்டுருப்பாங்க அவளியாக்கள் பேர்ல, அப்புறம் அந்த கோழியை சொல்லுவாங்க இந்த கோழியை வரட்டக்கூடாது அப்படின்வாங்க. அதே போல அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு மௌலூது செய்யக்கூடிய காலத்துல தான் அதை அறுப்பாங்க, அறுத்து வந்து சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, அவர் பேர்ல மௌலூதெல்லாம் ஓதி முடிச்ச பிற்பாடு தான் அதை சாப்பிடணும் அப்படிம்பாங்க. இதெல்லாம் வந்து மார்க்கத்துல இல்லாத ஒரு விஷயங்கள், மார்க்கத்துல அதுக்கு அனுமதி கிடையாது. ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ் வருகின்றது, ஒரு சாபி வந்து கேக்குறாங்க ரசூலுல்லாஹி காலத்துல வந்து இடத்துல வந்து ஒரு ஒட்டகத்தை நான் வந்து அறுத்து பலியிடுவதா நேர்ச்சி செஞ்சிருக்கேன் அப்படின்னு
1: சொல்றாங்க.
2: அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இதை பத்தி கேட்கும் போது அப்ப ரசூலுல்லா கேக்குறாங்க அந்த இடத்துல ஜாஹிலியாக்கள் காலத்துல சிலைகள் எதுவும் இருந்துச்சா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இல்ல அப்படின்னு சொல்றாங்க. திரும்ப நபி அவங்க கேக்குறாங்க ஜாஹிலியா காலத்துல அங்க விழாக்கள் ஏதாவது கொண்டாடப்பட்டனவா அப்படின்னு கேக்குறாங்க. இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லா சொல்றாங்க உனது நேர்ச்சியை நிறைவேற்று. ஏன்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதில் நிறைவேற்றுதல் இல்லை. நேர்ச்சிங்கிறது என்ன, அல்லாவுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்துல கிடையாது. ஆதமுடைய மகன் சொந்தப்படுத்திக் கொள்ளாததிலிருந்து இந்த நேர்ச்சி என்பது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அல்லாவை தவிர வேறு யாரும் சொந்தமாக்கி கொள்ளாத நிலையில நேர்ச்சி என்பது கிடையாது அப்படின்னு சொல்லும் போது வழிமார்கள் பேர்ல வந்து நேர்ச்சி கொடுப்பது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒரு விஷயம். அதனால எந்த ஒரு காரியம் நமக்கு நிறைவேணும்னு சொன்னாலும் கூடயும் நம்ம என்ன செய்யணும் சொன்னா அல்லாவிடத்துல தான் கேட்கணும். ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய நல்லா தானே, கடைசி நேரத்துல தான் போவாங்க, மற்ற நேரங்கள்லாம் எல்லாம் வந்து அங்க போய் இங்க போய் எல்லாம் பார்த்து கடைசியில முடியலன்னு சொல்லும் போதுதான் கடைசியா வந்து அல்லாவின் பக்கத்தில் கூடியவர்களா மக்கள் இருப்பாங்க. இருந்தாலும் ஆரம்பத்திலேயே வந்து நம்மளுடைய தேவைகள் இருக்குன்னு சொன்னா நம்ம அல்லாவிடத்துல நியத்து பண்ணிக்கோம, 10 ஏழைகளுக்கு கொடுக்க போறோம் உணவு, ஒரு ஆடு எடுத்து நம்ம ஏழைகளுக்கு சதகா செய்ய போறோம் அப்படின்னு நியத்து பண்ணி நம்முடைய ஆஜத்துக்களை நம்ம கேட்கலாம், தவறு கிடையாது.
1: இப்ப நேர்ச்சி செய்யும் போது வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து அந்த விஷயம் ரொம்ப ஆழமா அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால அவங்களுடைய சக்திக்கு மீறி ஒரு நேர்ச்சியை வந்து அவங்க செஞ்சிருவாங்க. சரியா, இப்ப அவங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்றதுக்காக 100 பேருக்கு தான் அவங்களால ஒரு விருந்து ஏற்பாடு பண்ண முடியும் அப்படின்னு இருக்கும்போது, இருந்தாலும் அந்த விஷயம் அவங்களுக்கு ரொம்ப தேவையா இருக்கிறதுனால ஒரு 1000 பேத்துக்கு நான் வந்து விருந்து சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொல்லி செய்யறாங்க. ஆனா அது வந்து உண்மையிலேயே அவங்களால முடியாத ஒரு விஷயம், ஒரு சக்திக்கு மீறிய ஒரு விஷயம், அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அத மாதிரி செய்யறாங்களே, அளவுக்கு மீறி சக்திக்கு மீறி ஒரு நேர்ச்சை, இது ஏற்கப்படுமா?
2: அல்ஹம்துலில்லா, அதாவது நேர்ச்சை செய்யும் போது நம்ம வந்து கண்டிப்பா நமக்கு எந்த அளவுக்கு நம்மளால முடியும் முடியறதா சொல்லணும் இல்லையா, அதான் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட செயல். நம்ம முடியாத ஒரு விஷயத்தை போய் நம்ம செஞ்சிட்டோம்னா நாளைக்கு அதுக்கு நேர்ச்சி பண்ணிட்டோம், அது கடமையாயிரும். அது கண்டிப்பான முறையில செய்தாலும் இல்லைன்னா அது ஒரு கடனாக ஆகிவிடும் அல்லாவிடத்துல. அப்படி அவர் நேர்ச்சை செஞ்சவர் செய்ய நடந்து செல்வதாக நடக்க முடியல, அப்ப இவர் நடந்து போறதா நேசி செஞ்சிருக்காங்க. இவர் வேதனை படித்துக் கொள்வது அல்லாவுக்கு தேவையற்றது அப்படின்றாங்க. இந்த மாதிரியான நீங்க உங்களை சிரமப்படுத்துறதுக்கு அல்லாவுக்கு தேவையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவரை வாகனத்துல ஏறி செல்லுமாறு உத்தரவிடுறாங்க. வாகனத்துல ஒட்டகத்துல ஏறி போங்க அப்படின்னு சொல்லி உத்தரவிட்ட செய்தி புகாரி ஷெரீஃப்ல பாக்குறோம். இன்னொரு செய்தியை பாக்குறோம், உக்பா இப்னு ஆமிர் அவங்க அறிவிக்கிறாங்க அவங்க சகோதரி வந்து காபா வரைக்கும் நடந்து செல்வதாக நேசி செஞ்சாங்க. இதை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்களாம், அதாவது சிறிது தூரம் கொஞ்ச தூரம் நடந்துட்டு என்ன செய்யுங்க, வாகனத்தில் ஏறி போங்க. எவ்வளவு தூரம் நடக்க முடியும் பெண்கள்? அப்ப அந்த நியத்துக்கு கொஞ்சம் செஞ்சுட்டு நீங்க ஏறி போங்க. புகாரி ஷெரீஃப்ல இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது. இன்னொரு செய்தியை பாக்குறோம், அதாவது இப்னு அப்பாஸ் அவங்க அறிவிக்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வெள்ளிக்கிழமை ஜும்மா உரை நேர்த்திட்டு இருக்கும் போது ஒருத்தர் வந்து வெயில நின்றுட்டு இருக்காரு. அப்ப அவரை கொடுத்து மக்களிடத்துல கேக்குறாங்க, யாரு இவரு அப்படின்னு கும்பிட்டு, இவர் பேர் வந்து அபு இஸ்ராயல், இவர் வந்து நின்றுகிட்டு தான் இருப்பேன், நான் உட்கார மாட்டேன், நெல்லல்ல ஒதுங்க மாட்டேன், வெயில தான் இருப்பேன், என்ன யாரிடம் பேசவும் மாட்டேன், நோன்பு நோட்பேன் அப்படின்னு நேர்ந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. உடனே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உத்தரவிடுங்க, அவருக்கு அவர் பேசட்டும், அவர் நெல்லல் பெறட்டும், உட்காரட்டும், நோம்ப மட்டும் நிறைவு செய்யட்டும் அப்படின்னா.
1: சரி,
2: இந்த செய்தி புகாரி ஷெரீஃப்ல பதியப்பட்டிருக்கிறத பாக்குறோம். ஆக எந்த ஒரு விஷயமும் தனக்கு முடிஞ்ச அளவுக்கு தான் அதை வந்து செயல்படுத்தணுமே தவிர முடியாத விஷயத்த வந்து செய்து நம்மளே வருத்தி கொள்ள கூடாது என்பதை நம்ம இந்த செய்தியில இருந்து பாக்குறோம்.
1: சரிங்க சார், இப்ப நேர்ச்சி செய்துட்டோம், காரியமும் நடந்துருச்சு, ஆனா அந்த நேர்ச்சியை நிறைவேற்ற முடியல, அதுக்கான சூழல் ஏற்படல, இல்ல வசதி பத்தல, திடீர்னு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிருச்சு. இந்த சூழ்நிலையில என்ன செய்யறது?
2: ரசூலுல்லாஹி ஹதீஸ்ல என்ன வருதுன்னா, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியத்தை முறிக்கும் போது செய்யும் பரிகாரம் தான் நேர்ச்சியை நிறைவேற்றாமல் போவதற்கு பரிகாரமாகும் அப்படின்னு
1: சொல்றாங்க. என்ன பரிகாரம் சார்?
2: சத்தியத்தை முறிச்சோம்னா என்ன பரிகாரங்கிறத நம்ம பார்ப்போம். அதுதான் இதுக்குள்ள பரிகாரம் அப்படின்னு சொல்ற செய்தி வந்து முஸ்லீம் சிறையில பதிவு செய்யப்பட்டிருக்கு.
1: சரி,
2: இப்ப சத்தியத்தை முறிச்சோம்னா என்ன அதுக்கு பரிகாரம் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல குறிப்பிடுகின்றான். அத்தியாயம் 5 வந்து 89 வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடும் போது, உங்களுடைய சத்தியங்களில் வீணானவற்றிற்காக அல்லாஹ் உங்களை தண்டிக்க மாட்டான், மாறாக திட்டமாக செய்யும் சத்தியங்களுக்காகவே உங்களை தண்டிப்பான். அதற்கான பரிகாரம், உங்களுடைய குடும்பத்தினருக்கு நீங்கள் உணவளிக்கும் நடுத்தரமான உணவுல வந்து 10 ஏழைகளுக்கு உணவளிக்கணும் சொல்றான். அல்லது உங்களுக்கு அதுக்கு முடியலையா, அந்த 10 ஏழைகளுக்கு நீங்க என்ன செய்யணும், உடை அளிக்கணும். அல்லது அதுவும் முடியலன்னு சொன்னா ஒரு அடிமை விடுதலை செய்யணும். இப்ப அடிமைகள் இல்ல அந்த காலத்துல. அதுவும் முடியலன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா சொன்னா இவற்றில் எதையும் பெறாதவங்க இருந்தீங்கன்னு சொன்னா 3 நோன்பு வைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க சத்தியம் செய்து முறித்தால் சத்தியத்திற்குரிய பரிகாரம் இவைதான். உங்கள் சத்தியங்களை பேணிக் கொள்ளுங்க, நீங்க நன்றி செலுத்துவதற்காக அல்லாஹ் இவ்வாறே தனது வசனங்களை தெளிவுபடுத்துகிறான் அப்படின்னு
1: சொல்றாங்க.
2: அப்ப இதெல்லாம் செய்ய முடியும் தான்
1: இன்ஷால்லா.
2: அந்த வகையில வந்துட்டு நம்ம வந்துட்டு நேர்ச்சி செஞ்சு நேர்ச்சியை நிறைவேற்ற முடியாதவங்க அல்லாஹ்விடத்துல தௌபா செஞ்சு எல்லாம் இக்கட்டான சூழ்நிலையை என்னால செய்ய முடியலன்னு சொல்லும் போது இந்த மாதிரியான வழிமுறைகளை நாம பின்பற்றி அந்த நேர்ச்சியை நிவர்த்தி செய்து கொள்ளலாம்
1: இன்ஷா அல்லாஹ். சரிங்க, மிகவும் சிறப்பான முறையில நசர் நேர்ச்சை செய்வதனுடைய சட்டத்திட்டங்கள் தெளிவான விளக்கங்களை வழங்கி மிக்க மிக்க நன்றி. ஜசாக்கல்லா. இன்ஷால்லா மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
2: வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நல்லதன்பான மின்னலுப்பம் நேர்களே, நேர்ச்சை தொடர்பான கேள்விகளுக்கு மிகவும் தெளிவாக பல விளக்கங்களை வழங்கியவர் உஸ்தாஸ் உமர் பின் பாவா அவர்கள். நேர்களும் தங்களுடைய கேள்விகளை ஜாக்கிம் தகவல் @gmail.com, மீண்டும் கூறுகின்றேன், ஜாக்கிம் தகவல் @gmail.com எனும் மின்னஞ்சல் வழி எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். இந்த அளவில் இன்றைய இமாமை கேட்போம், ஈமானை வளர்ப்போம் எனும் நிகழ்ச்சி ஒரு நிறைவை காண்கிறது. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.

மீண்டும் இணைகின்றோம் காற்றின் மொழியில் பல்ராம் மற்றும் சித்ரா கொண்டு வந்த பாடல். சரிங்க, இந்த வாரம் மின்னல் போட்காஸ்டில் இன்றும் நேற்றும் காணொலிகள் நம்ம சமூக ஊடகங்களில் வெளியானது. என்ன கதை அப்படின்னு பாத்தீங்களா, என்ன காதல் கதை அப்படின்னு பாத்திருந்தீங்கன்னா, இது ஒரு அனைத்துலக காதல் கதைங்க. அதாவது நம்ம ஒரு மலேசிய பையனுக்கும் ஒரு வெளிநாட்டு பெண்ணுக்கும் நடந்த ஒரு காதல் கதை. அந்த கதையை தான் அவர் பேசியிருந்தாரு. முழு உரையாடலையும் அந்த சமூக ஊடகங்களில் கீழே இருந்த அந்த இணைப்பு வாயிலாக நீங்க கேட்டிருக்கலாம். இந்த மாதிரி வெளிநாட்டவர்களை வந்து நம்ம காதலித்து திருமணம் புரியணும்னா அதற்குன்னு நமக்கும் வந்து சில கோட்பாடுகள், சில விதிகள் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் எங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம அந்த காணொலியில சொல்லியிருந்தோம். www.jpn.gov.my நம்முடைய தேசிய பதிவு இலாகாவில் அங்க சென்று இந்த மாதிரியான விவரங்களை நீங்களும் பெற்றுக்கொள்ளலாம். அந்த கதையை கேளுங்க, கூடவே உங்களோட கதையையும் எங்க கிட்ட சொல்லணும் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது எல்லாம் எங்க இன்ஸ்டாகிராம் பக்கமா வந்து மின்னல் FM இன்ஸ்டாகிராம் பக்கத்திற்கு உங்களுடைய பெயர், தகவல்கள், அதோட தொடர்பு எண், அதோட அந்த கதை சுருக்கம் என்ன, என்ன நடந்தது அப்படின்றதையும் அனுப்ப மறந்துடாதீங்க. காதல் கசப்பு காரமங்கத்தில் உங்க கதையும் இடம்பெறலாம். அடுத்த பாடல் காதலை பற்றி விவரிக்கின்ற ஒரு பாடல். ராகுல் நம்பியார் மற்றும் கிருஷ்ணமூர்த்தி கொண்டு வராங்க. இதோ

0: நீங்க சொல்லுங்க, ஒரு புகை பழக்கம் கொண்ட ஒருவரிடம் சென்று இந்த பழக்கம் ரொம்ப தீங்கு விளைவிக்கின்ற பழக்கம், இதை வந்து விட்டுருங்க அப்படின்னு நீங்க சொல்லணும்னா அது எந்த காரணத்துக்காக சொல்லுவீங்க, எப்படி சொல்லுவீங்க?
1: என்கிட்ட கேட்டா முதல்ல புகை பழக்கம்ன்றது ரொம்ப தவறான பழக்கம் தான் நான் சொல்லுவேன். ஸோ அவங்களோட உடல் நலத்தை பாதிக்கும் அந்த ஒரு என்ன சொல்றது கன்சர்ன் இருக்குன்ற காரணத்தினால அவங்க கிட்ட அதை எக்ஸ்பிளைன் பண்ணி உங்க உடல் நிலம் நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஸோ அதையும் தாண்டி நான் என்ன சொல்ல வருவேன்னா, மேபி பெட் உங்க உடன் இருக்கிறவங்களுக்கும் அந்த புகை பிடிக்கிற விஷயத்தினால சில இது வரலாம். அந்த புகையினால அஸ்மா நோய் அந்த மாதிரி வரலாம். அண்ட் தென் உடன் இருக்கிறவங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வரன்ற காரணத்தினால இதனால நீங்க புகை பிடிக்காதீங்க. அந்த ஹெல்த் எஃபெக்ட்ஸ் தான் நம்ம சொல்லி நான் சொல்லுவேன். நான்
0: நம்புறேன். நமக்கு மட்டும் தீங்கு இல்ல, நம்ம சுத்தி உள்ளவங்களுக்கும் தீங்கு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லிருக்கானா, நீங்க கல்லூரி நிகழ்ச்சியில இரவு மணி 10 மேலதான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். நம்ம கல்லூரி நிகழ்ச்சியில் இடம்பெற போகும் நம்ம கல்லூரி நட்சத்திரங்கள் இப்பவே வந்துட்டாங்க, அவங்க கூட அப்புறம் பேசலாம். இப்ப யார் பேசுறாருன்னு அப்புறம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதை ஏன் இப்ப பேசணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்று உலக புகையிலை ஒழிப்பு தினம், வேர்ல்ட் நோ டொபாக்கோ டே, இந்த மே 31 இது ஏன்னு பார்த்தோம்னா, ஆண்டுதோறும் பார்த்தோம்னா இந்த புகை பழக்கத்தினால நிறைய பேர் உலகம் முழுவதும் எந்த அளவிற்கு உயிரிழக்கின்றனர் அப்படின்றத நம்ம செய்திகளில் பார்த்துட்டு தான் இருக்கோம். அதனால ஏற்படும் பாதிப்புகள், நிறைய பாதிப்புகள் இருக்கு இல்லையா நம்முடைய ஆரோக்கியத்துக்கும் நம்மளுடைய இந்த உடல் உறுப்புகளுக்கும். அதனால நீங்க இந்த பழக்கம் உங்களுக்கு இருக்கு, புகை பழக்கம் இருக்கு, ஆனால் எவ்வளவோ நானும் முயற்சி பண்ணிட்டேன் இதை விடவே முடியல, அந்த அளவுக்கு நான் அடிமை ஆயிட்டேன் அப்படின்ற ஒரு சூழலில் நீங்க இருந்தீங்கன்னா, நம்ம அரசாங்கம் வழங்கக்கூடிய உதவி jomquit.my எனும் இணையதளத்திற்கு நீங்க சென்றீங்கன்னா, நீங்க என்னென்னலாம் செய்யணும், உங்களுக்கு வந்து ஆலோசனை வழங்குவாங்க, எந்தெந்த மாதிரியான விஷயங்களை நீங்க கடைபிடித்தால் இந்த பழக்கத்திலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளலாம், இது எல்லாத்தையும் அந்த இணையதளத்துல நீங்க கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஆலோசனை வழங்க நம்ம அரசாங்கம் தயாரா இருக்காங்கன்னு சொல்லி அடுத்த பாடல் நரேஷ் ஐயர் கொண்டு வராரு, கேட்கலாம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். விசாக தினம் உட்பட பேரரசர் பிறந்தநாளை முன்னிட்டு வழங்கப்பட்ட நீண்ட விடுமுறையில் அதிகமானோர் பினாங்கை சுற்றுலா தலமாக தேர்ந்தெடுத்துள்ளனர். வெள்ளிக்கிழமை தொடங்கி நாளை வரைக்குமான நீண்ட விடுமுறையை தொடர்ந்து அதிகமானோர் அம்மாநிலத்திற்கு பயணித்துள்ளதாக ஆட்சிமன்ற உறுப்பினர் வாங் ஹான்வாய் தெரிவித்துள்ளார். வியாழக்கிழமை தொடங்கி பினாங்கு கொடிமலைக்கு பயணித்தவர் எண்ணிக்கை மட்டும் 7400 8800 அதிகரித்துள்ளது. எழுத்தாளர்களுக்கும் வாசகர்களுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்துவதில் சமூக ஊடகங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இது கோலாலம்பூர் பன்னாட்டு புத்தக கண்காட்சியில் புத்தக விற்பனையும் அதிகரிக்க உதவியுள்ளதாக எழுத்தாளர்கள் சிலர் குறிப்பிட்டுள்ளனர். வாசகர்களை நேரில் சந்திக்கும் முன் தங்களின் படைப்புகள் அவர்களை சென்றடைவதில் சமூக ஊடகங்கள் முதன்மை பங்கு வகிப்பதாக கூறினார். கடுமையான நிதி நெருக்கடியால் பாதிக்கப்பட்டுள்ள வங்காளதேசத்தின் தென் காக்சஸ் பசார் கரை வாயிலாக தஞ்சமடைந்துள்ள ரோஹிஞ்சா அகதிகளுக்காக 2 பில்லியன் யூரோ நிதி உதவியை பின்லாந்து அறிவித்துள்ளது. அகதிகளுக்கு உயிர்காக்கும் உதவிகளையும் பாதுகாப்பையும் தொடர்வதற்காக பின்லாந்து இந்த நிதி உதவியை அளித்துள்ளதாக ஐநாவின் அகதிகள் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது. இதுவரை 1.2 மில்லியன் அகதிகள் வங்காளதேசத்தில் தஞ்சமடைந்துள்ளன. லெபனானில் உள்ள புஃபோர்ட் பகுதியை இஸ்ரேல் படைகள் கைப்பற்றியுள்ள நிலையில் அவசர கூட்டத்தை நடத்தும்படி பிரான்ஸ் ஐநா பாதுகாப்பு மன்றத்தை கேட்டுக் கொண்டுள்ளது. லெபனானின் இறையாண்மையை பாதுகாக்கவும் அதன் உரிமைகளை நிலைநாட்டவும் அந்த கூட்டம் அவசியமாவதாக பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சர் ஜான் நோவேல் பேரட் கூறினார். மேலும் பன்னாட்டு சட்டங்களை மீறும் வகையில் அந்நாட்டில் இஸ்ரேல் ராணுவம் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். விளையாட்டு. இத்தாலி கிராண்ட் பிரி மோட்டார் பந்தயம். முகலோ தடத்தில் நடைபெற்ற பந்தயத்தை தேசிய வீரர் முகமது ஹக்கீம் டேனிஷ் ரம்லி 3rd இடத்தில் நிறைவு செய்தார். முதலிடத்தில் பந்தயத்தை தொடங்கிய 18 வயது முகமது ஹக்கீம் 5 சுற்றுகளில் முன்னணி வகித்தார். பின்னர் பின்னுக்கு தள்ளப்பட்ட அவர் 3rd இடத்தை பிடித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

0: செய்திகளுக்கு பிறகு மீண்டும் இணைகின்றோம். காற்றின் மொழியில் ஞாயிற்றுக்கிழமை பொழுது 10:05 இது கல்லூரி நிகழ்ச்சிக்கான நேரம். இன்றும் நம்முடன் மூவர் இணைந்திருக்காங்க UKM பல்கலைக்கழகத்திலிருந்து. வணக்கம், ஒரு ஒருத்தரா முத வரவேற்றலாம். ஓம் தேவா வணக்கம்.
1: ஓ வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
0: நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கேன்.
0: சரி, அடுத்து வந்து நம்ம கூட சோபன் இணைந்திருக்காரு. வணக்கம் சோபன்.
2: வணக்கம்.
0: வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன். நல்லா
0: இருக்கீங்க. ஏன் வைக்கப்படுறீங்க, என்ன ஆச்சு? சரி, இந்த வேலையில வந்து இவங்க மூவரையும் நீங்க டிக்டாக் நேரலையிலும் கண்டு கழிக்கலாம். அவங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா டிக்டாக் நேரலையில் நீங்க கேட்கலாம், அவங்க கிட்டே கேட்பேன். சரி, மூன்றாவதா நம்ம கூட இமானுவல் இணைந்திருக்காரு. வணக்கம் இமானுவல்.
3: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம்,
3: எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: சிறப்பா இருக்கேன்.
0: சரி, நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு முன்பாக நம்முடைய இந்த கல்லூரி நிகழ்ச்சியில் எப்போதும் முதல் அங்கத்தில் எல்லா அங்கத்திற்கும் ஒரு பெயர் இருக்கு. முதல் அங்கத்திற்கு ஒரு பெயர் இருக்கு, என்ன பெயர்னு கேட்டலாமா?
1: சொல்லுங்க.
0: நான் சொல்ல மாட்டேன், சொல்லுவார்.
4: சொல்லுங்க, எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும் நீங்க யாரு, பாம்பேல நீங்க என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க சொல்லுங்க.
0: பாம்பேல இவங்க எதுவும் செய்யல, ஆனா பாங்கியில ஏதோ செஞ்சு. UKM பல்கலைக்கழகம் அங்கதான் இருக்கு. சரி, ஓம் தேவா ஆரம்பிங்க, உங்களை அறிமுகப்படுத்திக்கீங்க, எந்த துறையில உங்களுடைய பட்டப்படிப்பை மேற்கொள்றீங்க?
1: ஓகே, அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஓம் தேவா நவஜீவன் குமார். நான் வந்து UKM பாங்கியில வந்து பேச்சுலர்ஸ் ஆஃப் லா வித் ஹானர் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அண்ட் இப்போதைக்கு என்னுடைய 2வது வருட பட்டப்படிப்பு வந்து நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன்.
0: சட்டத்துறையில படிக்கிறீங்க?
1: ஆமா.
0: எப்படி இந்த ஒரு ஆர்வம் உண்டானுச்சு? ஏன்னா ரொம்ப பேர் நம்ம சட்டத்துறை மாணவர்கள் இதுவரைக்கும் கல்லூரியில பங்கேற்றது இல்ல, நீங்க வந்திருக்கீங்க, அதனால உங்க துறையை பத்தி நாங்க நிறைய தெரிஞ்சுக்கணுமே, சொல்லுங்க எப்படி இதை தேர்ந்தெடுத்தீங்கன்னு.
1: ஓகே, ஃபர்ஸ்ட் லான்னு கேட்டப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சது என்னன்னா கஷ்டமான சப்ஜெக்டா இருக்கும் இதா இருக்கும்னு. எனக்கு இனிஷியலி வந்து மருத்துவத்துறையில படிக்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சு. ஒன்ஸ் ஃபம்ஃபா போனோடனே எனக்கும் அட்மிஷன் பாடத்துக்கும் செட் ஆகல. இப்ப நம்ம புரிஞ்சுக்கணும் நமக்கு வரலன்ற பட்சத்துல என்ன பண்ணலாம்னு அடுத்து யோசிச்சப்ப எங்க பேரண்ட்ஸ் தே ஆர் வெரி சப்போர்ட்டிவ். ஸோ எங்க அம்மா அப்பா தான் சொன்னாங்க இந்த மாதிரி அப்பா வந்து லா ஃபார்ம்ல வேலை செய்யறாங்க.
0: சோ வேலை செஞ்ச உங்க தந்தையும் ஒரு வழக்கறிஞர்?
1: இல்ல, வழக்கறிஞர் இல்ல, வந்து ஆபீஸ்ல வேலை செய்யறாங்க. சோ அப்ப வேலை செஞ்சதுப்ப சின்ன வயசுல இருந்தே பார்த்து வளர்ந்ததுனால நான் ஓகே நம்ம இந்த துறையில போலான்னு சொல்லிட்டு ஆஃப்டர் SPM STPMல ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் வந்து UKMல பாங்கியில வந்து இப்ப பேச்சுலர்ஸ் ஆஃப் லா செகண்ட் இயர் செஞ்சிட்டு இருக்கேன்.
0: வாழ்த்து உங்களுக்கு. அடுத்த கட்டமா உங்களுடைய இளங்கலை பட்டப்படிப்பு முடிந்த பிறகு என்ன, ஏன்னா இந்த சட்டத்துறையில படிச்சாலே எல்லாரும் வந்து வழக்கறிஞர் ஆகணும்னு இல்ல இல்லையா, நிறைய துறைகள் இருக்கு. உங்களுடைய அந்த திட்டம் என்பது என்ன?
1: ஓகே, எனக்கு வந்து இப்பவே வந்து நான் இன்டர்ன்ஷிப்னு சொல்லுவாங்க, நான் வந்து சொந்தமாகவே இன்டர்ன்ஷிப் போய் ஒரு ப்ரைவேட் லா ஃபார்ம்ல வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ என்னுடைய பிளான்னு கேட்டால் பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சின்னு நம்ம வச்சிருப்போம். முதல் இது ஆப்வியஸ்லி நம்ம வழக்கறிஞராக ஆகணும் அப்படிங்கிற ஆசைனால தான் நம்ம இந்த படிப்பு படிக்கிறோன்றது. ஸோ அதுலேயுமே பல துறைகள் இருக்கு, நீங்கள் கிரிமினல் படிக்கலாம், லேண்ட் லா, அந்த என்ன சொல்றது லிட்டிகேஷன் அந்த மாதிரிலாம் இருக்கும். அது இல்லாத பட்சத்தில் எனக்கு வந்து ஆளுங்களுக்கு படிச்சு கொடுக்க பிடிக்கும். ஸோ படிச்சு கொடுக்கறது வந்து நான் இப்போ டியூஷன் சென்டர்ல போய் சொல்லி கொடுக்குறது அந்த மாதிரிலாம் இருக்கனால இந்த கேஸ் நம்மளால வழக்கறிஞர் ஆக முடியல, இல்ல அது ரொம்ப பிரஷர்டா இருக்குன்னு நம்ம உணர்ற பட்சத்துல PhD செஞ்சுட்டு நம்ம வந்து லெக்சரர் ஆயிரலாம். சோ அவங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம லெக்சரர் ஆகலான்ற பிளான் பி செஞ்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம நீங்க லா படிச்சா நீங்க எல்லா ஃபீல்டுலயுமே நீங்க போலாம். இப்ப நீங்க RJ ஆகணும்னாலும் நீங்க ஆகலாம்.
0: ஆமாவா? எப்படி எப்படி சொல்லுங்க பாப்போம், என்ன பயன் இருக்கு? எனக்கு வந்து சட்டத்துறை படிச்சு அறிவிப்பு செய்யணும்னா எனக்கு வந்து அந்த துறை வந்து என்ன எனக்கு கொடுக்குது?
1: கண்டிப்பா ஒண்ணு விஷயம் என்னன்னா, நீங்க சட்டத்துறைன்னு படிக்கும்போது உங்களோட நாலேஜ் வந்து நீங்க ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ணிப்பீங்க. மக்களுக்கு எடுத்து போறதுக்கு ஒரு RJ-ஆ இருந்தீங்கன்னா நம்மளோட நிகழ்ச்சி மூலமாவோ அது வழி வந்து நம்ம இயல்பான மனிதர்களுக்கு.
0: அவங்களுக்கு பாடல் தானே வேணும், சட்டத்துறையை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அவங்க இணையதளத்துல கேட்டு தெரிஞ்சுக்கலாம், படிச்சு தெரிஞ்சுக்கலாமே.
1: ஆமா, பட் நான் என்ன யோசிக்கிறேன்னா, நம்ம அதை இயல்பாவே ஒரு RJ-ஆ நம்ம கொண்டு போய் சேர்த்தோம்னா இன்னும் மக்களுக்கு எளிதா புரியற வகையில நம்ம கொண்டு போய் சேர்க்கலாம்.
0: சட்டம் கத்துக்கணும், அது முக்கியம் தான். ஆனா அது மட்டுமே கத்துக்கணும் இல்ல, ஒரு அறிவிப்பாளர் நிறைய விஷயங்களை பல துறைகள்ல இருந்து கத்துக்கணும். ரொம்ப நன்றி உங்களுக்கு, எங்களுடைய வாழ்த்தும் கூட. அடுத்ததா சோபன் கிட்ட பேசிடலாம். வணக்கம் சோபன்.
2: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம். சிரிச்ச முகமா இருக்கீங்களே வந்ததுல இருந்து, சொல்லுங்க எந்த துறையில் உங்க பட்டப்படிப்பு?
2: வணக்கம், என் பேர் சோபன் ராவ். நான் வந்து பேச்சுலர்ஸ் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங் வித் ஆனர்ஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்,
0: கட்டிடக்கலை பொறியியல். முதல்ல நான் சொல்லியிருந்தேன் சட்டத்துறையில இருந்து வந்தது ஆட்கள் ரொம்ப குறைவுன்னு, அதிகமா வந்தது உங்க துறையில இருந்துதான், இந்த கட்டிடக்கலை பொறியியல் துறையில இருந்துதான். இவ்வளவு பேர் வரீங்களே, இந்த வேலை வாய்ப்புகள்லாம் இந்த துறையில எந்த அளவிற்கு இருக்கு? இப்ப
2: வேலை வாய்ப்புகள் ஆக்சுவலி நிறைய இருக்கு. ஏன்னா நீங்க சிவில் கீழே வச்சு பார்க்கும்போதும் ரோட் சைடு செய்யறது, கட்டணம் செய்யறது, பில்டிங் செய்யறது, அப்புறம் தண்ணி செக் பண்றது, தண்ணி நல்லா இருக்கா இல்லையா, அப்புறம் காற்று, மோஸ்ட் ஆஃப் த நேச்சர் திங்ஸ் அதெல்லாம் வந்து சிவில் கீழே தான் வருது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு கட்டணம் வேலை வாய்ப்பு கிடைக்கலன்னா நீங்கள் தண்ணி செக்டருக்கு போகலாம், தண்ணி செக்டர் கிடைக்கலன்னா ஹைவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுக்கெல்லாம்
0: போகலாம். பிரிவுகள் நிறைய நிறைய பிரிவுகளில் உங்களுக்கு இந்த ஆர்வம் வந்தது எப்படி? இதுதான் நாங்கள் தேர்ந்தெடுக்கணும்னு
2: ஆர்வம் வந்தது வந்து எனக்கு மெயின் கட்டணம் தான். ஏன்னா இப்போ வர வீடுகள் அப்புறம் சன்வியெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கம் அமைப்பில் ஒரு பில்டிங் இருக்கும்.
0: இப்போ சின்ன வயசில் பார்க்கும்போது எல்லாருக்கும் அது ஒரு ஆர்வமாக இருந்திருக்கும், எப்படி இதை கட்டியிருப்பாங்க
2: எனக்கும்
0: எங்களுடைய வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு கடைசியா இமானுவேல் தயாரா இருக்காரு. சரி, இமானுவேல்கிட்ட பேசுவோம், அப்படியே இந்த டிக்டாக் நேரலையும் அவர் பக்கமா கொஞ்சம் திருப்புவோம். இமானுவேல் சொல்லுங்க, நீங்க எந்த துறையில படிச்சிட்டு இருக்கீங்க?
3: வணக்கம் அண்ணே, நான் வந்து பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் இன் ஹிஸ்டரி செய்கிறேன்.
0: வரலாறு
3: வரலாறு. ஸோ பேசிக்கலி நாங்கள் என்ன படிப்போம்னா வரலாறு தான் ஃபுல்லாகவே படிப்போம்.
0: வரலாறு துறை படிச்சுட்டு இருக்கேன், என்ன படிப்போம்னா வரலாறு தான்
3: ஃபுல்லாகவே வரலாறு தான் படிப்பேன். இல்லைடா, சும்மா சொல்லலாம், ஒரு பாட்டாக தான் நம்ம வந்து இது வரைக்கும் சிஜாராவை பார்த்துருக்கோம். என்னோட ஃபுல்லே வந்து நான் சிஜாராவில் தான் பண்ணுறேன். ஸோ சிஜாரா வந்து அநேக நேரத்தில் வந்து நம்மளுக்கு பிடிக்காத ஒரு சப்ஜெக்டாக இருந்திருக்கு.
0: இல்லை எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
3: சிலருக்கு நான் கேட்குற பொதுவான ஆட்களுக்கு வந்து சிஜாரான்னு சொன்னாலே ஐயோ வரலாறு ஐயோ கடுப்பாரு,
0: ஏன்னா தரவுகள் நிறைய படிக்கணும்.
3: ஸோ அது அதை பத்தின அந்த நிறைய பேருக்கு தெரியாதனால ஸோ சிஜாரா நிறைய பேருக்கு பிடிக்காது. எனக்கு வந்து எந்த ஆர்வம் எப்படி வந்துச்சுன்னா இந்த சிஜாரா மீது ஒரு சார் எனக்கு இருந்தாரு. ஸோ நான் ஃபோம் ஃபைவ் படிக்கிறப்ப ஸ்மார்ட் சிஜாரான்னு சொல்லிட்டு இது வரைக்கும் இப்பயும் இருக்காரு. ஸோ அவரு தான் வந்து எளிதா இந்த சிஜாராவை எப்படி புரிந்துக்கலாம், எப்படி நம்ம இதை அணுகிறதுன்னு சொல்லி அவர் மூலமா எனக்கு ரொம்ப சிஜாரா பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அண்ட் ஐ ஸ்டார்டட் டு டூ மை ஓன் ரீசர்ச், எப்படி நம்ம இந்த சிஜாராவை சொந்தமா கத்துக்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு நானுமே சொந்தமா அந்த மாதிரி ஃபார்முலாஸ் நம்ம சிஜாரா வந்து இந்த மாதிரியும் நம்ம கத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி நானும் அநேக இதுல கத்துக்கிட்டு.
0: ரொம்ப வாழ்த்து. நீங்க பேசுனதுல எனக்கு பிடிச்சது என்னன்னா தேசிய பள்ளி மாணவர் தானே சொன்னீங்க, அழகா தமிழ் பேசுறீங்க, அணுகிறது ஆச்சரியமா இருக்கு. வாழ்த்து உங்களுக்கு, உங்க தமிழ இன்னும் நீங்க நிறைய வளர்த்துக்கணும். சரியா, ரொம்ப நல்லா பேசுறீங்க, இன்னும் நிறைய வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி மூன்று பேருக்கும் எங்களுடைய வாழ்த்து. எல்லாமே ரொம்ப நல்லா உங்களுடைய பட்டப்படிப்பை பத்தி பேசுனீங்க, விவரிச்சிங்க. இப்ப ஒரு பாடலுக்கு பிறகு இன்னும் நிறைய பேச போகின்றோம். ஓம் தேவாவிடம் இருந்து ஆரம்பித்தோம் இல்லையா, அதனால அவருடைய அந்த விருப்ப பாடலே கேட்டுடலாம். சொல்லுங்க, என்ன பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
2: சாய் அபியங்கர் பாடல் ரொம்ப பிடிக்கும்.
0: ஏன்?
2: ரொம்ப நல்ல வைபா இருக்கு அந்த மாதிரின்றதுனால. அதே மாதிரி இப்ப பவளமல்லி ரீசன்லி ரொம்ப இதா இருக்கு. சோ அந்த சாங் போட்டீங்கன்னா எனக்கு பிடிக்கும்.
0: சரி, யாருக்காக விரும்பி கேக்குறீங்க இந்த பாடல?
2: எங்க யுகேம்ல வந்து நாங்க ஒரு டான்ஸ் டீம் வச்சிருக்கோம். ரீசன்லி நாங்க டான்ஸ் ஆடி அந்த இத பண்ணனால அவங்களுக்கு இத டெடிகேட்
0: பண்ணோம். இந்த பாடலுக்கு நீங்க எல்லாம் நடனம் பண்ணீங்க, நீங்க தான் சாய பெங்காரா?
2: இல்ல, அது நான் சொல்லல. ஆனா அந்த வீடியோ ஆன்லைன்ல எல்லாம் இருக்கு.
0: அப்ப நான் போய் பார்க்கலாமா நீங்க சாய பெங்காரா இல்லையான்னு?
2: நீங்க போய் பாத்தீங்க.
0: கையடு யாரு?
2: அவங்க இருக்காங்க.
0: அவங்க இருக்காங்க,
2: எங்க இருக்காங்க? கோரியோகிராஃபர் எங்க?
0: ஓ, அப்படியா?
2: சோ அவங்களுமே இட்ஸ் லைக் a lot of talent people எல்லாம் சேர்ந்து பண்ணியிருந்தாங்க. அதனால அவங்களுக்கு டெடிகேட் பண்றேன் இந்த பாட்டு நான்.
0: சரி, கையடுக்கு மட்டும் இல்ல தானே, எல்லாருக்கும்,
2: என்னோட ஹோல் டீமுக்கு.
0: சரி, எல்லாருக்கும் அந்த பாடல் கேட்டிருக்காரு, அந்த பாடலை கேட்டிடலாம்.

0: மீண்டும் இணைகின்றோம் கல்லூரி நிகழ்ச்சியில். சாய் பாடல ஓம் விரும்பி கேட்டிருக்காரு. சரி, பாடல் கேட்டு முடிச்சாச்சு. கல்லூரி நிகழ்ச்சியில் அடுத்த அங்கம் என்னன்னு கேட்டலாமா? மீண்டும்
1: கேட்டலாம்.
0: பயப்படாம சொல்லணும் எல்லாரும். அதாவது என்ன தலைப்பு இன்னைக்குன்னு பார்த்தோம்னா, சமூக ஊடகங்கள்ல நீங்க பாத்திருப்பீங்க, ரூம்மேட்ஸ். இனிமே நாமெல்லாம் ரூம்மேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமல் வசல்ராஜா படத்துல அந்த ஒரு வசனம் பார்த்திருப்போம். அந்த மாதிரி ஓரறை தோழர்கள், அவங்கள பத்தி அந்த ஒரு வாழ்வியல் எப்படி இருக்கும்? ஒரு நம்ம ரொம்ப சக நண்பரோட ஒரு அறையில் தோழரா வந்து நம்ம தங்கி இருப்பது, அதை பற்றி தான் கேட்க போறோம். இந்த மூவரில் வந்து இருவர் வந்து ஓரறை தோழர்கள், யார் யாருன்னு கேட்டறலாமா? யாரு?
2: நானும் ஓம் தேவா.
0: அதாவது இமானுவேலும் ஓம் தேவாவும் வந்து ஓரறை தோழர்கள். அதனால அவங்க கிட்டயே முத ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் நம்ம தனியா இருக்கிற தோழர் சோபன் கிட்ட அப்புறம் வருவோம். சரி, எப்படின்னா இந்த முதல் முதல்ல வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறவங்கள நம்ம மனைவிய வந்து எங்க பார்த்தோம், எப்படி பார்த்தோம் அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க எல்லாரும். அதே மாதிரி நம்ம கூட ஓரறை தோழரா இருக்கிற அந்த ரூம்மேட்டா இருக்கிறவங்கள எங்க பார்த்தோம், முத முத நான் அவனை எப்படி பார்த்தோம் தெரியுமா அப்படி அத ஒரு கதையா சொல்லுவாங்க எல்லாரும். நீங்க ரெண்டு பேரும் சொல்லுங்க, இமானுவேல் ஆரம்பிங்க. அவரை எங்க பாத்தீங்க, பார்த்தோன்னே என்ன நினைச்சீங்க?
2: ஓகே, எனக்கு வந்து ஓம்டே வந்து எஸ்டிபிஎம்ல இருந்து தெரியும். சோ அவரை வந்து நான் எஸ்டிபிஎம்ல இருந்து பாத்துட்டே வரேன். பட் ஓரறை தோழர்களா இப்பதான் இருக்கிறோம். சோ இந்த வருடத்துல
0: அவருதான் உங்க ரூம்மேட் அப்படின்னு தெரிஞ்சப்ப உங்களுக்கு எப்படி இருந்தது?
2: ஒரு அழகில சந்தோஷமா தான் இருந்துச்சு. ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சாலே அப்படின்னு சொல்லிட்டு. சோ அநேக காரியத்தை நாங்க பகிர்ந்து கொள்வோம். அது வந்து ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு எனக்கு. சோ இது வரைக்கும் நாங்க தெரிஞ்சிக்காத விஷயத்தெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம். சோ அதாவது பேசி தெரிஞ்சுக்கிட்டோம் சொன்னா
0: பேசிதான் தெரிஞ்சுக்க முடியும் எல்லாரும். சரி ஓம் தேவா, இவர் தான் வந்து உங்களுடைய அரை தோழரா வரப்போறாரு அப்படின்னு தெரிஞ்சோனே நீங்க என்ன நினைச்சீங்க? அந்த முதல் எண்ணம் என்னவா இருந்தது?
3: எங்களுக்கு வந்து நாங்க இப்ப இரண்டாவது வருடத்துல படிக்கிறதுனால இப்பதான் இவர் என்னுடைய ரூம்மேட். அதனால ஆல்ரெடி எங்களுக்கு தெரியும், நாங்க ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ். இந்த காரணத்தினால ரொம்ப ஹாப்பியா தான் இருந்துச்சு. ஓகே, இமானுவேலோட நம்ம ரூம்மேட்ஸா இருக்க போறோம் அப்படின்றது. அண்ட் தென் இப்ப இருக்குமே நாங்க ரூம்மேட்ஸா இருந்து இன்னும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இன்னும் க்ளோஸா இருக்கும். அண்ட் நிறைய வகையில அவர் உதவி பண்ணிருக்காரு எனக்கு.
0: உங்ககிட்ட சாவி இல்லையா?
3: ஆமா, நான் என்னோட கீ லாஸ் பண்ணிட்டேன்ற காரணத்தினால.
0: அப்ப அது யார் தப்பு?
3: எழுப்ப எழுப்ப எழுந்திருக்க மாட்டாரா?
2: அது ஒரு
0: இமானுவேல் உங்களோட மனநிலை எனக்கு நல்லாவே பண்றதெல்லாம் நீங்க, ஆனா சொல்றது என்னையா? சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, அவர்கிட்ட பிடிக்காதது ஒண்ணு என்னது? சாவியை தொலைச்சது
2: அப்படின்னு ஏத்துக்கலாம்.
3: வர்றதுக்குள்ள அவர் தூங்கிடுவாரு.
0: சரி, யார் சுத்தம் பண்ணுவாரு?
3: ரெண்டு பேருமே சுத்தம் பண்ணுவோம்.
0: ரெண்டு பேரும் பாதுவில்லாது. ஏன்னா வந்து நான் சில பேர்லாம் அவங்களோட கதையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அதுவும் முக்கியமா வந்து பெண்கள் அவங்களாம் வந்து ஒரு அறையில வந்து தோழிகளா தங்கி இருக்கும்போது அந்த குளிர்சாதன பெட்டி இருக்குமே, அதுல வந்து இவங்களோட பெட்டியா இருந்தா அவங்களோட உணவை வைத்தா கூட ஒரு பெரிய சண்டையே வந்துடும். இந்த மாதிரி கதைகள்லாம் நம்ம நிறைய கேட்டிருக்கோம். ஆனா உங்களுடைய இந்த தோழமை பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரியே வந்து நீங்களும் தொடர வேண்டும். ரொம்ப நேரமா ஒருத்தர் அமைதியா இருக்காரு, பேசிய ஆகணும். சோபன் சொல்லுங்க. சோபன், உங்களுடைய இந்த கல்லூரி வாழ்க்கையில இந்த ஓரறை தோழர்கள் எப்படி கிடைச்சாங்க உங்களுக்கு? நல்ல அனுபவமா, கசப்பான அனுபவமா?
4: இவங்களுக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கு. எனக்கு வந்தது வெறுக்கிற அளவுக்கு.
0: ஐயோ, வெறுப்பு! இங்க வெறுப்பு வந்திருக்குங்க. இப்பதான் நம்ம நேர்கள் எல்லாம் எழுஞ்சு உட்கார்ந்து இருப்பாங்க.
4: என்ன விடுங்க, நான் வீட்டுக்கு போறேன். அந்த அளவுக்கு,
0: அந்த அளவுக்கு என்ன நடந்துச்சு?
4: அவர் வந்து வந்த புதுசு ஓகே, நம்மளா பேசுவாரு, சாதாரணமா பேசுவாரு, நம்ம ஓகே, எல்லாம் ஓகேயா இருந்துச்சு. போக போக பார்த்தா அவரு வந்து பைக்க அணி இருக்குல்ல.
0: ஆமா, அதாவது அணியிற உடைகள், உடைகள்
4: உடைகள் அப்படி சேர் மேல வச்சுட்டு போயிருவாரு. அவரோட உடல் இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆனது. சோ
0: என்னால
4: சோ அது எனக்கு சாதகமா இருக்காது,
0: எனக்கு சாதகமா இருக்காது,
4: எனக்கு பிடிக்காது,
0: பிடிக்காது, எனக்கு ஒத்து வரல,
4: ஒத்து வரல. ஆமா, அதனாலயே நான் நார்மலா இது ரூம்க்கு போனாலே கண்ணாடி திறப்பேன். ஆனா அவரு சாத்தி தான் வச்சிருப்பாரு.
0: சொல்லி பாத்துட்டீங்களா?
4: சொல்லி பார்த்தாச்சு. அவரு மின்னுக்கு அந்த ஸ்ப்ரே இருக்குமே, நல்லா வாசம் இருக்கு.
0: ஆமா,
4: அதுவும் அடிச்சு பார்த்தா
2: வாசனை இது.
0: அதை அடிச்சிருக்கீங்க நீங்க? அவர் முன்னே அடிச்சிருக்கீங்க வேற.
4: அப்பயும் அழகு உட்காந்துக்கிட்டு போன் தான் வச்சிருப்பாரு, ஒண்ணு தெரியாது மாதிரி.
0: இன்றளவும் வந்து அவர் தான் உங்களுடைய அரை தொல்லரா?
4: நல்ல வேலை இந்த வாட்டி
0: தப்பிச்சிட்டீங்க.
4: தப்பிச்சுட்டு
0: இப்ப வந்து ஒரு நல்ல வாழ்க்கை தான் வாழ்றீங்க.
4: ஆமா, இந்த இந்த வாட்டி தங்கமான மனுஷன்,
0: தங்கமான. அவர் அவரு கேட்டுட்டு இருப்பாரு, அவரு தான் ரொம்ப மகிழ்ச்சி அடையணும். அவர் மாதிரி ஒரு ஆள் கிடைச்சதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் இப்படி ஒரு அனுபவம் வந்த பிறகு. சரி, இந்த ஆண்கள் வந்து கல்லூரியில ஓரறை தோழர்களா இருக்கும் போது அவங்களுடைய பொருட்களையே வந்து மாற்றி மாற்றி பயன்படுத்திக் கொள்ளும் ஒரு பழக்கம் இருக்கும். அது வந்து சட்டையா இருக்கலாம், இல்ல மற்ற பொருட்கள், நம்மளோட அத்தியாவசிய பொருட்களா இருக்கலாம். அந்த மாதிரி உங்க தோழர்கள் உங்கள்ட்ட கேட்காம எடுத்தா உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்களுடைய பொருட்களை?
4: எனக்கு என்னோட கூட்டாளிக்கு அந்த மாதிரி ஒண்ணு நடந்திருக்கு.
0: சொல்லுங்க அந்த கதைய.
4: அந்த பையன் வந்து ஒரு வாட்டி தான் அந்த இதே மாதிரிதான் ஹெட்செட் அவர் வச்சிருந்தார், புதுசா வாங்கினது கூட்டாளி. இப்போ அந்த கூட்டாளி வந்து ஓம் தேவான் வச்சுப்போம், கூட்டாளி இமானுவேல்.
0: ஒருத்தர் வந்து ஓம் தேவா, இன்னொருத்தர் வந்து இமானுவேல். இப்ப சொல்லுங்க கதையை, இப்பதான் நல்லா இருக்கு கேக்குறேன்.
4: இமானுவேல் வந்து அவன்ட்டு ஓம் தேவா கிட்ட கேக்குறாங்க, ஓம் தேவா என்னோட உன்னோட ஹெட்செட் பைக் பிஞ்சா பண்ண முடியுமான்ட்டு. சரி ஓகே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னாவது வாட்டி எடுத்துட்டு போயிட்டாரு. போயிட்டு அவர் வந்து எடுத்து வந்து கொடுக்கல, அவரோட மேஜாலே வச்சுட்டாரு. சரி இவருக்கு மேஜால வச்சுட்டாரு, மறந்துட்டாரு போலன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்துட்டாரு. எடுத்துட்டு வந்துட்டு பேக் குளிச்சாரு. மறுபடியும் வந்துட்டு இமானுவேல் வந்துட்டு கேட்காம பேக்கு திறந்துட்டு எடுத்துட்டு போயிட்டாரு. இதுல என்ன ஹைலைட்னா, ஓம் தேவா பெட்ல தான் உட்காந்துக்கிட்டு இருக்காரு, ஒரு வார்த்தை கூட கேட்கல, நேரா வந்துட்டு பேக்கை திறந்துட்டு எடுத்துட்டு போயிட்டாரு. சரி ஓகே பேக்ல வச்சாதான் அவர் எடுக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த அல்மாரிக்குள்ள ஒரு டிராவர் இருக்கும், அதுக்குள்ள வச்சாரு. இவர் தூங்கிட்டு இருக்காரு, தூங்கிட்டு போது சத்தம் கேட்கும் போது என்ன சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு எஞ்சி பார்க்கும் போது பார்த்தா அவரு நோட்டி பாத்துக்கிட்டு இருக்காரு, தேடிக்கிட்டு இருக்காரு. அதை தேடி பார்த்துட்டு கண்டுபிடிச்சு எடுத்துட்டு
0: போயிட்டாரு. என்ன சொன்னாரு
4: வந்து அந்த கட்டம் தூக்கத்துல வந்து அவருக்கு ஒண்ணு புரியல, தெளிஞ்சிட்டு போயிருந்தா என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ நாங்க ஒன்னா என்னெல்லாம் கூப்பிட்டு எங்க பாரு இப்படி பண்றான், எனக்கு பிடிக்கல ஒன்னா பேசுறேன்னு சொல்லிட்டு அங்க போய் பேசிட்டு இது பண்ணிட்டு
0: அவரு பேசல, நீங்க
4: போய் பேச.
0: நீங்க என்ன பேசுறீங்க? அப்ப நீங்க பேசணும் போது அது அவருடைய பொருள் தானே, நீங்க
4: ஒரு ஜாமான் கண்டுபிடிச்சிருவாரு. அதே மாதிரி அவர் ரூபிஸ் கியூப் ஒன்னு வச்சிருப்பாரு, ஒரு இடத்துல அடிட்டு வச்சிருவாரு,
0: கண்டுபிடிச்சிருவாரு. சரி ஓம் தேவா, அதாவது அவரு கூட வந்து ஒரே அறையில தோழரான பிறகு நம்ம இமானுவேல் கூட இவரை பற்றி இதுவரைக்கும் எனக்கு தெரியாத ஒரு விஷயம் நான் கண்டுபிடிச்சேன்பா, இந்த ஒரு பழக்கம் இருக்கு இவர்கிட்ட அப்படின்னு நீங்க கண்டுபிடித்த ஒரு விஷயம் ஏதாவது இருக்கா?
3: நிறைய விஷயம் இருக்கு. ஆக்சுவலி இமானுவேல் ஜெனரலாவே ஃப்ரெண்டா இருக்கும் பொழுதே அவர் ரொம்ப நல்ல தோழன். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தோழன் கிடைக்கணுமா, அந்த மாதிரி ரொம்ப டிசைர்டான ஒரு ஃப்ரெண்ட் அவரு. பட் ஒன்ஸ் ரூம்மேட் ஆன உடனே அது இன்னும் இப்ப கிளீன்லினஸா இருக்கட்டும்
0: அதிகமா தான் ஆனிச்சு,
3: இன்னும் அதிகமா தான் ஆனிச்சு. இப்படி இந்த என்ன படத்துல எல்லாம் கார்த்திய மேல பாப்பாங்க, இப்படி ஒரு மனுஷனா அப்படின்ற மாதிரி, சிறுத்தை படம் மாதிரி இப்படி ஒரு மனுஷனா அப்படின்ற மாதிரி, லைக் ரொம்ப சுத்தமா வச்சிருப்பாரு, ப்ரே பண்ணுவாரு நல்லா, தெரியும் நல்லா ப்ரே பண்ணுவாங்க அப்படின்றது. பட் மனுஷன் அவரு கணக்காலாம் ப்ரே பண்ணுவான் அப்படின்றதுலாம் இது பண்ணி அவ்வளவு குட் ட்ரேட்ஸ் சொல்லுவோம்ல. சோ அத கேட்டிருக்கேன், விட்னஸ் பண்ணும்போது இன்னும் அவர் மேல மதிப்பு வந்து.
0: அதாவது வந்து இவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னா இவர் ரொம்ப நல்லவர்னு கண்டுபிடிச்சிட்டாரு, அது மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்காரு. நீங்க ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா இமானுவேல்? அதாவது அவர் நம்மள பத்தி நிறைய நல்லதா சொல்லிட்டாரு, இப்ப இப்ப எப்படி நம்ம சொல்றது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா?
4: அதுவே நல்லது பண்ணல
2: வேற. அப்படின்னு இல்ல, ஷேர் பண்றது அது நீங்க சொல்லிருந்தீங்களே பொருட்கள். அவர் வந்து எப்போதுமே பிரேக்ஃபாஸ்ட் வாங்கி வச்சிருவாரு, ஒன் டே பிஃபோர். நான் வைக்க மாட்டேன், சம்டைம்ஸ் அவரோட ஃபுட் கூட நான் சாப்பிட்டுருவேன். நெக்ஸ்ட் டே நான் வந்து வாங்கி அவருக்கு அந்த மாதிரி பிளஞ்சா பண்ணிட்டு அந்த மாதிரி நாங்க எங்களோட டேக் டர்ன்ஸ் பண்ணி
0: உங்களுக்குள்ளேயே ஒரு புரிதல்
2: புரிதல் இருந்துச்சு. ஸோ அதுதான்.
0: சரி, ரொம்ப சிறப்பு. எல்லாரும் ரொம்ப நல்லா அந்த அரை தோழர்களை பத்தி அந்த ஒரு வாழ்வியல் கல்லூரியில எப்படி இருக்கும் அதை வந்து நம்ம கண் முன் கொண்டு வந்துட்டீங்க. அதுக்கு உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சரி, அடுத்ததா சிறப்பா பேசினாரு நம்முடைய சோபன் இந்த கல்லூரி கதைகளை, அதனால அவருடைய விருப்ப பாடலையே ஒன்று கேட்க போகின்றோம். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு அடுத்து?
4: மெர்க்யூரி பவர்.
0: மெர்க்யூரி பவரா? இப்படி ஒரு பாடல்
3: கம்போஸ் பண்ணிக்கிட்டு
4: மெக்யூரி பூவேண்ண.
0: மெக்யூரி பூவே, ஏன் இந்த பாடல்?
4: இந்த பாடல் நான் தளபதி ஃபேன்.
0: ஓ அப்படி.
4: இது இந்த வந்து ஒரு அண்டர் ரேட்டட் சாங்னு சொல்லலாம்.
0: கண்டிப்பா. ஆனால் நாங்கள் ஒளிபரப்புவோம் அப்போ. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு அண்டர் ரேட்டடான பாடல்கள் தான். ஆனால் இப்போ சமூக ஊடகங்கள்ல நிறைய பேர் பகிர்ந்துட்டு வராங்க இந்த பாடல் காணொலிகள்லாம், இன்ஸ்டாகிராம்லாம் பார்க்க முடியுது. நிதிஷ் கோபாலன், பவதாரணி மற்றும் போனி சக்கரவர்த்தி கொண்டு வராங்க. அந்த பாடலை கேட்கலாம்.

0: மீண்டும் இணைகின்றோம் கல்லூரி நிகழ்ச்சியில். அதாவது மூவரும் வந்து என்ன பாக்குறத விட எல்லாரும் டிக்டாக் நேரலையே அவங்கவுங்க விவேக பாத்துட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்க எல்லாரும்?
1: எல்லாரும் நல்ல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க.
0: நல்ல விஷயம் தான் சொல்ல முடியும். வேற என்ன சொல்லலாம்?
1: எல்லாம் வாழ்த்துக்கள், எல்லாருக்கும் நன்றி.
0: எல்லாம் சிறப்பா பேசிட்டு இருக்கீங்க. சரி, இந்த அங்கத்துக்கு போற முனுக்கு இமானுவேல் உலக கிண்ணம் வரப்போது இல்லையா, எந்த குழுவுக்கு உங்களுடைய ஆதரவு?
2: சொல்றது கொஞ்சம் வெக்கமா தான் இருக்கு, ஆனா நான் உலக கோப்பையெல்லாம் பாக்குறது இல்ல.
0: சரி, நீங்க ரெண்டு பேரும்?
1: ஓ, நான் வந்து மேமாங்க எப்போதுமே அர்ஜென்டினா சப்போர்ட்
0: பண்ணுவோம். அப்படிங்களா, சிறப்பு. நீங்க?
3: நானும் தான்.
0: ஐயோ, நானும் தான். மூன்று அர்ஜென்டினா ஆதரவாளர்கள் இருக்கோம். ஆனா நான் அர்ஜென்டினாவோட சேர்த்து இங்கிலாந்துக்கும் அப்பப்ப என்னோட ஆதரவு,
1: பிரேசில் பிரான்ஸ்க்கெல்லாம் அப்பப்ப
0: தெரியும். ஆனா முதல் சப்போர்ட், அதாவது முதல் ஆதரவு வந்து எப்பவுமே வந்து அர்ஜென்டினாவுக்கு தான். சரி, உலக கிண்ணத்தை பத்தி பேசிட்டு அடுத்து ஒரு அங்கத்துக்கு போக போறோம். இது என்ன அங்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது விளையாட போறோம். ஒரு ஒரு வாரமும் இந்த புது புது வகையான ஒரு விளையாட்டுகளை நாங்களே உருவாக்கிட்டு இருக்கோம் இந்த கல்லூரி நிகழ்ச்சியில. அந்த மாதிரி இன்று ஒரு விளையாட்டு, அதாவது என்ன விளையாட்டுனா, நீங்க மூவரும் தான் போட்டி போட போறீங்க, நான் வந்து நடுவர் தான் இன்னைக்கு. எப்போதும் நானும் சேர்ந்து போட்டி போடுவேன், ஆனா இன்னைக்கு வந்து நான் நடுவரா இருக்க போறேன். நீங்க மூணு பேர் தான் போட்டி போட போறீங்க. உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கப்படும், ஒரு சொல், அந்த சொல்லில் ஆரம்பிக்கும் பாடல்களை நீங்க சொல்லணும். பாடியும் பாடிக்காத்தா காட்டினா இன்னும் சிறப்பா இருக்கும். பாடியும் காண்பிக்கலாம், இல்ல சொல்லலாம். நான் அடுத்துன்னு சொல்லிட்டா அடுத்த ஆள் அடுத்த ஆள் அப்படின்னு நீங்க வரிசையா சொல்லிட்டே இருப்பீங்க. யாரு சொல்ல முடியலையோ அவங்க தோல்வி அடைஞ்சிருவீங்க, மத்த இருவரும் தொடருவீங்க. அதுல யாரு சொல்ல முடியலையோ தோல்வி அடைஞ்சிருவீங்க. அந்த கடைசியா இருக்காருலயே அவர் தான் வெற்றியாளர். நம்ம மொத்தம் மூன்று சுற்றுகள் போக போறோம், யாரு வெற்றியாளர்னு பாக்கலாம். முதல் வார்த்தை எங்க இருந்து தொடங்கலாம்? உங்களுக்கு கொடுக்கப்படும் முதல் சொல், கண்.
1: கண்ணால் பேசும் பெண்.
0: அடுத்து,
1: கண் மூடி திறக்கும் போது.
0: அடுத்து,
2: கண் அழகா.
0: சரி, அடுத்து,
1: கஞ்சா பூ கண்ணால.
0: அடுத்து,
1: கண்ணோடு காண்பதெல்லாம்.
0: அடுத்து,
2: கன்னித்தீவு பொண்ணா.
0: அடுத்து,
1: கண்ணால தின்ன ஆசையா.
0: அடுத்து,
1: கண்ணாலனே.
0: அடுத்து, இமானுவேல், நீங்க இந்த சுற்றை விட்டு வெளியேற்றப்படுகிறீர்கள். இப்ப சோபன் தொடங்கலாம். சோபன், அதனால முதல் சுற்றில் நம்ம ஓம் தேவா வெற்றி அடைகிறாரு. ஓம் தேவாவிற்கு முதல் புள்ளி. சரி, அப்படியே அடுத்த வாரத்தையும் தொடங்கிடலாம், அடுத்த சுற்று இப்போதே தொடங்கிடலாம். ஆனா நம்ம இமானுவேல் ஆரம்பிக்கட்டும் இந்த நேரம். இமானுவேல், உங்களுக்கு கொடுக்கப்படும் அந்த சொல், மழை.
2: மழை சாறு.
0: இமானுவேல் வந்து ஆரம்பத்திலேயே வந்து அவர் விலகிக்கிறேன், அதனால ஓம் தேவாவும் நம்ம சோபனம் தயாரா இருக்கீங்களா? ஓம் தேவா, நீங்க ஆரம்பிங்க.
1: மலையே வான் மலையேன்னு ஒரு பாட்டு.
0: சரி, அடுத்து,
1: மலையே தூவும் மலையே.
0: அடுத்து,
1: மலை வருது மலை வருது கூட கொண்டு வா, அந்த பாட்டு.
0: அடுத்து,
1: வெண்மேகம் மேகம்.
0: மழைதான் முடியும், வெண்மேகம் முடியாது.
1: மலை,
0: ஆஹா, ரொம்ப நேரம் யோசிச்சிட்டீங்க. அதனால மீண்டும் ஓம் தேவா வெற்றியாளராக இருக்காரு. அதனால அவரு தான் வெற்றியாளர். ஏன்னா மொத்தமே மூன்று சுற்றுகள் தான், நம்ம போகலான் இருந்தோம், அதுல இரண்டு சுற்றுகள் இப்பவே அவர் ஜெயிச்சிட்டாரு. அதனால அவர் தான் வெற்றியாளர்னு அறிவிச்சிடலாமா? இன்னொரு ஒரு சுற்று இருக்கு, எதுக்கும் விளையாடி பார்ப்போம். மத்தவங்க யாராவது வந்து புள்ளிகள் எடுக்க முடியுமா? இந்த முறை உங்களுக்கு வந்து இரண்டு சொற்கள் கொடுக்க போறோம். அந்த இரண்டுல எந்த சொல்ல வேணாலும் நீங்க ஆரம்பிக்கிற மாதிரி நீங்க பாடலாம்.
2: இது நல்ல,
0: சரியா? ஒரு சொல் நீ, இன்னொரு சொல் நான்.
1: நீயா பேசியது.
0: அடுத்து,
1: நீ நான் நாம் வாழவே.
0: அடுத்து,
2: நான் பேசும் மொழி. ஐயோ,
0: நான் பேசும் மொழியா?
2: ஐயோ,
0: தமிழ்.
2: தமிழ்
0: மீண்டும் நம்ம இமானுவேல் விலகிக்கிறேன் அப்படின்ட்டாரு. சரி, நம்ம சோபன ஓம் தேவம். சோபன் நீங்க ஆரம்பிங்க.
1: நீயும் நானும் சேர்ந்து நீயா பேசியது
0: அதுதானே ஆரம்பத்துல நீங்க பண்ணீங்க.
1: நீங்க முதல்ல என்ன பண்ணீங்க? நீயா பேசியது பண்ணீங்க.
0: அவர்தான் பண்ணாரு, அவர்தான் பேசினாரு. அதனால இந்த முறை வந்து நம்ம சோபன் வெற்றி அடைகிறாரு. சரி, 2-1 இமானுவேல் வந்து வெளியே நின்று பார்த்துட்டு, எனக்கு தெரிஞ்சு நான் மட்டும் நடுவரில், நீங்களும் நடுவது. ஆக நீங்க இந்த பக்கம் வந்திருக்கணும், இந்த பக்கம் அவங்க 2 பேரும் விளையாண்டுட்டு இருந்திருக்கணும். சரிங்க, இந்த 3வது அங்கம் விளையாடலாம் விளையாடலாம் விளையாடலாம் ஒரு நிறைவை நாடுகிறது. இப்ப நம்ம இமானுவேலோட விருப்ப பாடலை நம்ம ஒன்றும் ஒளிபரப்பாம இருக்கோம், அதனால அவர்கிட்டே கேட்டலாம். என்ன பாடல் இமானுவேல் வேணும் உங்களுக்கு?
2: ஜூன் போனால் என்று பாடல்.
0: நாளைக்கு தானே ஜூன் வரவே போகுது, அதுக்குள்ளே ஜூன் போனாலா? ஏன் இந்த பாடல்?
2: எனக்கு வந்து அது ஒரு மோட்டிவேஷனால பாடு.
0: ஜூன் போனால் தன்முனைப்பு பாடல்
2: என்பதும் கையில்
0: அந்த ஒரு வரி,
2: அந்த ஒரு வரியில
0: பாடலே தன்முனைப்பு பாடல் சொல்றீங்களா? கொஞ்ச நேரத்தில் நான் பயந்துட்டேன், இது வேற நமக்கு தெரியாத ஜூன் போனாலா இருக்குமோன்னு சொல்லிட்டு. ஆனா இது எல்லாருக்கும் தெரிந்த ஜூன் போனால் தான். ஜூன் மாதத்தை வரவேற்போம் ஜூன் போனால் பாடலோடு.

0: ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான தகவல் கிடைச்சிருக்குங்க. இந்த வாரம் கல்லூரி வந்து முழுக்க முழுக்க இது வந்து ஒரு ஸ்லாங்கூர் மாநில கல்லூரி. ஏன்னு பார்த்தோம்னா இவங்க மூவரும் ஸ்லாங்கூரை சேர்ந்தவர்கள். ஒருத்தர் ரவாங், ஒருத்தர் ஸ்லாயாங், இன்னொருத்தர் கிளாங். கூட நானும் இங்கதான் கோலசலங்கூர். அதனால இது வந்து முழுக்க முழுக்க ஸ்லாங்கூர் கல்லூரியா இன்று வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம டிக்டாக் நேரலையில கேட்டிருந்தேன், ஏதாவது கேள்வி கேட்கலாமா இவங்க கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் என்ன தெரியுமா கேக்குறாங்க, இவங்க எல்லாம் சிங்கிளான்னு கேளுங்க அப்படின்னு. அதாவது வந்து காதல்ல இருக்காங்களா இல்லையான்னு. அதுக்கு நாங்க கேட்டிருந்தோம், என்ன சொன்னீங்க அதுக்கு இமானுவல்?
1: நாங்க மூணு பேரும் சிங்கிள் தான், ஆனா ஷோபன் அவைலபிள்.
0: அதாவது வந்து மூன்று பேரும் வந்து காதலிக்கலையா யாரையும், ஆனா வந்து ஷோபன் மட்டும்தான் காதலிக்க தயாரா இருக்காரு. அது என்ன, அது காதலிக்கல தயாரா இருக்காரு அப்படி, அதுக்கு என்ன வித்தியாசம் அது?
2: இல்ல அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேர் ஏன் தயாரா
0: விளங்கல,
2: அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேர்
0: ஏன் தயாரா இல்லன்னு கேக்கணும். அது கேட்டுருவோம், கேட்டுருவோம், சொல்லுங்க இமானுவல், நீங்க ஏன் தயாரா இல்ல? வீட்டுல கேட்டுட்டு இருக்காங்களா, அதனாலதான் தயாரா இல்லையா?
1: அப்படின்னு இல்ல, நம்ம வந்து நம்ம இந்த டிகிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம்
0: எல்லாரும் சொல்றது, எல்லாரும் சொல்றது படிப்பு முக்கியம்,
1: படிப்பு முக்கியம்,
0: படிப்பு முக்கியம் சிதம்பரம். நீங்க நீங்க சொல்லுங்க.
2: சாப்பிடறதுக்கு அம்மா அப்பா தான் கஷ்டம், எனக்கே அம்மா அப்பா தான் சோறு போட்டு வளர்க்குறாங்க, நான் யாருக்கு சோறு போட்டு வளர்க்குறது?
0: சரி, அதுவும் உண்மைதான். அதனால இது நிறைய பேரை காயப்படுத்தும் தெரியுமா இந்த மாதிரி பேசுறது. சரி, நம்ம கடைசி அங்கம் என்ன அங்கம் அப்படின்னு பாத்துடலாமா? நம்ம சென்று வர வேண்டிய நேரம் வரட்டா, அதுதான் நம்ம கடைசி அங்கம். அதற்கு முன்பாக உங்களுடைய கல்லூரி பல்கலைக்கழகத்துல அடுத்து ஏற்பாடு செய்யப்படவிருக்கும், நடக்கவிருக்கும் ஒரு கலாச்சார நிகழ்வை பத்தி நீங்க பேச போறீங்களா?
2: ஆமா அண்ணன்.
0: என்ன நிகழ்வை பத்தி சொல்ல போறீங்க?
2: சோ நாங்க பேச போற நிகழ்வு என்னன்னா மலாம் தீட்டுக்கு செஞ்சியானுக்கு செம்பிலான்ற நிகழ்வு தான். சோ இது வந்து நாங்க 9 வருஷமா நடத்திட்டு வரோம். நாங்க மூணு பேருமே வந்து அதுல வந்து ஹைகாம்ல இருக்கிறவங்க தான்.
0: என்ன என்ன பொறுப்புல இருக்கீங்க?
2: நான் தான் கித்தோ ப்ரோக்ராம் அதோடைய
0: இயக்குனர்,
2: இயக்குனர்
3: துணை தலைவர்.
1: நான் வந்து பொருளாளர்,
0: பொருளாளர் செயலாளர். என் கூட்டு வரல
2: செயலாளர், அவங்க வந்து ஹாலிடேல வந்து பிஸியா இருக்கிறதுனால எங்களால கூட்டிட்டு வர முடியல.
0: இல்லைன்னா மொத்த பேரும் வந்து
2: இறங்கியிருப்பாங்க. அண்ட் இது ஏன் வந்து நாங்க சொல்ல விரும்புறோம்னு பார்த்தோம்னா, கடந்த 9 வருடமா நாங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஈவெண்ட் வாக்கிலான் மாசிஸ் ஃபார் இந்தியாவோட என்ன சொல்றது,
0: இந்திய மாணவர்கள் கூட்டம்,
2: இந்திய மாணவர்கள் பிரதிநிதித்துவ சபை, அதுல வந்து நாங்க செஞ்சுட்டு இருக்கிற ஒரு ஈவெண்ட். சோ இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, மோஸ்ட்லி எல்லா ஈவெண்ட்டுமே வந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா, நடனம் அந்த மாதிரி இருக்கும். பட் முழுக்க முழுக்க ஆக்டிங் அன்னைக்கு அங்க வந்து ஸ்டார்ஸா இருக்க போறதுன்னு பார்த்தோம்னா, அந்த நடிகர்கள் நம்ம என்ன சொல்றது யூனிவர்சிட்டி மாணவர்களே ஒரு 3 மாசமா அவங்க ட்ரைனிங் ரிஹர்சல்ஸ் எல்லாம் வச்சு லைஃப் டேட் வேற. சோ அதுக்கு வந்து அவங்க அவங்களை தயார்படுத்திக்கிட்டு வருவாங்க. சோ இந்த வருஷம் வந்து யூகேம்ல 14 ஜூன் 2026 7 மணில இருந்து 11 மணி வரைக்கும் நடக்குது. யார் வேணாலும் வரலாம். எங்களுடைய இதுல வந்து நாங்க டிக்கெட்ஸ் எல்லாம் செல் பண்றோம். நிறைய உள்நாட்டு நட்சத்திரங்களும் வராங்க. இப்போதைக்கு அதை நாங்க ரிவீல் பண்ண முடியாது, ஆனா ரொம்ப பிரபலமானவர்கள் எல்லாருமே வராங்க. சோ நீங்களும் வாங்க, எல்லாரும் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுப்பீங்க.
0: நம்ம 14 ஜூன் என்ன கிழமை?
2: ஞாயிற்றுக்கிழமை.
0: ஞாயிற்றுக்கிழமை அது நடக்கும்போது நான் இங்கதான் இருப்பேன். ஆனா அத கண்டிப்பா உங்களுடைய அந்த நிகழ்ச்சிக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள்.
2: ரொம்ப நன்றி. அண்ட் மேல் விவரங்களையும் ஷோபனும் சில சொல்லணும்னாரு.
0: சரி, கண்டிப்பா எல்லாரும் சொல்லணும், ஏன்னா துணைத் தலைவர் இல்லையா, துணைத் தலைவரே சொல்லுங்க.
3: சோ இது ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து திறந்துச்சு டிக்கெட்ஸ்க்கு. சோ 3 ஜோன் இருக்கு, 3 ஜோன்க்கும் நீங்க டிக்கெட் வாங்கலாம். அண்ட் தென் இது ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் வரணும்னு இல்ல, பேரண்ட்ஸ் கூட கூட்டு வரலாம், பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்
0: பொதுமக்களும் கலந்துக்கலாம்.
3: ஆமா, பொதுமக்களும் கலந்துக்கலாம். ஏன்னா நீங்க நார்மலா சினிமா போய் படம் பாக்குறது வேற மாதிரி இருக்கும். இது வந்து அங்கேயே நடிக்கிற தீமா இருக்கும்,
0: மேடை நாடகம்.
3: எஸ், மேடை நடனம், வித்தியாசமா இருக்கும்,
0: நாடகமா
3: இருக்கும்.
0: நடனம் வந்து பவளமல்லி சொல்லுங்க.
3: சோ அதனால ஆன்லைன் லிங்க் இருக்கு, பிஎம்ஐ யூகேஎம்னு ஒரு இன்ஸ்டாகிராம் இருக்கு, அதுல வந்து லிங்க் கொடுத்துருக்கோம். அண்ட் ஆல்சோ எம்டிகேக்கும் ஒரு இன்ஸ்டாகிராம் இருக்கு, அங்கேயும் லிங்க் இருக்கு. ஸோ அங்க தட்டிட்டு நீங்க டிக்கெட் வாங்கலாம், வரலாம். 14 ஜூன் வந்து என்ஜாய் பண்ணலாம்.
0: இந்திய மாணவர்கள் பிரதிநிதித்துவ துறை
3: சபை,
0: சபை, அந்த சபையுடைய ஒரு இன்ஸ்டாகிராம் பக்கம் இருக்கான். அந்த பக்கம் நீங்க போனீங்கன்னா இவங்களுடைய இந்த மேடை நாடக நிகழ்ச்சிக்கு நீங்களும் வந்து நுழைவு கட்டணங்கள், நுழைவு சீட்டுகளை வாங்கி கொள்ளலாம் இணையத்திலேயே. சரி, அடுத்து பொருளாளர் நீங்க என்ன சொல்ல போறீங்க?
1: பொருளாளர் இல்ல, பணத்தை பத்தி கொஞ்சம் பேசிதான் ஆகணும். பொருளாளர்ங்கிற பட்சத்துல எங்களுடைய ஈவெண்ட்க்கு யாரெல்லாம் ஸ்பான்சர்ஸ், நீங்க உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு நீங்க யங் டேலண்ட்டுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு இது பண்ண நினைக்கிறீங்களோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவித்து கொடுங்க. மற்றும் நான் வந்து பொருளாளர் மட்டும் இல்லாமல் நான் நடிகராகவும் இருக்கிறேன். ஸோ என்னுடைய இந்த ஸ்டேஜ் ட்ராமா பற்றி கொஞ்சம் சொல்லணும்னா, இது வந்து ஒரு வரலாறு பற்றின ஒரு எனக்கு ரொம்ப ஹார்ட்டோட டச் பண்ணுது. ஏன்னா நான் வரலாறு தானே செய்யறேன். ஸோ நம்முடைய இந்திய வரலாறு குறித்து கொஞ்சம் செய்யறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்டேஜ் பிளே. முடிஞ்ச மட்டும் உங்களோட ஆதரவு எங்களுக்கு வாரி வழங்குங்க. ஸோ முடிஞ்சவங்க எல்லாரும் வாங்க. ஸோ அந்த அன்னைக்கு நாங்கள் எல்லாரும் உங்களை சந்திப்போம்.
0: சரி, அதோட உள்ளடக்கம் வந்து இது வந்து ஒரு வரலாற்று மேடை நாடகம் தான்.
2: ஆமா, அதோடைய தேமா வந்து வரலாற்று ரிலேட்டடா இருக்கும். சில
0: எல்லாரும் வந்து பாக்கலாம்,
2: பாக்கலாம். கலைத்துறையில பிடிச்சவங்க சில பேருக்கு இதெல்லாம் பாக்குறது ரொம்ப பிடிக்கும். கலைத்துறையை சப்போர்ட் பண்ணவங்க நினைக்கிறவங்க, மாணவர்களை சப்போர்ட் பண்ணணும் நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து எங்களுடைய நாடகத்தை பார்த்து உங்களுடைய ரிவ்யூஸ் எங்ககிட்ட சொல்லுங்க.
0: நீங்க நடிக்கலையா?
2: நாங்க போன வருஷம் நடிச்சிருந்தோம், இந்த வருஷம் நாங்க ஹை கமிட்டி.
0: நடுவுல ஒரு பவளமல்லி எதுவும்
2: எதிர்பாராதது எதிர்பார்க்கலாம்.
0: பவளமல்லியோட சேர்த்து வேற ஏதோ ஒரு மல்லியும் வரப்போகுது. இருந்தாலும் உங்க மூவருக்கும் ரொம்ப நன்றி. இந்த ஒரு நிகழ்ச்சி வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற வேண்டும் அப்படின்னு எங்களுடைய மின்னல் பண்பலை சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை வாழ்த்து
2: நன்றி.
0: அதோடு மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து பேசி நிறைய விஷயங்களை எங்க கூட பகிர்ந்து கொண்டீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைவா ஏதாவது சொல்ல போறீங்களா யாராவது?
2: இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ணா. நாங்க ரொம்ப நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் உங்களோட,
1: ரொம்ப ஃபன்னா போச்சு,
2: ஃபன்னா வச்சிருந்தீங்க. சோ இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கும் மின்னல் எஃப்எம்க்கும் எங்களோட நன்றிகள். அண்ட் தொடர்ந்து உங்களை வந்து நாங்க கேட்டுக்கிட்டே இருப்போம். உங்களோட ஆதரவும் எங்களுக்கு எப்போதுமே இருக்கணும்.
0: கண்டிப்பா. கல்லூரி நிகழ்ச்சி, காற்றின் மொழி, அது மட்டும் இல்லாம மின்னல்ல உள்ள எல்லா நிகழ்ச்சிகளையும் உங்களை மாதிரி ஜென் சீக்கள் நிறைய கேட்க வேண்டும், அதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பும் கூட. ரொம்ப நன்றி இமானுவேல் சோபன் மற்றும் ஓம் தேவா. மீண்டும் சந்திப்போம். அடுத்த பாடல் இல்ல, இந்த தொகுப்பின் கடைசி பாடல், நிறைவு பாடல், மூவரும் விரும்பி கேட்ட ஒரு பாடல். அது என்ன பாடல்?
3: எதுக்குதான் இந்த காதல்?
0: கேள்வியாவே கேக்குறீங்களா? தேவைங்க, காதல் தேவையா இல்லையா? தேவையா
3: இல்லையா?
0: இதுதான் வந்து ரொம்ப தெளிவான ஒரு பதில், தெரியல அப்படின்னுவாங்க. காதல் தேவைதான், மனிதனா பிறந்த எல்லாத்துக்கும், இந்த எல்லா உயிர்களுக்கும் காதல் தேவைதான். ஆனா காதல் வந்து ஒரு பெண் கிட்டதான் வரணும், ஒரு ஆண் கிட்டதான் வரணும் அப்படின்றது இல்லையே. எது மேலானாலும் வரலாம். உங்களுக்கு சட்டத்துறை மேல வந்திருக்கு, உங்களுக்கு கட்டிட கலைத்துறை மேல வந்திருக்கு. இந்த மாதிரி காதலை பல விதமா பிரிக்கலாங்க. இப்படிதான் பேசணும், இப்படி பேசிதான் எல்லாத்தையும் ஏமாத்தணும். சரியா? அந்த பாடல் ஷான் ரோல்டன் அவருடைய இசையில் யுவன் சங்கர் ராஜா கொண்டு வராரு. இதோ எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி.
2: நன்றி அண்ணா.

வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். உலகளாவிய விநியோக நெருக்கடிக்கு மத்தியிலும் நிலைத்தன்மை, தலைமைத்துவத்தில் நீடித்த திட்டமிடல் உள்ளிட்ட மக்களின் ஒற்றுமை ஆகியவை சரவா தொடர்ந்து முன்னேறி செல்வதற்கான பலமாக உள்ளதாக துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ ஃபடிலா யூசுப் தெரிவித்தார். எரிசக்தி மேம்பாடு, பசுமை பொருளாதாரம், மக்களின் நல்வாழ்வு ஆகியவற்றில் கிட்டிய மாநிலத்தின் வெற்றி சரவா மக்களின் ஒட்டுமொத்த முயற்சியாகும் என்றார் அவர். நாட்டில் போதைப் பொருள் பயன்பாட்டை கையாள சமமான அணுகுமுறைகள் செயல்படுத்தப்பட வேண்டுமென பிரதமர் துறையின் சமய விவகாரங்களுக்கான துணை அமைச்சர் மர்ஹாமா ரோஸ்லி வலியுறுத்தினார். கடுமையான தண்டனைகளுடன் அன்பு, மனிதநேய பண்புகள் நிறைந்த பராமரிப்பும் இணைத்துக் கொள்ளப்பட வேண்டுமென அவர் கூறினார். பினாங்கு சாலையில் உள்ள கேளிக்கை விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் மியான்மர் ஆடவர் உயிரிழந்ததில் குற்றவியல் கூறுகள் இல்லை. தீயினால் ஏற்பட்ட புகையை அவர் நுகர்ந்ததே மரணத்திற்கு காரணமென உடற்கூறு ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளதாக வடகிழக்கு மாவட்ட காவல்துறை துணைத் தலைவர் லீ ஸ்வீ சேக் உறுதிப்படுத்தினார். ஈரான் மக்களின் உரிமைகளுக்கு உத்தரவாதம் அளிக்கப்படும் வரையில் வாஷிங்டனுடன் எந்த ஓர் உடன்பாடும் எட்டப்படாது என ஈரான் நாடாளுமன்ற தலைவரும் முதன்மை சமரச பேச்சாளருமான முகமது பக்கேர் கலிபாஃப் தெரிவித்தார். எதிரியின் வார்த்தைகளிலும் வாக்குறுதிகளிலும் நம்பிக்கையில்லை என்றார் அவர். காசாவில் 2023 அக்டோபர் முதல் இதுவரை இஸ்ரேல் படைகளின் தாக்குதல்களில் கொல்லப்பட்ட பாலஸ்தீனியர்களின் எண்ணிக்கை 72,939 பதிவாகியுள்ளது. காயமடைந்தவர் எண்ணிக்கை 173,000 நெருங்குவதாக காசா மருத்துவத்துறை கூறியது. இவ்வேளை கடந்த ஆண்டு அக்டோபர் சண்டை நிறுத்த செயலாக்கத்திற்கு பின் கொல்லப்பட்டவர் எண்ணிக்கை 930 உள்ளது. விளையாட்டு, 20 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள போட்டி. ஹாங்காங்கில் நடைபெற்ற 400 மீட்டர் அஞ்சல் ஓட்டத்தை தேசிய ஆடவர் அணியினர் 5ஆம் இடத்தில் நிறைவு செய்தனர். முகமது ஷக்கிக் அமீன், டனிஷ் இர்ஃபான் தம்ரீன், முகமது உமைரா சப்ரி, டெனிஷ் இஃப்திகார், முகமது ரோஸ்லி அடங்கிய மலேசிய அணியினர் 39.66 வினாடிகளில் ஓட்டத்தை முடித்தனர். இதில் தென்கொரியா தங்கத்தை கைப்பற்றியது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

கலகலகலன்னு கல்லூரி முடிஞ்ச பிறகு அடுத்து இதமான ஒரு மணி நேரத்திற்கு நம்ம தயாராகிட்டோம். மலரும் நினைவுகளுக்கான நேரம் இது. இன்று மலரும் நினைவுகளில் நீங்க அழைத்து உங்களுடைய விருப்ப பாடல்களை எங்க கிட்ட விரும்பி கேட்க போறீங்க. அழைக்க வேண்டிய எண்கள் 03-2282-5733 அல்லது 4768. எப்போதும் கூறுவதுதான், கடந்த சில

வாரங்களில் உங்களுடைய விருப்ப பாடல்கள் ஒளிபரப்பாகி இருந்தால் இந்த முறை நீங்க புதிய நேயர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்பதே எங்களுடைய தாழ்மையான அன்பான வேண்டுகோள். அலைங்க, நிறைய பேசலாம், பாடல்கள் கேட்கலாம். இது மலரும்.

0: சார் கேக்குதுங்களா? சார்
1: நல்லா கேக்குதுமா? கத்தாதீங்க, மெதுவா பேசுங்க. யாரு யாரு?
0: சார் என் பையன் ஒரு 2 மணி நேரமா காணும் சார். ஒரே பதட்டமா இருக்கு சார்.
1: 2 மணி நேரமா காணுமா? இப்பதான் அழைக்கிறீங்க?
0: இல்ல சார், என் பையனை பத்தி சமூக வலைதளத்துல கொஞ்சம் அதிகமா பதிவு செஞ்சுட்டேன்னு இப்பதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு சார்.
1: அதிகமாவா? அதிகமானா
0: அதிகமானா அவனுடைய முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பர் கூட நேத்துதான் பதிவு செஞ்சேன் சார்.
1: நேத்துதான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம் தான்
0: சார். நான் பிள்ளைய காணும் அவசரமா பேசிட்டு இருக்கேன். நீங்க என்ன சார் ஒரு இதுல பேசிட்டு இருக்கீங்க?
1: பின்ன என்னமா? லைக்ஸ்க்கு ஆசைப்பட்டு பிள்ளையோட தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யும் போது உங்களுக்கு பதறல, இப்ப பதறதா?
0: நினைவுகளுக்காக
1: பதிவு செய்யுங்க, தப்பு இல்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
0: புரியுதுங்க சார். சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்னு இப்ப புரிஞ்சுகிட்டேன்.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: ராஜாங்கிலிருந்து நூர்ஜஹான் பேசுறீங்க.
1: எப்படிமா இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், சிறப்பா இருக்கேன். நீ?
1: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சாப்பிட்டாச்சா?
0: சாப்பிட்டாச்சியா? சரி, இன்னைக்கு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ட்ரை பண்ண. படம் பேர் வந்தியா சபாஷ்மாப்ளேன்னு ஒரு படம். அந்த படத்துல வந்து யாருக்கு யார் சொந்தம் என் சோகமான பாட்டு நல்லா இருக்கும். அது அந்த பாட்டோட வரியெல்லாம் நல்லா இருக்கும் யா. ரொம்ப நாள் ஆச்சு அந்த பாட்டு போட்டு.
1: அந்த பாடல் கண்டிப்பா உங்களுக்காக ஒளிபரப்புறோமா. உங்க குடும்பத்தாரோட இந்த ஒரு விடுமுறை வந்து ரொம்ப சிறப்பா போகட்டும். ரொம்ப நன்றி.
0: சரிங்கய்யா, ரொம்ப நன்றி.
1: நன்றி.

0: வணக்கம். நான் வந்து எல்லாரும் தமன் ஸ்ரீ ஜாரோமஸ்ல இருந்து ராமசாமி மகாலட்சுமி பேசுறேன்.
1: வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா நல்ல சுகத்தோட இருக்கையா.
1: சரிங்க ஐயா, சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு?
0: தெய்வ பலம் திரையில இருந்து மலரோடு விளையாடும் தென்றலை வாராய், அந்த பாடலை தயவு செஞ்சு ஒளிபரப்புங்க.
1: ஏயா இந்த பாடல்?
0: பழைய நினைவுகள்.
1: சரி, கண்டிப்பா உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: நான் புக்கெட் மரத்தாஜம் பனந்தில இருந்து ரங்கம்மா பேசுறேன்.
1: வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க?
0: நான் நல்லா இருக்கேன். பவின் குமாரா பிரவீன் குமாரா?
1: பிரவீன் குமார்.
0: பிரவீன் குமார், எனக்கு ஒரு பழைய பாடல் வேணும். கேள்வி பிறந்தது அன்று, நல்ல பதில் கிடைத்தது இன்று. அது பழைய பாடல் அது.
1: கண்டிப்பா ஒளிபரப்பிடலாம் அந்த பாடல் உங்களுக்கு.
0: ஒளிபரப்புங்க தயவுசெய்து. ரொம்ப நாளாச்சு இந்த பாடல் கேட்டு. ரொம்ப நன்றி பிரவீன் குமார். சாப்பிட்டுட்டீங்களா?
1: சாப்பிட்டாச்சு. நீங்க சாப்பிட்டீங்களா?
0: சாப்பிட்டேன்.
1: சரிம்மா, பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க.

0: வணக்கம் பிரவீன், நான் குசலகுமாரி பேசுறேன்.
1: வணக்கம் குசலகுமாரி, டிக்டாக் நீரலையில் இணைவீங்க இல்லையா பாப்பா நம்ம கூட?
0: ஆமா,
1: எப்படி இருக்கீங்க?
0: நல்லமா இருக்கேன் பிரவீன். நானும் லைஃபா இப்படி கால் பண்ணி உங்க கிட்ட பேசுறேன்.
1: அப்படியா?
0: ஒரு சில நேயர்கள் எல்லாம் வந்து என்ன காணும் உங்களை விருப்பப்பட கேட்க மாட்டீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நான் டிக்டாக்ல போய்கிட்டு இருக்கேன் பிரவீன் கூட எல்லாம்.
1: அதான் அதான், உலகம் எவ்வளவு வேகமா நகர்ந்துட்டு இருக்கு, அதனால நம்மள வந்து நம்ம நவீனப்படுத்திக்கணும்னு நீங்க டிக்டாக் பக்கம் வந்துட்டீங்க.
0: ஆமா, அந்த பக்கம் போயிட்டேன்னா தூது சொல்ல ஒரு வார்த்தை இல்லை கொண்டாயு தலைவி, அந்த பாடல் சில உடன்பிற சகோதரர்கள் பேர் சொல்லணும். நிபுங்கிபால் துரைசாமி, இளப்பெருமாள் கூலின், முத்துகிருஷ்ணன் நிபுங்கிபால், பிறகு கூசா கண்ணன் பரலீஸ், இங்கே சுங்கத்தாண்டி சுப்பிரமணியம்னு ஒருத்தர் இருக்காரு. அவரும் ரொம்ப தீவிர ரசிகர், மின்னல் எப்பயுமே இப்ப கேட்டுக்கிட்டு தான் இருப்பாரு. அவரு பரவாயில்ல, மாரியாய் பீடம், தேவகி பண்டிங், இவங்களெல்லாம் இருக்கும். நானு என்னோட சார்பா அந்த அன்பு தெரிவிச்சுக்கிறேன். அந்த பாடல் அவங்களுக்காகவும் நான் விரும்பி கேட்கிறேன்.
1: சரிம்மா, அந்த பாடல் வருது கேட்கலாம். ரொம்ப நன்றி.
0: நன்றிங்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு பிரவீன்.

0: வணக்கம்.
1: தனபாக்கியம் பேசுறேன்.
0: தனபாக்கியம் அம்மா எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கையா? நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு வந்து ராஜராஜன் படத்துல வந்து நில ஓடுவான் முகில்,
0: அந்த பாடல் கண்டிப்பா உங்களுக்காக ஒளிபரப்புறோம். ஏன் இந்த பாடல்?
1: ஒளிபரப்புறோம்,
0: தொடர்ந்து கேளுங்க.
1: ரொம்ப நன்றியா.
0: நன்றிமா, நன்றி.

0: வணக்கம் பிரவி, நான் மூர்த்தி சித்தியானந்த பேசுறோம்.
1: வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறோம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். என்ன பாடல் விரும்பி கேட்க போறீங்க இன்னைக்கு?
0: பாட்டு பாட்டு வந்து என்ன பறவை சிறகடித்து, அது வந்து மனைவிக்காக கேக்குறேன்.
1: அப்படியா, உங்க பெயர் என்ன?
0: வெள்ளையம்மா.
1: வெள்ளையம்மாள், சரியா? சரி, கண்டிப்பா உங்களுக்காக அந்த பாடல் ஒளிபரப்புறோம். இந்த விடுமுறை நாளன்று, விடுமுறை காலத்தன்று உங்க மனைவியோட நல்ல வகையில நேரத்தை செலவழிங்க குடும்பத்தினரோட. ரொம்ப நன்றி, அந்த பாடலை கேட்கலாம்.

0: ஜோஹூர்லேருந்து சுசிலா பேசுறேன்.
1: வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க?
0: நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? வீட்டுல அம்மா எப்படி இருக்காங்க?
1: எல்லாம் நல்லா இருக்காங்க. உங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா?
0: எல்லாம் நல்லா இருக்காங்கய்யா.
1: சரி சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும்?
0: ஆயிரத்தில் ஒருத்தி அம்மா நீ, அந்த பாடலையா?
1: யார் அந்த ஆயிரத்தில் ஒருத்தி? நீங்க தானா?
0: தங்கை செல்வி சித்தியவரில் இருக்காங்க, பாடல் கேட்கிறேன்.
1: சரிங்கம்மா, அந்த பாடல் கண்டிப்பா அவங்களுக்காக ஒளிபரப்புறோம், தொடர்ந்து கேளுங்க.

0: ிலே குழந்தையம்மா ஆயிரத்தில் ஒருத்தியம்மா நீ.
1: என்ன பாடல் வேணும்?
2: எனக்கு ஓரிரவு படத்துல இருந்து வசந்த முல்லையும் மல்லிகைன்ற பாட்டு வேணும். இந்த பாட்டு எங்க அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க நாகமா, அவங்களுக்கு அவங்க கேட்கிற அந்த பாட்டு.
1: சரி, உங்க இருவருக்காகவும் அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க.

0: is.
1: இடம் பெறுவது ஞான சுடர்.
2: ஞான சுடர் வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் நாசர் சிராஜி.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பான மின்னல் எஃப்எம் நேயர்களே, ஒரு தடவை அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோழர்களான அபூபக்கர், உமர் மற்றும் உஸ்மான் ரலியல்லாஹு அனுஹு அனைவரையும் அழைத்து கொண்டு தனது அருமை மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அனுஹா அவர்களின் இல்லத்திற்கு சென்றார்கள். அப்போது அலி ரலியல்லாஹு அனுஹு அவர்கள் தனது மருமகனார் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார்கள். நோய் விசாரிக்க சென்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைமையிலே ஒரு சிறிய கூட்டம் வருவதை பார்த்து படுக்கையில் இருந்து மருமகனார் ஹலரத் அலி ரலியல்லாஹு அனுஹு அவர்கள் பெரிதும் மகிழ்ச்சி கொண்டு அவர்களை வரவேற்று உள்ளே அமர வைத்தார்கள். உள்ளே இருந்த அன்பு மனைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு அனுஹா அவர்களிடம் விஷயத்தை சொன்னபோது அவர்களும் மிகவும் மகிழ்ச்சி கொண்டார்கள். விருந்தாளிகளுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டுமே, ஹலரத் அலி ரலியல்லாஹு அனுஹு அவர்கள் தனது மனைவியிடத்திலே கேட்டார்கள், ஏதாவது உணவு இருக்கிறதா? இப்போது நமது வீட்டில் தேன் மட்டும்தான் இருக்கிறது என்று சொன்னபோது அதை எடுத்து வாருங்கள் என்று சொன்னார்கள். அழகான பிரகாசமான கிண்ணத்தில் தேனை ஊற்றி கொடுத்தார்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அனுஹா அவர்கள். அதை வாங்கி விருந்தாளிகள் முன்னால் வைத்தார்கள். மகள் வீட்டில் தேனை பருகுகின்ற போது அதிலே ஒரு முடி இருப்பதை கண்டுகொண்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சிறிது நேரம் கிண்ணத்தை உற்று பார்த்து யோசித்து, அண்மை தோழர்களே, இதோ பிரகாசமான கிண்ணம், இந்த தேன் கிண்ணம், அதிலே ஒரு முடி, இதை வைத்து உங்கள் பொன்னான கருத்துக்களை சொல்லுங்களேன் என்று வேண்டிக் கொண்டார்கள். முதலாவதாக தேன் கிண்ணத்தை கையில் எடுத்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஈமான் இந்த தேன் கிண்ணத்தை விட பிரகாசமானது, ஈமானோடு வாழ்வது இந்த தேனை விட இனிமையானது, ஈமானோடு இறப்பது இந்த முடியை விட சிக்கலானது என்று சொன்னார்கள். அதற்கு அடுத்தபடியாக உமர் ரலியல்லாஹு அவர்கள், ஆட்சி அதிகாரம் இந்த கிண்ணத்தை விட பிரகாசமானது, ஆட்சி புரிவது இந்த தேனை விட இனிமையானது, ஆட்சியில் நீதமாக நடந்து கொள்வது இந்த முடியை விட சிக்கலானது என்று சொன்னார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், கல்வி இந்த கிண்ணத்தை விட பிரகாசமானது, மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வது இந்த தேனை விட இன்பமானது, கற்றதின்படி அமல் செய்வது இந்த முடியை விட கடினமானது என்று சொன்னார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கருத்தை முன்வைத்தார்கள், விருந்தாளிகள் இந்த தேன் கிண்ணத்தை விட பிரகாசமானவர்கள், விருந்தாளியை உபசரிப்பது இந்த தேனை விட இனிமையானது, விருந்தாளியை திருப்திப்படுத்துவது இந்த முடியை விட சிக்கலானது என்று சொன்னார்கள். அடுத்து அருமை மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், பெண்களின் வெக்கம் இந்த தேன் கிண்ணத்தை விட பிரகாசமானது, பெண்கள் பிறரிடம் இருந்து உடலை மறைத்து வாழ்வது இந்த தேனை விட இனிமையானது, பெண்கள் தங்களைத்தாமே இந்த உலகில் தீய பார்வை தீய நடத்தைகளை விட்டும் தங்களை பாதுகாத்துக் கொள்வது என்பது இந்த முடிவிட சிக்கலானது என்று சொன்னார்கள். அனைவரின் கருத்தை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உருவமில்லாத அல்லாஹு தாலா இந்த கிண்ணத்தை விட பிரகாசமானவன், அந்த அல்லாவிடம் ஒன்று விடுவது இந்த தேனை விட இனிமையானது, அல்லாவின் கட்டளையின் பிரகாரம் வாழ்வது இந்த முடியை விட சிக்கலானது என்று சொன்னார்கள். சுபஹானல்லாஹ். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், எனது கருத்தையும் நான் சொல்லிவிடுகிறேன். அனுமதி வாங்கிய பின்பு சொன்னார்கள், அல்லாவின் பாதை இந்த கிண்ணத்தை விட பிரகாசமானது, அல்லாவின் பாதையில் செல்வது இந்த தேனை விட இனிமையானது, அல்லாவின் பாதையில் கடைசி வரை நிலையாக இருப்பது இந்த முடிவை விட சிக்கலானது என்று சொன்னார்கள். இந்த உரையாடல்களையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அல்லாஹு தாலா தனது கருத்தையும் சொல்லி அனுப்பினான், முகமது அவர்களே, சுவர்க்கம் இந்த கிண்ணத்தை விட பிரகாசமானது, சுவனத்தில் படைக்கப்பட்ட பொருட்கள் அனைத்தும் இந்த தேனை விட இனிமையானது, சுவனத்தின் பாலத்தை கடப்பது இந்த முடியை விட சிக்கலானது என்று கூறினான். அன்பான மின்னலஃபம் நேர்களே, ஒரு கிண்ணம், ஒரு தேன், அதில் இருக்கிற முடியை வைத்துக் கொண்டு எத்தனை பேர் எத்தனை விதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். இப்படித்தான் நமது உரையாடல் பலன் உள்ளதாக பயனுள்ளதாக அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் நமது சிந்தனை பலருக்கும் பலனுள்ளதாக அமையும் என்பதை கூறிக்கொண்டு இன்றைய

0: ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு முகேந்திரா பேசுறேன். சத்தியமா நான் சொல்ல ரெண்டி தூக்குதடி. டிரைவிங்ல இருக்கீங்களா? இப்ப நீங்க கேட்டு இருக்கிறது இது நம்ம நேரம் முழுக்க முழுக்க நம்ம உள்ளூர் பாட்டு தாங்க கேட்ட ஜெய்ப.
1: இருமீங்கள் ஒருரையில் தண்ணீரில் தன்னை இழக்க உன் காதல் என் காவியம் கையோடுதான்
0: மண்ணின் நட்சத்திரம் நிகழ்ச்சி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை பாண்டு மாநில இருந்து உங்களுக்காக.
2: பூகம்பம் வந்தாலும் அசராதே கண்மணி, என்னாலும் முன்னினைவில் நான் இங்கே பெண்மணி. புரிந்ததா? புரியும் என்று நினைக்கிறேன். அசையுசூன்.

0: யோகா உடற்பயிற்சி எல்லாம் செய்யறேன்னு சொன்னீங்க போல இப்ப பாடிட்டு வந்துட்டு இருக்கீங்க.
1: அதுவா, இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சு, சரி நாளைக்குல இருந்து செய்யலாம்னு விட்டுட்டேன்.
0: அது சரி.
1: ராத்திரி 10 மணிக்கு இந்த நாசிலமா சாப்பிடுற சுகம் இருக்கு.
0: யாரோ 7 மணிக்கு மேலாம் சாப்பிட போறது இல்லைன்னு சொன்னாங்க போல.
1: அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலான்னு இருக்க, சும்மா சாப்பிடறப்பலயே கண்ணை வச்சுக்கிட்டு இருக்கிறது.
0: அஸ்வினி கொடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடறேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, முடிச்சிருவீங்கல்ல?
1: அதுதான், அந்த வேலையெல்லாம் நாளைக்கு காலையிலேயே உடனே முடிச்சிடலாம்னு நினைச்சேன். நாளைக்கு பாத்துக்கிறேன். ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடஞ்சிருச்சு. இது இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
0: பரவாயில்ல விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
1: எது நாளைக்கா?
0: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க.
1: இப்படிக்கு என்னலப்பா?
0: அது

0: அஸ்வினி, இந்த வருஷம் 1st ஜூன் எல்லாம் ஐசி அடையாள அட்டைகளை மாத்திரணும்னு சொல்லிருக்காங்க. மாத்திரு தெரியுமா?
1: அதுக்கு ஏன்பா குரல் மாத்தி பேசுறீங்க?
0: அப்பதாமா கேக்குறவங்க நம்புவாங்க. நீ விஷயத்துக்கு வா.
1: 1st எல்லாம் மாத்தணுமா? யாரு உங்ககிட்ட இதெல்லாம் சொல்றது?
0: அதான் வாட்ஸ்அப்ல ஃபோர்வர்ட் டு மெனி நிறைய பேருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. உனக்கு வரலையா?
1: ஐயோ அப்பா, அது 1st ஜூன்ல இருந்து அமல்படுத்துறாங்களே தவிர அடையாள அட்டையை உடனே மாத்தணும்ன்ற அவசரம் எல்லாம் கிடையாது. அடையாள அட்டை காணாமல் போனவங்க இல்ல அந்த சிப் இருக்கு இல்லையா அது வேலை செய்யாதவங்க மட்டும் இப்போதைக்கு மாத்தனா போதும்னு சொல்லிருக்காங்க.
0: என்னமா நீ வாட்ஸ்அப்ல சொல்றதெல்லாம் நம்ப வேணாம்னு சொல்லிட்டு இருக்க?
1: முக்கியமா வாட்ஸ்அப்ல வரத நம்பாதீங்கப்பா. எதுவா இருந்தாலும் அரசாங்கத்துடைய அதிகாரப்பூர்வ ஊடகங்களை பாருங்க. உண்மை தகவல்களுக்கு அதான் நம்ம ஆர்டிஎம்முடைய சமூக வலைதளங்களே இருக்க.
0: அப்பனா இந்த கோவிந்த கிட்ட இனிமேல் இதெல்லாம் அனுப்பி வைக்காதன்னு சொல்லணும். எவ்வளவு பொய் தகவல் அனுப்பியிருக்காங்க பாரு. இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதும்.

நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம் வானொலி நாடகம்.

0: உங்களுக்காக
1: ஈராயிரத்து 26 முதல் 2035 வரையிலான தேசிய கல்வித் திட்டம். உயர்கல்விக் கழகங்களில் உடற்பேறு குறைந்த ஓகேயு மாணவர்களுக்கு இலவச கல்வி. பொது பல்கலைக்கழகங்கள், பல்நுட்ப கல்லூரிகள், பாலிடெக்னிக், சமூக கல்லூரிகளைச் சேர்ந்த 3000 மாணவருக்கு இந்த கல்விக் கட்டண விலக்கு அளிக்கப்படுகிறது.
0: மடானி உங்களுக்காக

0: ஏன்னா நீங்க சமத்தா நீங்க அசடா, சமத்தா இருந்தா கொடுப்பேளா அசடா இருந்தா மறுப்பேளா.
1: ஏண்டி புதுசா

0: என்னத்தை செய்வேள்?
1: சொன்னத்தை செய்வேன்.
0: வேற என்ன செய்வேள்?
1: அடக்கி வைப்பேன்.
0: அதுக்கும் மேலே
1: பல்ல உடப்பேன்.
2: எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

0: என்ன நீங்களே தானே கூப்பிட்டீங்க?
1: ஆமா, நீ கூப்பிட்டேன்னு திரும்பவும் கூப்பிட்டேன்.
0: உங்களுக்கு வேலை இல்லாதப்போ என்கிட்ட பேச நேரம் இருக்கிறப்போ திரும்ப கூப்பிடுங்க. பாய். நமக்கு அழைக்கிறவங்க என்னதான் சொல்ல வராங்கன்னு கொஞ்சமாவது காது கொடுத்து கேப்போங்க.
2: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் FM உங்கள் கண்கள்ல படும்.

அப்புறம் என்னங்க சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல ஃபேன்.

எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல் நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

0: அண்ணே ஒரு தோசை எடுத்துருவா.
1: ஹலோ, ஹாய், எப்படி இருக்க? இவ்ளோ நாளாச்சு.
0: மெதுவா சுத்தி, இவ்ளோ பேர் இருக்காங்க.
1: மெதுவா பேசுனா அங்க வரைக்கும் கேக்கணும்ல. யுஎஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. சொல்லடி,
0: திருத்த முடியாது. ஏங்க, ஹலோ, இது பொது இடம், கொஞ்சம் சத்தத்தை குறைய வச்சு கேளுங்க.
1: என்னங்க நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க, நான் சத்தமா வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு?
0: பக்கத்துல குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க.
1: ஐயோ, இப்ப இந்த உலகத்துல நான் சத்தமா வச்சு கேக்குறது மட்டும் தான் பிரச்சனையா என்ன?
0: பொது இடத்துல நம்ம சுயமரியாதைய பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
1: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றத மறந்துட வேண்டாம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: களம், இது நம்மூர் கலைஞர்களின் களம்.
1: சினிமா பாடல்கள் நம் கலைஞர்கள் பாட நீங்க கேட்க போறீங்க. தனித்திறமைகளை அடையாளம் காண போறோம். நீங்களும் கலந்துக்கலாம்.
0: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 12:15 தொடக்கம். உங்களுக்காக தாளம்.
2: யாராவது உங்க மனச காயப்படுத்திட்டு மன்னிச்சிருங்கன்னு கேட்டாங்களா? அவங்க கேட்டது உண்மையா கூட இருக்கலாம்ல. மன்னிச்சு விட்டுருங்க. நம்ம இணைப்பது மின்னலஃபம்.

0: மடானி உங்களுக்காக.
1: இரண்டாயிரத்து 2027 ஆண்டுக்கான பள்ளி தவணை முதலாம் ஆண்டு மாணவர் பதிவு இம்மாதம் 15 நாள் தொடங்கி மார்ச் 15 வரை நடைபெறும். பதிவுக்கு தகுதி பெறுபவர்கள் 2021 ஜனவரி 2 நாளுக்கும் டிசம்பர் 31 நாளுக்கும் இடையே பிறந்தவர்கள், 6 வயதினர். 2020 ஜனவரி 2 நாளுக்கும் 2021 ஜனவரி 1 நாளுக்கும் இடையே பிறந்தவர்கள், 7 வயதினர். பதிவுக்கு நாட வேண்டிய அகப்பக்கம் idme.moe.gov.my.
2: யார்கிட்டயாவது எதையாவது சொல்லணுமா? நேரம் இல்லைங்க, உடனே சொல்லிருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னலப்பா.

இன்றைய பாடல் தொகுப்பு பிரேமா கிருஷ்ணன். நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை. காலத்தால் அழியாத ஹிந்தி பாடல்கள்.

0: ராணி உங்களுக்காக
1: இரண்டாயிரத்து 2027 ஆண்டுக்கான பள்ளித் தவணை முதலாம் ஆண்டு மாணவர் பதிவு இம்மாதம் 15 நாள் தொடங்கி மார்ச் 15 வரை நடைபெறும். பதிவுக்கு தகுதி பெறுபவர்கள் 2021 ஜனவரி 2 நாளுக்கும் டிசம்பர் 31 நாளுக்கும் இடையே பிறந்தவர்கள், 6 வயதினர். 2020 ஜனவரி 2 நாளுக்கும் 2021 ஜனவரி 1 நாளுக்கும் இடையே பிறந்தவர்கள், 7 வயதினர். பதிவுக்கு நாட வேண்டிய அகப்பக்கம் idme.moe.gov.my.
0: உங்களுக்காக Yeah.

மின்னல் FM இளமை புதுமை இனிமை மங்கள இசை.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. 2026 திருத்தம் செய்யப்பட்ட தவணை கொள்முதல் சட்டம் இன்று தொடங்கி செயல்படுத்தப்படுவதாக உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின் அமைச்சர் டாக்டர் அர்மீசன் முகமது அலி தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து முதல் கட்டமாக 11 நிதி நிறுவனங்களும் தவணை கொள்முதல் நிறுவனங்களும் பயனீட்டாளருக்கு நியாயமான வெளிப்படையான வாடகை கொள்முதல் கடன் முறையை செயல்படுத்த தயார் நிலையில் உள்ளதாக அவர் கூறினார். 2026-2035 தேசிய கல்வி திட்டம் RPM-ன் வழி அடுத்த 10 ஆண்டுகளுக்கான நாட்டின் கல்வி இலக்கை அடைவதில் பெற்றோர், சமூகம் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் முக்கிய பங்காற்ற வேண்டும். அடுத்த ஆண்டு புதிய பாலர் பள்ளி மற்றும் பள்ளி பாடத்திட்டத்தை செயல்படுத்துவதில் அனைத்து தரப்பினரின் வலுவான ஆதரவு தேவைப்படுவதாக கல்வி அமைச்சர் ஃபர்லினா சிடேக் தெரிவித்துள்ளார். விசாக நாள் பேரரசர் பிறந்த நாள் என தொடர் விடுமுறைகளை அடுத்து அதிகமானோரின் விருப்பமான சுற்றுலா தளமாக பினாங்கு உள்ளதாக அம்மாநில சுற்றுலா ஆக்கப்பூர்வ பொருளாதார செயற்குழு தலைவர் வொங் ஹான்வாய் தெரிவித்துள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை தொடங்கி உள்நாட்டு பன்னாட்டு சுற்றுப்பயணிகள் மாநிலத்தை நோக்கி படையெடுத்துள்ளதாக அவர் விவரித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் குடியேற்ற கொள்கைகளை எதிர்த்து போராடியவர்களுக்கும் காவல்துறைக்கும் இடையே நிகழ்ந்த மோதல்களைத் தொடர்ந்து நியூஜெர்சி மாநகர தலைவர் ராஸ் பராக்கா புலம்பெயர்ந்தோர் தடுப்பு மையத்தை சுற்றி ஊரடங்கு உத்தரவை பிறப்பித்துள்ளார். மேற்கு ஆசியாவில் தொடரும் மோதல்கள் காரணமாக ரஷ்ய கச்சா எண்ணெய் மீதான விலை வரம்புகளை தற்காலிகமாக முடக்குவது குறித்து ஐரோப்பிய ஒன்றியம் பரிசீலித்து வருவதாக ஸ்புட்னிக் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த நடவடிக்கை எண்ணெய் விலைகளை தற்போதைய நிலைகளில் நிலைநிறுத்தும் என கூறப்படுகிறது. விளையாட்டு கார்பந்து. தேசிய முகாமில் உள்ள பயிற்சி காலத்தை விளையாட்டாளர்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளும் பட்சத்தில் பன்னாட்டு போட்டிகளுக்கு முன்னதாக நட்பு முறையிலான ஆட்டங்கள் இடம்பெறாதது ஹரிமாமலாயா அணிக்கு எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூற முடியாது. தேசிய அணியின் முன்னாள் தாக்குதல் ஆட்டக்காரர் முகமது சஃபி அலி இவ்வாறு

0: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேயர்களே, இன்றைய தீன்ஸ்வை கானங்கள் நிகழ்ச்சியினை காரி அல் ஹஃபீஸ் அல் ஹாஜ் உஸ்தாஸ் அப்துல் கையூம் ஜமாலி ஃபையாசி அவர்கள் வழங்கும் சூரத்துல் ஹுஜ்ரத் வசனம் 13 தொடங்குவோம்.
1: أعوذ بالله من الشيطان الرجيم.
2: எடுத்தறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன்.
1: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
2: அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். யா

மனிதர்களே, நிச்சயமாக நாம் உங்களை ஓர் ஆண் ஒரு பெண்ணிலிருந்தே படைத்தோம். நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளும் பொருட்டு பின்னர் உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம். ஆகவே உங்களில் எவர் மிகவும் பயபக்தி உடையவராக இருக்கின்றாரோ அவர்தாம் அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக மிக்க கண்ணியமானவர். நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிபவன், யாவற்றையும் சூழ்ந்து தெரிந்தவன்.

0: அன்பான மீனலஃபம் நேர்களே, அல் ஹாஃபிஸ் உஸ்தாஸ் அப்துல் காதர் சிராஜி அவர்கள் வழங்கும் சிந்தனை துளிகள் சிலவற்றை செவிமடுப்போம்.
1: அன்பான நேயர்களே, மனிதனுக்கு எது இருந்தும் என்ன பயன்? நம்பிக்கை இல்லை என்றால் எதை இழந்தும் என்ன குறை? நம்பிக்கை இருந்துவிட்டால் என்றார் ஒரு கவிஞர். உண்மைதான், மனித வாழ்க்கையின் வெற்றிக்கு ஆயிரம் ஆயிரம் வழிகள் இருந்தாலும் அடிப்படை காரணம் மன உறுதியும் நம்பிக்கையும் தான். அல்லாஹு ஜல்லஷானு தாலா நபி பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கூறுகின்றான், நபி அவர்களே, நீங்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உங்களுடைய தோழர்களிடத்திலே ஆலோசனை செய்வீராக என்று அல்லாஹு தாலா அவர்களுக்கு உபதேசம் செய்கின்றான். அப்படி நீங்கள் கலந்து ஆலோசித்து முடிவெடுத்து விட்டால் அந்த விஷயத்தை இறைவனிடத்திலே ஒப்படைத்து இறைவனின் மீது உறுதியான நம்பிக்கையோடு நீங்கள் இருப்பீராக என்று அல்லாஹு ஜல்லஷானு தாலா அல் குர்ஆன் ஷரீஃபிலே வலியுறுத்தி குறிப்பிட்டு காட்டுகின்றான். அண்ணல் எம் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், மக்களே, அதிகாலை சுபுஹ் தொழுகையை நிறைவேற்றிவிட்டால் உங்கள் வாழ்வாதாரங்களை தேடுவதை விட்டுவிட்டு நீங்கள் உறங்கிவிடாதீர்கள். சம்பாத்தியம் தேடி அதிகாலையிலேயே புறப்பட்டு விடுங்கள். ஏனென்றால் அத்துடன் வாழ்க்கையில் மன உறுதியுடன் உழைத்து முன்னேறும் மனிதரை இறைவன் மிக்க அன்பு கொள்கின்றான் என்று அண்ணல் எம் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். அதோடு காலை சுபுஹ் தொழுகையையும் நாம் விட்டுவிடக் கூடாது. சுபுஹ் தொழுகை மிக மனிதனுக்கு முக்கியமான ஒரு தொழுகை. ஐந்து நேர தொழுகையும் மூமீனாக பிறந்துவிட்ட அனைவர்களுக்கும் அவசிய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதிலே சுபுஹ் தொழுகையை நிறைவேற்றிவிட்டால் அன்றைய முழுவதும் அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே அவர் ஆகிவிடுகின்றார் என்பதற்கொப்ப அண்ணல் எம் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை கூறுவதற்கு முன், சுபுஹ் தொழுகையை நிறைவேற்றிவிட்டால் உங்களுடைய வாழ்வாதாரங்களை தேடுவதற்காக வேண்டி நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள், சம்பாத்தியம் செய்யுங்கள், உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நபி பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் வலியுறுத்தி குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள்.

அன்பான நேயர்களே, ஒரு நாள் சில தோழர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்த பொழுது, தோழர்களே, நீங்கள் இறை நம்பிக்கை கொள்ளுங்கள், அவனையே வணங்குங்கள், அவனுக்கே பணியுங்கள், எல்லா நிலையிலேயும் எவரையும் எதிர்பார்க்காமல் மன உறுதியுடன் வாழுங்கள் என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸின் மூலமாக வலியுறுத்தினார்கள். இந்த விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டும். நான்கு விஷயத்தை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே வலியுறுத்துகின்றார்கள். ஒன்றாவது, அல்லாஹ்வின் மீது நான் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இரண்டாவது, அல்லாஹ்வையே வணங்க வேண்டும். மூன்றாவது, அவனுக்கே நாம் பணிய வேண்டும். நாலாவது, நமக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட யாரையும் எதிர்பார்க்காமல் மன உறுதியுடன் அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் என்ற நம்பிக்கையோடு நாம் வாழ வேண்டும் என்ற அந்த மனம் தளராது உறுதியான நம்பிக்கை இறைவன் மீது இருக்க வேண்டும் என்று நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே விளக்குகின்றார்கள். உழைப்பும் உறுதியும் உயர்வான வாழ்விற்கு வழிவகுக்குகின்றன. வாழ்க்கையின் வெற்றியை அடைந்திட மனிதர் ஐந்து குறிப்பான வழிகளை கடைபிடிக்க வேண்டும் என்றார் ஒரு அறிஞர். ஒன்று, இலக்கு. மனிதரின் ஒவ்வொரு செயலிலும் ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். தெளிவான சிந்தனை, திறந்த மனதுடன் அடையப்போகும் இலக்கு பற்றி ஒரு ஆவல் கொள்ள வேண்டும். இரண்டாவது, இலக்கிற்கான சேமிப்பு. நினைத்த நோக்கத்தை அடைய, அதில் வெற்றி பெற்றிட அதற்கான காரியங்கள், செயல் திட்டங்கள், ஆலோசனைகள், முதலீடுகள் போன்றவற்றை சேமித்தல் வேண்டும். மூன்றாவது, உழைப்பு. இலக்கின் இறுதியை அடைய அதன் வழியில் உழைத்து முனைப்புடன் முயற்சித்தல். உழைப்பே உயர்விற்கு வழி, முயன்றால் முடியாதது ஏதுமில்லை என்பதெல்லாம் உலகறிந்த உண்மை. உலகை புதுமுறையில் உண்டாக்கும் சக்தி உழைப்பிலும் உழைப்பாளர்களிடத்திலும் தான் உண்டு என்பதை நாம் புரிந்து கொண்டு உழைப்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் உழைக்க வேண்டும் என்பதை அந்த அறிஞர் குறிப்பிட்டு காட்டுகின்றார்.

அன்பான நேயர்களே, நான்காவது விஷயம், உழைப்பின்றி மனிதன் எந்த இலக்கையும் அடைய முடியாது என்பதையும் இதிலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அந்த அறிஞர் கூறுகின்றார். மன உறுதி இருக்க வேண்டும். நம்பிக்கையும் மன உறுதியும் இருக்கும் வரை வாழ்க்கையில் சாதனைகளும் வெற்றிகளும் இருந்து கொண்டே இருக்கும். எதையும் தாங்கும் இரும்பு திறன் இதயத்திற்கு மட்டுமே உண்டு. மனமிருந்தால் மார்க்கம் உண்டு, மனத்தை வென்றால் மனிதனாகலாம் என்றெல்லாம் பழமொழிகள் உண்டு. நிமிடத்திற்கு 70 தடவை வாழ்நாளில் சராசரியாக 2500 மில்லியன் தடவை இடைவிடாது துடித்து மனிதரை தூண்டும் சக்தி இதயத்திற்கு மட்டுமே உண்டு என்கிறார்கள் ஆய்வாளர்கள். எனவே நாடிய இலக்கை அடைய மன உறுதியும் தன்னம்பிக்கையும் அடிப்படையாகும். ஐந்தாவது விஷயம், இறை நம்பிக்கை. இலக்கு, அதன் சேமிப்பு, உழைப்பு, மன உறுதியுடன் மனிதர் செயலாற்ற வேண்டுமானால் அதற்கு இறை அருள். அவன் நம்பிக்கையின்றி ஒரு அணுவும் கூட அசையாது. எனவே இறைவனுடைய நம்பிக்கை மிக மிக அவசியம் இருக்க வேண்டும். பிறர் நமக்கு உதவி செய்வார்கள். அவர்களுடைய உதவியை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் கழித்துக் கொள்ளலாம். நமக்கென்ன கஷ்டம்? நமது உறவினர்கள் இருக்கின்றார்கள், நமது நண்பர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் மூலமாக நமக்கு உதவி கிடைக்கும், இவர்கள் நமக்கு உதவி செய்வார்கள் என்று உலகில் உழைப்பு இல்லாமல் பிறர் மீது நாம் நம்பிக்கை கொள்கின்ற பொழுது அந்த நம்பிக்கை வீண் போய்விடக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அருள்மறையாம் திருமறையிலே குறிப்பிட்டு காட்டுகின்றானே, ஒமை யத்தவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹு. யார் அல்லாஹுவின் மீது உறுதியான நம்பிக்கை கொள்கின்றார்களோ அதுவே அவர்களுக்கு போதுமாகும் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான். எனவே நமது வாழ்க்கையிலே தக்குவா என்ற இறையச்சமும் அந்த தக்குவாவோடு உறுதியான நம்பிக்கையும் அல்லாஹுவின் மீது நாம் கொள்வோம். அத்தகைய வாய்ப்பை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக.

0: நேயர்களே, நாம் அறிந்தவற்றை பிறருக்கு கற்றுக் கொடுப்போம். நாம் அறியாதவற்றை அறிந்தவரிடமிருந்து கற்றுக்கொள்வோம். நன்மையை ஏவி தீமையை தடுப்போம். நல்லது நேயர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெருஞ்ஞான ஜாக்கிம்.
2: இளமை, புதுமை, இனிமை. நேரம் காலை மணி 6:30.

அன்பு வணக்கம் நேயர்களே. ஜூன் 1 திங்கட்கிழமை, புதிய மாதம், புதிய துவக்கம், புதிய நம்பிக்கை. ஆமாங்க, மே மாதத்தின் நினைவுகளை மனதில் வைத்துக் கொண்டு புதிய கனவுகளோடும் புதிய இலக்குகளோடும் நாம் ஜூன் மாதத்தின் முதல் நாளை வரவேற்கின்றோம். ஒவ்வொரு விடியலுமே வாழ்க்கை நமக்கு தரும் புதிய வாய்ப்பு தாங்க. நேற்று நடந்ததை மாற்ற முடியாது, ஆனா இன்று என்ன செய்ய போறோம் என்பதை நாம தீர்மானிக்க முடியும். அது முழுக்க முழுக்க நமது கைகளில் தான் இருக்கின்றன. நாளைய வெற்றியை தீர்மானிக்க அந்த மாதிரி 6 மாதங்கள் இன்னும் நமக்காக எஞ்சி இருக்கின்றன. இந்த மாதங்களில் முழுக்க முழுக்க நம் இலக்குகளை நோக்கி பயணிக்க மின்னலின் வாழ்த்து. வணக்கம் மின்னலில், உங்களோடு இணைகின்றேன் உங்கள் நான் ட்ரேசா லசரோ. திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ ஆண்டு வைகாசி திங்கள் 18 2026 ஜூன் 1 திங்கட்கிழமை பொது விடுமுறை. இன்று தொடக்க பாடல் பக்தி பாடல்கள்.

0: வணக்க மின்னலில் உங்கள் நாளை இன்னும் விறுவிறுப்பாக்க சுறுசுறுப்பாக்க உடற்பயிற்சி பயிற்றுனர் கோச் வின்குமார்.
1: வணக்கம், நான் கோச் வின்குமார் பேசுறேன். இன்னைக்கு வந்து நம்ம நீ புல் இன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் அவுட் இருக்கு. சோ இந்த ஒர்க் அவுட் வந்துட்டு நம்ம கீழே தரையில உட்காந்து கைகளை வந்து தரையில வச்சு நம்மளோட கால்கள் மட்டும் மின்னுக்கு நீட்டி திரும்பவும் நெஞ்சு வரைக்கும் நம்ம மடக்கி திரும்பவும் காலை நேராக்கணும். சோ இது வந்து நம்மளோட வயிற்று பகுதியில் உள்ள கொழுப்புகளை கரைக்கிறதுக்கும் நம்மளோட கை பின் பகுதியில் உள்ள கொழுப்புகளை கரைக்கிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். சோ இது ஏறக்குறைய வந்து 20-30 தடவை வரைக்கும் நம்ம செய்யலாம், இல்லைனா 1-4 செட் வந்து நம்ம இதை செய்யலாம். சரியா, இந்த ஒர்க் அவுட் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம இன்னும் 2 நிமிஷம் இல்லைன்னா 3 நிமிஷம் கூட போகலாம். ஆனா அது நாளாவ இது நம்மளோட வயிற்று பகுதியில் உள்ள கொழுப்புகளை வந்து இன்னும் கரைச்சு இன்னும் கரெக்டான வழிக்கு கொண்டு வரும். நம்ம வந்து ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் எல்லாவற்றையும் நம்ம சாதிக்க முடியும். மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம். நன்றி.

எப்போதுமே வானத்தில் இந்த பறவைகளை பார்க்கும்போது நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம். பொதுவாகவே பறவையை பார்த்தால் இந்த மாதிரி சுதந்திரமா நம்ம சுற்றி தெரியக்கூடாதா, அந்த ஒரு உணர்வை நமக்கு எப்போது நினைவுபடுத்தும். ஆனா அதையும் தாண்டி இவ்வளவு விஷயங்கள் உள்ளடங்கி இருக்கின்றன அப்படின்றத நமக்கு இந்த பாடலே இன்று வெளிக்காட்டுகின்றது. சரி, வாங்க தொடர்ந்து இன்றைய நாளிதழ்களில் இணைய பத்திரிகைகளில் வந்து ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். பொது விடுமுறை என்று உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆமாங்க, மாமன்னர் நீடு வாழ மக்கள் வாழ்த்து. மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் இன்று தமது அதிகாரப்பூர்வ பிறந்த நாளை கொண்டாடும் வேளையில் மலேசியர்கள் மாமன்னர் நீடு வாழ வாழ்த்துகின்றனர். மிகவும் வெளிப்படை தன்மையுடைய ஓர் ஆட்சியாளராக சுல்தான் இப்ராஹிம் திகழ்கின்றார் என்றால் அது மிகையாகாது. ஜோஹர் அரண்மனைக்கு உரிய நீரடியான களத்தில் இறங்கும் பாணியை சுல்தான் இப்ராஹிம் தமது ஆட்சியில் கொண்டு வந்துள்ளார். பொருளாதார வளர்ச்சி, சமூக ஒருமைப்பாடு, நிர்வாகத்தில் வெளிப்படையான ஆலோசனை ஆகியவற்றில் அவரது கவனம் தெளிவாக தெரிகிறது. அடுத்து மற்றும் ஒரு செய்தியை பார்க்கலாம். வங்கியில் கடன் வாங்கி வட்டியும் அசலும் செலுத்துவதில் சிக்கலா? பயனீட்டாளர்களின் சுமையை குறைக்க இன்று அமலுக்கு வருகிறது சட்ட திருத்தம். ஜூன் 1 நிறைய விஷயங்கள் அரசாங்கம் கொண்டு வராங்களே, அது கட்டக்கட்டமாக இன்று தொடங்கி அமலுக்கு வருங்க. அந்த வகையில் இது ஒன்று. வங்கிகளில் பெறப்பட்ட கடன் தவணைகளின் ஆரம்ப காலத்தில் பெரும் பகுதி வட்டிக்காகவும் மிக சிறிய பகுதி மட்டுமே அசலுக்காகவும் இதுவரை பயனீட்டாளர்களால் செலுத்தப்பட்டது. என பொதுவா ஒரு வாகனம் வீடெல்லாம் வாங்கும் போது நம்ம கணக்கு போட்டு பார்த்தனா என்னடா அது வாங்கின நம்மளுடைய சொத்துடைமையை காட்டிலும் நம்மளுடைய வட்டி விகிதம் அதிகமா இருக்கின்ற வருத்தம் இதற்கு முன்னுக்கு நமக்கு இருந்தது இல்லையா? இனி அது தேவையில்லைங்க. இதனால் கடனை முன்கூட்டியே தீர்க்க வரும் கடனாளிகள் கடனின் உண்மையான தொகையை பிரதிபலிக்காத அதிக நிலுவை தொகையை சுமக்க வேண்டியிருந்தது. இன்று முதல், அதாவது ஜூன் 1 தொடங்கி இந்த நிலைமை மாறுகிறது. ஜூன் முதல் தேதியான இன்று அமலுக்கு வரும் புதிய சட்டத்தின் கீழ் அனைத்து தவணை கொள்முதல் நிதி கடன்களும் குறையும் இருப்பு, அதாவது ரிடியூசிங் பேலன்ஸ் முறைக்கு மாற்றப்படும். இதனுடன் பயனுள்ள வட்டி விகிதம், அதாவது இஃபெக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் பயன்படுத்தப்படுவதால் கடனின் உண்மையான தொகையை பயனீட்டாளர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இது தொடர்பாக நீங்க இன்னும் மேலும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமாக சமூக வலைதளங்கள் அதிகாரப்பூர்வ தளத்தில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்ததாக மக்கள் ஓசை நாளிதழில் வந்த மற்றும் ஒரு செய்தி. மிக பிரபலமான அமெரிக்க இருதய மார்பு அறுவை சிகிச்சை சங்கத்தில் தேர்வு பெற்ற முதல் மலேசியர், அவருக்கு நம்முடைய வாழ்த்தை தெரிவித்துக் கொள்ளலாம். IGN எனப்படும் தேசிய இருதய கழகத்தில் முதுநிலை இருதய மார்பு அறுவை சிகிச்சை நிபுணராக இருக்கும் பேராசிரியர் டாக்டர் ஜெஃப்ரி ஜஸ்வந்த் டில்லன் உலகின் மிக பிரபலமான அமெரிக்க இருதய மார்பு அறுவை சிகிச்சை சங்கத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட முதல் மலேசியர் என்ற பெருமைக்குரியவர். மலேசியாவின் மிக சிக்கலான இருதய மார்பு அறுவை சிகிச்சைகளை கையாள்வதற்கு ஆபரேஷன் தியேட்டர்களில் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக பல மணி நேரம் செலவழித்திருக்கும் இவர் சிகிச்சை நடைமுறை, இது தொடர்பான கல்வி, ஆராய்ச்சி, மதிமுறை போன்றவற்றில் நிறைய நேரத்தை செலவழித்திருக்கின்றார். டாக்டருக்கு நம்முடைய மனமார்ந்த வாழ்த்தை தெரிவித்துக் கொள்ளலாம். அடுத்ததாக இனிய பக்கத்தில் வந்த செய்தியும் பார்க்கலாம். சமூக ஊடகங்களில் கட்டண விளம்பர சேவையை பயன்படுத்தும் விளம்பரதாரர்களின் அடையாளங்கள் உறுதிப்படுத்தப்படுவதை கட்டாயமாக்க வேண்டும் என்று தொடர்பு அமைச்சு திட்டமிட்டு வருகின்றது. குறிப்பாக இந்த இணைய சூதாட்ட நடவடிக்கைகள் மற்றும் பிரபலங்களின் அடையாளங்களை தவறாக பயன்படுத்துவதல் ஆகியவற்றையும் குறிவைக்கும் இந்த நடவடிக்கை இடர் தணிப்பு குறியீட்டின் கீழ் உள்ள புதிய பொறுப்புகளில் ஒன்றாகும் என்று தொடர்பு துணை அமைச்சர் தியோனி சிங் தெரிவித்திருக்கின்றார். இதோடு நிறைய செய்திகள் உங்களுக்காக நாளிதழ்களிலும் இணைய பத்திரிகைகளிலும் வெளிவந்திருக்கின்றன. வாங்கி படித்து தெரிந்து கொள்ள மறந்துடாதீங்க. இது வணக்கம் என்ன

வணக்கம். காலையிலே கதை பேசலாம். ஒருவர் தேவையில்லாத பொருட்களை வாங்கி விற்கும் தொழிலை ஆரம்பித்தார். ஆனால் அவருடைய கஷ்ட காலம் வந்த போது கடைசியில் கையில் ஒரு பைசா கூட இல்லாமல் போனது. வாழ்க்கையில் மிகவும் கஷ்டமான சூழ்நிலையை அவர் சந்தித்தார். ஆனால் அந்த மனிதர் மனம் உடைந்து போகவில்லை. ஒரு நாள் ஒரு சிறு காகித துண்டை எடுத்து தனக்கு சொந்தமாக இருக்கும் அனைத்தையும் எழுத ஆரம்பித்தார். அன்பான குடும்பம், நல்ல ஆரோக்கியமான உடல், சுறுசுறுப்பான சிந்தனை, எந்த நிலையிலும் என்னை விட்டு போகாத நண்பர்கள், எனக்கு கிடைத்த தொழில் அனுபவம் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் எழுதினார். அதை படித்து பார்த்த அவருக்கு தன் வாழ்க்கையில் இன்னும் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கிறது என்பது புரிந்தது. உடனே மனம் நிறைந்த நன்றியுடன் இறைவனுக்கு நன்றி சொன்னார். அதன் பின் புதிய நம்பிக்கையுடன் ஒரு புதிய தொழிலை ஆரம்பித்தார். அவருடைய நம்பிக்கையும் விடாமுயற்சியும் அவரை கொஞ்சம் கொஞ்சமாக வெற்றிக்கு கொண்டு சென்றது. சில ஆண்டுகளில் அவர் ஒரு பெரிய நிறுவனத்தின் முதலாளியாக உயர்ந்தார். நம்மில் பல பேர் நம்மிடம் இல்லாததை நினைத்து எனக்கு இது இல்லை அது இல்லை என்று எப்பொழுதும் குறைபாடி கொண்டு இருக்கிறோம். ஆனால் நமக்கு ஏற்கனவே கிடைத்திருக்கும் ஆசீர்வாதங்களை நினைத்து ஒரு முறையாவது நன்றி சொல்கிறோமா? வாழ்க்கையில் இல்லாததை விட இருக்கிறதை பார்த்து மகிழ்ந்தால் மனசு அமைதியாக மாறும். நன்றி உணர்வு இருக்கும் இடத்தில் குறைகள் குறைந்துவிடும். நமக்கு கிடைத்த ஒவ்வொரு சிறு விஷயத்தையும் மதித்தால் வாழ்க்கை இன்னும் அழகாக தெரியும். நன்றி சொல்ல தெரிந்த மனசுதான் உண்மையான மகிழ்ச்சியை அனுபவிக்கும். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நான் குணஸ்ரீ பாலு.

2026 திருத்தம் செய்யப்பட்ட தவணை கொள்முதல் சட்டம் நியாயமான வாடகை கொள்முதல் கடன் முறையை செயல்படுத்தும் தயார் நிலையில் 11 நிதி நிறுவனங்கள். 2026-2035 தேசிய கல்வி திட்டத்தின் இலக்கை அடைவதில் அனைவரின் பங்கு அவசியம். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. 2026 திருத்தம் செய்யப்பட்ட தவணை கொள்முதல் சட்டம் இன்று தொடங்கி செயல்படுத்தப்படுவதாக உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின் அமைச்சர் டத்தோ அர்மீசன் முமத் அலி தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து முதல் கட்டமாக 11 நிதி நிறுவனங்களும் தவணை கொள்முதல் நிறுவனங்களும் பயனீட்டாளர்களுக்கு நியாயமான வெளிப்படையான வாடகை கொள்முதல் கடன் முறையை செயல்படுத்த தயார் நிலையில் உள்ளதாக அவர் கூறினார். அதன் இரண்டாம் கட்ட செயலாக்கம் அடுத்த செப்டம்பர் தொடங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சேவை வழங்குநர்களின் பங்களிப்பை மேலும் விரிவுபடுத்துவதற்காக அது கட்டங்கட்டமாக செயல்படுத்தப்படுவதாக அவர் விவரித்தார். இவ்வேளை எந்தவொரு வாடகை கொள்முதல் ஒப்பந்தத்தையும் இறுதி செய்வதற்கு முன்னர் வழங்கப்படும் விதிமுறைகளையும் நிபந்தனைகளையும் விரிவாக மதிப்பாய்வு செய்யுமாறு பயனீட்டாளர்களுக்கு அவர் அறிவுறுத்தினார். 2026-2035 தேசிய கல்வி திட்டம் RPMஇன் வழி அடுத்த 10 ஆண்டுகளுக்கான நாட்டின் கல்வி இலக்கை அடைவதில் பெற்றோர், சமூகம் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் முக்கிய பங்காற்ற வேண்டும். அடுத்த ஆண்டு புதிய பாலர்பள்ளி மற்றும் பள்ளி பாடத்திட்டத்தை செயல்படுத்துவதில் அனைத்து தரப்பினரின் வலுவான ஆதரவு தேவைப்படுவதாக கல்வி அமைச்சர் ஃபட்லினா சீடிக் தெரிவித்துள்ளார். பாலர்பள்ளி வகுப்புகளின் விரிவாக்கம் நாடு முழுவதும் தீவிரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதனிடையே நாட்டின் கல்வி இலக்கை அடைவதில் அனைவரின் ஒத்துழைப்பு அவசியம் என அவர் வலியுறுத்தினார். எடுத்துக்காட்டாக பாலர்பள்ளிகளில் வாசிப்பு அமர்வின்போது பெற்றோரும் தங்கள் நேரத்தை செலவழித்து பிள்ளைகளுடன் அமர்ந்து வாசிக்க முனைய வேண்டும். இதன்வழி மாணவர்களின் ஆர்வம் அதிகரிக்க வழிகோலும் என்றார் அவர். விளையாட்டு, இயற்கை வளம், கலாச்சாரம், சுற்றுலா ஆகியவற்றை ஒருங்கிணைத்து மலேசியாவை உலக அரங்கில் முன்னிறுத்தும் முனைப்புகளுக்கு சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சு தொடர்ந்து பாடாற்றும் என அமைச்சர் டத்தோ ஸ்ரீ தியோங்கிங் சிங் தெரிவித்துள்ளார். சரவாக்கில் ஹாஷ் வெப்பமண்டல மழைக்காட்டு கழகம் ஏற்பாடு செய்த 2026 நேஷ் ஹாஷ் மெதுவோட்டத்தின் 5வது பதிப்பு குறித்து அவர் எடுத்துரைத்தார். அந்த முனைப்பு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை ஊக்குவிப்பதோடு சரவாக்கின் தனித்துவமான இயற்கை வள கலாச்சார ஈர்ப்புகளை உள்நாடு உட்பட பன்னாட்டு பார்வையாளர்களுக்கு காட்சிப்படுத்தும் ஒரு தளமாகவும் விளங்குகிறது என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் பன்னாட்டு நட்பு முறையை வலுப்படுத்தும் நோக்கிலும் அது அமைந்துள்ளது என்றார் அவர்.

0: ஆகும். மேற்காசிய நெருக்கடியின் விளைவால் எரிபொருள் விலை உயர்வை தொடர்ந்து உள்நாட்டு எரிபொருள் விலையை நிலைப்படுத்தவும் பொருள் சேவைகளின் விலை மீதான அழுத்தத்தை குறைக்கவும் அந்த முனைப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. விசாக நாள் பேரரசர் பிறந்த நாள் என தொடர் விடுமுறைகளை அடுத்து அதிகமானோரின் விருப்பமான சுற்றுலா தளமாக பினாங்கு உள்ளதாக அம்மாநில சுற்றுலா ஆக்கப்பூர்வ பொருளாதார செயற்குழு தலைவர் வொங்ஹோன்வாய் எடுத்துரைத்துள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை தொடங்கி உள்நாட்டு பன்னாட்டு சுற்றுப்பயணிகள் மாநிலத்தை நோக்கி படையெடுத்துள்ளதாக அவர் விவரித்துள்ளார். அம்மாநிலத்தின் முக்கிய சுற்றுலா தளங்கள் பார்வையாளர்களால் சூழப்பட்டுள்ளதை தொடர்ந்து மாநில பொருளாதார வளர்ச்சிக்கு உந்துதலாக அமைந்துள்ளதாக அவர் கூறினார். மேலும் சிறு வணிகர்களும் நன்மையடைவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: விரிவான அண்மைய செய்திகளுக்கு berita.rtm.gov.my. விரைவான தகவல்களுக்கு AI செய்தி சுருக்கங்களை நாடலாம். கேள்விகள் இருப்பின் சாட்பாட்டில் விளக்கம் பெறலாம். துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு உடனே வலம் வாருங்கள் berita.rtm.gov.my.
0: இந்தோனேசியாவின் கிழக்கு வட்டாரமான பப்புவாவில் நிகழ்ந்த வெடிகுண்டு விபத்தில் ஐவர் பலியான வேளை மேலும் மூவர் காணாமல் போனதாக காவல்துறை தெரிவித்தது. இரண்டாம் உலகப் போரின் போது எஞ்சியிருந்த குண்டு ஒன்றால் இந்த வெடிப்பு ஏற்பட்டது உறுதி செய்யப்பட்டுள்ளது. நிகழ்விடத்தில் வெடிகுண்டுகளின் சிதறிய பாகங்கள் இருக்கலாம் என்ற அச்சத்தின் காரணமாக காணாமல் போனவர்களை தேடி மீட்கும் பணிகள் நேற்று இரவு முழுவதும் இடைநிறுத்தப்பட்டன. இவ்வேளை சுற்றுவட்டார மக்கள் கவனமாக இருக்குமாறும் அந்த பகுதிக்கு செல்வதை தவிர்க்கும்படியும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் குடியேற்ற கொள்கைகளை எதிர்த்து போராடியவர்களுக்கும் காவல்துறைக்கும் இடையே நிகழ்ந்த மோதல்களைத் தொடர்ந்து நியூஜெர்சி மாநகர தலைவர் ராஸ்பராக்கா புலம்பெயர்ந்தோர் தடுப்பு மையத்தை சுற்றி ஊரடங்கு உத்தரவை பிறப்பித்துள்ளார். குடியிருப்பாளர்களின் பாதுகாப்பையும் நலனையும் உறுதி செய்யும் நோக்கில் அந்த ஊரடங்கு உத்தரவு இரவு 9 மணி தொடங்கி காலை 6 வரை நடப்பில் இருக்கும் என்று பராக்கா அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இவ்வேளை அந்த மோதலை அந்நகர ஆளுநர் மிக்கி ஷரில் வன்மையாக கண்டித்துள்ளார். மேற்காசியாவில் தொடரும் மோதல்கள் காரணமாக ரஷ்ய கச்சா எண்ணெய் மீதான விலை வரம்புகளை தற்காலிகமாக முடக்குவது குறித்து ஐரோப்பிய ஒன்றியம் பரிசீலித்து வருவதாக ஸ்புட்னிக் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த நடவடிக்கை எண்ணெய் விலைகளை தற்போதைய நிலைகளில் நிலைநிறுத்தும் என கூறப்படுகிறது. ரஷ்யாவிற்கு எதிரான ஐரோப்பிய ஒன்றியத்தின் 21வது பொருளாதார தடை தொகுப்பு எண்ணெய் வர்த்தகர்கள் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை இலக்காக கொண்ட புதிய தடைகளை அறிமுகப்படுத்த வாய்ப்பு உள்ளது. மேலும் ரஷ்யாவுடன் தொடர்புடைய 20 கொள்கலன் கப்பல்கள் மீதும் தடைகள் விதிக்கப்படலாம் என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மியான்மரின் வடகிழக்கு பகுதியில் உள்ள வெடிகுண்டு கிடங்கில் நிகழ்ந்த வெடி விபத்தில் குறைந்தது 50 பேர் உயிரிழந்தனர். சீனாவுடனான எல்லைக்கு அருகில் உள்ள ஷான் மாநிலத்தின் நாம்காம் நகரில் ஏற்பட்ட இச்சம்பவத்தில் 70 பேர் காயமடைந்துள்ளதாக அவசர சேவை பிரிவு கூறியது. இந்த வெடி விபத்தால் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள சில குடியிருப்பு வீடுகள் சேதமடைந்துள்ளன. மேலும் காணாமல் போனவர்களை தேடி மீட்கும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இவ்வேளை காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்க தேவையான இரத்த விநியோகத்தில் கடும் பற்றாக்குறை நிலவுவதாக நாம்காம் மருத்துவமனை குறிப்பிட்டுள்ளது. விளையாட்டு இத்தாலி கிராண்ட் பிரி மோட்டார் பந்தயம் முகேலோ தடத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் 3ம் இடத்தை பிடித்துள்ள தேசிய இளம் மோட்டார் சைக்கிள் வீரர் மொஹமட் ஹக்கீம் டானிஷ் ராம்லிக்கு துணை பிரதமர் டாத்தோஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜாயத் ஹமிடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு பிறகு கிராண்ட் பிரி பந்தயத்தில் மலேசியா வெற்றி பெற்றுள்ளது மிகவும் பொருள் பொதிந்தது என்று துணை பிரதமர் முகநூலில் இடுகையிட்டுள்ளார். மேலும் ஹக்கீம் டானிஷ் ராம்லி உலக அரங்கில் தொடர்ந்து நாட்டின் நற்பெயரை பறைசாற்ற வேண்டும் என எதிர்பார்ப்பை டாக்டர் அஹமத் ஜாஹித் வெளிப்படுத்தினாா்.

0: நிறைவாக கார்பந்து. தேசிய முகாமில் உள்ள பயிற்சி காலத்தை விளையாட்டாளர்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளும் நிலையில் பன்னாட்டு போட்டிகளுக்கு முன்னதாக நட்பு முறையிலான ஆட்டங்கள் இடம்பெறாதது ஹரிமமலய அணிக்கு எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூற முடியாது. தேசிய அணியின் முன்னாள் தாக்குதல் ஆட்டக்காரர் முகமது ஹபீஸ் அலி இவ்வாறு தெரிவித்துள்ளார். நட்பு முறையிலான போட்டிகள் முக்கிய அங்கமாக இருந்தாலும் தேசிய முகாம்களில் அளிக்கப்படும் தீவிர பயிற்சி விளையாட்டாளர்களின் செயல்திறனை மேம்படுத்தவும் அணியின் ஒற்றுமையை வளர்க்கவும் வழிவகுக்கும் என்றார் அவர். 2026 திருத்தம் செய்யப்பட்ட தவணை கொள்முதல் சட்டம் நியாயமான வாடகை கொள்முதல் கடன் முறையை செயல்படுத்தும் தயார் நிலையில் 11 நிதி நிறுவனங்கள். 2026-2035 தேசிய கல்வி திட்டத்தின் இலக்கை அடைவதில் அனைவரின் பங்கு அவசியம். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் குளரட்சிகி குணசேகரன். வணக்கம்.
1: வரலாற்றில் இன்று
2: 1966 இன்றைய நாளில் தாய்லாந்து பெங்காக் மலாகாசிலாவில் மலேசிய துணை பிரதமர் துன் அப்துல் ரசா உசேனும் இந்தோனேசிய வெளியுறவு அமைச்சர் அடம் மலிக்கும் மலேசியா இந்தோனேசியா அமைதி உடன்பாட்டில் கையெழுத்திட்டனர். இந்த ஒப்பந்தம் மலேசியா இந்தோனேசியா இடையே நீடித்து வந்த எதிர்ப்பு போக்கை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக நடத்தப்பட்ட கலந்துரையாடலின் 3வது நாளில் கையெழுத்திடப்பட்டது. இரு நாடுகளும் தங்களது முன்னேற்றத்தையும் மக்கள் நலனையும் கருத்தில் கொண்டு அமைதியான தீர்வை தேர்ந்தெடுத்தன. வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்ச்சி எளிமையான முறையில் நடைபெற்றது. இதில் மலேசியா இந்தோனேசியா பேராளர்களுடன் ஊடக நிகராளிகளும் கலந்து கொண்டனர். இந்த அமைதி உடன்பாடு துன் அப்துல் ரசாக் ஹுசேனும் அடாம் மாலிக்கும் பரிமாறிக்கொண்ட கடிதங்களை துணையாக கொண்டு உருவாக்கப்பட்ட அதிகாரப்படியான ஆவணமாகும். மலேசியா இந்தோனேசியா உறவை சுமூகப்படுத்தும் நோக்கில் முன்வைக்கப்பட்ட பரிந்துரைகளை இந்த ஆவணம் அடிப்படையாக கொண்டிருந்தது. இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வருவதற்கு இரு நாட்டு அரசுகளாலும் அது அங்கீகரிக்கப்பட வேண்டியிருந்தது.
1: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rk.gov.my

ஜூன் மாதத்தின் ஆரம்பம், இந்த முதல் நாள் உங்களுக்கு அப்படியே அமரக்கலமா அட்டகாசமா இருக்கணும், அற்புதமா இருக்கணும், அதுதான் எங்களுக்கு வேணும். முடியும் என்று நினைப்பவருக்கு வழிகள் தெரியுங்க, முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு தான் காரணங்கள் தெரியும். இந்த இனிய திங்கட்கிழமை காலையில உங்களின் முகத்துல புன்னகையும் மனதுல உற்சாகமும் வாழ்க்கையில வெற்றியும் நிறைந்து இருக்கட்டும். இதோ இந்த ஜூன் மாதத்தின் முதல் நாள் காலை நேரத்துல உங்களோட இணைந்திருப்பதுல எங்களுக்குமே மகிழ்ச்சி. இந்த நாள் முழுவதும் இனிமையான இசை, பயனுள்ள தகவல்கள், சுவாரஸ்யமான உரையாடல்களுடன் பயணிக்க போறோம். புதிய மாதம் பிறந்திருக்கு, உங்கள் புதிய சாதனைக்கான முதல் அடியையும் இன்று எடுத்து வைங்க. இனி ஜூன் மாதம் நம்ம மாசம்னு

பெற்றோர்களே, உங்க பிள்ளைங்க படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள் குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 9 7 2 9 1 9.

0: 33 10 4 5 6.
1: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
2: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
1: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
3: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்.
4: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.
1: கதை எழுதுறது ஒரு பெரிய கலைங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற, நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய 6 பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதப்பா? அதுக்குதான் தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க.
2: நிறைவான தமிழ் உங்கள் மனம் நிறைத்துக் கொண்டிருக்கிறது மின்னல் FM.

0: For my people.
1: வணக்க மின்னலில் நாம் இணைந்திருக்கின்றோம். ஜூன் 1 திங்கட்கிழமை இன்று நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்படும் மலேசிய மாமனரின் அதிகாரப்பூர்வ பிறந்த நாள் இன்று தாங்க. இது நாடு முழுவதும் கடைபிடிக்கப்படும் கட்டாய பொது விடுமுறையாக இருக்கின்றது. நாட்டின் ஒற்றுமை, அமைதி மற்றும் மக்களின் நலனுக்காக அர்ப்பணிப்புடன் சேவையாற்றி வரும் மாமன்னருக்கு மரியாதை செலுத்தும் நாளாக தான் இது அமைகின்றது. ஒரு நாட்டின் பலம் அதன் கட்டிடங்களிலும் செல்வத்திலும் அல்ல, ஒற்றுமையுடனும் மரியாதையுடன் வாழும் மக்களிடமே உள்ளது. அதற்கு மலேசியா நல்ல ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்றது. பல்லின மக்கள் வாழும் மலேசியாவோட அழகியலே என்னன்னா நம்முடைய கலை கலாச்சாரம் தாங்க. மாமன்னரின் அதிகாரப்பூர்வ பிறந்த நாளை முன்னிட்டு அனைவருக்கும் பொது விடுமுறை. இன்று மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிறைந்த நாளாக நமக்கு அமையட்டும். நாமும் பிரார்த்திக்கலாம், மாமன்னர் நீடூடி வாழ்க. டவுலா துவான்கு.
2: நீ நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.
3: என் நெஞ்சில் குடியிரு

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன். AI தொழில்நுட்பத்தின் மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100972919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அறிவு நிலை.
1: காதல் தோல்வியிலிருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
2: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
1: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
3: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
2: அது என்ன, சமையல் அறைனா இன்னும் பெண்கள் தானா?
1: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா? எப்படிங்க
2: பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
1: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா?
2: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு?
1: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
4: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
2: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம் இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.
0: நம் நாட்டில் 12 முதல் 17 வயதுக்குள் இருக்கும் சிறார்களில் 94 விழுக்காட்டினர் தினமும் இணையத்தை பயன்படுத்துறாங்க. இணையத்தின் மூலம் அவங்க நிறைய கத்துக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியாம இணைய துன்புறுத்தல் அல்லது இணைய மோசடிகளுக்கு அவங்க ஆளாகலாம். பக்கத்துல இருக்கிற நாமதா அவங்களுக்கு அடிக்கடி இதை நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும். இணையம் ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க, அது அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காத வரைக்கும் தான். இல்ல, தொடர்பு அமைச்சும் MCMC தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமும் இந்த தகவலை உங்களுக்கு வழங்குறாங்க. தீராத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
5: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
5: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
5: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.

வணக்கம். மின்னலில் நாம் இணைந்திருக்கின்றோம். ஜே இசையில் திலீப் வர்மன் குரலில் ஒழித்த உள்ளூர் பாடல் தான் அது. பொது விடுமுறைலாம் எப்படி இருக்கு? நல்லா சிறப்பா இருக்கா? சரி, உங்களுடைய விடுமுறையில நீங்க, அதாவது தொடர் விடுமுறை வந்தா எவ்வளவு குதூகல கொண்டாட்டமா இருக்கும்னு எங்களுக்கு தெரியுங்க. நல்ல குடும்பத்தோட நேரத்தை செலவிடலாம், பிடித்த உணவுகளை சமைத்து சாப்பிடலாம், பிடித்த இடங்களுக்கு செல்லலாம். அதுவும் நம் நாட்டில் சுற்றி பார்க்கக்கூடிய நிறைய இடங்கள் இருக்கின்றன. எனவே திட்டமிட்டு மேற்கொள்ளுங்க. மறந்துடாதீங்க, இந்த புத்தக கண்காட்சி கூட ஜூன் 2 வரைக்கும் இருக்கு. ஒருவேளை நீங்க புத்தக புழுவாக இருந்தீங்க, உங்களுக்கு நிறைய படிக்கணும்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க பிஎஸ்சிக்கு போங்க. அதிலும் நிறைய புத்தக முகப்பிடங்கள், நிறைய கழிவுகள்லாம் இருக்கின்றன, தமிழ் மொழி புத்தகங்களும் இருக்கின்றன. ஆக போங்க, போய் பாருங்க, பிடித்த புத்தகங்கள்லாம் இவ்வளோ வாங்க முடியுமோ வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா நேரம் கிடைக்கும் போது இந்த மாதிரியான விற்பனை காலகட்டங்கள்ல தான் நீங்க தரமான புத்தகங்களை மலிவான விலையில் பெற்று உங்க வீட்டில் ஒரு குட்டி நூலகத்தை கூட நீங்க ஆரம்பிக்கலாம்.

0: புதன்கிழமைகளில் காலை 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நீங்கள் கேட்கலாம். இது நம்ம நேரம், 1 மணி நேரம் முழுக்க முழுக்க நம்மூர் பாட்டு தான். திங்கள் தொடங்கி வெள்ளி வரைக்கும் நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் 7:00 முதல் 8:00 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு ஏதும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க. உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னலாம் கேட்கணுமா? புரிது புரிது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னலாம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னலாம்

0: அஸ்வினி, இந்த வருஷம் 1st ஜூன் எல்லாம் ஐசி அடையாள அட்டையெல்லாம் மாத்திரணும்னு சொல்லிருக்காங்க. மாத்திரு தெரியுமா?
1: அதுக்கேன்பா குரல் மாத்தி பேசுறீங்க?
0: அப்பதாமா கேக்குறவங்க நம்புவாங்க. நீ விஷயத்துக்கு வா.
1: 1st எல்லாம் மாத்தணுமா? யாரு உங்ககிட்ட இதெல்லாம் சொல்றது?
0: அதான் வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் டு மெனி நிறைய பேருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க, உனக்கு வரலையா?
1: ஐயோ அப்பா, அது 1st ஜூன்ல இருந்து அமல்படுத்துறாங்களே தவிர அடையாள அட்டையை உடனே மாத்தணும்ன்ற அவசரம் எல்லாம் கிடையாது. அடையாள அட்டை காணாமல் போனவங்க இல்ல அந்த சிப் இருக்கு இல்லையா அது வேலை செய்யாதவங்க மட்டும் இப்போதைக்கு மாத்தனா போதும்னு சொல்லிருக்காங்க.
0: என்னமா நீ வாட்ஸ்அப்ல சொல்றதெல்லாம் நம்ப வேணாம்னு சொல்லிட்டு இருக்க?
1: முக்கியமா வாட்ஸ்அப்ல வரத நம்பாதீங்கப்பா. எதுவா இருந்தாலும் அரசாங்கத்துடைய அதிகாரப்பூர்வ ஊடகங்களை பாருங்க. உண்மை தகவல்களுக்கு அதான் நம்ம ஆர்டிஎம்முடைய சமூக வலைதளங்களே இருக்க.
0: அப்பனா இந்த கோவிந்த கிட்ட இனிமேல் இதெல்லாம் அனுப்பி வைக்காதன்னு சொல்லணும். எவ்வளவு பொய் தகவல் அனுப்பியிருக்காங்க பாரு. இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. பன்னாட்டு சட்ட செயலாக்கத்தில் இரட்டை நிலைப்பாடு அதிகரித்து வருவது தொடர்பில் மலேசியா கவலையை வெளிப்படுத்தியுள்ளதாக தற்காப்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது காலித் நொர்டின் கூறினார். பன்னாட்டு சட்ட மீறல்கள் பெரும்பாலும் நிலையற்ற மற்றும் பாரபட்சமான எதிர்வினைகளையே பெறுவதாக அவர் தெரிவித்தார். சமூக ஊடக தளங்களில் கட்டண விளம்பர சேவைகளை பயன்படுத்தும் விளம்பரதாரர்கள் தங்கள் அடையாளங்களை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற முன்மொழிவின் மூலம் இணையவழி மோசடிகளை கட்டுப்படுத்தும் முனைப்புகள் தொடர்ந்து வலுப்படுத்தப்படுவதாக தொடர்பு துணை அமைச்சர் தியோனி சிங் குறிப்பிட்டுள்ளார். இன்று தொடங்கிய இடர் குறைப்பு சட்டம் RMC செயலாக்கப்படுவதை தொடர்ந்து அந்த முனைப்பு தீவிரப்படுத்தப்படும் என அவர் கூறினார். சரவா விண்வெளி செயற்கைக்கோள் துறைகளில் கால் பதிப்பதற்கு தயாராகும் வகையில் பொறியியல், தரவு பகுப்பாய்வு மற்றும் தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்களில் உள்ளூர் நிபுணத்துவத்தை மேம்படுத்துவதற்கான அடித்தளத்தை அமைத்து வருகிறது. இந்த முனைப்பு எதிர்கால வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிப்பதோடு இத்துறையை ஆராய்வதற்கான மாநில அரசாங்கத்தின் திட்டங்களுக்கு ஏற்ப உள்ளதாகவும் மாநில முதல்வர் தான் ஸ்ரீ அபாங் ஜோஹாரி தோன் ஓபிங் தெரிவித்துள்ளார். இந்தோனேசியாவின் புகழ்பெற்ற சுற்றுலா தீவான பாலியின் பல கடற்கரை பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் ஆபத்து உள்ளதாக அந்நாட்டு வானிலை ஆய்வுத்துறை முன்கூட்டிய எச்சரிக்கை விடுத்துள்ளதாக சின்ஹுவா குறிப்பிட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை ஏற்படும் பௌர்ணமி கடல் மட்டத்தில் குறிப்பிடத்தக்க உயர்வை தூண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. லெபனான் தென்னகரான டயரில் உள்ள ஹிராம் மருத்துவமனையை சுற்றியுள்ள பகுதிகளை குறிவைத்து இஸ்ரேல் மேற்கொண்ட வான் தாக்குதல்களில் 13 சுகாதார பணியாளர்கள் காயமடைந்ததாக அந்நாட்டு சுகாதார அமைச்சை மேற்கோள் காட்டி அனடோலு தெரிவித்துள்ளது. கொலம்பியாவின் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஞாயிற்றுக்கிழமை நிறைவடைந்ததாக AFP தெரிவித்துள்ளது. இவ்வேளை இத்தேர்தல் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையும் என அது கருத்துரைத்துள்ளது. இடதுசாரி செனட்டர் ஐவன் சபேடா குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் முன்னிலையில் இருந்தாலும் தீவிர வலதுசாரி வழக்கறிஞர் அபெலார்டோ டெலா எஸ்பிரலையிடம் இருந்து கடும் போட்டியை எதிர்கொள்வதாக கருத்து கணிப்புகள் காட்டுகின்றன. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.